0: அதற்கான தகவல்களை அரசாங்கம் சேகரித்து ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ கூறியிருக்கிறார். இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சிங்கப்பூர் நடவடிக்கை எடுக்க முடியும். 2014 நடைமுறைக்கு வந்த எல்லை தாண்டிய புகைமூட்டச் சட்டம் அதற்கு வகை செய்கிறது. எல்னினோ காரணமாக ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக திருவாட்டி ஃபூ கூறினார். இந்தோனேசியா கேட்டுக்கொண்டால் உதவ சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். ஒரு மாதத்துக்குள் தீயை அணைக்கும் இந்தோனேசியாவின் இலக்கு நிறைவேறும் என்று நம்புவதாகவும் திருவாட்டி ஃபூ குறிப்பிட்டார். பிரதமர் லாரன்சோங் தீவிரவாத சித்தாந்தம் மாறி வருகிறது, அதில் யார் வேண்டுமானாலும் ஈர்க்கப்படலாம் என்று கூறியிருக்கிறார். வயது, இனம், சமயம் அதற்கு ஒரு தடையல்ல என்றார் அவர். சிங்கப்பூரில் தாங்களாகவே தீவிரமயமாவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்களில் பலர் இளையர்கள். இளையர்கள் தனிமைப்படாமல் இருப்பது முக்கியம் என்றார் திரு வாங். குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்களுடன் அவர்கள் தொடர்பில் இருப்பது முக்கியம். வெளிநாட்டு சச்சரவுகள் சிங்கப்பூரர்களை பிரிக்கக்கூடாது என்று பிரதமர் வாங் கேட்டுக்கொண்டார். நல்லிணக்க நிலையத்தின் 20 நிறைவு விருந்தில் அவர் பேசினார். இன சமய வெறுப்பை அரசாங்கம் சகித்து கொள்ளாது என்றார் பிரதமர். சிங்கப்பூரில் நீக்குப்போக்கான வேலைகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கவிருக்கிறது. முழுநேர வேலையை சிறு பணிகளாக பிரித்து வெவ்வேறு ஊழியர்களிடம் ஒப்படைக்கலாம். அவர்கள் வெவ்வேறு நேரங்களில் பணியாற்றலாம். அத்தகைய வேலைகளை உருவாக்க நிறுவனங்களுக்கு ஆகும் செலவை ஈடுகட்ட மானியங்களும் ஊக்குவிப்பும் கை கொடுக்கும். அவற்றின் விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எந்த துறைகளில் திட்டத்தை முதலில் தொடங்குவது என்பது ஆராயப்படுவதாக தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறினார். சில நிறுவனங்களில் முதலில் திட்டம் சோதிக்கப்படும். வீட்டில் மற்றவரை பராமரிக்கும் பொறுப்பு உள்ளவர்களுக்கு திட்டம் கை கொடுக்கும். செய்யும் வேலைக்கு ஏற்ப சம்பளம் அமையலாம். பிறகு ஊழியர்கள் மீண்டும் முழுநேர வேலைக்கு திரும்பலாம். ஹோமஸ் நிலையில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியது. 2 கப்பல்களில் இருந்த 43 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். யாருக்கும் காயமில்லை. GFS பிரைட் கப்பல் நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. அது மூழ்கியது. 21 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். GFS ஜிசெல் கப்பல் நேற்று தாக்கப்பட்டது. 22 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல்களில் சிங்கப்பூரர்கள் யாரும் இல்லை. கப்பல்களை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்தது. ஹோமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவது குறித்து ஆணையம் கவலை தெரிவித்தது. சவுதி அரேபியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாக அவுதி கிளர்ச்சி படை எச்சரித்திருக்கிறது. சவுதியின் தேசிய எண்ணெய் நிறுவனமான அரம்கோவின் தலைமையகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அவுதி ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி கூறினார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ஹவுதி படையின் மிரட்டலுக்கு அடிபணிய போவதில்லை என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. அமெரிக்காவின் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கின்றனர். வருவாய் வளர்ச்சி குறைவதாக சொல்லப்படுகிறது. நெட்ஃபிளிக்ஸ் காணொலிகளை பார்ப்பதும் குறைகிறது. முதல் காலாண்டை விட 2 காலாண்டில் வருமான வளர்ச்சி குறைந்தது. நெட்ஃபிளிக்ஸ் 1997 தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது DVD வாடகை தரும் நிறுவனமாக இருந்தது. 2007 இணைய ஒளிபரப்பு சேவையை தொடங்கியது. அதன் மதிப்பு சுமார் $58 billion. கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். அஸ்டன் விலா துருக்கியவின் ஃபெனர்பாச்சே அணியை 6-0 என்று தோற்கடித்தது. ரோமா ரியல் மட்ரிட் ஆட்டத்தில் 3-1 என்று ரோமா முன்னிலை வகித்தது. கடைசி நேரத்தில் 3 கோல்கள் போட்டு 4-3 என்று ரியால் வென்றது. லியோபூல் லாஸ்க் சந்தித்த ஆட்டத்தில் 6-3 என்று லியோபூல் வெற்றி பெற்றது. மான்செஸ்டர் சிட்டிக்கு தோல்வி. மான்செஸ்டர் சிட்டி PSG ஆட்டத்தில் 4-2 என்று PSG வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும் ஃபேட்டாலிட்டி உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. Fatality, உயிரிழப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
2: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
1: ஒவ்வொரு வாரமும் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கலில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
2: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹாங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,

0: வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது காலை 8:14 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ்பிபி சரண், நவீன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இப்ப நான் வான அலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா நான் இணைஞ்சிருக்கேன். அந்த பக்கமாக வந்து என்னோடு நீங்கள் உரையாடலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதோடு நான் கேட்கிற கேள்விக்கும் நீங்க வந்து பதில் சொல்லலாம். குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த பக்கமா தாங்க வரணும். அல்லது நான் வந்து வானொலியிலையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கேள்வி கேட்க போறேன். ஆனா முதல்ல கேள்வியை கேட்டு பரிசு வரணும் அப்படின்னு நம்ம நீர்களை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டிக்டாக் பக்கமாக வரணும். கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானொலியில நான் கேட்க போறேங்க, சரியா? அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 124 206 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: $1 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.19.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கை. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 8:16 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. சரி, கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கேள்வி என்னன்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூன்று, அதாவது அந்த பட்டியல் ஒண்ணு இருக்கும், முதல் மூன்று இடங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வாங்க என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல ஒரு 10 விஷயம் இருக்கும். 10 செயல்களை நான் செய்யணும், 10 அனுபவங்கள்ல நான் அனுபவிக்கணும், 10 இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம். அவற்றில் உங்களோட பட்டியல்ல முதல் மூன்று இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு நீங்க அனுப்பி வச்சிடலாம். அனுப்பி வைக்கும் சிறந்த நபருக்கு சிறந்த கருத்துக்கு காத்திருக்கிறது ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி. அடுத்து உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இரண்டு பாடல்கள், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் ஒலிகவிருக்கின்றன. வாழ்த்துக்கள் தென்னவன் திருப்பருங்கள் கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: யுவன் சங்கர் ராஜா வினிசியல் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. தினவன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வாழ்த்துகள் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது அனுராதா ஸ்ரீராம் எஸ்பிபி சரண் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வந்து உங்களுடைய வாழ்நாள்ல இருக்கிற டு டூ லிஸ்ட் அல்லது பக்கெட் லிஸ்ட் இவற்றில வந்து முதல் மூன்று இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் கேட்டு இருந்தேன். வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீயர் ஒருத்தவங்க பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தாம வாழணும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும், எந்த நோய் நொடியும் இல்லாம குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர் சண்முகம் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு, அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
1: உங்கள் ஒளியின் உற்ற நேயர் கணேசன்,
0: வணக்கம்.
1: எனது மூன்று ஆசைகள் முதலிடத்தில் இருப்பது இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை முன் வரிசையில் அமர்ந்து ரசித்து கேட்க வேண்டும். என் கிராமத்து நண்பர்கள் ஒரு 20 பேரை சிங்கப்பூர் அழைத்து வந்து சுற்றி காட்ட வேண்டும். கடைசியாக நியூசிலாந்து சென்று ரசிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய மூன்று ஆசைகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கணேசன் உங்களுடைய குரல் பதிவுக்கு. புஷ்பா ஒலியின் உற்ற நேயர்களில் மற்றொருவர், அவங்க என்ன
2: சொல்றாங்கன்னு கேட்டலாம். உலகத்தை சுற்றி பார்க்கணும்.
0: ஆஹா, உங்களுடைய முதல் மூன்று, உங்களுடைய பட்டியல இருக்கிற முதல் மூன்றை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி புஷ்பா கணேசன். அது மட்டும் பெயர் குறிப்பிடாத ஒரு நேயர். இருந்தாலும் நேயர்களை தொடர்ந்து எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். டிக்டாக் வாயிலாகவும் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரேமு என்ன சொல்லியிருக்காருன்னா, மலைகளிலும் காடுகளிலும் வாழணும், வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌசல்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பயணம் செய்யணும், நிறைய நீர்வீழ்ச்சிகளை பார்க்கணும், விலங்கினங்களை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக்டாக் வாயிலாக கௌசல்யா. சரி, உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு டு டூ லிஸ்ட், இதெல்லாம் வந்து நான் செஞ்சு முடிச்சிடணும் என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பு, என்னுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு, அல்லது இந்த பக்கெட் லிஸ்ட் இருக்கு, இதெல்லாம் நான் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பட்டியல்ல முதல் மூன்று இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678899 என்று நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு 5 ஸ்டார் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் ஒளியேற இருக்கின்றது. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில இருந்தும் இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடல்களை முழுமையாக ரசிக்க தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:28 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு நான்காம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

0: இரண்டு மணி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: மீண்டும் தொடங்க பார்த்து மகிழுங்கள். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளாஸ் பிரீமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸுக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
0: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பரசுராமின் இசையில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:36 ஆக இருக்கிறது.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: உங்களுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் செய்யணும், என்னுடைய பக்கெட் லிஸ்ட், என்னுடைய டு டூ லிஸ்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க. அதுல வந்து முதல் 3 இடங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். செல்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஈஷூன்ல இருந்து அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க, எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வி. உமா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதை எல்லாத்தையும் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே 3 போயிட்டேன், இன்னும் 4 பார்க்கணும், 4 உலக அதிசயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம உமா. விஜயா வந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்டுலாம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: ஆசை என்னதுமாமா, ஜீவனுங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கணுமா, நான் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு அனுப்பணும். நல்ல ஒரு நிலையில இருந்தெல்லாம் இந்த ஜீவனுங்க இந்த வயசானவங்களாம் வச்சு நல்லா நான் பாக்கணுமா. இந்த அப்பா அம்மா எல்லாம் விட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாம் எடுத்து வச்சு நான் பாக்கணும். ஆனா எனக்கும் வயசாயிச்சு, நான் ஆண்டவன்கிட்ட அதாம வேண்டிக்கிறேன் நானு, இதுதான் என்னோட ஆசைமா.
0: விஜய், விஜயா ரொம்ப அற்புதமான ஒரு ஆசையை கொண்டிருக்கீங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும், கால்நடைகளுக்கும் நீங்க உதவி செய்யணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே நீங்க வந்து சொல்றதை பார்க்கும் பொழுது நீங்க உண்மையிலேயே வந்து அன்னபூர்ணிய கேட்ட மாதிரியே இருக்கு. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி விஜயா. முகமது கசீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவிட்சர்லாந்துல ஏரிக்கரை ஓரமா நான் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க வந்து மீன் பிடித்து வாத்துகளை வந்து விரட்டி அடிச்சு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எனக்கு பட்ஜெட் இல்லைன்னா நான் வந்து கொக்கு நாரையோட இந்தியாவிலேயே நான் தங்கிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி கசீம். சரி, நான் இதை கேட்டதற்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதற்கு முன்பு சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், கேட்டுலாம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரிடம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் உணவு இல்லாமல் தவிக்கும் உயிரினங்களுக்கு, பறவைகள் விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு சந்தோஷ். நேர்களே, நீங்க எல்லாரும் அற்புதமான உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆசைகளை என்னோட பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா சமீபத்துல சேனல் நியூஸ் ஏசியாவில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இங்க பயணம் செய்யணும், அங்க பயணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனா இவற்றை முதல்ல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேங்க. அதற்கு முன்பு வாங்க நாம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. சாலைகள்ல பயணம் செய்வோருக்கான தகவல்
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:39 ஆகி விட்டது. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE சீமே அவென்யூ எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி அவென்யூ 6 இருக்கும் போனா விஸ்டா எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸ் அவக்காரம்
1: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. ஜாக் சலாம் இந்தியா, ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: தொலைக்காட்சி,
5: அட
4: வானொலி,
5: அடடா
4: மின்னிலக்கம்,
5: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
4: அது போதும்.
3: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
4: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
3: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
7: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி என்னோட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு இதெல்லாம் செய்யணும்னு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து அந்த பட்டியல்ல வந்து முதல் 3 இடங்கள்ல என்ன இருக்கோ அதை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பலரும் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து முன் வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

சமீபத்துல வந்து சேனல் நியூஸ் ஏஷியா வந்து ஒரு பதிவை வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. அதை படிக்கும் பொழுது அடடா ஆமால இதெல்லாம் நம்ம செஞ்சுதானே ஆகணும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவற்ற முக்கியமான செயல்கள், இதெல்லாம் வந்து நம்ம செய்ய தவறிட்டோம்னா அது வந்து நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது முதல்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய இறுதி சடங்குகளுக்கான அந்த தேவையானவற்றை நீங்க வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா கால வேளையிலேயே இந்த மாதிரி பேசுறீ அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே வந்து நாளை என்பது ஒரு கேரண்டி அப்படிங்கறது கிடையாது. எனவே இதெல்லாம் முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்குமே எந்த குழப்பமும் வராது, எந்த சண்டையும் வராது, இல்ல அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வராது. எனவே உங்களுடைய இறுதி சடங்குகளுக்கு தேவையானவற்றை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய உயில் சார்ந்த தகவல்களையும் நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொத்துக்களை வந்து எப்படி பிரிக்க போறீங்க, யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், இந்த நகையை யார் இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா, அந்த காலனிய இவருக்கு கொடுக்க போறீங்களா, இந்த மாதிரி நுணுக்கமா நீங்க வந்து தெளிவா நீங்க எழுதிட்டீங்கன்னா யாருக்குமே எந்த குழப்பமும் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செல்ல பிராணிகள்லாம் இருக்காங்கன்னா நீங்க வந்து பிறகு அவங்களுக்கு வந்து யார் பாத்துக்க போறா அப்படிங்கறதையும் நீங்க ஏற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும். கடைசி நிமிஷத்துல வந்து இவங்க வந்து அவங்க தனியா விட்டுற மாட்டாங்களே, இந்த செல்ல பிராணிகள் வந்து என்னடா செய்யறது, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு யாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்காது. எனவே செல்ல பிராணிகளுக்கான ஏற்பாடுகளை நீங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய சொத்து விவரங்களை பத்தி நீங்க வந்து தெளிவா எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நிதி சார்ந்த தகவல்கள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃபோல்டர்ல ஒரு ஃபைல்ல வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இன்னொன்னு என்னன்னா, உங்களுடைய வீட்டிற்கு நீங்க என்னெல்லாம் சந்தாக்களை கட்டுறீங்களோ, என்ன பில்ஸ் எல்லாம் கட்டணங்களை கட்டுறீங்களோ, நீங்க எங்கெல்லாம் வந்து ஒரு மெம்பரா இருக்கீங்களோ அவற்றை வந்து நீங்க பதிவிட்டு ஒரு ஒரு தாளில் வந்து எழுதி வச்சுக்கணும். அதற்கான அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைல்லையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து செஞ்சீங்கன்னா யார் யாருக்கு வந்து எதெல்லாம் வந்து வெட்டணும், தேவையான நேரத்தில் வந்து எதை வந்து நிறுத்தணும், கட்டணத்தை வந்து கட்டணுமா கட்ட தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். எல்லாருக்குமே வந்து திடீர் அதிர்ச்சி வராது இல்லையா. அப்புறம் உங்க வட்டத்திலேயே நீங்க யார அதிகமா நம்புறீங்க, அவங்க கிட்ட வந்து உங்களுடைய கடவுச் சொற்களை கொடுக்கணும். கையெடுக்க தொலைபேசிக்கு தேவையான கடவுச் சொற்கள், உங்களுடைய வங்கி கணக்குகள் இதெல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சமூக வலைதளங்களுக்கான கடவுச் சொற்கள், உங்களுடைய மின்னஞ்சலுக்கு இருக்கிற கடவுச் சொற்கள் இதெல்லாத்தையும் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நீங்க வந்து அப்ப ஒரு வேலை இல்லாம போயிட்டீங்கன்னா இவங்க வந்து இவற்றை வந்து என்ன செய்யணும், இப்ப சமூக வலைதளங்கள் அக்கவுண்ட்ஸை வந்து நீங்க வந்து செய்தியை போடணுமா அல்லது வந்து அதை அடைத்து வச்சிடணுமா மூடிடணுமா இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நீங்க தெளிவா சொல்லிடணும். அதுக்கப்புறம் முக்கியமான வீட்டிற்கு தேவையான சாவி, இந்த சன்னல் சாவி, கதவு சாவி, இப்ப சேஃப்லாம் வந்து பல பேர் வச்சிருப்பாங்க, அதற்கான சாவிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு பக்கம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க, ஒரு காணொலியா நீங்க பதிவு செய்யலாம் அல்லது ஒரு லெட்டராக நீங்கவும் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும் பொழுது பல இணையவாசிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் வந்து பயணம் செய்யணும், இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நமக்கு முக்கியமானவற்றை வந்து நீங்க எடுத்து சொல்லி இருக்கீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான செயல்கள், இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல இணையவாசிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த பிறகு நானும் வந்து இவற்றை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா எங்க எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த குழப்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. எந்த தகவல் உங்களுக்கு உதவியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு உங்களுடைய சிந்தனையை தூண்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சில பேர் வந்து தயார் பண்ணி வச்சிருப்பீங்க, சில பேர் அப்ப வர்றப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம், எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம பலரும் நினைக்கலாம். ஆனா எங்க எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால
முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்வது சிறப்பு. சரியா? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த தகவல் மீண்டும் உங்களுக்கு உதவி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.

0: 1068 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 1068 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 1068
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன தயாரிப்பு வேலைகள்லாம் செய்யணும் உங்களுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நேயர்கள் வச்ச வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க, இந்த பகிர்வுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அமுதா சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிட்டேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, தெளிவா நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல என்னுடைய இறுதி சடங்குகளுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன், யார் யார் என்ன செய்யணும் அது மட்டும் இல்ல என்னுடைய எல்பிஏ என்னுடைய உயில் எல்லாத்தையும் நான் முன்கூட்டியே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அமுதா சண்முகம். வா அமுதா சண்முகம், நீங்க வந்து அற்புதமான நிலையில தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல புஷ்பா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க சொன்னது சரிதான் சஜினி, நல்ல தகவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க புஷ்பா. ஏஜென்ட் லோகனும் வந்து பகிர்வுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிருக்காரு. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நேயர்களே. நீங்க வந்து இந்த தகவலை கேட்ட பிறகு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே செய்து தயார் நிலையில வைத்திருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களுக்கு இடையே சில நேரங்களில் உறவினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்கூட்டியே தயார் செய்து வைப்பது ரொம்ப அவசியம். சரி நேர்களே, இதுவரையிலும் என்னோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 9 மணிக்கு மேல் உங்களுக்காக 90களில் வெளியான அற்புதமான பொக்கிஷ பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை ஒளிபரப்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனஸுக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக தேம்பனீஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். AYEA நோக்கி செல்லும் CTE ஹவ்லாக் ரோடு எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-48-06.
10: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
11: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
10: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
11: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
10: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
11: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
10: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
11: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
10: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:08 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ரஃபி, முகமது ரஃபியின் இசையில் அவரும் விக்னேஸ்வரி வடிவழகனும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான முத்து முத்தான பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. திருடா திருடா திரைப்படத்தில் இருந்தும் நிலாவிவா திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பாடல்கள் எல்லாத்தையும் முழுமையா கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் அப்படின்னு உங்களுக்காக தகவல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இன்றைய வானிலை வேகமூட்டமாக இருக்கும். இன்றைய வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 125 207 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
5: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
9: விளக்கம் கேட்ட போது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
8: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் வெளியான இரண்டு மென்மையான அற்புதமான மறக்க முடியாத பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். காதலன் திருடா திருடா திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் வெளியேறின.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிகேஇஐ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பர் தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகும் விபத்து. இதன் காரணமாக டேம்பனீஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். குயின்ஸ் வேயை நோக்கி செல்லும் மேக்ரிச்சி வயடக்ட் பிரேடல் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரேடல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
8: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
10: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
11: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
12: என்னங்க, நான் மறுபடியும் வேலைக்கு போகவா?
13: தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம பிள்ளைங்க PSLE ஊநிலை தேர்வுகளை எழுத இருக்காங்க. அண்மைய தேர்வுல நல்ல மதிப்பெண்களே வாங்கல.
12: கவலைப்படாதீங்க, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்தின் ஹாஜா சுல்தானா இருக்காங்க. 35 அனுபவம். தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏ நிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. IP ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
13: அப்படியா?
12: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா PSLE ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
13: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள். 8345-1373. செல்லுங்கள் AATuition.net.
12: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் அக்டோபர் 15 1844 பிறந்தார் நவீன சிந்தனையாளர்களிலேயே மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவரான செவியியல் அறிஞரும் தத்துவ ஞானியுமான ஃபெட்ரிக் நீச்சர். இவர் புருஷியாவில் பிறந்தார். ஃபெட்ரிக் நீச்சர் அவரவருடைய வாழ்க்கையில மனிதர்கள் எவ்வாறு தனிப்பட்ட ஒரு அர்த்தத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதுல நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒற்றை புறநிலை உண்மை அப்படிங்கிற கருத்தை அவரு நிராகரிச்சாரு. அனைத்து அறிவும் தத்துவமும் தனி நபர் அல்லது கலாச்சார கண்ணோட்டத்துலதான் வடிவமைக்கப்படுகின்றது அப்படிங்கறத அவரு தொடர்ந்து வாதிட்டாரு.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:35 ஆகிவிட்டது. வித்யா சாகரின் இசையில் 2 பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. நிலாவே வா திரைப்படத்திலிருந்தும், செங்கோட்டை திரைப்படத்திலிருந்தும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் SB பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றது, சிகரம் திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு வாங்க தங்கவிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல.
7: மைசூர் மாக் மட்டும் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா?
6: வெஜ் லக்ஸா வைக்கணும்.
8: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
6: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
9: மனம் நெகிழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.

0: நேரம் இப்பொழுது காலை 9:42 ஆகிவிட்டது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. கேப்பல் வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் அலெக்சாண்ட்ரா ரோட் AYEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். ECPயை நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து. PIEயை நோக்கி செல்லும் TPE ஹலுஸ் லிங்க் எக்ஸிட் அங்கே மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
5: சினிமா
0: சூரி.

வயதுக்கு மேல் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக தடம் பதித்த சூரி இப்பொழுது கதாநாயகனாக பல வெற்றி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராரு. சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான மண்டாடி திரைப்படம் ரசிகர்களுக்கு இடையே நல்ல வரவேற்பை பெற்று அபார வெற்றி கண்டுள்ளது. அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான வேலைகள்ல இறங்கிட்டாரு. இன்று நேற்று நாளை திரைப்பட இயக்குனர் ரவிக்குமாரோட சேர்ந்து சூரி அவருடைய அடுத்த திரைப்படத்துல நடிக்கிறாரு. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஜோதிகா சூர்யா இவர்கள் இணைந்து நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் உயிரிலே கலந்தது திரைப்படத்தில இருந்தும், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இந்த பாடல்கள் இரண்டையும் ஹரிஹரன் சுஜாதா பாடியிருந்தாங்க. சிடிஇயை நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் எவென்யூ 12 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வுட்லண்ட்ஸ் எவென்யூ 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். SLEயை நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து. கெப்பல் ரோடு வெஸ்கோஸை நோக்கி செல்லும் அலெக்சாண்ட்ரா ரோடு AYEக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து. ECPயை நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து. PIEயை நோக்கி செல்லும் TPE ஹலுஸ் லிங்க் எக்ஸிட் அங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் எவென்யூ 1 பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: அருண், வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.
10: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
11: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
10: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல.
12: தங்கமே
10: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
13: வணக்கம் சிங்கே.
0: நேரம் இப்பொழுது காலை 9:57 ஆகிவிட்டது. நேர்களே, நான் உங்களிடமிருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. புகைமூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனவே வெளியே போறதா இருந்தா முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கைகள்ல தாங்க. மீண்டும் உங்களை நான் நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில ரவிஜியோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறேங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் ஜெயில 2 திரைப்படத்தை பார்க்க போறீங்களோ நல்லா பார்த்து சந்தோஷமா இருங்க. நான் அடுத்த வாரம் இந்த ஹைப் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு பார்க்க போறேங்க. சரி, விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10 மிழக்கோப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் கவலைக்கிடமாகவே உள்ளது. புகைமூட்டம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது. இன்று காலை காற்றின் நுண்துகள்களின் அளவு தொடர்ந்து அதிகமாகவே உள்ளது. காலை 9 மணிக்கு தீவு முழுவதும் 1 மணி நேர PM2.5 அளவு 67-133 இடையே பதிவானது. 55 இருந்தால் அது ஆரோக்கியம். நேற்று மேற்கு பகுதியில் அது 288 வரை போனது. இன்று காலை நிலைமை ஓரளவு மேம்பட்டாலும் மேற்கு பகுதியில் காற்றின் தரம் இன்னும் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே உள்ளது. அங்கு 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 மேல். களிமந்தானில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி வருகிறது. தென்கிழக்கை நோக்கி வீசும் காற்று புகையை எடுத்து வருகிறது. சிங்கப்பூரில் இன்று சில பகுதிகளில் மழை, ஆனால் சுமத்ராவிலும் களிமந்தானிலும் வறண்ட வானிலை. N95 முகக்கவசங்களை அரசாங்கம் கட்டம் கட்டமாக விநியோகித்து வருகிறது. சமூக மன்றங்களிலும் சில பொது போக்குவரத்து நிலையங்களிலும் அவற்றை பெறலாம். தீவு முழுவதும் முகக்கவச இயந்திரங்கள் படிப்படியாக அமைக்கப்படுகின்றன. ஹேஸ்மாஸ் கோவே இணைய பக்கத்தில் பார்த்துவிட்டு போவது நல்லது. போதுமான முகக்கவசம் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. புகைமூட்டத்துக்கு காரணமான நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதற்கான தகவல்களை அரசாங்கம் சேகரித்து ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சிங்கப்பூர் நடவடிக்கை எடுக்க முடியும். 2014 நடைமுறைக்கு வந்த எல்லை தாண்டிய புகைமூட்ட சட்டம் அதற்கு வகை செய்கிறது. எல்னினோ காரணமாக ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக திருவாட்டி ஃபு கூறினார். இந்தோனேசியா கேட்டுக்கொண்டால் உதவ சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். 1 மாதத்துக்குள் தீயை அணைக்கும் இந்தோனேசியாவின் இலக்கு நிறைவேறும் என்று நம்புவதாகவும் திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். இந்தோனேசியா காட்டுத்தீ விவகாரத்தில் குற்றவாளிகளை தேடி தண்டிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை இதுவரை 200 அதிகமான தனிநபர்களையும் 9 நிறுவனங்களையும் சந்தேக பட்டியலில் போட்டிருக்கிறது. சுமார் 30,000 ஹெக்டேர் நிலத்தை எரித்ததோடு அவர்களை காவல்துறை தொடர்புபடுத்துகிறது. இந்தோனேசியாவில் 1972 முதல் காட்டுத்தீயால் புகைமூட்டம் பரவுகிறது. அந்நாட்டு மக்களும் பக்கத்து நாடுகளின் மக்களும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். காடுகள் பற்றி எரியும் மத்திய களிமந்தானில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தோனேசியாவில் 280,000 பேர் மூச்சு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து நாடான திமோர் லெஸ்டே பள்ளிகளை மூடுகிறது. இந்தோனேசியா தீயை அணைக்க போராடி வருகிறது. ஹோமுஸ் நீரிணையில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1 கப்பல் தீப்பிடித்து மூழ்கியது. 2 கப்பல்களில் இருந்த 43 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். யாருக்கும் காயமில்லை. GFS பிரைட் கப்பல் நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. அது மூழ்கியது. 21 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். GFS ஜிசெல் கப்பல் நேற்று தாக்கப்பட்டது. 22 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல்களில் சிங்கப்பூரர்கள் யாரும் இல்லை. கப்பல்களை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்தது. ஹோமுஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்து ஆணையம் கவலை தெரிவித்தது. சவுதி அரேபியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாக அவுதி கிளர்ச்சி படை எச்சரித்திருக்கிறது. சவுதியின் தேசிய எண்ணெய் நிறுவனமான அரம்கோவின் தலைமையகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அவுதி ராணுவ பேச்சாளர் யாஹியா சாரி கூறினார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ஹவுதி படையின் மிரட்டலுக்கு அடிபணியப் போவதில்லை என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா உதவுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே தகவல் தரவில்லை என்கிறது உக்ரைன். தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து இரண்டு இரவுகள் ஏவுகணைகள் பாய்ந்தன. அபாய எச்சரிக்கை வருவதற்கு முன்பே ஏவுகணைகள் வந்துவிட்டன. கீவ் நகரின் பல பகுதிகளில் மின்தடை. இதற்கிடையே உக்ரைனிய ராணுவம் பயன்படுத்தும் ஸ்டார்லிங் இணையச்சேவை மெதுவடைந்திருக்கிறது. அதனால் ஆளில்லா வானூர்திகளை இயக்குவதில் உக்ரைன் சிரமப்படுகிறது. சேவையை வழக்க நிலைக்கு கொண்டு வரும்படி செல்வந்தர் இலான் மாஸ்கை உக்ரைனிய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். ஆனால் கட்டுப்பாடு அமெரிக்க அரசாங்கத்தின் கையில் இருப்பதாக திரு மாஸ் சொல்கிறார். ரஷ்யாவிடமிருந்து டீசல் வாங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்த பிறகு கதை மாறிவிட்டதோ என்று உக்ரைன் அஞ்சுகிறது. நுரையீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் போப்லியோ மீண்டும் நடக்க தொடங்கியிருக்கிறார். அவரது உடல்நிலை எதிர்பார்த்தபடி தேறி வருவதாக வட்டிக்கன் தெரிவித்தது. 71 வயது போப்லியோவுக்கு நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை நடந்தது. அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. அவர் தற்போது மருத்துவமனை அறையில் நடக்க தொடங்கியிருக்கிறார். வழக்கம்போல் உணவும் உட்கொள்வதாக வத்திகன் தெரிவித்தது. கடந்த ஆண்டு பொறுப்புக்கு வந்த போப்லியோவுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட செய்தி உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தது. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: மழைக்கு ஏற்ற மாதிரி உள்ளம் கேட்குமே திரைப்படுத்தந்து மழை மழை பாடலை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுடைய உள்ளம் என்ன கேக்குது? மழைய போல பொழிய வந்திருக்கிறேன்.
1: ஜெயில இரண்டு திரைப்படத்திற்கு டிக்கெட் இருக்கா?
0: நானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகாம வேலைக்கு வந்திருக்கிறேன். நீங்க டிக்கெட் கேக்குறீங்களா? டிக்கெட் கிடையாது. ஆனா இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறனால உங்களுக்கு 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சத்துல ஒரு தலைப்பை ஒட்டி பேச போறோம். எங்கே எங்கே அங்கம் இன்று இருக்குது? அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட எழுத்துல இருந்து 3 கேள்விகளை கேட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. இந்த மாதிரி பல பல அங்கங்கள் உள்ளன. அது மட்டும் இல்லாம நல்ல பாடல்களை ஒளிபரப்ப போறேன். அது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாங்க, நான் வீட்ல இருந்து வேலைக்கு வர நேரத்துல நல்ல மழை, மழைக்கு ஏற்ற மாதிரி நல்ல இனிமையான பாடல்களை ஒளிபரப்ப போறேன். ஏய், என்னடா ஒரு ஆளை காணமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அலிமா விடுப்புல இருக்காங்க, நான் மட்டும் தான் நிகழ்ச்சி படிப்பேன். வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: டைமண்ட் பால் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25-27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில இப்ப புதுசா ஏதாவது ஒண்ணு வருது வச்சுங்களேன், புதிய பொருளாக இருக்கட்டும், புதிய திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது புதிய விஷயத்தை நீங்க புரிந்து கொள்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி புதுசா ஏதாவது வரும்போது நீங்க முந்திக்கிட்டு அதை முதல்ல போய் கத்துக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது மற்றவர்களை போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவிச்சு சொன்ன பிறகு நீங்க போயிட்டு அதை அனுபவிப்பீங்களா? சில பேருக்கு இந்த ரிஸ்க் எடுக்க பிடிக்கும், முதல் படி எடுத்து பரவாயில்ல என்ன அனுபவமா இருக்கட்டும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் முத போய் பார்த்துடணும், நான் போய் முத வாங்கிடணும், நான் முத போய் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லப்பா, எதுக்குப்பா ரிஸ்க்கு, நீங்க முத போங்க, நீங்க முத போய் வாங்குங்க, பொதுவா என்ன கருத்துக்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நான் போய் பாத்துக்கிறேன், நான் போய் வாங்கிக்கிறேன், நான் போய் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9688 968.

அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருண், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிக் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மலையூர் மம்பட்டி யாத்திரை பிரதம பாடலை கேட்டு தந்தீர்களே. இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்படி பேசிட்டு இருக்கோம்னா, இப்ப ஏதாவது ஒரு புதிய விஷயம் வருது, புதிய பொருளை அறிமுகப்படுத்துறாங்க, அல்லது புதிய திரைப்படம் வருது, இதெல்லாம் முந்திக்கிட்டு நீங்க முதல்ல போய் பார்ப்பீங்களா, அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுத்திருந்து மத்தவங்க என்ன சொல்றாங்க அந்த பொதுவான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு நீங்க அனுபவிப்பீங்களான்னு கேட்டப்போ, இங்க புஷ்பா எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஹாய் காதர், காலை வணக்கம். இன்னைக்கு தன்னந்தனியா நிகழ்ச்சி படைக்கிறீங்க. ஆமா, ஒரு பொருளோ இல்லது ஒரு ஒரு கல்வியோ எது சம்பந்தமா இருந்தாலும் முதல்ல நான் என்ன நினைப்பேன், நான் முதல்ல அடிச்சு பிடிச்செல்லாம் போய் கத்துக்க மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க வாங்கினப்பறம் அதோட நல்லது கெட்டது எது எப்படி அதை பார்த்துட்டு தான், இது நமக்கு உகந்ததா, இது நமக்கு ஃபியூச்சர்ல நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அதை கத்துக்கலாமா கத்துக்க கூடாதா அப்படின்னு யோசிப்பேன். தேங்க்யூ.
0: அப்பனா நீங்க பொறுத்திருந்துதான் போய் பாப்பீங்க, சரியா? அப்ப அடுத்து ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காரு பாக்கலாம். ஸ்ரீகாந்த்
2: கதர், குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.
2: நான் வந்து ஸ்ரீகாந்த் சன் டிரான்ஸ்கோல இருந்து பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஆபீஸ்ல டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஏரியால வந்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன். யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த இதுல எல்லாம் நிறைய ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஆனா நீங்க சொல்றது வந்து ஒருவேளை புது இடம், புது சினிமா, புது ரெஸ்டாரண்ட்டு யாருமே போகலன்னுப்பா, அது சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன்னா. ஒர்க் ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அன்னோன் ஏரியா, இந்த மாதிரி ப்ராஜெக்டே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஏஐ டூல் நம்ம யூஸ் படுத்தினதே கிடையாது. இந்த இந்த பர்டிகுலருடைய இதை வந்து எப்படி வேலை செய்யும், எப்படி வெண்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், ஸோ அதில் எல்லாத்துலேயும் நான் ஃப்ரண்ட் ஹேண்டில் இருப்பேன். ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் தெம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் தென் நிறைய மக்கள் வந்து பீப்புள் கன்சல்ட் வித் மீ தென் டு ஆஸ்க் ஹவு திஸ் ஒர்க்ஸ். நன்றி, வணக்கம்.
0: சரி, ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, தொழில்நுட்பம் வரும்போது அவர் முந்திக்கிட்டு முதல்ல போய் நிற்பாரு, ஆனால் மற்ற விஷயங்களை பின்னால் நின்று போய் பார்ப்பாரு, காத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களை போல நீங்களும் உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். ஏதாவது புதிய விஷயம், புதிய தொழில்நுட்பம், அல்லது புதிய சினிமா, ஏதாவது அதெல்லாம் நீங்கள் முந்திக்கிட்டு போயிட்டு முதல்ல நின்று அதை அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்கள் பொறுத்திருப்பீங்களான்னு எனக்கு கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில
7: வணக்கம் ஐயா, நான் பண்டாபுத்திரால இருந்து சாந்தி பேசுறேன். என்ன கேட்டீங்களா? முத போய் இன்னொரு ஆள் பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லணும், அது இப்படி இருக்கே, இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் வந்து அதை போய் வாங்க போகணும் இல்ல பார்க்க போகணும்.
8: காலை வணக்கம், கதை நந்தினி பேசுறேன். நான் வந்து ஒரு புதுசா ஒரு பொருளோ இல்ல புதுசா ஏதாவது ஒண்ணு வந்தா வந்து நான் கண்டிப்பா ரிவ்யூ பாத்துக்குவேன். நான் எடுத்தோடனே வந்து நான் அதை வாங்கி ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த பொருள் வந்து ஒரு விலை கூடின பொருளா இருந்துச்சுன்னா அந்த காசை திருப்பி எடுக்கிறது வந்து பலாத பாடுபடணும். அதனால நான் எப்போதுமே ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கும் போது அதை வந்து நான் வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணி
9: என்னுடைய வழக்கம் வந்து அது வந்து அதை உபயோகப்படுத்தி எல்லாரும் பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கி உபயோகப்படுத்துவோம். ஏன்னா அது நமக்கு தேவையா இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி தேவையா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு உபயோகமா இருக்குமா, நல்லா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம். ஈவன் வந்து மொபைல் போனா இருக்கட்டும், அல்லது டிவியா இருக்கட்டும், வெஹிக்கிள் காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், எனி திங், அதுதான் வந்து எங்களுடைய வழக்கம். நன்றி, வணக்கம், தஞ்சை ராஜா.
6: சரி, நம்ம நேயர்கள் சொன்னதை வச்சு எந்த அணுகுமுறை சரி அப்படிங்கறத விவாதிக்க நான் வரல. இங்க முக்கியமான ஒரு தியரியை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். 1962 அமெரிக்க சமூகவியல் அறிஞர் எவ்ரட் ராஜர்ஸ் இவரு டிஃப்யூஷன் ஆஃப் இனோவேஷன் தியரி அப்படிங்கிற விஷயத்த அறிமுகம் செஞ்சுட்டாரு. அதை என்ன சொல்றாருன்னா, அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா 2.5 விழுக்காட்டினர் இவங்க வந்து இனோவேட்டர்ஸா இருக்காங்க. ஏதாவது புதிய விஷயம் ஒரு அறிமுகமாகுது, இல்ல புதிய தொழில்நுட்பம் வந்து அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க, புதிய கைபேசி வருது வச்சுங்களேன், அதை போயிட்டு அனுபவிக்க ஆசைப்படுவாங்க. அது எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன நுட்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்க ஆசைப்படுவாங்க. இதன் பிறகு மற்ற பிரிவுகளும் உள்ளன. இப்ப ஏர்லி அடாப்டர்ஸ் இருக்காங்க, ஏர்லி மெஜாரிட்டி இருக்காங்க. அது முக்கியமானது 34 விழுக்காட்டினர் லேட் மெஜாரிட்டி. இவங்க எல்லாரும் அந்த பொருளை வாங்கின பிறகு, அல்லது அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு, அல்லது அந்த புதிய விஷயத்தை அனுபவிச்ச பிறகுதான் அவங்க வந்து மற்றவர்கிட்ட இந்த கருத்துக்களை கேட்டு விமர்சனங்களை புரிந்து கொண்டு இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எது சரி எது தவறு நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. முக்கியமா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. சில பேர் இந்த இனோவேட்டர்ஸ் இருக்காங்க, சில பேர் இந்த லேட் மெஜாரிட்டியா இருக்காங்க. இந்த இரண்டு பிரிவினர்கள்ல நீங்க எந்த வகையை சேருவீங்க? நீங்க வந்து ஏர்லி அடாப்டர்ஸா அல்லது லேட் மெஜாரிட்டியா? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் அங்கம் இடம்பெறும். அதோடு எங்கே எங்கே அங்கமும் இடம்பெறும். யாரெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கு பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையப்போகுது.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரோன்ட்ரஸ் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

லட்சம் திரையப்படுத்தி எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில நம்ம பாடல் கேட்டிருந்தோம். டிஎம்எஸ் அந்த பாடல பாடியிருந்தாரு. நிலை இப்ப பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பிடித்த எங்கே எங்கே அங்கமும் இடம்பெற போகுது. நேற்றிலிருந்து நம்ம சிங்கப்பூர் சாலைகளுடைய வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்று நான் கொடுக்க போற குறிப்புகள் ஒரு சாலையை ஒட்டி தான் இருக்க போகுது. சிங்கப்பூரின் ஆக பழமையான சாலை இது. 1833 இருந்து 1835 கட்டி முடிக்கப்பட்டது. இங்கு நிறைய திரையரங்குகள் இருந்தன. அந்த காலகட்டத்தில் பல பேர் ஷாப்பிங்காக இங்க வருவாங்க. குறிப்பா ஆடைகளை வாங்கறதுக்கு வருவாங்க, துணிகளை தைக்க வருவாங்க. இது எந்த சாலை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி குரல் பதிவு அனுப்பி வைங்க. 9678889 68. அடுத்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக அன்பேவா தேன் கிண்ணம் திரைப்படங்கள் இருந்து இடம்பெறும்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
4: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
3: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
4: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
5: தொலைக்காட்சி,
6: அட
5: வானொலி,
6: அடடா
5: மின்னிலக்கம்,
6: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
5: அது போதும்.
7: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
8: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
7: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
9: ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இணைந்திருங்க எங்களுடன்.

0: பாலும் பழமும் திரைப்படுத்தே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்புகள், சிங்கப்பூரின் ஆக பழமையான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. 1833 இருந்து 1835 இந்த சாலையை கட்டி முடித்தாங்க. இந்த சாலையில் அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 திரையரங்குகள் இருந்தன. முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த சாலையில் நிறைய கடைகள் உள்ளன. அங்கே இவங்க ஷாப்பிங் பண்ண வருவாங்க, ஆடைகளை வாங்க வருவாங்க, துணி தைக்க வருவாங்க. இது எந்த இடம்னு கேட்டப்போ எனக்கு வந்திருக்கும் பதில்கள்,
1: நான் நினைக்கிறேன் அரப் ஸ்ட்ரீட்.
0: அரப் ஸ்ட்ரீட் கிடையாது ஃபாத்திமா, நீங்க ஹை ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்கீங்க. ஃபல்கோ ராஜ், நீங்களும் ஹை ஸ்ட்ரீட் சொல்லியிருக்கீங்க. காடி, நீங்க வந்து குயின்ஸ் தியேட்டர் ஹெரிட்டேஜ் வாக், அதாவது கேலாங் சராய்னு சொல்லியிருக்கீங்க. தவறான பதில். சரி, இது ஒருத்தர் வந்து அரப் ஸ்ட்ரீட் சொன்னாரு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது, அந்த பக்கம் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு பாலமும் இருக்குது. இங்க நிறைய குறிப்புகள் கொடுத்தா நானே பசங்க பதில் சொல்லிடலாங்க. சரி, நீங்க என்ன பதில் கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி குரல் பதிவு அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹாங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சஞ்சய் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
5: உங்க அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்ப கடை.

0: நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அதை விடுறதுக்கு நம்ம கஷ்டப்படலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி பாடலை கேட்கும் போது நமக்கு ஒரு தன்முனைப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், சரி எப்படியாவது விட்டுருவோன்னு அப்படி வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். உங்களுக்காக குயிட் பண்ணுடா பாடல் இடம்பெற்றது மாஸ்டர் திரைப்படத்தில். விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் இந்த பாடல் இடம்பெற்றது. அனிருத் இந்த பாடலுக்கு இசையை வழங்கியிருக்கிறாரு, அவரும் பாடியிருக்கிறாரு. இந்த வார நட்சத்திரம் நம்ம அனிருத் ரவிச்சந்தர். நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பார், ஏன்னா ஜெயலலிதா இரண்டு திரைப்படம் வந்துருச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும் போது எனக்கு நல்ல உற்சாகமா இருக்குதுங்க.
1: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 69 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 32 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வழக்கமாகவே தீபாவளின்னா கோழி சம்பல், கோழி மசாலா இருக்கும். அந்த சமையலுக்கு இன்னும் சுவை சேர்க்கிற மாதிரி அன்னாசி அச்சார் சமைச்சு கொடுத்து பாருங்க. சாப்பிடுறவங்க பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அன்னாசி அச்சார், இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். சுத்தம் செய்யப்பட்ட அன்னாசி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் கடுகு, சிவப்பு மிளகாய் 2 அல்லது 3, கொஞ்சம் வினிகர், இஞ்சி அதை நீள்வாக்குல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, சின்ன வெங்காயம் 4 மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, பட்டை, அன்னாசி பூ 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள், கொஞ்சம் சில்லி சாஸ் சாந்து, இவற்றோட உப்பு வெல்லம் தேவையான அளவு. இப்ப செய்முறைய தெரிஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதோட கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதோட வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தை இஞ்சி சேர்த்து தாளிங்க. பட்டை, ஸ்டார் அனிஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல வாசம் வரும்போது அதுல மிளகாய் தூளை சேர்த்துருங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதுல சில்லி சாஸ், வினிகர் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. கொதி வரும்போது அதுல வெட்டி வைத்திருக்கும் அன்னாசி பழத்துடைய துண்டுகளை சேர்த்து கொள்ளுங்க. இந்த கலவை கொஞ்சம் மூடி வேக விடுங்க. அதன் பிறகு கலவை நல்லா வெந்து வரும்போது சுவைக்கு ஏற்ற வண்ணம் உப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதமா வரக்கூடிய அன்னாசி அச்சார சுவைச்சு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க சமையல் திறமையை பாராட்டுவீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-1196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
6: இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்ட விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது மீலிசனில் மட்டும்தான்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சில மணிகள்
3: இன்றைய அங்கத்தில் நாங்கள் கொடுத்த குறிப்புகள், சிங்கப்பூரின் பழமையான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. 1833 1835 இந்த சாலையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பல கடைகள் உள்ளன. முக்கியமாக இந்த தையல் கடைகள், துணி தைக்கிற கடை, துணி விற்பனை செய்யும் கடை போன்ற கடைகள்லாம் இருந்தன. பல திரையரங்குகளும் இருந்தனன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அது கேட்டப்போ சுங்காய் ரோடா அப்படின்னு எனக்கு சந்திரா செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி பிரேமாவும் சுங்காய் ரோடுன்னு
4: காலை வணக்கம் காதர், நெஞ்சான் பேசுறேன். நான் நினைக்கிறேன் ஜாலான் சுல்தான் நினைக்கிறேன்.
3: ஜாலான் சுல்தான் சொல்லியிருக்கீங்க, கல்பனா பீச் ரோடு சொல்லியிருக்கீங்க, இங்க ஓம்நாதன் ரோச்ச ரோடு சொல்லியிருக்கீங்க. சரி, எல்லாரும் அந்த பக்கத்திலே வந்துட்டாங்க. யாராவது சரியான பதில் சொல்வீங்களான்னு பாக்குறேன்.
5: காலை வணக்கம் காதர், நான் ஜூர்லன் செல்வம் பேசுறேன். நீங்க சொன்ன இடம் வந்து குயின்ஸ்வே ஷாப்பிங்க?
3: குயின்ஸ்வே ஷாப்பிங் கிடையாது. மற்றபடி
6: காதர், நான் மீனா இம்பியன் மாஸ் ஜிபில இருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நார்த் பிரிட்ஜ் ரோட். நன்றி.
3: நார்த் பிரிட்ஜ் ரோட் என்பது சரியான பதில். மீனா போல கேரலைன், மைமூன், லூட்ஸ் மேரி, மற்ற நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. சந்திரன், நீங்க எனக்கு நார்த் பிரிட்ஜ் ரோடு சொல்லி அனுப்பியிருக்கீங்க, அதுதான் சரியான பதில். ஆமாங்க, நார்த் பிரிட்ஜ் சாலை. இந்த சாலை 1833 1835 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆக பழமையான சாலை இது. இந்த சாலை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கிராஃபர்ட் ரோட்ல இருந்து அல்கிரீன் பிரிட்ஜ் வரை, அது முக்கியமா சவுத் பிரிட்ஜ் சாலையுடன் இதை இணைகிறது. இந்த இடத்துல நார்த் பிரிட்ஜ் சாலையில அங்க பல கடைகள் உள்ளன. முக்கியமாக சிந்தி மற்றும் சீக் உரிமையாளர்கள் வந்து அங்க கடை திறந்து அங்க தையல் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க, துணிகள் விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க பல திரையரங்குகள் இருந்தது, ட்ராம்ஸ், ட்ராலி, பஸ்ஸஸ், ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சாலை இதுன்னு இந்த தகவல் சொல்லுது. நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல குடியிருந்திருக்கலாம், அங்கே நீங்கள் போயிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். அந்த இடத்துல உங்களுக்கு பல நினைவுகள் இருக்கலாம். எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன் நம்புகிறேன். இதே போல் சில முக்கியமான சாலைகளை பற்றி நம்ம இந்த அங்கத்தில் வந்து பேசுவோம். ஸோ இன்று இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எந்த பற்றுச்சீட்டும் கிடையாது, சரியா? உங்களுக்கு பற்றுச்சீட்டு வேணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. ஏன்னா நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. அங்க உங்களுக்கு கேள்வியை கேட்டு நான் 100 உள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன்.
1: இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர் மில்கி

0: புதுசாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: செய்கூலி இல்ல, பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. பழைய தங்க நகைகளை புதிய நகையா மாத்திக்கலாம். வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி, நம்பவே முடியல. இதுதான் இஸ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை. வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் வைரங்களுக்கு GST நாங்களே கட்டுறோம். புது நகைகளோடு இந்த தீபாவளியில் ஜொலிங்க. இஸ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. உங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இன்றே வாங்க இஸ்டாரா.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: நண்பகல் மணி 12, மீடியா காப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் கவலைக்கிடமாகவே உள்ளது. காற்றின் நுண்துகள்களின் அளவு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. காற்றின் நுண்துகள்களை கணக்கிடும் ஒரு மணி நேர PM2.5 அளவு 55 இருந்தால் அது ஆரோக்கியமான அளவு. அது தற்போது 89-182 இடைப்பட்டிருக்கிறது. நேற்று பிற்பகலில் அது மேற்கு பகுதியில் 288 வரை போனது. தற்போது 161. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடும் மோசமாகவே உள்ளது. மேற்கில் அது ஆக அதிகமாக 211. இந்த பருவத்தில் அதுவே ஆக மோசமான அளவு. காலையில் மழை பெய்தும் காற்றில் பெரிய மாற்றமில்லை. இந்தோனேசியா காட்டுத்தீ விவகாரத்தில் குற்றவாளிகளை தேடி தண்டிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை இதுவரை 200 அதிகமான தனிநபர்களையும் 9 நிறுவனங்களையும் சந்தேக பட்டியலில் சேர்த்திருக்கிறது. சுமார் 30,000 ஹெக்டர் நிலம் எரிக்கப்பட்டதில் அவர்களை காவல்துறை தொடர்புபடுத்துகிறது. இந்தோனேசியாவில் 1972 முதல் காட்டுத்தீயால் புகைமூட்டம் பரவுகிறது. அந்நாட்டு மக்களும் பக்கத்து நாடுகளின் மக்களும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். காடுகள் பற்றியெறியும் மத்திய களிமண் தானில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டது. இந்தோனேசியாவில் 280,000 பேர் மூச்சு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து நாடான திமோர் லெஸ்டே பள்ளிகளை மூடுகிறது. இந்தோனேசியா ஒரு மாதத்துக்குள் தீயை அணைத்துவிடப் போவதாக சொல்கிறது. மலேசியா புகைமூட்டத்தால் பள்ளிகளை மூடுவதற்கான வரம்பை உயர்த்துகிறது. இனிமேல் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் மட்டுமே பள்ளிகள் மூடப்படும். இதற்கு முன் 180 தொட்டாலே பள்ளிகள் மூடப்பட்டன. இதற்கிடையே தீபகற்ப மலேசியாவின் பல பகுதிகளில் புகைமூட்டம் நீடிக்கிறது. எனினும் பெரும்பாலான இடங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டவில்லை. அனைத்துலக பண நிதியம் ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி முன்னிருப்பை 4.8 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறது. AI முதலீடு முக்கிய காரணம். குறிப்பாக வளர்ந்த ஆசிய பொருளாதாரங்கள் அதனால் பயனடைகின்றன. ஆனால் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அபாயங்களும் உள்ளன. ஈரான் போரால் எண்ணெய் எரிவாயு விலை உயர்கிறது. போர் நீடித்தால் விலை தொடர்ந்து உயரலாம். அதனால் உற்பத்தி செலவு உயரும். அதே நேரத்தில் AI துறையின் தற்போதைய வேகம் குறைந்தாலும் ஆசியா அதிகம் பாதிக்கப்படலாம் என்கிறது பண நிதியம். உலகளவில் வட்டி அதிகரிப்பது மற்றொரு சிக்கல். அதனால் இந்த ஆண்டு 4.8 விழுக்காடாக இருக்கும் ஆசிய பசிபிக் வளர்ச்சி அடுத்த ஆண்டு 4.4 விழுக்காடாக குறையும் என்கிறது அனைத்துலக பண நிதியம். ஹோமஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. வென்காட் பாதுகாப்பு நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளின் தரவுகள் அதனை சொல்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை முதல் 10 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஞாயிறன்று மட்டும் 6 கப்பல்கள் தாக்கப்பட்டன. போர் தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் பதிவான ஆக அதிக எண்ணிக்கை அது. நேற்று முன்தினம் மேலும் 4 கப்பல்கள் தாக்கப்பட்டன. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மார்ச் மாதம் வர்த்தக கப்பல்களை குறிவைக்க தொடங்கியது. தான் அனுமதிக்காத பாதைகளில் செல்லும் கப்பல்களை ஈரான் தொடர்ந்து தாக்குகிறது. இம்மாதம் மட்டும் இதுவரை 23 தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஹோமஸ் நீரிணை தாக்குதலில் இதுவரை மொத்தம் 24 மாலுமிகள் மாண்டதாக அனைத்துலக கடல்துறை அமைப்பு சொல்கிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் இருக்கும் மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது மேலும் ஒரு புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை கூறியிருக்கிறது. அது ராணுவ பேச்சாளர் யாஹியா சாரி அதனை தெரிவித்தார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா உதவுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே தகவல் தரவில்லை என்கிறது உக்ரைன். தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து 2 இரவுகள் ஏவுகணைகள் பாய்ந்தன. அபாய எச்சரிக்கை வருவதற்கு முன்பே ஏவுகணைகள் வந்துவிட்டன. கீவ் நகரின் பல பகுதிகளில் மின்தடை. இதற்கிடையே உக்ரைனிய ராணுவம் பயன்படுத்தும் ஸ்டார்லிங் இணைய சேவை மெதுவடைந்திருக்கிறது. அதனால் ஆளில்லா வானூர்திகளை இயக்குவதில் உக்ரைன் தடுமாறுகிறது. சேவையை வழக்க நிலைக்கு கொண்டு வரும்படி செல்வந்தர் இலான் மாஸ்கை உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். ஆனால் கட்டுப்பாடு அமெரிக்க அரசாங்கத்தின் கையில் இருப்பதாக திரு மாஸ்க் சொல்கிறார். ரஷ்யாவிடமிருந்து டீசல் வாங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்த பிறகு கதை மாறிவிட்டதோ என்று உக்ரைன் அஞ்சுகிறது. இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சர்ச்சை தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு உச்சநீதிமன்றம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் குறித்த அனைத்து பதிவுகளையும் வெளியிட வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. சுமார் 130 மில்லியன் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வீடு வீடாக சென்று சரிபார்ப்பதால் தவறுகள் இல்லாத மிக துல்லியமான வாக்காளர் பட்டியல் தயாராகிறது. யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதே நோக்கம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறது. ஆனால் பெயர்களை நீக்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குறை கூறுகின்றன.
5: சொல்லும் பொருளும் ஃபேட்டாலிட்டி உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. ஃபேட்டாலிட்டி உயிரிழப்பு.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஆமா, அங்க அப்படி பத்திக்கிட்டனாலதான் இங்க புகை மூட்டமா இருக்குது. நேர்களை, உங்களுக்காக ரிதம் திரையப்படுத்தி பாடல் இடம்பெற்றது. நல்லவேளை நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சிங்கப்பூர்ல. ஆமாங்க, இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னோடித்திருக்கிறாங்க. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 32 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
6: 48 Strangan Road, Little India Arcade.

அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்க நேர்களே, இந்த வாரம் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம காத்துட்டு இருக்கோம். குறிப்பா இப்ப தீபாவளி வந்துகிட்டே இருக்குது. தீபாவளிக்கு நிச்சயமா நீங்க புதிய ஆடைகள்லாம் அணியணும் ஆசைப்படுவீங்க, புதிய நகைகளை வாங்கணும் ஆசைப்படுவீங்க. தீபாவளியை முன்னிட்டு புதிய வடிவமைப்புல உங்களுக்காக புதிய நகைகளை இறக்கிருக்கிறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். உங்களுக்கு வீட்டுல பழைய நகைகள் இருந்தா அந்த பழைய நகைகளை கொண்டு வந்து நீங்க புதிய நகைகளா மாற்றிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ் டிசைன்லயும் உங்க ஆசைக்கு ஏற்ப நீங்க உங்க தங்க நகைகளை வடிவமைக்கலாம். செய்குலிக்கு 60 விழுக்காடு கழிவும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளியை முன்னிட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உடைய கடைக்கு வெளியே ஒரு பசார் திறந்திருக்கிறாங்க. அந்த பசார்ல வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களை அவங்க விற்பனை செய்யறாங்க. இதை பற்றி இன்னும் விரிவா பேசுறதுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில்குமரன் உங்களோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாவே இருங்க.

0: குஷி சீனு திரையை பிரகடனம் பாடல கிட்டதான் நீங்களும் இப்ப குஷியாக போறீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா நான் கேட்கிற இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த எழுத்து பா. பா வரிசையில சிங்கப்பூர் தொடக்கநிலை பள்ளியின் பெயர் ஒன்று சொல்லணும். இரண்டாவது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பாலத்தின் பெயரை சொல்லணும். மூன்றாவது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை நீங்க தமிழ்ல சொல்லணும். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லி அனுப்புங்க. 9678889 மீன் சொல்றேன். பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தொடக்கநிலை பள்ளியின் பெயரை சொல்லணும். இரண்டாவது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பாலத்தின் பெயரை சொல்லணும். மூன்றாவது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை தமிழ்ல நீங்க சொல்லணும். வாட்ஸ்அப்ல நீங்க குரல் பதிவு சொல்லி அனுப்புங்க. 9678889 நுழைவாழ்க்கார்கள சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள்
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்க அக்ஷயா ஜுவல்ஸ்ல என்னென்ன சலுகைகள்லாம் காத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் உரிமையான திரு செந்தில் குமரன் அவர் என்னெல்லாம் காத்திருக்குன்னு ரொம்ப உற்சாகமா சொல்லியிருக்கிறாரு, வாங்க கேட்கலாம்.
5: இந்த தீபாவளிக்கு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்க பழைய நகையெல்லாம் எடுத்து வந்து புதிய நகையா மாத்திக்கலாம். ஏன்னா இந்த தீபாவளிக்கு நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. சோ அப்படி இருக்கிறப்ப உங்க பழைய நகையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வேல்யூ பண்ணி புது நகையா மாத்திக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல அந்த லேபர்ல இருந்து 60% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு புது நகையை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சலுகை எல்லாம் பாய்ச்சி புது நகையை வாங்கிக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம தீபாவளி பசார் மாரி போட்டிருக்கோம் நம்ம கேம்பல் லேன்ல. கேம்பல் லேன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பசார்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல நம்ம கடை பக்கத்திலே அம்பலோட தீபாவளி பசார் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு அலங்கரிக்கிற ஐட்டம், அப்புறம் சில்வர் 9 to 5 சில்வர் ஐட்டம், பூஜை ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம், வித்தியாசமான ஐட்டம்லாம் அந்த வருஷம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பசாரையும் நீங்க விசிட் பண்ணிட்டு போகலாம். இது இல்லாம நீங்க மொத்த பர்ச்சேஸ்ல 1000 வள்ளிக்கு தாண்டிச்சுன்னா ஒரு லக்கி ட்ரா கூப்பன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த லக்கி ட்ரா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அந்த லக்கி ட்ரா கூப்பன் எடுத்து நீங்களும் அந்த நம்ம லக்கி ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நம்பர் 48 ஸ்ரேங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆக்கிருக்கு, கண்டிப்பா வாங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும். Dum

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் இந்த அங்கம் படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நிறைய சலுகைகள் இருக்குது அப்படின்னு வார வாரம் உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டு இருக்கோம். அதோட சேர்த்து இப்ப உங்களுக்காக
1: அதிர்ஷ்ட குழுக்கு இருக்குங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க அங்க போறீங்க, கடிக்கப்பட்டு நல்ல நல்ல தரமான நகைகளை வாங்குறீங்க, 1000 வெள்ளி செலவு பண்றீங்க. நீங்க 1000 வெள்ளி செலவு பண்ணாலே உங்களுக்கு 1 லக்கி டிரா கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை பயன்படுத்தி நீங்க இந்த அதிர்ஷ்ட குழுக்கு சேரும் போது உங்களுக்கு
0: கிடைக்கும். இதே பரிசுதான் அவங்க எல்லா நிலையில வரவங்களுக்கும் கொடுக்கறாங்க. ஆனா என்ன, உங்க தங்க கட்டியின் எடை வேறுபடுது. அதாவது 5வது பரிசா உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 கிராம், முதல் பரிசு உங்களுக்கு கிடைச்சா அந்த அதிர்ஷ்ட குழுக்கில் 50 கிராம் எடையுள்ள ஸ்விஸ் கோல்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க.
1: அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த முதல் 5 பரிசுகள், 6ல் இருந்து 10 அந்த பரிசு ஜெயிப்பவர்கள் வந்து இலவசமா அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைக்குது.
0: தங்க கட்டியும் நீங்க ஜெயிக்கலாம், அல்லது திறன் பேசியும்

0: ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது.
1: 1000 வெள்ளி செலவு பண்ணுங்க, லக்கி டிரா கூப்பன் கிடைக்கும். அப்புறம் உங்க போட்டியில தங்க கட்டி.
0: அவ்வளவுதான், இப்போதை சொல்லுங்க. அமைதிருக்கும் 48 ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: நினைத்தால இனிக்கும் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் அவர் பாடிய பாடல் இடம்பெற்றது. நேர்களே, அக்ஷயா ஜுவல்ஸ் வணங்கும் 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஆ எழுத்துல தான் இன்று கேள்விகளை கொடுத்திருந்தேன். பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தொடக்கநிலை பள்ளியின் பெயர். இரண்டாவது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பாலத்தின் பெயர். மூன்றாவது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை நீங்க தமிழ்ல சொல்லணும். சொன்னப்போ சுந்தரி வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி வச்சுட்டாங்க.
1: வணக்கம் காதர், என் பேர் குணசுந்தரி, ஜுரங்கஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பா வரிசையில பா வந்து பயணியர் தொடக்க பள்ளி, பாகற்காய், பெஞ்சமின் ஷீல்ட்ஸ். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். நன்றி, வணக்கம்.
0: என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க தான் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பல நேர்களும் இந்த 3 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. நான் முதல்ல சுந்தரி தான் எனக்கு குரல் பதிவு அனுப்பிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அக்ஷயா ஜுவல்ஸ் வழங்கும் 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசா கொடுக்கறேன். சரிங்களே, இதே மாதிரி நீங்க அடுத்த வாரமும் பங்கெடுக்கலாம். சரியா, கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு உங்களுக்காக சூடான சினிமா செய்தியும் ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்க தமிழாக்கம் செய்ய போறீங்க. அதனால நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இருங்க. இப்ப இந்த தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில் முதலிலே வருகின்றது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது அதிகாலை பொழுதிலே வணக்கம் தமிழடியில் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சல் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் டென்மார்க் சித்தி விநாயகர் ஆலய ஒலிப்பேழையில் இருந்து கே அபர்ணா பாடிய

கேட்டது டென்மார்க் சித்தி விநாயகர் ஆலய ஒலிப்பேழையிலிருந்து கே அபர்ணா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமானர்கள் வரிசையில் எனி கிறிஸ்தவ கீதமாக திவ்யா குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக திவ்யா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இனி இஸ்லாமிய கீதமாக அப்துல் பரகாத் பாடியது.

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலையில் தொடர்கின்றது. ஐயப்பன் துதியாக வீரமணி குழுவினர் பாடிய

அருள்மழை பொழிந்தது உன்மடியில்

கேட்டது ஐயப்பன் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே என லூர்து மாதா புகழுடன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய

கேட்டது அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையில் இனி தொடர்ந்து வருகிறது இஸ்லாமிய கீதமாக கலைமாமணி குல்ஃப் முகமட் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக கலைமாமணி குல்ஃப் மொஹமட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையிலே. இனி கவிஞர் காசியானந்தன் இயற்றிய பாடல் சூரி சிவன் கோவில் ஆலயத்தினரது ஒலிப்பிழையில் இருந்து கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

கேட்டது சுவிஸ் சூரிச்சில் அமைந்துள்ள அருள்மிகு சிவன் கோவில் ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து கவிஞர் காசியானந்தன் அவர்கள் இயற்றிய பாடல் பாடியிருந்தார்கள் கிருஷ்ணராஜ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து டிஆர்டி தமிழரியின் வணக்கம் தமிழரியில் பக்தி பாமல்கள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் குழுவினர் பாடியது.

கேட்டது தஜாவுதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வடக்கம் தமிழலியின் பக்திப்பாமலையின் நிறைவாக கிருஷ்ணகானமாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய

0: வடக்கன் தமிழலியில் நீங்கள் கேட்ட டி எம் சவுந்தரராஜன் பாடிய கிருஷ்ண கானத்தோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வடக்கன் தமிழலியில் ஒலித்த பக்திப்பா மாலைகள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கியராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: நற்றிந்தனை நேரம். நற்றிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகரமினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை இடம்பெறுகின்றது நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறும் ஆன்மீக நிகழ்வு நற்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறு இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி. தாருங்கள். உபலட்சந்திரி
1: சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது? அகில நினைத்தையும் படைத்தவளும் அதை ரட்சிப்பவளும் சாட்சாத் அந்த ஆதிபராசக்தியே. பொற்கரங்கள் 18 ஒளி வீசும் திருமுகமும் திளங்க எல்லோருடைய அதிதேவதையாகவும் திகழும் அந்த துர்கா தேவியே மகிஷாசுர மர்த்தினியாகவும் சண்டிகாவாகவும் இன்னும் பெற்ற திருநாமங்களில் திருநாமங்களில் வடிவங்களில் நம்மை காக்க அவதாரம் எடுத்து வந்தாள் என்கின்றன புராணங்கள். பரசுராமர், சுவீராமர், கிருஷ்ணர் ஆகிய அவதாரங்களே துர்கா தேவியை வழிபட்டு தேவி வழிபாட்டின் சிறப்பை நமக்கு தெரியப்படுத்தி உள்ளன. வரமுனி என்றொரு முனிவர் இருந்தார். மிதமிஞ்சிய அவரது கர்வத்தின் காரணமாக கடும் சாபம் பெற்றார். அதன் விளைவு முனிவர் மகிஷனாக மாறினார். தேவலோகத்தை இன்னல்கள் சூழ ஆரம்பித்தது. இந்திரன் முதலான தேவர்களை பலவாறு துன்புறுத்திய மகிஷன் அவர்களை விரட்டி அரித்துவிட்டு தேவலோகத்தை கைப்பற்றினார். பரிதவித்து போன இந்திரன் பிரம்மதேவரை சந்தித்தார். அவருடன் சென்று சிவனரிடமும் மகாவிஷ்ணுவிடமும் சரணடைந்தார். மும்மூர்த்தியரின் சக்திகளும் ஒன்று கூடி உருவானவளைய துர்க்கை. தனது திருக்கரங்களில் ஈசனின் சூலம், விஷ்ணுவின் சக்கராயுதம், பிரம்மனின் மண்டலம் கமண்டலம், இந்திரனின் வஜ்ராயுதம், அக்னி வர்ணன் ஆகியோர் சக்தி, வாயு பகவானின் வில், ஐராவதத்தின் மணி, யமதர்மனின் தண்டம், நிதிதேவனின் பாசம், காதனின் கத்தி கேடயம் ஆகியவற்றை ஏந்தி நின்றாள் தேவி. அத்துடன் சமுத்திரதேவன் தாமரை மலரையும் குபேரன் பானங்கள் நிறைந்த பாத்திரத்தையும் ஹிமவான் சக்தி மிக்க சிம்மத்தையும் வாகனமாகவும் சூரியதேவன் தேவகாந்தியையும் இன்னும் பிற தேவர்கள் பல்வேறு ஆடை ஆவரணங்களை மறைத்ததால் சர்வ அலங்கார பூஷணியாக திகழ்ந்தாள் ஸ்ரீ துர்கா. மகிஷாசுரன் பெற்றிருந்த வரத்தின்படி அந்த அசுரன் எந்த பெண்ணை மோகிக்கின்றானோ அவளால்தான் அவனுக்கு மரணம் நிகழும். துர்கா தேவி அசுரனை தேடி அவனது இருப்பிடத்துக்கு சென்றாள். அவளது அழகை கண்டு மோகித்தான் மகிஷன். தன்னை மணக்கும்படி வேண்டினான். யுத்தத்தில் என்னை ஜெயித்தால் உன்னை மணக்கிறேன் என நிபந்தனை விதித்தாள் தேவி. யுத்தம் தொடங்கியது. 9 நாட்கள் நிகழ்ந்த யுத்தத்தின் முடிவில் மகிஷாசுரன் கொல்லப்பட்டார். தேவர்களும் ரிஷிகளும் அம்பிகையின் மீது பூமாரி பொழிந்தனர். மகிஷனின் தலையின் மீது ஏறி நின்று மகிஷனாக வந்த வர முனிவரும் தேவர்களும் திருவருள் புரிந்தாள் தேவி. தேவி துர்க்கையின் வெற்றியை கொண்டாடிய திருநாளே விஜயதசமி. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய துர்க்கையின் மகாத்மியத்தை போற்றுவதே நவராத்திரி வைபவம். முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவார்கள். புரட்டாதி மாதம் வளர்புரை பிரதமை துவங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி. கடைசி 10வது நாள் விஜயதசமி. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பொம்மைகளாக வைத்து சித்தரிப்பதே கொலு வைபவமாக பரிணமித்தது. வடநாட்டில் ஸ்ரீராமனின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ராவணனை கொன்று சீதையை மீட்ட ஸ்ரீராமர் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்ததை போற்றும் விழாவாக ஸ்ரீராமனின் வெற்றி விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது விஜயதசமி என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ராயா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி குணநாயகி அவர்கள். வணக்கம் குணநாயகி.
2: ஓம் வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நல்லா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள். உங்கள் நட்சத்திரே
2: நன்றி நன்றி தந்தி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு அற்புதமான வித்தியாசமான மகாபாரத பதிவு கீதா உபதேசம். மாவீரன் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், ஐயனே, பிதாமகன் பீஷ்மர், தலைவன் தர்மர், பக்திமான் பீமன் இவர்கள் எல்லாம் இருக்க அவசர புத்தியும் கோபமும் கொண்ட எனக்கு கீதையை உபதேசிப்பது முறையோ எனக்கு. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா, நீ என்னோடு நெருங்கி பழகுபவன், என் மீது தோழமை கலந்த அன்புடன் இருப்பவன் என்பதால் நான் உனக்கு கீதையை சொல்லவில்லை. நீ நினைப்பது போல் பிதாமகர் பீஷ்மரை அறங்கள் அனைத்து உணர்ந்த ஒரு மகாத்மாவாக என்னால் கருத முடியவில்லை. சாஸ்திரங்கள் உணர்வதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்து விடாது, கடைப்பிடித்தால் தான் சிறப்பு. கௌரவர்கள் அதர்மம் புரிகிறார்கள் என்பது அறிந்தும் பீஷ்மர் அவர்கள் பக்கமே இருக்கிறார். அதே சமயம் பாண்டவர்களை தனியே பார்க்கும் நேரம் போது தர்மம் வெல்ல ஆசீர்வதிப்பதாகவும் கூறுகிறார். இது இரட்டை வேடம். ஒரே சமயத்தில் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது சாத்தியமற்றது. எண்ணம், சொல், செயல் இவை ஒன்றாக இவனிடம் இணைந்திருக்கிறதோ அவனே உத்தமன். பீஷ்மர் அப்படிப்பட்டவராக இல்லை. தர்மர் கீதை கேட்க தகுதியானவர் என்பது, அவர் நல்லவர்தான், ஆனால் முன் யோசனை இல்லாதவர். தவறு செய்து விட்டு பிறகு வருந்தி கொண்டிருப்பது அவர் இயல்பு. தர்மர் நீதியையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரால் தக்க நேரத்தில் தன் கடமை என்னவென்று உணர இயலவில்லை. பீமனை பற்றி சொன்னால், பீமன் அளவற்ற பலசாலி, பக்திமானும் கூட, ஆனால் அவனிடம் மனோபலமும் இல்லை, அறிவு பலமும் இல்லை. வீண் கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்களே அநேகம். அர்ஜுனா, நீ இவர்களை போன்றவன் அல்ல, மகாவீரன். அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தையை பல கற்றவன் என்ற போதும் கூட நீ முன் யோசனை உள்ளவனாயிருக்கிறாய். அதுதான் உன் தனிச்சிறப்பு. இதோ பார், உன்னை விட வயதான அறிவிலும் பெரியவர்களான பலரையும் மதித்து நீ இத்தனை வாதிக்கிறாய். என்னிடம் களத்திலே நின்ற போதும் உற்றார் உறவினர் மதிப்புக்குரிய பெரியோர்களை எல்லாம் இப்படி கொள்வது தேவைதானா? இந்த யுத்தமும் இழப்பும் என்றெல்லாம் நீ யோசித்தாய். அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை பெறுவதால் என்ன பெருமை இருக்க முடியும் என்றும் கலங்கினாய். பிச்சை எடுத்து வாழவும் நான் தயார் என்று என்னிடம் கூறினாய். நீ பதவி வெறியன் அல்ல, பழைய விரோதங்களை பழிவாங்க வேண்டும் என்று முன்பு நினைத்திருந்த போதும் களத்தில் அவர்களை மன்னித்து போரை வேண்டாம் என்று எண்ணுகிற உள்ளம் உன்னிடம் இருக்கிறது. ஓரளவு நீதி எது அநீதி எது என்று சிந்திக்கிறவனாகவே நீ இந்த தருணத்திலும் இருந்திருக்கிறாய். இதெல்லாம் தான் நான் உனக்கு கீதியை உபதேசிக்க காரணங்கள். நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்யும் மனவனிமையும் தேவை. தன்னுடைய புனிதமான கடமையை உணர்வனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி உண்டு. இப்போது புரிகிறதா அர்ஜுனா? நான் உனக்கு கீதை சொல்ல காரணம் தனி சலுகை எதுவும் இல்லை, தகுதிக்கு சிறப்புத்தான் காரணம். அர்ஜுனன் அப்போதும் கூட அகந்த எதுவுமற்றவனாய் அடக்கத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி வணங்கி நின்றான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா. தெளிவாக வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: நன்றி, நல்ல தெளிவாக வந்தபடிதான் என் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
0: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோகசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜீவசரி அம்மா, நல்லமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் லட்சுமியை.
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் குறிக்கொண்டு இன்று சரஸ்வதி 5வது பூசை லட்சுமி தாய்க்கு ஒரு பக்தி பாடல் தர போறேன். நன்றி. அது எல்லாத்தையும்

குங்குமத்தில் பொட்டு கோல் கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூசிப்போம் திருமகளே. ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பகுனை தனியூட்டி குங்குமத்தில் பொட்டுமிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூசிப்போம் திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அகிலமெல்லாம் தெளித்திடவே அருள் வரங்கள் தொரிக. அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அகிலமெல்லாம் தெளித்திடவே அருள் வரங்கள் தொரிக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமீகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமீகரம், நெற்றியிலே சீர்தூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமீகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம். அசமா சித்தியுடன் லோகமெல்லாம் தேமமயம், அசமா சித்தியுடன் லோகமெல்லாம் தேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊடுபத்தி எரிவதினால் உள்ளத்திலே ஒரு வாகம். மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலே ஒரு வாகம். அம்மா நீ அருகுறிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். தங்கு

0: நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி என்று அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் வைபர் ஊடாக பாலன் அவர்கள். உஷாராக கதையுங்கள், நலமா இருக்கீங்களா பாலன்?
2: என்ன பண்ணி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி,
2: ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் பேர் பேரா கிடைக்கணும்னு சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தை விண்ணப்பம் எடுத்துக்கொண்டு கண்டறிந்து வெளிப்பிள்ளை பாலன் பரிசுத்த வேதாமத்தில பழைய ஏற்பாட்டில் புனித யோவேல் டிகேசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-19 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கும். கத்தர் சமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கத்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை கத்தர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கத்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருடுவார். சியோனிலே இக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசுவசித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறவையும் விட்டு புறப்படுவார்களாக. கத்தரின் பணிவீடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கத்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சமந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
3: கால் வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவரை வேடிக்கொண்டு ஐப்பசி மாதம் 15 பொதுக்காலம் 28 வியாழக்கிழமை திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1:1-10 இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேஸ் நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் நம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாகி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வெற்ற அருளை பொழுந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்தும் நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்துறையையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று திட்டம் என்ற திட்டமே அம்மறைபொருள். இது ஆண்டவர் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு. நன்றி நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு ராஜா, தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக வாருங்கள். அவரை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நன்றி.
4: வணக்கங்கள். என் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்பல எல்லாம் பல குருபவானின் பாத தாமரை கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாத் சாத் பல பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எல்லாம் பெல்ல சத்யசாய் பகவான் தெய்வீகம் நம்பதம் வியாழக்கிழமை நவராத்திரி காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சாதனை என்ன? நாம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக பகவான் என்று அன்புடன் அதை நமக்கு நினைவூட்டுகிறார். மூன்று குணங்களை சத்வ ரஜஸ் தமஸ் ஓரளவிற்காவது கட்டுப்படுத்தி வரத்தன்மையின் அதீத இயல்பை உணர ஒருவர் முயல வேண்டும். நவராத்திரியின் இந்த 9 நாட்களிலும் மேற்கொள்ள வேண்டிய சாதனை இதுவே. இதன் மூலம் இறைவன் அருளை பெறலாம். அப்போதுதான் ஒருவரால் உண்மையான மன அமைதியை அனுபவிக்க முடியும். அமைதியின் மூலமே மகிழ்ச்சியை அறிய முடியும். மகான் தியாகராஜர் தனது போல் பெற்ற கீர்த்தியான அமைதி இல்லையே மகிழ்ச்சி இல்லை என்பதில் இதை விளக்கியுள்ளார். எனவே மனிதனுக்கு அமைதி மிகவும் அவசியமானது. அதுவே அவனது உயிர்நாடி உடல் வலிமை அறிவுத்திறன் செல்வம் அல்லது சந்ததி ஆகியவற்றை வளர்த்து கொள்வதன் மூலம் அமைதியை அடைய முடியாது. மன்னர் துருதராஷ்டிரம் இவை அனைத்தும் இருந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் அமைதியை அனுபவிக்கவில்லை. ஏன்? அவருக்கு துணையாக தர்மம் மற்றும் அறத்தன்மையின் ஆற்றல் இருக்கவில்லை. எனவே அவர் தீய எண்ணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் ஆளாகி பிறவியில் அழிவை சந்தித்தார். அதன்பின் வடிவங்களே மனிதன் தனது முயற்சிகளில் வெற்றி பெற தர்ம பலம் நீதியின் வலிமை மற்றும் தெய்வ பலம் இறைவனம் என்று கிடைக்கும் வலிமை ஆகிய இரண்டு பண்புகளும் மிக முக்கியமானவை. ஒருவர் இப்பண்புகளை பெற்று தனது வாழ்க்கை சமூக சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். மகிழ்ச்சியும் அமைதியும் செல்வம் பதவி அல்லது அதிகாரத்தில் கிடைப்பதில்லை. இவை அனைத்தும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதற்கு பதிலாக பயத்தையும் கவலையும் உருவாக்குகின்றன. அந்த பகவான் துறையில் குறிக்கொண்டு மதுமத சிந்தையை நாளை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நீக்கும் சொன்னால் ஆக்குனப்படாது.
1: நன்றி சண்முகன். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:27 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 7:27 நிமிடம் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கணும், நன்றி.
5: எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக ஆண்டவர் கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்று இவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 11, திருவசனங்கள் 47-54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகின்றீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கின்றீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகின்றீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவர்களிடம் இறை வாக்கினரையும் திரு தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் ரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் ரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கின்றீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மகுப்புகள். இந்த இறைவாட்டையின் சிந்தனையாக இயேசுவின் ஆவேசமான அறைகூவல் அன்றைய பார்வையாளர்களுக்கு அச்சம் கலந்த திகைப்பை ஏற்படுத்தியிருக்கும். இன்றும் கூட நமக்கு அத்தகைய உணர்வையே அவரது சொற்கள் தருகின்றன. ஆவேலின் ரத்தம் முதல் உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் ரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். முன்னாள் தலைமுறையினரின் தவறுகளுக்காக இன்றைய தலைமுறையினர் கணக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டவர்களாக, ஒருவரால் மற்றவர் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதனையே இறையியல் சமூக பாவம் என்று அழைக்கின்றது. ஒரு தலைமுறையினரின் பாவம் அடுத்த தலைமுறையினரை அவர்கள் தவறு செய்யாவிட்டாலும் கூட அவர்களை தாக்குகின்றது. இன்றைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, கடந்த தலைமுறையினரின் தவறுகளால் ஓசோன் படலம் உடைபட்டு உலகம் வெப்பமயமாகி கொண்டு வந்தது. இன்று நாம் செய்யும் தவறுகளால் அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான தண்ணீரோ காற்றோ இல்லாமல் போகும் நிலையை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். எனவே நமது ஒவ்வொரு செயலும் அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது என்பதை உணர்வோம். நமது ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு கொடுப்பவர்களாக வாழ்வோம். இறைவா, நீதியின் நாயகனே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஒரு தலைமுறையினரின் தவறுகளுக்காக அடுத்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் என்னும் உமது எச்சரிக்கை மொழிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் பிறர் மீது அடுத்த தலைமுறை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று உணர்ந்து நாங்கள் பொறுப்புணர்வோடு வாழும் வரம் தாரும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த வேண்டல்வரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் பிரார்த்தித்து உங்களிடம் இன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ராஜா. ராஜா, கொஞ்சம் சத்தமாக உரையாடுங்கள். நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. சாருங்கள்.
6: என்னாளுடைய சிவனை போற்றி, என்னாண்டவருக்கு முறைவா போற்றி. முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் கருணையோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக இன்பிற்று வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான், எல்லாம் இறைவன் செயல்தான். இறைவன் உயிரோடு நாம் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த இறைவனால் தான். காலை எழுந்தவுடன் இறை சிந்தனையோடும் இறை பக்தியோடும் அமைதியோடும் பொறுமையோடும் அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் இல்லத்தில் இருக்கும் இறைவனை தூய்மையான இடத்தில் வைத்து வணங்கி வழிபடும் போது நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும்.
7: முதுமையில் வாழ்க்கை அனுபவம் மூலம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். மக்களும் இளைய சமுதாயமும் புரிந்துணர்வோடு நலமாக வாழ்வதற்கு நம்மை நாமே காப்பாற்றி கொண்டு வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டார். இளமையிலே இறைவனம் மனத்தினோடு அர்ப்பணித்து விட வேண்டும். இளமையில் இறைவனை தினம் தினம் வழிபட வேண்டும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் இறைவனுக்குள் தான் அடங்கி உள்ளது. அனைத்தும் இறைவன் அறிவான். என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இறைவன் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்று வரைக்கும் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை. முற்புறாவில் என்ன செய்வோம், இப்புறாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்பவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லாவற்றையும் இறைவன் அறிந்து கொண்டுதான் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான் என்பதை உண்மை. நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதும் இறைவன் தான். வந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்து விட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. அது ஒரு வாழ்க்கையும் இல்லை என்பதை உணர்ந்து இறைவனோடு முழுமையாக அர்ப்பணித்து இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். நன்றி வணக்கம் ராஜான. மீண்டும் நல்லிணத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சோதனம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி வணக்கம் ராஜா.
1: அன்பு உறவுகள், இதுவரை நச்சிந்தனை நேரத்தை கேட்டீர்கள். நச்சிந்தனை நேரத்தில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது. மேசம் முதல் மீன ராசி வரை அமைந்துள்ள 12 ராசிகளுக்கான பலாபலன்.
8: மேஷராசி நண்பர்களுக்கு கணவர் மனைவி, மனைவி கணவரின் மூலமாக நன்மை சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர் கைகூடி வரும். அதே சமயத்தில் கால் வயிறு சம்பந்தமாக அலர்ஜி சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. நிறையா நல்லவங்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி. இரண்டாவது குழந்தை விவரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான தினம். ஜோதிடரை போய் பார்க்கறது அல்லது ஒரு வேலை விஷயமா அந்த வேலையை சம்பந்தப்பட்ட நபர்களை போய் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பணம் காசு கொடுக்கறத விட ரெண்டு வார்த்தை நல்ல விஷயமா பேசினா மனதில் ஆரோக்கிய திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயசாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னைக்கு யோகத்துக்கு யோகமாக வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களே, வேலையில் செல்ஃப் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு காசை எடுத்துகிட்டே இருந்தால் செலவு போகிறதே தெரியாது. ஆனால் பண விஷயத்தில் சேமிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியாக அமையும். 100 பேரில் இருந்தாலும் நீங்கள் தனித்து தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நியாயமான கடன்னு சொல்லுவாங்கள்ல, வண்டி வாகனத்துக்கு, அதே சமயத்தில் வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா தெரியாது, பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட தெரியாது. கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். தொழிலா வேலையா, வேலையா தொழிலா, தொழிலா வேலையான்னு பார்க்கும்பொழுது இரண்டுமே உங்களுக்கு அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்தில் கால் வயிறு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. அப்பப்போ ஒத்த தலைவலி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் கொஞ்சம் விரயமான, இன்னைக்கு நடக்கலை நாளைக்கு நடக்கலைன்னு நல்லதுக்கு தான், ஆல் ஃபார் குட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துன்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் உங்களை விட்டு நகர்ந்து போவார்கள். சில பேர் சில ஐடியாஸை கொடுப்பா, சில பேர் சில ஃபேக் நியூஸை கொடுப்பா, சில பேர் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவா. அவா சொன்னது உங்கள் காதில் கேட்கும்போது ஏன் இப்படி, ஏன் வை அப்படின்லாம் யோசிப்பேல். எல்லாமே கடந்து போகும், எல்லாமே நகர்ந்து போகும், எல்லாமே மாறி போகும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைக்கி யோசனைகள் நாளைக்கு இருக்காது. அன்பானவர்கள் கூட கோபப்படுவாங்க, கோபமாக இருக்கிறவங்க அன்பாக இருப்பாங்க. எல்லாம் பகவானுடைய கிருபை கடாட்சம், நம்மளுடைய ஜாதகத்தினுடைய தன்மை. அதனால் எதையுமே நிரந்தரம் அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே மாறி வரும். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் டயத்தை பிஸ்னஸுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய மன திருப்திக்காகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது திருப்பி ஆரம்பிங்க, திருப்பி பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம், யோகா ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். கலை சார்ந்த துறைகளில் ப்ரொஃபஷ்னலாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கு. யுஏஇல இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா யுஏஇக்கு நான் வந்து மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு, அங்கேருந்து ஊருக்கு மாறணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் தேவை. மிதுன ராசி நண்பர்களே, இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக நவகிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடாக இந்த தினத்தில் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரும். குடும்பத்தில் அன்னோன்யம் கூடி வரும், பெருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவா, பிளேபேக்ஸுங்கிறா இருந்தவா, ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்க, ஸ்கின் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்துல லோன் கேட்டாலும் கிடைக்கும், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு பிறர் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கும். ஒரு கோயிலுக்கு தரிசனத்துக்கு போனால் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மனைவியுடைய ஆரோக்கியம் இல்லை கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினம் கடகராசி நண்பர்களே, வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முதல்ல மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வீட்டில் அம்பாள் படத்தை வச்சு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா சாதகமான அற்புதமான தினம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருந்துருக்கும், ஒரு சமயம் போகிற ஒரு சமயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. ஒரு சில விஷயங்கள் நண்பர்கள் மூலமான உதவிகள் உண்டு, ஒரு சில விஷயங்கள் நண்பர்கள் மூலமான உபதிரவங்களும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்துருக்கும். சில நேரங்களில் தான் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் கரெக்ட் அப்படின்னு மனசில் படும், பட் சம்டைம்ஸ் இட் ரைட், சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ரைட். அதாவது இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், மற்றவங்களுடைய சப்ஜெக்டுக்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்வதை பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் செய்வது சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அவசிய அனாவசிய பிரயாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் இன்றைய டே உங்களுக்கு சாதகமாக அமையும், ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள், பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கூடி வரும், குடும்ப விஷயங்களில் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். முந்தி இருந்ததுக்கு இப்போ நம்ம 10 மடங்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில், அதே மாதிரி மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், அந்த சந்திப்பின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அப்படியே டெவலப் பண்ணி இஸ்இக்வல் டு மணியாக மாற்றிக்கொள்வது, பிஸ்னஸாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய திறமையை பொறுத்திருந்துருக்கு. அதற்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. பணம், பொருளாதாரம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். நீ பெருசாக நான் பெருசான்னு தொழிலில் போட்டி போட்டவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான தொழில் போட்டிகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம் சாதகமான தினம், மற்றவர்கள் மூலமான நன்மை சேரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், கூட்டு சகோதர சகோதரர்களுக்கு நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது. ஏதேனும் விசேஷம், எதிர்காலத்தில் வரக்கூடிய மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சகோதர சகோதரிக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய உடம்பு பிரச்சனைனா சரியான டாக்டர் எடுத்து சொல்லி இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அதை சரி பண்ணுவீங்க. அதே மாதிரி அஜீர்ணம், நெஞ்செரிச்சல், அதே போன்று கால் சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. கையெழுத்து போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் பாராட்டுவாங்க, உங்களால் தான் இந்த காரியம் நடந்தது, உங்களால் தான் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி புதிய அன்பு, புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய பாசம், புதிய ஒற்றுமைகள், இதெல்லாம் கூடுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா கூட ஃபோட்டோவை பார்த்தோன்னா சரி ஓகே ஓகே, நீங்கள் ஏதோ உங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றவர்கள் மேலே பழியை போட்டுடுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஓகே சொல்கிறாலே பெரிய விஷயமாக பெற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தப்புன்னு வேலையை விட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் வாளுக்கு. கோவிச்சுக்காத, டென்ஷன் ஆகாத, அதனால் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருக்கணும். போகிற டாக்டர்கிட்ட சண்டை பிடிக்கப்படாது, உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் கேட்க வந்தவாட்ட கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திட்டவும் கூடாது, கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ கொடுக்கலையேன்னு வருத்தவும் படக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண விஷயங்கள் கவனம் தேவை. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படலாம், அது தானாக நீங்களாக போய் மாறிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்குரியவனால் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. அதேமாதிரி உடம்பில் ஏதேனும் தீராத நோய் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்க புது மருத்துவரை சந்தித்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கடைபிடிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சியோ பண்ணவங்க, நெஞ்சு சம்பந்தமான சளி சம்பந்தமாக, லங் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் தேவை. இன்றைய தினத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். சொந்த பந்தங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு, இடம் விட்டு இடம் மாற்றம் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கும், குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் வருது, படிப்பில் நல்லா வர்றது, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது, கிளாஸ் லீடர் ஆகிறது, அதே மாதிரி டெஸ்ட்டில் நல்ல மார்க் வர்றது, டியூஷனில் பாராட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் தசாபுத்தி அந்தர சூக்ஷமத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அரசு சம்பந்தமான விஷயங்களில் பணிபுரிந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் அதே சமயத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய அற்புதம்.

0: லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க பேசும்போது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான யோசனைகள், டிக்கெட் போட்டதுக்கப்புறம் மாற்றுறது, சில பிரயாணங்களை மாற்றுறது, அதுமாதிரி மருத்துவரை சந்திக்கிறது, இந்த சர்ஜரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்து பண்ணுறது, சில விஷயங்கள்லாம் ரொம்ப இக்கட்டான விஷயங்கள் உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறது, பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசி சரி பண்ணுறது, சில சூழ்நிலைகளை நம்மளே மற்றவங்களுடைய விஷயத்தில் கோர்த்து விடுறது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சில நன்மையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் சில பேருக்கு பட்ட இடத்துல பட்டத்துக்குள்ளான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சில தடங்கல்கள் வரும். இந்த தினத்தில் சொந்த பந்தங்களில் பிரச்சனைகள் இருக்கும். ரகசியமாக ஃபோனில் பேசுகிறது, பெட்ஷீட்டை மூடிட்டு பேசுகிறது, அதே சமயத்தில் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, வீட்டில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது யாராவது இப்படி வந்துட்டால் கூட சரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டாங்கன்னு விட்டுடுங்கோ. பெருசாக ஒரு விஷயத்தை பேசாதீங்க. யதார்த்தமாக விடுறது நல்லது. சில பேர் உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய கலையிலையோ குறை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய படிப்பில் குறை சொன்னாங்க, வேலையில் குறை சொன்னாங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நாலு நட்சத்திரம் அப்படி இருக்குது, அதனால் அவங்களை அப்படி பேச வைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களை நம்பி ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு போய் கரெக்டாக அவங்ககிட்ட திருப்பி ஒப்பிட வரைக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எந்த பொருளும் வாங்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இன்ஜினியர்கிட்ட சண்டை போடுறது, வீட்டில் கிராக் ஒழுகிறது, வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனை, தண்ணி சம்மந்தமான பிரச்சனை, வீட்டில் வாசல் தெளிச்சா பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து தெளிச்சிட்டானுங்கிற பிரச்சனை, பார்க்கிங் இங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்கக்கூடாதுங்கிற பிரச்சனை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டால்னா அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைக்கி அற்புதமான பலன்கள் கூடி வரும். சில பேருக்கு சாதகம், சில பேருக்கு பாதகமாக இருந்துகிட்ருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருந்துகிட்டுருக்கு. சில பேருக்கு இன்றைக்கி நிறைய ஐடியாஸ் தோணும், நிறையா புது புது இன்னோவேஷனாக நிறையா விஷயங்கள்லாம் தோணக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னப்பா அது டென்ஷனாகவே இருந்துகிட்டுருக்கு காலையிலேருந்து அப்படிங்கிறத தோண வைக்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி நட்சத்திரம் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா நாள் முழுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாள் முழுக்க அப்படியே ரொம்ப டல்லாக இருந்துகிட்ருக்கும். சரியில்லாத போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஐடியாஸ் வந்ததுன்னா அதை சேகரித்து வைங்க, பின்னாடி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களால் பிறர் வெற்றி அடைஞ்ச சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்ருப்பாங்க, அதை உங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பாருங்கள். ஆனால் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம், மற்றவங்களை ஹீரோ ஆக்கிட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து யோசிச்சு பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடும். குடும்ப விஷயம், சின்ன பிரச்சனையை பெருசாக பூதாங்கமாக பார்க்காதீங்க. அது நமக்கே அது கொஞ்சம் மன சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள், பிராணாயம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். இயற்கையான இடத்துக்கு போயிட்டு வாங்க, புல்வெளியில் நடங்க. அதே மாதிரி நல்ல இயற்கையான சுவாசங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:50 ஐக்கியராட்சியத்தில், 7:50 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை சந்திப்பதற்கு முதல் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அதனை தொடர்ந்து வானொலிக்கு வலம் வர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், சொல்லுங்கள், கேட்போம்.
2: அறிவிப்பாளர் இந்திரனின் பேரன்

0: என்ன பேர்? பிரிட்.
1: பீனா ட்ரூனா தனா பிரிட் வின்.
0: ஆ பிரிட். ஆ பிரிட்.
1: பிரிட் வின்.
0: வில்
1: வின் வின் வின்
0: வில்லா அம்புவா
1: வீணா இன்னண்ணா.
0: ஆ வின் ஆ வின் அடேங்கப்பா. ம் என்ன பேரடா அப்பா? பிரிட் வின்.
1: பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் படித்து பட்டம் பெற்று தாய் தந்தைக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணும் என்று வேண்டி இந்த ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழவனும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இந்த தகவலை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள். இன்று எங்களுடைய அறிவிப்பாளர் பாடகர் இந்திரன் அவர்களுடைய அன்பு பேரன் பிரீச் வின் அவர்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். அதேபோல் தேவா அவர்களுடைய அன்பு பேட்டி பிரணிகாவும் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிற இருவரும் இன்று போல இன்றும் சிரஞ்சீவியாக தகு ஆரோக்கியத்துடன் பல்ல ஆண்டு காலம் பார்வற்றும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழ்வழி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி வதனா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நலமா இருக்கிறோம். நன்றி ராஜண்ணா, நீங்க நலந்தானே?
0: நலமா இருக்கின்றோம்,
2: நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் அறிவிப்பாளர் இந்திரனின் பேரது பிருத்வினுக்கும் கவிப்பிரியன் தேவாவின் பேச்சி பிரணிகா இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவரும் நல்ல ஆரோக்கியமாக நல்லா படித்து வர வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அவர் வதனா தயாளன் அவர்கள். வதனாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் நாயகி வந்திருக்கிறார். புஷ்பவதி வணக்கம்.
3: இனிய கால வணக்கம் அன்பான ராஜா அண்ணா,
0: நலமா இருக்கீங்களா?
3: கடவுளை வேண்டிக் கொண்டு நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்திரனின் பேரை பிரித் வின்னுக்கும் செல்வி பிரவி காக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் இருவரும் பலகளையும் கட்டி பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளைகளாக சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் அட்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வாழ்கையென வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ரஜினி, நலமா? நன்றி. வருது நன்றி. அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கிறோம். அப்படியே நீங்களும் ஒன்றென்றும் நலமாக இருக்க வேண்டாம். வல்லுறவினை வேண்டிக் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த இரண்டு செல்ல குட்டிகளுக்கும் உங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நறு வாழ்த்துக்கள். செல்ல குட்டிகள் வளர்ந்து கலைமகள் அலைமகள் சரஸ்வதி அறிவு பெற்று தேர்வுகளோடு படித்து பட்டங்கள் பெற்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளர வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவர் வதனி மோகன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து குணநாயகி பசுபதி அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் குணநாயகி.
5: வணக்கம் ராஜா.
0: இப்ப வரையில்லையா? அவற்றை குரல் வரையில்லை என்று சொன்னார்கள். ரஜினி என்ற குரல் வரையில்லையா சகோதரம்?
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இந்திரனின் பேரன் பிரித்வினுக்கும் தேவன் பேட்டி பிரணிகாவுக்கும் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நல்லா படித்து பட்டங்கள் விளைவிட்டு அப்பா அம்மாவுக்கு தாத்தா மாருக்கு நல்ல பெயர் வேண்டி கொடுக்கவும் என்று வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த இரண்டு பிள்ளை செல்வங்களையும் வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம்னா, அதே போல நீங்களுமே இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரித்வின் பிரணிகா இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
7: நாங்க நலமா இருக்கும் ராஜா. நீங்க எப்படி?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இரண்டு செல்வங்களுக்கும் பல ஐசலும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் குரல் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எனது குடும்பத்தார்கள் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சௌரம், வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அந்த பிள்ளை செல்வங்களுக்காக நாம் தரும் இந்த பாடல்

நினைத்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாமை தொடர்ந்து வானொலிக்கு வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோணேசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த சிவராஜா அனோஜனுக்கு மரண தண்டனை தளர்த்தப்பட்ட போதிலும் இந்த மாதம் 17 தேதி மீண்டும் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் தொடர்பான குழுவின் அறிக்கை நாடாளுமன்ற விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு 2026 ஆண்டில் அபிவிருத்தி செயல்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் இந்த வருடம் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பில் காலபோக நெற்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாயிகள் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய நெல்லை பயிரிட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 13 பயிர்களுக்காக அதிகரிக்கப்பட்டுள்ள பயிற்சிய மானியம் இந்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தி மற்றும் வலுசக்தி தேவை தொழில்நுட்ப வளர்ச்சி வேலை திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்திருக்கிறது. திருவோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச சேலக பிரிவுக்குட்பட்ட மீராநகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 98 அரபா நகரிலிருந்து கிண்ணியாவுக்கு செல்லும் ஆட்டுப்பட்டி பாலவீதி தற்போது குன்றும் குழியுமாக காணப்படுவதால் அந்த வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்நிலைமை காரணமாக நாட்டின் வீதி அபிவிருத்திக்கு தேவையான தார் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக 5 மாற்று நாடுகளிலிருந்து தாரை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதாக வீதி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிராந்தி ராஜபக்சாவுக்காக மருத்துவக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 16 வைத்தியர்கள் உள்ளடங்குவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் திதிக தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட 2,207 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை முன்கூட்டியே எட்டிவிட்டது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கடுளிய சிறைத்தன்மை அனுபவித்து வரும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவியுடையை சிறைச்சாலை அதிகாரிகள் அகற்றியமை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பல ரிட்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தி இந்த ரிட்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து வரப்படும் பௌத்த பிக்குகள் காவி உடையை அணிவதற்கு முழுமையான அனுமதி வழங்கும் வகையில் சிறைச்சாலைகளின் நிரந்தர கட்டளைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இதனை அறிவித்திருக்கிறார். பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை விடுதலை செய்ய கோரி கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையை ஆதரித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியாகும் தகவல்களை போலீசார் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார் 19,80,000 ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் விடுவித்ததாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள வழக்கை கொழும்பு மேல்நீதிமன்ற 11 இலக்க நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவிலம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 23,006 பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையின் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
நாட்டில் வர்த்தக சமூகம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் வங்கி அமைப்பிலிருந்து நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினைகளுக்கு 2027 வரவு செலவு திட்டத்தில் கொள்கை அடிப்படையில் தீர்வு முன்வைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு சிறையில் இருந்தபடி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இலங்கை தற்போது நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பு என்பவற்றை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பான பரஸ்பர மதிப்பீட்டுக்கு உட்பட்டிருக்கின்ற நிலையில் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் சாம்பல் பட்டியலில் எமது நாடு மீண்டும் சேர்க்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். பங்களா விரிகுடா பிராந்திய மக்களின் நலன் மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நடைமுறை பயன்களாக மாற்றுவது அவசியம் என்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 2023 பின்னர் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் மாத்திரம் 874 HIV தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் 487 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜேசூரிய தெரிவித்திருக்கிறார். அந்தாதபுரம் சிராஸ்வதிபுர திம்பிரி கடவில பகுதியில் பாறைகள் நிறைந்த காணியொன்றில் சட்டவிரோதமாக அகழ்வு மேற்கொண்டு புதியல் பொருட்களை பெற முயன்றமை மற்றும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் உதித் லியனகே மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணைகளை நடத்த நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாத்திரை மிரிச கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது போதைப் பொருள் என்று சந்தேகிக்கப்படும் 120 கிலோவுக்கு அதிகமான எடையுடைய 6 மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாயில் தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து பண மோசடி செய்த துபாய் சுத்தாவுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் 1,00,000 ரூபாய் தண்டம் விதித்து குடியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. நீர்கொழம்பு கட்டுவை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் மோதுண்டு காயமடைந்த இத்தாலிய பிரஜையொருவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். இணையவழி ஊடாக வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரங்களை வெளியிட்டு தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். பிளை துபாய் வானூர்தியில் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கனமழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இலங்கையை இடைநிலை மார்க்கமாக பயன்படுத்தி போலி வர்த்தக ஆவணங்கள் மூலம் பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்ட 73,00,000 அதிகமான கிலோகிராம் கல்லுப்பை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக கூறப்படும் பன்னாட்டு கடத்தல் வலையமைப்பை இந்தியாவின் இறவெறி புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்திருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் மேற்கொண்டு வரும் போராட்டத்தால் பண்டிகை கால வணிகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தங்களது தொண்டர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை 5 டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் தேசிய கொடியேற்றும் போராட்டத்துக்கு அஜித் திப்கே அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை சீர்குலைக்க கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி மற்றும் அபிஜித் திப்கேக்கு அமெரிக்காவிலிருந்து நன்கொடை வழங்கப்படுவதாக அமெரிக்க பாடகி மெரி பில்பேன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர்களுக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் தலைமையிலான கரப்பான் ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியின் பி டீம் போல செயல்படுகிறார்கள். மேலும் பஞ்சாபில் போதைப்பொருள் எதிர்ப்பு ஆர்வலர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களால் அங்கு போராட்டம் நடத்த முடியுமா, இது அவர்களுக்கான சவால் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நேற்று தெரிவித்தார். அபிஜித் கே அசிதோஸ் ரன்கா சௌரவ் தாஸ் ஆகியோரை காவல்துறை கைது செய்ததற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருப்பதோடு போராடும் மாணவர்கள் நாட்டின் குரலாக திகழ்வதால் அவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று பிரதமரை அறிவுறுத்துகிறேன், இவர்களுக்கு எதிராக யாராலும் நிற்க முடியாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை பெற்று வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிக்கிறார். ஜெர்மனியின் போகும் நகரின் கோப்ஸ்டெட் பகுதியில் உள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் கட்டிடத்தில் தீபத்து ஏற்பட்டது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பேர் பலியாகிவிட்டார்கள். சவுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்புகள் மீது யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல் முற்றிலும் ஏற்க முடியாத ஒன்று என்று இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பீரிக்ஸ் உச்சி மாநாட்டை வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் புறக்கணித்தது முதிர்ச்சியற்ற பாதகமான செயல் மற்றும் வங்கதேசத்தின் நலனுக்கு எதிரானது என்று இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த நடவடிக்கையை விமர்சித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த வாரம் இந்தியா செல்லுகிறார். இரு நாடுகளிடையான எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 40.7% அதிகரித்த போதும் அந்த நாட்டுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை நிகழாண்டின் முதல் 9 மாதங்களில் $100 பில்லியன் கடந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்தியாவுடன் இயல்பான உறவை சீனா விரும்பினால் எல்லையில் நிலைத்தன்மையும் அமைதியும் நிலவுவது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய உக்ரைன் போரில் சண்டையிட்டு உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினர் உதவியும் இழப்பிடும் கோர அழைப்பு விடுத்து பொது அறிவிப்பு வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. பால் அல்லாத மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பனீர் போன்ற பொருட்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 1.6 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்தியாவில் வருகின்ற 2029 April 1 முதல் புதிய கார்கள் மற்றும் எஸ்யூவி வாகனங்களுக்கு PH7 என்ஜின் விதிகளை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அனில் அம்பானி குழுமத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் மீது வங்கிக் கடன் முறைகேடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட முறைகேடு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த நிறுவனத்தின் 2,32 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கொச்சியில் யூத வழிபாட்டு தலத்துக்கு தீ வைத்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பில் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ பகுதியில் உள்ள இந்து வழிபாட்டு தலம் ஒன்றை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 19 வயது இளைஞர் ஒருவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசார் கைது செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாத தயாரிப்புக்கான நெய்யில் கலப்பட மோசடி குறித்து தேவஸ்தானம் அளித்த புகாரின்படி திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கலப்பட நெய் விநியோகம் செய்த போலே பாபா ஓராகனிக் டெய்ரி மில்க், ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு சொந்தமான மொத்தம் 132.55 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,515 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வெள்ள மாளிகை பேச்சாளராக முதல் உரையாற்றியிருக்கிறார் கேட்டி சாக்கரியா. அவருக்கு இப்போது கடுமையான விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. கோர்முஸ் நீரிணையில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணிவடியில் மோதி சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கிறது. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தங்களின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் வேகத்தை கட்டுப்படுத்தியதால் உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1,000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. அந்த நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோவுக்கு நுரையீரலில் இருந்த சிறிய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்ட நிலையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.
மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஒன் எம்டிபி ஊழல் வழக்கொன்றில் அவருக்கு கடந்த ஆண்டு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்தோனேஷியாவில் காட்டு தீ நில தீச்சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் பட்டியலை அந்த நாட்டு காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 200க்கு அதிகமான தனிநபர்களோடு 9 நிறுவனங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் சில இடங்களில் 1 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசை காணப்படுகிறது. பெட்ரோல் கிடைக்காததால் சுற்றுப்பயணிகள் சிலர் தங்கள் திட்டங்களை ரத்து செய்ய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சீனாவைச் சேர்ந்த வூ என்ற நபர் தனது மனைவியுடன் திருமண விருந்தையும் முன்னாள் காதலியுடன் தனக்கு பிறந்த குழந்தையின் 100 நாள் கொண்டாட்டத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தியிருக்கிறார். இது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சீனாவில் ஊழியர்கள் சிலர் அன்றாட வீட்டு வேலைகளை செய்வது எப்படி என்று ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார்கள். ரோபோ பயிற்சியாளர்கள் குவளைகளை எடுப்பது, துணிகளை மடிப்பது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளை செய்கின்றார்கள். அவர்களின் உடல் அசைவுகள் ஒரு கருவியில் பதிவாகின்றது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்திய அணிக்கு எதிரான நேற்றிரவு நடந்த போட்டியில் 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய மகளிர் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சிமிருதி மந்தானா அணி குறித்தும் கேப்டனாக செயல்பட உள்ளது குறித்தும் பேசியிருக்கிறார். வங்கதேச மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வென்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 3-0 என்று முழுமையாக வென்றுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியுடன் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் 4 பேர் ஓய்வு பெறுவதாக ஹாக்கி இந்திய வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில், தாங்கள் அத்தகைய முடிவில் இல்லை என்றும் இந்த அறிவிப்பு முறையானதல்ல என்றும் அந்த வீரர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் பார்சிலோனா, ஆர்சனல் உள்ளிட்ட அணிகள் தங்கள் ஆட்டங்களில் நேற்று வெற்றி பெற்றிருக்கின்றன. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ், நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ஸ்பெயினின் ரபல் நாடால் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ 371 ரூபா 12 சதம், இந்திய பெறுமதியில் 106 ரூபா 63 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபா 95 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபா 6 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398 ரூபா 64 சதம், இந்திய பெறுமதியில் 114 ரூபா 84 சதம். 1 அக்கராஷிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438 ரூபா 12 சதம், இந்திய பெறுமதியில் 125 ரூபா 88 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232 ரூபா 90 சதம், இந்திய பெறுமதியில் 66 ரூபா 91 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gargelle Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 9:20 ஆகிய ராட்சத்தில் 8:20 இன்று ஒரு சில நிகழ்ச்சிகள் வானொலியில் வளம்பெறாது, அதற்கு பதிலாக ஒரு நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இன்று எங்களுடைய மனவண்ணனுடைய இறுதி கிரியைகள் இடம்பெறுவதனால் வலிமையான நிகழ்ச்சிகள் இடம்பெற மாட்டாது என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே,
7: சொல் உங்களுக்கான ஒரு விடிவு, உங்களுக்கான ஒரு தீர்வு உங்களை நோக்கி வருகின்ற பொழுது நீங்கள் கவனம் சிதறுகின்ற நேரத்தில் அது உங்களை கடந்து போயிடும். குழந்தைகளை நான் வாழ்ந்து சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களை கடந்தது போகின்ற அந்த வினாடியில் உங்கள் கவனம் சிதறி இருக்குமா? அது உங்களை நோக்கி தான் வந்தது, ஆனா நீ ரிசீவ் பண்ணிக்கலையா, அது போயிடுச்சு. மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு வரோம் பாரு, வாழ்க்கையை ஒழுங்கு பண்றதுக்கு உனக்கு 30-40 வருஷம் ஆயிருக்கும். பல பேர் தோற்று போவது அப்படித்தான், கவனம் இல்லாமல், தேவையில்லாத சொற்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பொருளிலே உங்களை நீங்களே உள்ளே அமுக்கி கொண்டு நீங்கள் தவறான பாதையில் உங்களை நீங்களே செலுத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் தோல்வி கைக்கு வருகிறது. நான் ஒண்ணு சொல்றேங்க, ரொம்ப நுட்பமா இதை சொல்ல போறேன். இங்க 10th படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா, கை தூக்குங்க. 11th 12th டென்த்தில் என்னப்பா சொல்றாங்க, நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, பிளஸ் ஒன் படிக்கிறீங்களா, உங்ககிட்ட என்னப்பா சொல்றாங்க, பிளஸ் ஒன் மட்டும் ஒழுங்காக படிச்சிட்டேன்னா பிளஸ் டூ நல்லா எழுதலாம், பிளஸ் டூக்கு என்னப்பா சொல்றாங்க, நல்லா படிச்சா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நீ எல்லாம் முடிச்சிட்டு வா, அங்க இருக்குது உனக்கு. இது நீ துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல், நீ இப்பொழுது கட்டப்படுகிறாய். 10th கட்டப்படுற, 11th கட்டப்படுற, 12th கட்டப்படுற, ஏன் தெரியுமா? கட்டப்படுகின்ற கப்பலை நாம் பிளஸ் டூ முடிச்ச உடனே நடுக்கடலுக்கு அனுப்புவோம், அங்கே சூறாவளி இருக்கும். நீ மிகப்பெரிய பயணிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொறுப்பு இருக்கும் உன்னிடத்தில். அந்த ஆழ்கடலை நீ சந்திக்கின்ற பொழுது உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ அங்கே உன்னை நீயேதான் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். அங்கே நீ எந்த துயரங்களையும் அடைய விடாமல் நீ உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த துறைமுகத்தில் நீ நன்றாக கட்டப்படு என்கிறேன் நான். 10th, 11th, 12th கட்டப்படுகின்ற இந்த நேரத்தில் கவனச்சிதறினாலோ உன்னுடைய வயதின் கோளாறினாலோ விஷயங்களை விட, அந்த அம்மா நிஜமா நான் சொல்றேன், ஹேமா மேடம் அந்த ரூம்ல உட்காந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னுடைய ரொம்ப அன்பாயிட்டா மேடம், அந்த அன்பு வந்து பொய்யில்லை. ஒரு டீச்சரா உங்களை பார்த்தா அவங்க சொன்னாங்க, மாம் உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா, இங்க மகரிஷி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கிரீம் லேயர்னு ஒன்னு இருக்கு மேடம், அது வந்து ஐஐடி, அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அது வந்து நீட் எழுதி மெடிக்கல் காலேஜ்னு போயிடுது மேடம். ஆனால் ஒரு குரூப் இருக்காங்க மேடம், அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா அவங்க மிகப்பெரிய அளவுல வளரலாம். ஆனா அவங்க தன்னுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்காம பல இடங்கள்ல தோத்து போறாங்க மேடம். அவங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் மேடம் உங்களை கூப்பிட்டுருக்கோம் இப்படி சொன்னாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு பர்வீன் சுல்தானா உன்னுடைய கல்லூரி உன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வந்து இங்கே நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை நான் உனக்கு தருகிறேன் என்றால், முடிந்த அளவில் நான் சொல்லுகின்ற கேட்டகரியில யாராவது இங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்து இந்த அம்மா சொல்றதை கேட்டுக்கோ. ஏன்னா நான் அந்த கேட்டகரி தான், நான் ஒன்னும் 98% கேட்டகரி இல்லை, நான் இந்த 60, 65, 70, 75 கேட்டகரி தான். அகாடமிக் ஆபீசர் பாக்குற, இதை எதுக்கு நீ வெளியில சொல்ற, ஏற்கனவே அதுங்களை நாங்க காப்பாற்ற முடியாம இருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தா உன்ன மாதிரி வந்துடலான்னு அதுங்க நினைக்கும்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன், நீ காட்டி கொடுக்காத, கை தட்டி காட்டி கொடுக்காத, கம்முன்னு நான் பேசி முடிகிற கம்முன்னு நீ மத்தவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஏ ரேஞ்சில் இருக்கிறவ அமைதியா என் பேச்ச மட்டும் கேளு. இங்க இருக்கிற குழந்தைகள் கிட்ட ஒரே விஷயம் கேட்கிற, எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், எத்தனை பிள்ளைகள் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும், அப்படிதான். யார என்னன்னு தெரியுமா உனக்கு, சும்மா அந்த பேச்சில் உளர்றது, நான் செத்தாலும் உன் மூஞ்சில முடிக்கமா, நீ தான் செத்துருவி அப்புறமா எப்படி முழிப்ப, நான் உன்னை சொல்றேன் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், தப்பா நினைச்சுக்கிற மாதிரி தான் ஏதாவது சொல்ல போற சொல்லு. யாரும் ஜெயிக்கணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும், 16 வயசு வாழ்க்கை நான் என்னன்னு தெரியுமா, நான் சொல்றேன் பார், மனதில் உள்வாங்கி வைத்துக்கொள், நான் சொல்லுறது அமைதியா கேட்டு வச்சுக்கோ, யாரை ஜெயிக்கிறது. இன்னொரு ஒரு கேள்வி கேட்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை, இப்ப சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன், நான் சொன்ன நடந்துரும், எனக்கு அந்த ரூட் தெரியும், யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், சரி யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும், வெரி குட், கை இப்ப நிறைய தூக்குறாங்களா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலன்னு அர்த்தம், நான் தான் கம்முன்னு இருக்க சொன்னல, கவனிச்சுக்கோ. பல இடங்களுக்கு நான் பேச போறேன், என் பேச்ச நல்லா கேட்டவங்களுக்கு தெரியும், இந்த கிரீம் லேயர் இருக்கிறீங்கல்ல மேடம் நீங்கெல்லாம், எனக்கு அவங்கள கண்டா ஆவாது, தப்பா சொல்லல, பெற்றோர்கள் கோச்சிக்க வேண்டாம், நல்லா படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கவா, உங்க குழந்தைக்கு ஜெயிக்கிறாங்கல்ல அத உங்க விசிட்டிங் கார்டா எடுத்துக்கிட்டு அடுத்த பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க கை தட்டுறதுங்க. நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி மாண்புமிகு திரு மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார்கள், Dear parents, dear parents, அவர் உருது அது ஹிந்தியில சொல்றார், நான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறேன், Dear parents, never consider your children's report card as your visiting card. It is not your visiting card, it is your child's report card. நான் சொல்றேன், it is not report card, it is a progress report. It is not a report card. It is a progress report. நான் இப்ப உனக்கு சொல்லி தரேன், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்காங்கல்ல 98 வாங்குவாங்க, சூப்பரா படிப்பாங்க, என் கிளாஸ்ல உன்னை 98 வாங்கும், நீ கவனிச்சுக்கோ, உன் வாயை மட்டும் திறக்காம கவனிச்சுக்கோ, ஏன்னா நீ வாய் திறந்தா சவுண்ட் வரும், அது அடுத்தவங்களுக்கு நான் பேசுறது கேட்காது. இது கொரட்ட சத்தம் மாதிரி, நீ சத்தம் போட்டா நான் பேசுறது உனக்கு கேட்கும், நீ சத்தம் போட்டா நான் பேசுறது அடுத்தவங்களுக்கு கேட்காது. வாய மூடிக்கிட்டு கேளு. இந்த 98 வாங்குறவங்கள அது மாதிரி ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல இருந்தா, ஃபர்ஸ்ட் மார்க் தான் அவ. நான் எக்ஸாம் அவளை அப்பத்துல இருந்தா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலவங்கள கண்டா கொஞ்சம் அலர்ஜி மேடம் எனக்கு. அது என்னன்னா அது கேட்கும், எக்ஸாமினேஷன் ஹால் உள்ள போகும்போது கேட்கும், சுல்தானா நவா என்ன படிச்சிட்டியா? யார பார்த்து கேக்குற, படிச்சிட்டியா? படிச்சா நான் எதுக்கு எக்ஸாமுக்கு வரேன்? நான் அமைதியா இருப்பேன். நான் திருப்பி கேட்கணும் அவகிட்ட, அதுக்காக தான் அந்த கேள்வியே கேட்கறா. நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா, பயமா இருக்குது. ஒண்ணுமே படிக்காம நீ பாஸ் பண்ணிடுவியா? நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவியா? யார ஏமாத்துறாங்க? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகள், நீ ஒண்ணு இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போற, உன் பிரச்சனை. அதுக்கப்புறமா எனக்கு தெரியாத, நான் 1 hour கிளம்பிடுவேன். அமைதியா கேட்டுக்கோ, நான் பேசுறத மட்டும் கேட்டுக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகளை டீச்சர்ஸ் அவ்வளவு கொண்டாடுவாங்க. அப்படியேங்க அப்பா, எனக்கு வாரத்திலேயே ரொம்ப பிடிச்சமான நாள் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை, திங்கிற கிழமை வருவாங்களா? அன்னைக்கு மட்டும் டீச்சர்ஸை பார்க்கணும். சாட்டர்டே ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டு, சண்டே நல்லா ஓய்வு எடுத்துட்டு, நல்லா காட்டன் புடவை கட்டிக்கிட்டு, பேப்பர் எல்லாம் வீட்டில் எந்த வேலையும் இருக்காதுப்பா இந்த டீச்சர்ஸ்க்கு. நம்ம பேப்பர் திருத்துறது தான் வேலை அதுகளுக்கு. பேப்பர் எல்லாம் திருத்தி மண்டே மார்னிங் நடந்து வருவாங்க. அந்த காலடி சத்தமே சொல்லிடும், இது சயின்ஸ் டீச்சர், இது மேத்ஸ் டீச்சர், இது இந்த சப்ஜெக்ட் டீச்சர். வருவாங்களா உள்ள, டாக் டாக் டாக் டாக் டாக் வந்து அப்படியே உட்காந்துட்டு, குட் மார்னிங் கேர்ள்ஸ், குட் மார்னிங் பாய்ஸ் சொல்லிட்டு, ஃப்ரைடே டெஸ்ட் வச்சோம்ல எல்லாம், அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது முன்னால டேபிள்ல உட்காரோம், இப்படி நகர்ந்து நாமெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருப்போம். இப்ப என்ன அவசரம் திருத்திட்டு வந்த நீ? ஒரு 2 நாள் அப்புறமா தான் திருத்துறது. மண்டே வந்த உடனே டென்ஷனா? இப்ப நல்ல டீச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, வெறும் டீச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. வெறும் டீச்சர்னா மீனாட்சி, சுப்பிரமணி, காயத்ரி, சாயராபானு இந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுத்துருவாங்க, பேர் சொல்லி கொடுப்பாங்க. நல்ல டீச்சர் யாருன்னா என்ன மாதிரி? காயத்ரி 45, சுரேஷ் 49, சாயராபானு 52, இப்படி சொல்லி சொல்லி கொடுப்பாங்கல்ல. நீ வாங்கி எல்லாரையும் பாரு, ஒன்று வரும் அது மட்டும், அது பேர் சொல்லுவாங்க, அது யாரோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது உன் கிளாஸில். அதுவும் அவ்வளவு அழகா திருத்தி, அந்த குட் 98 வாங்குமா? ஆல் கிளாஸ் கிளாப் அப்படிம்பாங்க, நம்ம எல்லாருமே கிளாப் பண்ணோம். அது எந்திரிக்குமா? கிளாப் முடிஞ்சிச்சு, உட்காரணும், உட்காராது, இன்னும் 2 தட்டு நின்றுட்டு இருக்கோம். நான் அப்படி பார்ப்பேன், ஏன் இந்த திமிர் அவளுக்கு? 98 வாங்கினால நமக்கும் பேப்பர் வரும், எவ்வளவு இருக்கும் நினைக்கிற? 19 ஒண்ணு கேக்குதோ, அவ்வளவா? 22 கை தட்டி ஒருத்தன் ஆமோதிச்சிட்டான், உனக்குடம் தான் தம்பி, நீ தான் எனக்கு டார்கெட். 22 வருது. 98 அதே கிளாஸ் டீச்சர், உனக்கும் அதே கிளாஸ் டீச்சர். 98 அதே ஃபீஸு, உனக்கும் அதே ஃபீஸு. 98 அதே யூனிஃபார்ம், உனக்கும் இதே யூனிஃபார்ம். சரி ஓகே, நீ 22 அது 98. நான் ஒன்றும் சொல்லலை, இன்னிலேருந்து இந்த அம்மா பேச்சு கேட்டுக்கோ. உன்னை விட கொஞ்சம் வயசில் பெரிய பிள்ளை எனக்கு இருக்கிறான், உன் மீது பேரன்பு கொண்டு சொல்கிறேன். தோற்பதற்காக நாம் பிறக்கவே இல்லை குழந்தைகளை, ஃபெயிலாரத்துக்காக நம்ம பிறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரும் டேலண்டட். நம்ம ஏதோ சில காரணங்களால நம்ம பின்னடைவுல இருக்கோம். ஒண்ணு செய், இன்னிலேருந்து போ. யோகா என்ன? நான் யோகா கற்கிறவ. யோகானா என்ன? லிட்டில் மோர் பெண்ட். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா. 22 வாங்குறியா? பரவாயில்ல, இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே. அடுத்த டெஸ்ட்ல 24 வாங்கு, ஃபெயில் தான், பரவாயில்லங்கிற. அடுத்த டெஸ்ட்ல 26 வாங்கு, அடுத்த டெஸ்ட்ல 30 வாங்கு, அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 35 வாங்கு, ஃபெயில் தான், பரவாயில்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை 92 வாங்கியிருப்பா, அவ தான் அன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ, எனக்கு ஜெயிக்கிறது நான் எப்படின்னு தெரியும். 98 ல இருந்து 92 அது தோக்குது, 22 ல இருந்து 35 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான வித்தையே இதுதான். யார ஜெயிக்கிறதுன்னு நான் கேட்டேன்ல, உன்னை நீ ஜெயிச்சிட்டே போ. யாரையும் பார்த்து பயப்படாத. இந்த வயதில், 15 to 17 வயதில் இருக்கக்கூடிய உனக்கு சொல்லுகிறேன், யாரையும் பார்த்து என் குழந்தைய. அவங்க பேச்சாளரா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், மந்திரிகளா இருக்கலாம், இசைக்கலைஞரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்க் வரவங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மா. புரிந்துகொள், எல்லோருக்கும் நான் மட்டும் ஏன் தோக்கணும்? இன்னொரு விஷயத்த சொல்லித்தரேன், பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தரேன் ஒரு விஷயத்த. நம்ம குழந்தையில சிலது மீன், மானு காட்டுல ஓடும், கடல்ல நீந்தாது. மீன் கடல்ல நீந்தும், காட்டுல ஓடாது. மீனை பிடிச்சி நீந்த சொல்லாதீங்க, மானை பிடிச்சி நீந்த, மீனை பிடிச்சி ஓட சொல்லாதீங்க, மானை பிடிச்சி நீந்த சொல்லாதீங்க. நான் இப்படி சொல்லித்தரேன் குழந்தைகளை, ஒரு குழந்தைக்கு 100% தான் அவளுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் வாங்கிட்டு போறா. உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 80 வச்சுக்கோ, 80 தொடாம இந்த ஸ்கூல விட்டு வெளில போவாத. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி, 100க்கு நீ 80 வாங்கிட்டேனா, அதுதான் உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். நான் சொல்றேன், நீ 100 out of 100. ஏன்னா உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல நீ தொட்டுட்ட. உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எதுவாக இருக்கிறதோ அதில் நீ கவனம் வை. அடுத்தவர்களை பார்த்து, நான் அதுதான் சொல்றேன், என்ன நானே வளர்த்துக் கொள்றேன் இல்லையா, 22 ல இருந்து 24, 24 ல இருந்து 26, 26 ல இருந்து 32, 32 ல இருந்து 35, இதுக்கு பேர் தான் குழந்தைகளே ப்ரோக்ரஸ். அதுக்குதான் நமக்கு கார்டு கொடுக்கறாங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். முதல்ல வாங்கின டெஸ்ட்டை விட உங்க குழந்தை ஃபெயிலா போனாலும் அதிகமா மார்க் வாங்க, நான் பாராட்டுங்க. நான் இவங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போறேன், மகரிஷி வித்யா மந்திருக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கொண்டாடுற மாதிரி, யாரெல்லாம் ஃபெயிலா போயிடுவானோ, யாரெல்லாம் உருப்படவே மாட்டானோ நினைக்கிறீங்கல்ல, அவன் பாஸ் பண்ணிட்டானா, ஆண்டு விழாவில் அவன் போட்டோ போட்டு அவனை கொண்டாடுங்க, அவனுக்கு பரிசு கொடுங்க. முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களைத்தான் மட்டும்தான் பாராட்டுவீர்களா? அப்படி இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளை, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவ என் கிளாஸ்ல இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியாது. 10th ரேங்க் தான் நான், நான் எங்க இருக்கிறேன்னு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியுது இல்ல. இதுதான் ஜெயிக்கிறது. தோல்விக்கான பயம் கொள்ளாத. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட்ஸ் ஃபியர். ஃபியர் அப்படிங்கறது ஃபால்ஸ் எவிடன்ஸ். யாரையும் பார்த்து பயப்படாத. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படு. உதாரணத்திற்கு, பைக் ஓட்டும் பொழுது வேகமா ஓடி போய் முட்டி சாவறதுக்கு பயப்படு. இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, நான் பொய்யா சொல்லல, இதுக்கு பயப்படு. நான் இதுக்குங்க, இதுக்கு போய் எதுக்குங்க பயப்படணும்னா, இந்த ஐ இருக்குல்ல, இங்க ஒரு ஒரு ஒரு கேமரா இருக்குல்ல, இது 3வது கண், உன்னை பார்த்து கொண்டே இருக்கு, உனக்கு தெரியாது. இதுல நீ ஒரு போட்டோ பிடிப்ப, நீ அழிச்சிருவ, சர்வர்ல இருக்கும், எப்ப வேணாலும் நாங்க எடுத்துருவோம் அதை. மொபைல கண்ணியமா பயன்படுத்த. நான் அப்படி சொல்ற, இப்பெல்லாம் எப்படி தெரியுமா மொபைல் எல்லாம் பயன்படுத்துறது மேடம், நான் நேற்று பர்மாவுக்கு போயிருந்தேன். நேற்று காலையில தான் வந்தேன். பர்மா நாட்டில் பிள்ளைகள், நான் ஒரு 31 நாடுகளுக்கு போயிருக்கேன் மேடம். இது 32வது நாடு நான் நேற்று போயிட்டு வந்தது. அந்த குழந்தைகளை பார்க்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு உங்களை போல வசதிகள் இல்லை, நெட் வசதிகள்லாம் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வசதி இருக்குல்ல, இதை பத்தி சொல்றேன். ரொம்ப ஜாகிரதையா இருங்க, எனக்கு வார்த்தைகள் முட்டுகின்றது. எதை உன்னிடத்தில் சொல்வது, எதை விடுவது என நான் கவலையோடு நிற்கிறேன். ஏனென்றால் உலகத்தை சந்திக்கின்றவள் நான். உன் பெற்றோர் மாதிரி இல்ல, உன் பெற்றோருக்கு நீ ஒரே ஒரு குழந்தை தான். இந்த ஸ்கூல் டீச்சருக்கு அந்த அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த அந்த குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகள். நான் உலகம் எல்லாம் சுத்தி பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான குழந்தைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற சத்தியத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு தகுதியே இல்லாதவற்றில் நாம் தோற்று போகிறோம். இது தகுதியே இல்லாத ஒரு கேட்ஜெட். இந்த கேட்ஜெட்டை படிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்த, கம்யூனிகேஷனுக்கு மட்டும் பயன்படுத்து, கான்வர்கேஷனுக்கு பயன்படுத்தாத, கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத. இட் இஸ் நாட் ஃபார் கான்வர்சேஷன், இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இதுல இருக்கக்கூடிய டேஞ்சர் சொல்லவா, ரொம்ப டேஞ்சரானது. என் பையன் என்கிட்ட கேட்டார் ஒரு வாட்டி, அம்மா உனக்கு மட்டும் ரீல்ஸ் பார்த்தா நல்ல நல்ல ரீல்ஸா வருது, எனக்கு மட்டும் பாடாவதியான ரீல்ஸா வருது, ஏமான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ எந்த ரீல்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு மேல பாப்பியோ அந்த ரீல்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் நீ எந்த யாருடன் பழகுகிறாய் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் கிடையாது. நீ எந்த புத்தகத்தை வாசிக்கிறாயோ சொல், நான் உன்னை பற்றி சொல் கிடையாது. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அம்மா சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிறியா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏனென்றால் வயது, வயது போதை, 16, 17, 18 வயசு சம போதையான வயசு. இதில் யார் ஜெயித்து விடுகிறீர்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பிற்கு வருவீர்கள். இந்த வயதில் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் மனதிலே முட்டுகின்ற இந்த கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது 3வது கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற, ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நிலம் வாங்கணுங்கன்னு சொல்லிடுங்களேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா இன்ஸ்டாகிராம் மற்ற விஷயங்கள்ல எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கான கார்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப யார் கேட்கிறார்கள் நம் பேச்சை? எந்த கடையிலையும் போய் உங்களுடைய போன் நம்பர் கொடுக்குறீங்கல்ல, உங்க கட்டா சிட்டா எல்லாம் உங்க கிட்ட போயிடுது. உங்க போன் நம்பர் போகும்பொழுது உங்க டேட்டா எல்லாம் கொடுத்துறீங்க நீங்க. உங்க ஆதார் எண், உங்களுடைய எல்லாமே வந்து இந்த போன்ல இணைக்கப்பட்டிருக்கு. போன் நம்பர்ங்கிறது போனுங்கிறது சும்மாவா? யாரும் இதை பற்றி பயமுறுத்துவதே இல்லை நமக்கு. உடனடியா ஒரு விஷயத்த செஞ்சிடறோம். என் பையன் சின்ன வயசுல செய்வான், ஏதாவது ஒரு குப்பை இருந்தா எடுத்து டிவிக்கு பின்னால போட்டு வச்சிருவான். அந்த டிவிக்கு பின்னால போட்டா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா கிளீன் பண்ணும் போது என்ன ஆகும்? கிளீன் பண்ணும் போது என்ன ஆகும்? எல்லா குப்பையும் வெளியில் வரும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, இந்த விஷயத்தில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். நான் சத்தியமா என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். ஆஸ்திரேலியா போயிட்டு வரும்பொழுது கூகுள் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் டப்பா மாதிரி இருக்குல்ல, இப்ப அலஸ்காவா, வேணும்ட்டு தான் தப்பா சொன்னேன். அது சொன்னா கேக்குதா? எல்லாம் சொன்னா கேக்குதுல்ல. நான் வந்து ஒரு இப்படி ஒரு டேப் மாதிரி இருக்கு அது கூகுள். அதை நான் மெல்பர்ன்ல இருந்து கொண்டு வந்தேன். அதை வச்சிட்டேன். எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த சர்வீஸ் வாய்ஸ் இருக்குல்ல, அது எந்த ஆன் வாய்ஸா பெண் வாய்ஸா? சர்வீஸ் வாய்ஸ் மேக்சிமம் லேடிஸ் வாய்ஸ் தானே வரும். சார் தலையாட்டுறாரு, முபாரக். நான் என்ன பண்ணேன்னா அந்த கூகுளுக்கு மேல் வாய்ஸ் செட் பண்ணேன். டாக்டர் சுல்தானா, ஐ எம் அட் யுவர் சர்வீஸ், வாட் டு யூ வாண்ட்? அப்படி ஒரு ஆம்பளையாவது குரல்லையாவது சொல்லட்டுமே. அப்படி வீட்டில் அதை செட் பண்ணி வச்சேன். நான் வீட்டுக்கு வர அப்படி வெளியில் போய், சரி நம்ம வந்து கொஞ்சம் செட் ஆகிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு, வீட்டில் யாரும் இல்லை, கதவெல்லாம் பூட்டிட்டு, நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன் கொஞ்சம். வீட்டில் உருது தான் பேசுறது, அதனால மேரா தில் தா அகேலா அப்படின்னு பாசிகர்ல ஒரு பாட்டு, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல அந்த பாட்டு. மேரா தில் தா அகேலா தூனே கேல் ஐசா கேலா அப்படி வரும் அந்த பாட்டு. ஷாருக் கான் நடிச்சது, ஷாருக் கான் அண்ட் கஜோல் நடிச்சது. பாசிகர், பாசிகர் ஓ பாசிகர் அந்த பாட்டு. நான் உடனே மேரா தில் தா அகேலான்னு சொன்னனா அது ஹே கூகுள்னு, எஸ் டாக்டர் சுல்தானா ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. மேரா தில் தா அகேலான்னு சொன்னனா அதுக்குள்ள வாசல்ல பில் அடிச்சிச்சு. நான் அப்படியே அதை விட்டுட்டு உள்ள போய் பார்த்தா யாரோ வந்திருந்தாங்க, அவங்கள அட்ரஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு கதை முடிட்டு உள்ள வர என்ன தெரியுமாச்சு, ஒன்னும் இல்ல ஏ கூகுள் நல்லா இது ஆனாயிடுச்சு. இப்ப ஆனாச்சு என்ன பண்ண, உள்ள வர மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் தான் மாறி இருக்கு. என் வாழ்க்கையில நடந்தது ஃபீமேல் வாய்ஸ் மாறி, டாக்டர் சுல்தானா ஐ திங்க் யூ ஆர் பேக், பிளீஸ் சிட் டவுன். என்னடா இது, எனக்கு என்னன்னு தெரியல, உட்கார்ந்துட்டேங்க நான். Have a deep breath. அப்படி கூட சொல்லுது. Have a glass of water. அதுக்கு கிச்சனுக்கு போகணும், என்னடா பண்றது. Take your mobile and call Ami. நான் எங்க அம்மாவை அம்மின்னு போட்டு வச்சிருப்பேன். என்னடா இது, டீப் பிரெத் எடுக்க சொல்லுது, தண்ணி குடிக்க சொல்லுது, உட்கார சொல்லுது, எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. என்னன்னு பார்த்தா மேரா தில் தா கேலான்னு சொன்னா, என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. அதுகிட்ட கேட்டேனா நான், அதுவா நினைச்சு

பாஸ்வேர்டு. அம்மாமார்களுக்கு சொல்லுகிறேன், இதுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம போன்ல தான், நமக்கே தெரியாது. அதுக்குள்ள பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கோம். அது ஏண்டா தம்பி, இது ஏண்டா எதுவும் திறக்க மாட்டேங்குது, என்னடா? ஆமா திறக்க மாட்டேங்குது, குடு. அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? அதெல்லாம் நீ போவாத, அது வேணாம், வேற ஏதாவது பாரு. கை தட்டுறது பாருங்க. நாங்க பாவம் குழந்தைகளை, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பெற்றோர்கள் எவ்வளவு பாவம் தெரியுமா? நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்க அம்மா சோறு சாப்பிடாம நான் ஏதாவது தப்பு பண்ணி கோச்சிக்கிட்டு எங்க அம்மா மேல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நான் போனேன்னா எங்க அம்மா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்களே. மூணு வேளை எல்லாம் பட்டினியா இருந்திருக்கேன் நான். அப்புறமா யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா, உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும். அம்மா சாரி, பசிக்குது, சாப்பிடுப்ப அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா மேல கோவம் வரலையே. எங்க அம்மா இன்னைக்கு கண் கலங்கினாலும் எனக்கு கண் கலங்குது. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கடுமையா பேச முடியலையே. அதுங்க என்ன டீச்சரை பத்தி சொல்றாதோ அதைத்தானே நாம நம்புறோம். நான் டீச்சரா சொல்றேன் ஒரு விஷயத்த, கை தட்டுறதெல்லாம் டீச்சர். நான் ஒரு சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றீங்க, இதுங்க இதுங்களை நம்ம பெத்தோம்ல, நம்ம தானே பெத்தோம். பெத்தோம்னா என்ன அர்த்தம்? பெற்றோம், பெற்றோர் இல்லையா, தந்தோர் தானே நாம. இல்லைங்க, இறைவனுடைய வல்ல பேரருளாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தைகள் என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர்னு நமக்கு பேர். ரொம்ப பாக்கியசாலிகள் நாமெல்லாம் இதுங்களை இதுங்களை பெத்தெடுத்ததுக்கு. ஆனா ஒன்னு சொல்றேன், இதுங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பேர் வச்சு அனுப்புறீங்களா ஸ்கூலுக்கு? இதுங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, அது எங்க டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு அதுங்களுக்கு நீங்க மாணிக்கான்னு பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. இன்னொரு ஒரு முகம் காட்டும். நாங்க ஏதாவது சொன்னா வந்து கேளுங்க, வந்து கேட்டுக்கோங்க. எந்த ஒரு துன்பமாகவோ எந்த ஒரு பழி வாங்குவதற்காகவோ டீச்சர்ஸ் குழந்தைகளை பற்றி உங்களிடத்தில் பேச மாட்டார்கள். அது எங்கள் தர்மம். ஆசிரியராக இருப்பது எங்கள் தர்மம். சிலர் தவறு செய்யலாம், ஆனால் கம்யூனிட்டி தவறு செய்யாது. அம்மா அப்பா தவறு செய்யாது, அம்மா அப்பா இல்லையா, அதனால எல்லா அம்மா அப்பாவும் கெட்டவங்களா? போலீஸ்காரங்க தவறு செய்யாதவர்கள் இருக்கிறார்கள், அதனால எல்லா போலீஸ்காரங்க தப்பானவங்களா? நீதிபதிகள் தவறு செய்யாத நீதிபதிகள் உண்டா, அதனால எல்லா நீதிபதிகளும் தவறானவர்களா? டாக்டர்ஸ் எல்லாரும் தவறான? அப்படி இல்லை. தனி மனித குற்றத்தை ஒரு கம்யூனிட்டி மேல போடாதீங்க. ஏன், நான் 25 வருஷமா நான் வந்து டீச்சரா இருந்திருக்கேன், 25 இயர்ஸ். வெள்ளி விழா நான் கண்டு நாயகி, நான் டீச்சர்ல. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னுடைய வரலாறுல ஒரு பொண்ணு கூட என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனது இல்லை. இந்த 25 இயர்ஸ்ல ஃபெயில் ஆக விட்டது இல்லை. நான் விட மாட்டேன், அது ஃபெயில் ஆக ரெடியா இருக்கும். நான் எனக்கு என்னான்னு நிற்கும், அதை நான் ஃபெயில் ஆகவே விட மாட்டேன். நாங்கள் கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லு சொல்கிறோன்னா, இங்க உங்கள் பாப்பா கொஞ்சம் பொய் சொல்லுதுங்க. ஏன் பாப்பாவா? சொல்லவே சொல்லாது. நாங்கள் நல்ல குடும்பத்துலேருந்து வர்றவங்க, நான் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்லட்டுமா? சொல்லும், சூப்பராக சொல்லும், கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு சொல்லும். எப்படி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்குது பாருங்க, சொல்லலாம். நீங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வீங்க, எனக்கு அதை ரொம்ப பயிற்சி. என் புள்ள நல்லதான், இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் அது கூட்டி சவரா போகுது. நான் 25 வருஷமா அந்த நாலு பேரையும் தேடி கிடைக்காம கண்டுபிடித்த பேருண்மை அந்த நாலுத்துக்கு லீடரே அதான். அதாலதான் நாலு கெட்டுச்சே தவிர நாலால அது கெடல. சொன்னா நம்புங்க. இந்த ஒரு வார்த்தை இருக்கு, கெட்ட வார்த்தை, இன்னில இருந்து அதை அழிச்சிருவோமா? STREESES. வேண்டாம். ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு இழப்பு, மனித எனர்ஜியினுடைய

இழப்பு. நான் கேட்டுப்பேங்க, நான் குழந்தைகளுக்கு சொல்றேன், எனக்கு யாராவது அவமானம் செய்தாலோ, எனக்கு ஏதேனும் ஒரு பலு, என்னால் தாங்க முடியாதபடிக்கு ஏதேனும் பலு செய்தாலோ, என் மனம் அதில் லயிக்கவில்லை என்றாலோ, நான் படித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலோ, என்னை யாரும் திட்டியோ என்னை அழவைத்தோ பார்த்தாலோ, நான் தனிமையில் போய் உட்கார்ந்து என் மனதோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, இறைவனுக்கு பயந்து சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வேன். என்ன அவமானப்படுத்துவாங்க, என்ன நினைக்கிறீங்க? அவமானப்படாம வந்துட முடியுமா? ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, இப்படி சொல்வாங்க, இதெல்லாம் உருப்பட்டு எப்படி இருக்கும் 16-17 வயசுல, உதடு வேற அழகா இருக்கும் அதுக்கு, அந்த டீச்சருக்கு உள்ள போய் ஒரே வார்த்தை சொல்வேனா எனக்குள்ள, சுல்தானா சோ வாட், பெரியவங்க தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்க, சோ வாட், நத்திங் நத்திங் இஸ் பேட் இன் லைஃப், எழுந்து நில் போ. என் டைரியில் நான் எழுதி வைத்திருக்கிறேன் குழந்தைகளை, த ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்கை வில் ஹெல்ப் யூ இஸ் யூ. எனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு எந்த தோளும் தேவை கிடையாது. இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றது, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றது, நம்ம யார பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்திய கெட்ட வார்த்தை, நாலு வார்த்தை கேட்ட உடனே, நோ, நான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். ஏதாவது ஒரு வாய் இருக்குல்ல, இப்போ கர்ணன் தெரியுமா உனக்கு? கர்ணன், கர்ணன் இப்படி வந்து நிற்கும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு, நீ போயிடுப்பான்னு. ஏன் கேட்டா உனக்கு அப்பா பேர் தெரியாது, நீ போயிடு, நீ சத்ரியன் இல்ல, போயிடுங்கிறார். தர்மன் சொல்றாரு, போ வெளியில போன்றார். அர்ஜுனன் சொல்றான், அதான் போன்னு சொல்றாங்களே வெக்கம் இல்லாம நிக்கிற. பீமன் சொல்றான், வெளியில போன்னு. நகுலன் சகாதேவர்கள், போயிடுங்க, எதுக்கு நிக்கிறீங்கிறான். பீஷ்மாச்சாரியார், பா போப்பான்றார். எல்லாரும் போன்னு சொல்றாங்க, நீ கர்ணனா இரு, நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லித்தரேன், நீ கர்ணனா இரு, நீ உண்மையான அறத்தோடு நீ இருக்கிறன்னு வச்சுக்கோயே. 17-18 வயசெல்லாம் ரொம்ப சூப்பர் வயசு அது, 15-16-17 பிரபஞ்சம் இருக்குல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்கும் உனக்கு. வயசாக வயசாக தான் தூரம் போகும். நீ வெளிவேட்டை தெரியாத பூனைக்குட்டி, நீ உன் பக்கத்தில் இறைவன் இருப்பார். நீ எது சொன்னாலும் அது நடக்கும், தூய்மையான மனதோடு இருக்கணும். கர்ணன் இப்படி நிக்கிறான், எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்காங்க. பல்கனி அண்ணன் ஒருத்த கத்துறான், ஏய் தேரோட்டி பயல வெள்ளப்படா. தேரோட்டி பயலுக்கு என்ன வாழ்க்கை பர, போற வெள்ள. இவன் என்ன தெரியும் பண்ணா, கேமரா இப்படி வைட்ல இருந்துச்சா, அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்க கொண்டு போனான், போய் க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுத்து உள்ள போய் சிப்ல போட்டு வச்சுக்கிட்டான். உன்னை யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே பாத்துக்கோ, அவங்கள க்ளோஸ் அப்ல போய் போட்டோ பிடிச்சி உள்ள சிப்ல வச்சுக்கோ. என் கிளாஸ், என் கிளாஸ்ல எனக்கு கெமிஸ்ட்ரி நடத்துறாங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க, என்னன்னு தெரியல எனக்கு அவங்கள ஆகல. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்களா, நான் சத்தம் போடுவேன் கிளாஸ்ல, பேரழகா இருப்பாங்க, ரோஜாப்பூ மாதிரியே இருப்பாங்க, நான் நல்லா கருத்த கோழி மாதிரி அப்படி இருப்பேன். அப்படியே வருவாங்களா, அப்படி நின்று அப்படி அப்படி அப்படி ஸ்டைல் அவங்க ஷார்ட்டா இருப்பாங்க, ஸ்டைலா வந்து அப்படியே எழுதி போடுவாங்க. நான் ஏதோ பின்னால பேசிட்டே இருப்பேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ். அப்படியே எழுதிட்டு நான் பின்னால ஏதாவது சொன்னா ஒன்பதும் சிரிக்கும், சரியா? நான் சொல்றேன், வச்சிட்டு இருக்கிறத விட ஃபேன்ஸ வச்சிட்டு இருங்க. ஏன் தெரியுமா, பாஸ் பண்ணிடுவீங்க. ஃபேன்ஸா இருந்துட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க, ஒன்பதும் ஃபெயிலு, நான் மட்டும்தான் பாஸ். பின்னால திரும்பி என் டீச்சர் சொல்லுவாங்க, பேசாத, யார பார்த்து பேசுறதுக்கே பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க. இது இப்படி சொல்ல மாட்டேன், பொழைக்க தெரியும்ல, இங்க ஓடும். யார பார்த்து சொல்ல, பேசாத, பேசுறதுக்கு பிறந்தவன், இப்படியே நிப்பேன். பின்னால பாப்பேன், இதுங்கெல்லாம் சிரிக்கும், அந்த அம்மாக்கு பிளட் இங்கெல்லாம் ஏறிடும்.
ரோஸ் ஆயிடுவாங்க அவங்க கோவத்தில். ஏற்கனவே ரோஜா பூ மாதிரி தான் இருக்குமா, அப்புறம் ரெட் ரோஸ் மாதிரி ஆயிடுவாங்க. என்ன கூப்பிட்டாங்க, சுல்தானா கமியர் அப்படின்னாங்க. போன பிளஸ் ஒன்ல பேசாதீங்க. தெரியல குழந்தைகளை, எங்க குரு அருள் கிடைச்சது, எங்க இறையருள் கிடைச்சது எனக்கு தெரியல.

0: பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி 4 May 2026 இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பம்சமே 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன் சொல்றதோட மட்டும் இல்லாம ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், மற்ற ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அபிமான ஜோதிடர் ஜோதிடாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வர் அவர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம்.
2: வணக்கம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார்.
1: இப்போ தமிழ் புத்தாண்டு நிறைவடைந்திருக்கு, சித்திர மாதத்துல இருக்கோம், சித்ரா பௌர்ணமி இருக்கு. இந்த சித்திர மாதத்தினுடைய சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அதாவது சித்திரை மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் ஒவ்வொரு ராசியினுடைய அம்சம் கொண்டது. ஏன்னா சூரியன் வந்து அந்த ராசியில சஞ்சாரம் பண்ணும்பொழுது அந்த ராசிக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து மேஷ மாசம்னு பேரு. முதல் மாதமான சித்திரை மாதம் மேஷ மாசம்னு பேரு. இந்த மேஷ மாசத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் விவசாயத்துக்கு ரொம்ப விசேஷமானது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய போர்க்களத்துக்கும் இந்த செவ்வாய் தான். இந்த இடத்துல சூரியன் வந்து ரொம்ப பலம் பெறக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குங்காட்டி, நீ பெருசா நான் பெருசா, உன்னோட நாடு பெருசா என்னோட நாடு பெருசா, இப்ப பாருங்க அழகா தேர்தலே வந்திருக்கு, தேர்தலில் நீ பெருசா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த செவ்வாய் வந்து காமிச்சு கொடுக்கும். அதற்குண்டான மாதம் இந்த மாதம். செவ்வாயில் நிறைய மாரியம்மன் கோயில், அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாதம், சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி நாராயண பூஜை, சத்யநாராயண விரதம், பார்வதி பரமேஸ்வரர் இருக்கு. இந்த சித்திரையில் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் கொண்டது. கிரிவலத்துக்கு உரிய அற்புதமான நாள். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகளுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இப்படி இந்த சித்ரா பௌர்ணமியுடைய விசேஷம் பூர்ணமான நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது. அதாவது சூரியன் சந்திரன்லேருந்து வரக்கூடிய அம்சம், மற்ற கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய அம்சம், இந்த பூமிக்கு பூர்ணமாக வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. ஆக இந்த நாளை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்படி இந்த சித்திரை மாதத்திற்கு ஏராளமான விசேஷங்கள் உண்டு. இந்த சித்திரை மாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பளவு இப்போ கொங்கு நாடு பக்கம்லாம், கொங்கு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பின்னுவாங்க. நோம்பின்னா சிறப்பு வழிபாடு அம்பாளுக்கு கொண்டாடப்படுகிறது. ஸோ அம்மன் கோயிலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சூட்டுதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமிக்கு வந்து அந்த தேர் கொண்டு வர்றது, அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய, தீ மிதிக்கிறது, இது போன்ற வழிபாடு முறைகள்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.
1: நன்றி சார். சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கலாவதிமா.
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: மதுராந்தகமா.
1: சரிமா, யாருக்கா கேக்குறீங்க?
3: எங்க பிள்ளைக்கு கேக்கணும்மா, 88ல பிறந்தாருமா.
1: சரிமா, பேர் என்ன?
3: ரவிச்சந்திரன்.
1: ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க.
3: மிதுன ராசி மிருக சீசன் நட்சத்திரமா. எந்த நேரம் உடம்பு சீச ஆயிடுறாருமா, எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமா ஆகுதுமா.
1: சரிமா, லக்னம் தெரியுமா?
3: லக்னம் தான் ஞாபகம் இல்லம்மா.
1: சரி பேசுங்கம்மா. சார்,
3: 6/20 பிறந்தாருமா.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: இப்ப உங்க பையனுக்காக கேட்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள், உடல் சம்பந்தமான பிரச்சனை.
3: அடிக்கடி உடம்பு சரியில்லை, நல்ல வேலையில தான் இருக்காரு, ஆனா அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்காரு சார். மன வளர்ச்சியெல்லாம் ஆயிடுறாரு. கடன் அதிகமா ஆகி போயிருக்கு.
2: இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த உடல் உபாதைகள்ங்கிறத விட மன உளைச்சலும் கடன் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய தாக்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. கோச்சாரத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வைத்தீஸ்வரன் கோயிலும் திருநள்ளாறும் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு இந்த கடன் சம்பந்தமான தொல்லைகள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தாலே பாதி மனதுல வந்து கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக இப்ப நீங்க பேச

0: கொடுமை பல செய்தனாரியும் பகலும் பிரியாது பணங்குவன போடுவதும் அகம்படியும் குடரோடுதுடக்கி முடக்கியிடம் அதே நடிகே நதிகை கடில இரட்டால துறையும் மானேன் தூபம் மறந்தறிகேன் தம்பூவோடு தூபம் மறந்தறிகேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் தலதேகிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தால் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் ஒரு சூளை தவித்தருளாய் அதே நடிகேன் நடிகை கடில
1: கரத்தனை ஆணி முகத்தனை இந்த நிலம் விரை பொறுமையீட்டனை நந்தி மகனை ஞான குழந்தை உந்தைய வைத்தடி போட்டுகின்றேன் மங்கையக்கரசி பழபகோன் பாவை வரிவடக்கை மட மாணி மங்கையச்சி தாண்டி மாதேவி பணி செய்து நாடும் பரவ உங்கள் உருவம் புதனாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையக்கழுந்தி தன்னுடுமந்த ஆலமயவதும் இதுவே

கையில் உம்மை நித்தலும் கை தொழுவேன். வாழல கண்மத வாழ் அவள் வாடி வடம் தாமே. கோழிலியும் பெருமான் குண்டையூற்றிலும் பெற்றீன். ஆளிலையும் பெருமான் அவை

மரப்பிறை கண்ணியானை மலையால் மகளோடும் பாடி கோதோடு நீ சுமந்தேத்தீம் புகுவாதவர் பின் தூகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயா கடைகின்ற போதும் காதன் மடப்பிடியோடும் கல்

0: அரியானை அந்தரபம் சிந்தயானை அரியானை அந்தரபம் சிந்தயானை அருமறையும் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிகைத்தவர்கள் தங்கோனை மச்சை தரியானை தான்முகனை கரலை காற்றை தனை கடலை குலவரியை கலந்து நின்ற பெரியானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவானே மனத்தகத்தான் தலைமேலான் பார்க்கினுள்ளான் வாயாரத்தன் அருகே பாடும் தொண்டம் இனத்தகத்தான் இமையவர்தம் திறத்தின் மேலான் ஏழந்தத்தப்பாலான் இப்பாற்றும்பன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான்
1: அரப்பண்ணை வைக்கிறது ஊருக்குரு வித்தியாசம் அதுக்கே ஊருக்குரு வித்தியாசம் நம்ம தாயப்பன் இருக்கால வைப்பதில்லை ஊருக்குரு வித்தியாசம் தாயப்பன் இருந்தாலும் குடும்பக்காரண்டு வைக்கவே இருக்கிறோம் அதற்கு இந்த தலைவர் இல்லை ஆரியா ஆம்பிரியல்
0: மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் பாயாரத்தன் அணுகே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்த்தம் திறத்தின் மேலாதான் தப்பாலான் நிபாட்சம்பன் குணத்தகத்தான் நாம் கொன்றை போதினுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தியான் அவனன் கண்ணுளானே
1: அப்படியே வந்து

Thank you.

Oh.

0: Hombre.
1: மனத்தகத்தான் தலைமேதான் வாக்கியுள்ளாதான் இனத்தகத்தான் இமயவதம் திறத்தின் மேலாம் பாலான் இப்பாச்சம்பன் உனத்தகத்தான் அரங்கொன்றை போதின் உள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாய துச்சி உள்ளாகான் காலத்தியான் அவனின் கண்ணுலானே தோன்று சுடனைய சோழி கண்டாய் தகுந்தமரன் சோழா மனிதான் கண்டாய் காண்ட தெரிய கடவுள் கண்டாய் கருதுவா காற்றியான் கண்டாய்
0: நான் சொல்றேன் பதினஞ்சு பதினொன்று இருபதுக்கு போலீஸ் வந்தால் அவர் இருக்கிற காரியம் முடியாட்டியும்
2: வந்தாங்கன்னால் தரப்போட போயிடும் குளிக்க நேரத்தை போயிடு
1: தோண்டு சுடலைய சோதி கண்டாய் பல்லமரல் சோழாமணி தான் கண்டாய் காந்தற்கரிய கடவுள் கண்டாய் கருது காற்றியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவரே இவான் கண்டாய் மைதடி கண்டாய் விரதமெலாம் மாந்த மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாளன் தானே முன்னம் அவனுடைய நாமன் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் பண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆளுநர் கேட்டால் பெயர்த்தும் அவனை கேபிச்சியானால் அன்றையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை வறந்தால் தன்னாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலை வந்தாளே நிறைவரமாறன் முதையில் நெஞ்சே நீ வா நித்தமம்பிரானுடைய கோயில் பொக்கு புறவாழ்மல் அழகிட்டு மழுக்கு மெட்டு பூமாலை புனைந்தே திப்புகழ்ந்து பாடி தயாரக்கும் பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுடன் சேர்ந்து செஞ்சடையும் மாறி என்றும் ஆரூராள் என்றே அலரானில்லை பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்ற நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கீழ் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உனையெல்லால் ஒரு தெய்வம் முழுகேன் என்றும் பற்றவருக்கு சார்ந்த புனிதாவென்றும் பொழாறு அவன்றே போற்றானில்லை எல்லா உலகமும் மானாய் நீயே ஏகம்பமே இதன் தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் நன்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடியும் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறகலாத செம்பச்சோதி
3: சிற்றம்பலம் பாக

சார்திரி மேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் நிறைகளவம் இளம்பொலியலம்பும் நிமல நிறணி திருமேனி வரைகளும் அவளோர் பாகமாய் புணந்த வடிவினர் ஒடியணி விடையல் கலைகள் சந்தும் காரகி பிழாவும் அளப்பெருங்கனமணி வரன்றி குழைகளோதம் நித்திலங்கொழிக்கும் கோணவாமலை அமர்ந்தாரே.

அணிந்தவனே மண்ணே மாமணியே மலைவாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லாரி நீ யாரை நினைக்கேனே வெயில் தோழி பங்கம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் வங்கை முடிமேல் அணிந்த என் உள்ளமே உந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஜனிவாம் புரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பேராயிரம் பிறவிவானோரேந்தும் பொம்மானை பிரிவியா அடியாற்றும் வாராத செல்வம் பறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் தீராய் நோய் தருளவல்லான் திரிபுரங்கள் நீதியருத்தின் சிலை கை கொண்ட பெரூரானை புள்ளிருக்கும் பெரூரானை போற்றாதே ஆற்றனாய் செத்தால் வந்து சௌவாருவரில்லை உலகாதி மூட்டி செல்வாதிப்பர் சித்தாய வேணத்தாய் நடுவன் திருவானை காவுடைய செல்வாதென்றன் அத்தாவும் பட்பாதமடைய பெற்றார்

0: உள்ளேனென்ற கருவே என் கற்பகமே கண்ணே கருமணியே மணியாடுவாய் காவாய் அழுவாய வல்வினை நோயடையாவண்ணம் ஆவள் நுழையும்
1: அமரரானேன்.
2: அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துப்பரவும் உய்பரவும் தோற்று சாய் நீகே துணையாயன் நெஞ்சம் துறைப்பிப்பாய் நீ இப்பொன் நீயும் மணி நீயும் முத்தும் நீ திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராகில் தீவண்ணாம் திருமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூடாராகில் உண்பதன் முன் மறுபடைத்துண்ணாராகில் அல்வாய்கள் கடவெண்ணீர் அணியாராகில் அழியற்றால் புறந்தவாறேதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து புறப்படக்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்.

0: பெற்றனும் தேவந்தேவிர பாததன்மை வந்தேதினே கற்றவத்தோடு தட்டும் சேர்க்கரை உரைப்பாண்டி கொடுமுடே பெற்றவா உன்னை நான் மறக்கினும் சொன்ன நான் நமச்சிவாயவே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொன்ன நான் நமச்சிவாயவே மலஜரிஞ்சு போச்சுதே எங்கள் மனம் உடைஞ்சு போச்சுதே ஐயோ அள்ளி கொடுத்த கரம் ஆடாமல் கிடக்குதே அழகான சிரிப்பொலி எங்கள் மனோவண்ணா அடங்கி போச்சுதே அண்ணா அண்ணா என்று நாங்கள் அழுகுரல் தான் கேட்கிறதோ ஏதென்று கேளாமல் எதற்கென்று கேளாமல் உதவுகின்ற மனம் கொண்ட எங்கள் அண்ணலே ஒரு தாயனும் குரல் கேட்கிறதோ மரணத்தை வெல்ல இங்கு யாரும்
1: கையங்கள் தொழுதீத்தையும்

அருளாகி சுருங்க மத்தல்வினை காத்து அல்பவரம்

0: புகுந்தகத நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவர் மார்பிலங்க எரிதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்தகத நாள் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடு ஆறுமுடனாய நாள்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீர நின்று மயோரும் வெள்ளை விதைமேல் முருகலர் கொண்டை திங்கள் முடி மேலணிந்து என்னுளமே புகுந்தகதனால் திருமகள்களை உதித்து செய்யமாறு பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குருவளர் பவளமேனி ஒளி நீர நின்று மயோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்த நுளமே புகுந்தகதனால் திருமகள்களை உதிர்த்து செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையேதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிவேல நின்ற நுளமே புகுந்தகதனால் கொதியுருகால நெங்கி நவனோடு தூதர் பொது நோய்களான வளவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
1: பாடும் தெளிதேரும் பாடும் பருப்பு இவையே இவைதான்

எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் உண்டா

0: கட்டினியோடு மடல்மேல் கொண்டாய் அக்கினியோடு மடலும் அரைமேல் கொண்டாய் நீ அனைத்துலகும் படைத்தவையும் அடங்க கொண்டாய் கொக்கிலும் கோரும் கொடி கொண்டாய் நீ கொடியானை அடையாய் இடையாய் கொண்டாய் கொடியானை அடையாய் இடையாய் கொண்டாய்
1: சிவபெருமான் தானே.

Thank you.

0: 우리
1: நந்துடையானை தீயதானே

திருமுடையாதை சென்றனையாத திருமுடையானை சீரா பள்ளி உங்களுடையானை கூறவும் குளிரும் என்னகேனும் சொல்லி எண்ணுகிறோ எம்பெருமான் திருவடியை எண்ணினால் கண்ணினே என்ன

கடலும் சோறும் கூரையும் எத்தலாமிடற் கடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே மற்று பச்சனக்கின்றினும் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றனும் பிறந்தேனே பிற வாத தன்மை வந்தைதினேன்

குண்டுகள் வயிற்று பங்கு சிவந்திருக்க

அப்பன் நீ அம்மை நீ

உப்புடைய மாதரும் முன்பொருளுமே ஒரு குலமும் சுற்றமும் மோடூரும் நீயும் இப்பொன்னீயும் மணியே இம்முத்து நீ

தளவினும் என்னோய் தொடரினும் முன் கடல் தொழுதலுபீன் கடல் தனி அமுதோடு கலந்தனை மிடதில் அடக்கி.

ஜெனிகண்டன். சுற்றுலை வேதியன் சுதீவானவன் பொற்றுனை திறந்தடி

0: உருவலருபவனமேனியொடி நீர நின்று உமையோடும் வெள்ளை உடை மேல்
1: மந்திரமாவதே நீர் வன சொந்த

ಬಯಲಪ್ಪ

முன்னை நீ புரி நல்லினை பயிரடை புல்வனை பழங்கள் வந்து காவிரி சோழ்ந்திருமலஞ்சுமானனை வாயார பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே மங்கையர்க்கரசீம்

0: அருளியாகலால் வேதமும் பொருள்களும் அருளியும் அகையண்ணீம் தன்னோடு முலவந்த அளவையாவதும் இவைகிம்
1: மகன் போடுங்க மகன் கடைசி சௌரங்கள் போடுங்க மகன்.

y ni te muero igual.

Yeah.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் டார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த சிவராஜ அனுஜனுக்கு மரண தண்டனை தளர்த்தப்பட்ட போதிலும் இந்த மாதம் 17 தேதி மீண்டும் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் தொடர்பான குழுவின் அறிக்கை நாடாளுமன்ற விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு 2026 ஆண்டில் அபிவிருத்தி செயல்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் இந்த வருடம் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பில் காலபோக நெற்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாயிகள் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய நெல்லை பயிரிட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 13 பயிர்களுக்காக அதிகரிக்கப்பட்டுள்ள பயிற்சிய மானியம் இந்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தி மற்றும் வலுசக்தி தேவை தொழில்நுட்ப வளர்ச்சி வேலை திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்திருக்கிறது. திருவோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச சேலக பிரிவுக்குட்பட்ட மீராநகர் கிராம உத்தியோத்தர் பிரிவில் 98 அரபா நகரிலிருந்து கிண்ணியாவுக்கு செல்லும் ஆட்டுப்பட்டி பாலவீதி தற்போது குன்றும் குழியுமாக காணப்படுவதால் அந்த வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்நிலைமை காரணமாக நாட்டின் வீதி அபிவிருத்திக்கு தேவையான தார் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக 5 மாற்று நாடுகளிலிருந்து தாரை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதாக வீதி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிராந்தி ராஜபக்சாவுக்காக மருத்துவக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 16 வைத்தியர்கள் உள்ளடங்குவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் திண்டிக்க குமார் தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட 2,207 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை முன்கூட்டியே எட்டிவிட்டது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கடுளிய சிறைத்தன்மை அனுபவித்து வரும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவியுடையை சிறைச்சாலை அதிகாரிகள் அகற்றியமை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பல ரிட்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தி இந்த ரிட்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து வரப்படும் பௌத்த பிக்குகள் காவி உடையை அணிவதற்கு முழுமையான அனுமதி வழங்கும் வகையில் சிறைச்சாலைகளின் நிரந்தர கட்டளைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இதனை அறிவித்திருக்கிறார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை விடுதலை செய்யக்கோரி கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையை ஆதரித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியாகும் தகவல்களை போலீசார் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார் 19,80,000 ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் விடுவித்ததாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள வழக்கை கொழும்பு மேல்நீதிமன்ற 11 இலக்க நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவிலம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 23,006 பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையின் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
நாட்டில் வர்த்தக சமூகம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் வங்கி அமைப்பிலிருந்து நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனைகளுக்கு 2027 வரவு செலவு திட்டத்தில் கொள்கை அடிப்படையில் தீர்வு முன்வைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு சிறையில் இருந்தபடி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இலங்கை தற்போது நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பு என்பவற்றை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பான பரஸ்பர மதிப்பீட்டுக்கு உட்பட்டிருக்கின்ற நிலையில் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் சாம்பல் பட்டியலில் எமது நாடு மீண்டும் சேர்க்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். பங்களா விரிகுடா பிராந்திய மக்களின் நலன் மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நடைமுறை பயன்களாக மாற்றுவது அவசியம் என்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 2023 பின்னர் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் மாத்திரம் 874 HIV தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் 487 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜேசூரிய தெரிவித்திருக்கிறார். அந்தாதபுரம் சிராஸ்வதிபுர திம்பிரி கடவில பகுதியில் பாறைகள் நிறைந்த காணியொன்றில் சட்டவிரோதமாக அகழ்வு மேற்கொண்டு புதியல் பொருட்களை பெற முயன்றமை மற்றும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் உதித் லியனகே மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணைகளை நடத்த நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாத்திரை மிரிச கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது போதைப் பொருள் என்று சந்தேகிக்கப்படும் 120 கிலோவுக்கு அதிகமான எடையுடைய 6 மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாயில் தொழில் பெற்று தருவதாக தெரிவித்து பண மோசடி செய்த துபாய் சுத்தாவுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் 1,00,000 ரூபாய் தண்டம் விதித்து குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. நீர்கொழம்பு கட்டுவை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் மோதுண்டு காயமடைந்த இத்தாலிய பிரஜையொருவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். இணையவழி ஊடாக வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரங்களை வெளியிட்டு தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். பிளே துபாய் வானூர்தியில் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கனமழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இலங்கையை இடைநிலை மார்க்கமாக பயன்படுத்தி போலி வர்த்தக ஆவணங்கள் மூலம் பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்ட 73,00,000 அதிகமான கிலோகிராம் கல்லுப்பை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக கூறப்படும் பன்னாட்டு கடத்தல் வலையமைப்பை இந்தியாவின் இறவெறி புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்திருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் மேற்கொண்டு வரும் போராட்டத்தால் பண்டிகை கால வணிகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தங்களது தொண்டர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை 5 டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் தேசிய கொடியேற்றும் போராட்டத்துக்கு அஜித் திப்கே அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை சீர்குலைக்க கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி மற்றும் அபிஜித் திப்கேக்கு அமெரிக்காவிலிருந்து நன்கொடை வழங்கப்படுவதாக அமெரிக்க பாடகி மெரி பில்பேன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர்களுக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் தலைமையிலான கரப்பான் ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியின் பி டீம் போல செயல்படுகிறார்கள். மேலும் பஞ்சாபில் போதைப்பொருள் எதிர்ப்பு ஆர்வலர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களால் அங்கு போராட்டம் நடத்த முடியுமா, இது அவர்களுக்கான சவால் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நேற்று தெரிவித்தார். அபிஜித் திப்கே, அசிதோஸ் ரங்கா, சௌரவ் தாஸ் ஆகியோரை காவல்துறை கைது செய்ததற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருப்பதோடு போராடும் மாணவர்கள் நாட்டின் குரலாக திகழ்வதால் அவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று பிரதமரை அறிவுறுத்துகிறேன், இவர்களுக்கு எதிராக யாராலும் நிற்க முடியாதென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை பெற்று வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிக்கிறார். ஜெர்மனியின் போகும் நகரின் கோப்ஸ்டெட் பகுதியில் உள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் கட்டிடத்தில் தீபத்து ஏற்பட்டது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பேர் பலியாகிவிட்டார்கள். சவுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்புகள் மீது யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல் முற்றிலும் ஏற்க முடியாத ஒன்று என்று இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பீரிக்ஸ் உச்சி மாநாட்டை வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் புறக்கணித்தது முதிர்ச்சியற்ற பாதகமான செயல் மற்றும் வங்கதேசத்தின் நலனுக்கு எதிரானது என்று இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த நடவடிக்கையை விமர்சித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த வாரம் இந்தியா செல்லுகிறார். இரு நாடுகளிடையான எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 40.7% அதிகரித்த போதும் அந்த நாட்டுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை நிகழாண்டின் முதல் 9 மாதங்களில் 100 பில்லியன் டாலரை கடந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்தியாவுடன் இயல்பான உறவை சீனா விரும்பினால் எல்லையில் நிலைத்தன்மையும் அமைதியும் நிலவுவது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய உக்ரைன் போரில் சண்டையிட்டு உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினர் உதவியும் இழப்பிடும் கோர அழைப்பு விடுத்து பொது அறிவிப்பு வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. பால் அல்லாத மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பனீர் போன்ற பொருட்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 1.6 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்தியாவில் வருகின்ற 2029 ஏப்ரல் 1 முதல் புதிய கார்கள் மற்றும் எஸ்யூவி வாகனங்களுக்கு PH7 என்ஜின் விதிகளை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அனில் அம்பானி குழுமத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் மீது வங்கிக் கடன் முறைகேடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட முறைகேடு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த நிறுவனத்தின் 2,32 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கொச்சியில் யூத வழிபாட்டு தலத்துக்கு தீ வைத்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பில் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ பகுதியில் உள்ள இந்து வழிபாட்டு தலம் ஒன்றை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 19 வயது இளைஞர் ஒருவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசார் கைது செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாத தயாரிப்புக்கான நெய்யில் கலப்பட மோசடி குறித்து தேவஸ்தானம் அளித்த புகாரின்படி திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கலப்பட நெய் விநியோகம் செய்த போலே பாபா ஓராகனிக் டெய்ரி மில்க், ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு சொந்தமான மொத்தம் 132.55 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,515 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் வெள்ள மாளிகை பேச்சாளராக முதல் உரையாற்றியிருக்கிறார் கேட்டி சாக்கரியா. அவருக்கு இப்போது கடுமையான விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. கோர்முஸ் நீரிணையில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணிவடியில் மோதி சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கிறது. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தங்களின் ஸ்டாலிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் வேகத்தை கட்டுப்படுத்தியதால் உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. அந்த நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோவுக்கு நுரையீரலில் இருந்த சிறிய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்ட நிலையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.
மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. 1MTB ஊழல் வழக்கொன்றில் அவருக்கு கடந்த ஆண்டு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்தோனேஷியாவில் காட்டு தீ நில தீச்சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகநபர் பட்டியலை அந்த நாட்டு காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 200 அதிகமான தனிநபர்களோடு 9 நிறுவனங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் சில இடங்களில் 1 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசை காணப்படுகிறது. பெட்ரோல் கிடைக்காததால் சுற்றுப்பயணிகள் சிலர் தங்கள் திட்டங்களை ரத்து செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சீனாவைச் சேர்ந்த வூ என்ற நபர் தனது மனைவியுடன் திருமண விருந்தையும் முன்னாள் காதலியுடன் தனக்கு பிறந்த குழந்தையின் 100 நாள் கொண்டாட்டத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தியிருக்கிறார். இது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சீனாவில் ஊழியர்கள் சிலர் அன்றாட வீட்டு வேலைகளை செய்வது எப்படி என்று ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார்கள். ரோபோ பயிற்சியாளர்கள் குவளைகளை எடுப்பது, துணிகளை மடிப்பது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளை செய்கின்றார்கள். அவர்களின் உடல் அசைவுகள் ஒரு கருவியில் பதிவாகின்றது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்திய அணிக்கு எதிரான நேற்றிரவு நடந்த போட்டியில் 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய மகளிர் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சிமிருதி மந்தானா அணி குறித்தும் கேப்டனாக செயல்பட உள்ளது குறித்தும் பேசியிருக்கிறார். வங்கதேச மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வென்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 3-0 என்று முழுமையாக வென்றுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியுடன் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் 4 பேர் ஓய்வு பெறுவதாக ஹாக்கி இந்திய வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில், தாங்கள் அத்தகைய முடிவில் இல்லை என்றும், இந்த அறிவிப்பு முறையானதல்ல என்றும் அந்த வீரர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் பார்சிலோனா, ஆர்சனல் உள்ளிட்ட அணிகள் தங்கள் ஆட்டங்களில் நேற்று வெற்றி பெற்றிருக்கின்றன. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ், நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ஸ்பெயினின் ரபல் நாடால் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ 371 ரூபா 12 சதம், இந்திய பெறுமதியில் 106 ரூபா 63 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபா 95 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபா 6 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398 ரூபா 64 சதம், இந்திய பெறுமதியில் 114 ரூபா 84 சதம். 1 அக்ராஷிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438 ரூபா 12 சதம், இந்திய பெறுமதியில் 125 ரூபா 88 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232 ரூபா 90 சதம், இந்திய பெறுமதியில் 66 ரூபா 91 சதம். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிள்ளுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
2: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
2: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: மஞ்சள் கொள்ளி கொடுத்த மாநில கையில கொடுங்க, கொண்டு வச்சிருக்காங்க. அந்த கீழோட கொண்டு வச்சிருங்க.
6: கொண்டு
7: போட்டேன்.
6: எப்படி பாரு
5: பைத்திய போடுவா?
6: அப்ப நீங்க அங்க வர.

வார்த்தை தவறிவிட்டாய் துடிக்கிறேன், காற்றி கலந்து விட்டாய் கண்ணம்மா கண்கள் கலந்துதடி.

0: முகத்துகளி ராத்திரி கலந்து விட்டாய் கண்ணம்மா கண்ணுங்கள் கலந்துதடி.
1: Gracias.

படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாவும் தான். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்க பொக்கிசமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. அன்புடன் ராசு முதலில் மற்றும் பலக்கூடிய

பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா, பாருமா,

நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை.

Gracias.

0: Alors, bon, bon, bon.
1: C'est bon.
0: C'est bon.
2: Thank you.
1: நாம் நிகழ்வை தொடர்ந்து உணர்ந்ததற்கு முன்பாக அவருடைய நினைவாக ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து சென்று மௌன அஞ்சலி

0: ஆனா அஞ்சலி நீங்க போனாலும் பசியையும்
1: வெளிப்படுத்துறதுக்கான
0: பாடத்தை இந்த தருணத்தை தொடரேன்.

செய்யும் திருவள்ளுவர்.

Thank you.

Thank you.

Thank you.

0: Hello.
1: Hello.
0: Hello.

என் அன்பு உள்ளங்களில்

that shot

法律上的

0: தமிழகம் பேச போல இடத்துல கிடைச்சிருக்கணும். இந்த அனுபவம் நல்ல நண்பர், நல்ல அன்பான நண்பர். அவருக்கான ஈஸ்வர வார்த்தைகள் சில குறிப்பிட்ட உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில தமிழ் பிள்ளைகள் தான் அச்சுவோம். அன்பிற்குரிய அவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக எங்களை விட்டு பிரிந்தது விடுவார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறார். மனோமாவை பற்றி என்ன சொல்லுவார்? இதற்கு ஒரு சிறந்த அப்பாவாகவும் அன்பான கணவராகவும் பாசமுள்ள சகோதராகவும் உண்மையான நண்பனாகவும் எப்போதும் அக்கறையுடன் செவி சாய்க்கும் மனமாவாகவும் அவருடைய அன்பும் கருணையும் தாராளமனம் கொண்ட ஒரு மனிதர். அவரை இந்த எல்லோரும் மனதையும் தனது அன்பாலும் தன் பற்றாலும் தொட்ட ஒரு நல்ல நண்பன். இந்த உலகில் எதையும் எதிர்பார்க்காம மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவ முன்வரும் மனிதர்கள் நிகழ்வு மனோமா அப்படிப்பட்ட அரிய மனிதர்களின் ஒருவர். மற்றவர்களின் நலனை தரவு தரவாக தன்னுடைய ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர். உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கு கல்லூரியின் இயங்கும் முதலாவது பிரெஞ்சு தமிழ் நூல் முழு உதவியையும் ஒத்துழைப்பையும் வழங்கியவர் மனோமா. எனது அப்பாவின் மீது கொண்டிருக்கும் ஆழமான என்றும் மாறாத நட்பின் காரணமாகவும் எமது சமூகத்தின் வளர்ச்சி கொண்டிருந்த அக்கறையாகவும் எனது அப்பாவின் கணவர்களின் ஒன்றை நலமாக அவர் உதவினார். துரதிருஷ்டவசமாக அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவர் சனிக்கிழமை அன்று இலங்கைக்கான தூதுவருடன் இணைந்து அந்த நூலகத்தை அவரே திறந்து வைக்கவிருந்தார். அந்த விழாவில் அவர் எங்களுடன் இருக்க முடியாது. ஆனால் அவரது ஒரு பகுதி அந்த எங்கும் வாழும் என்றும் நான் ஆர்வமாக நம்புகிறேன். அதாவது அந்த நூலகத்தில் ஒவ்வொரு சிலரிலும் அங்குள்ள ஒவ்வொரு புத்தாமலிலும் அவர் செய்த நல்ல செயல் வார்த்தைகளையும் அவரது மென்மையான சிற்பியும் தான் என்று நினைவில் வைத்திருப்பேன். வார்த்தையை சற்று இலகுவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேக்கிடிசி என்று சொல்லுவார். எதுவும் நிரந்தரமில்லை என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று சில மனிதர்கள் உண்மையில் நம்மை விட்டு பிரிவதில்லை என்பதை நான் உணர்கின்றேன். மனோமா, நீங்கள் மற்றவர்களுக்காக செய்த அனைத்தாலும் நீங்கள் உதவிய வந்ததாலும் எங்கள் இதயங்களில் என்றும் வாழ்வீர்கள். மனோமா எங்களுக்கு என மனமார்ந்த நன்றிகள். நின்வழியாக நினைப்பார்கள் மனோமா.
1: Nous allons maintenant vous proposer de découvrir quelques photographies qui retracent des moments de sa vie, des instants en famille, des moments de complicité, des sourires, des souvenirs qui nous rappellent l'homme qu'il était. Une photographie peut parfois faire remonter mille souvenirs, une anecdote, une voix, un éclat de rire et un moment que vous croyez avoir oublié. Nous vous invitons à regarder cette image en prenant le temps de vous souvenir de lui, chacun de votre manière, à votre manière.

ഇപ്പൊ കാട്ടിട്ടുണ്ട്.

0: Ben Pascal. Avant de terminer cette cérémonie, j'aimerais prendre quelques instants pour parler en mon nom. J'avais envie de vous dire que ce que mon cousin représentait pour moi. Il avait 60 ans, j'en ai 37. Nous n'avons pas le même âge. Mais il y avait chez lui quelque chose qui m'a toujours marqué. Cette énergie, cette lumière, cette façon d'être présent pour les autres. Pour moi, c'était quelqu'un de solaire. Quelqu'un qui dégageait de bonnes énergies. Qui avait ce côté protecteur, et j'ai toujours appris que j'ai toujours apprécié chez lui. C'est le genre de personne auprès de qui on se sent bien. Quelqu'un dont la présence rassure, dont les paroles peuvent rester longtemps dans votre tête. Mais s'il y a une chose que je n'oublierai jamais, c'est aussi la famille qu'il avait autour de lui. Ses frères, sa sœur, et particulièrement son lien avec son frère jumeau. Cette complicité entre eux, cette solidarité et cet amour fraternel m'ont toujours inspiré. Quand j'ai regardé, je voyais une famille capable de rester soudée, de se soutenir, de conserver cette belle image, cette belle énergie au fil des années. Je me suis souvent dit que c'était quelque chose de précieux. Je me suis même fait une réflexion. Dans les grands moments de ma vie, notamment le jour de mon mariage, je regardais près de moi les personnes qui apportent de belles énergies, de la sincérité, de l'amour. Et cette famille aura toujours une place particulière dans mon cœur. Parce que vous dégagez ensemble ce que vous avez construit, c'est quelque chose qui m'a profondément touchée. Aujourd'hui, je suis triste de savoir que nous devons lui dire au revoir. Et je mesure aussi la chance que j'ai eue de le connaître, de partager avec lui et de recevoir cette bienveillance. Je voudrais simplement lui dire merci. Merci pour ses conseils. Merci pour la protection. Merci pour cette énergie qui dégageait et qui transmettait aux autres. Il laisse un vide, c'est certain, mais il laisse aussi quelque chose de précieux, des souvenirs, des valeurs et une manière d'aimer les siens qui continuera. Je l'espère, à inspirer ceux qui restent. Qu'il repose en paix. Il restera dans notre cœur et dans nos souvenirs. C'est un jour de prendre la parole.
1: நடைமுறைகளை பார்த்து புரிந்து கொண்டோம். அவருடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த இறுதியில் கூட இவர்களிடம் எந்த விதமாக முன்னறிவிப்பும் இல்லாமலே அவருடைய அழைத்தையை சுருத்தியிருந்தார்கள். இதன் தொடர்பாக பின்னால் பார்க்கலாம். பிரவினுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். பிரவினையும் தந்தையை குடும்பத்துக்கு நிறைய மறைந்து சென்ற ஆசிரியர்கள் அது தொடர்பாக அது பார்த்துள்ளார்கள். சென்றோம் அதே நேரத்தில் உங்களுடைய வானொலிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் நேரம் அவர் எங்களுக்காக குரல் கொடுத்தார். அவர் குரல் கொடுத்ததை இவர் பொய்யனுக்கு கூட வீடியோ கொடுத்திருந்தார். அதாவது அவர் சரியாக கவலைப்பட்ட என்னை இப்படி போய் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக மிக வருத்தப்படுவார். கடைசி நிலையில் வருத்தப்பட்டார். அது நேரம் ரதின் தொடர்பாக நல்ல எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அவர் அவரிடம் நான் சொல்ல நிறைய கவிதையை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் என்ற கொஞ்ச காலம் காத்திருப்போம் அதன் பிறகு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார். அவருடைய கனவு தன்னுடைய வியாபார நிலையத்தை பெரிய அளவு இடமாக அதை சொந்தமாக உருவாக்கி எல்லோரும் பொருட்கள் வைத்திருக்கின்ற இடமாக மாற்ற வேண்டும் என்ற கனவுகளோடு இருந்தார். அவரை மகள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆகவே மத்திய நேரம் இப்பொழுது பிரவீன் வந்து அரசு ஜீவத்தினால் கடமையாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அதில் எவ்வளவு தூரம் பாதிக்கொண்டிருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. அவரது மரணம் என்பது பலரையும் அட வைத்திருக்கிறது. அவருடைய முகம் தெரியாதவர்கள் கூட அவருடைய நல்ல வழிகளை அவர் செய்வது தொடர்பாக கேள்விப்பட்டு ஒளி வடிவத்திலே அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் எல்லாம் அடுத்ததை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாள் பழங்கால் கூட அந்தந்த மரணையும் வெற்றி கொள்வார். அதனிடம் அவருக்கு துரோகம் செய்தவர்களிடத்தில் கூட ஒருபோதும் அவர் கோபம் கொள்ள மாட்டார். அவர்களை அரவணைத்து சென்ற பக்குவத்தை காட்டக்கூடியவராக இருந்தார். அது அந்த வகையிலே அவர் என்ன உண்டு நம்முடைய வாரணி சார்பில் யாராவது ஒரு விடயங்களை பேசக்கூடியவர்களை இங்கே புதியாற்றமான கேட்டுக்கொள்கின்றனர். ஒவ்வொரு நிமிடங்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளுங்கள். அவை அவருடைய ஆத்ம சாந்திக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். அனைவரின் சார்பிலும் எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் பிரார்த்திக்கிறோம். அவை தொடர்ந்து
2: வணக்கம். மனோகை குடும்பத்தை அழைத்து கொடுத்தவர்கள் அவருடைய அப்பா தமிழக தேவராஜ அவர்கள் ஒரு மிகுந்த சிறப்பு. ஏன்னு சொன்னால் புனிதலுக்கு வைத்திருக்கின்ற பெயரை பார்க்கும்போது சிவசேவரத்தினர் அதையே நாங்கள் அறிந்து கொள்ள முடியதாக இருக்கின்றது. மனோகையில் மனோகையுடன் 99 ஆண்டிலிருந்து பயணித்த ஒருவன் தான். அவர் ஜீவராகியம் மனிதனையும் ஒரு மனிதர். அவர் சொல்ல போனால் சொல்லில் ஓமி செயல்பாட்டு நேர்மை மிகுந்த பாசத்துடன் அரவணைப்பார். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதிலேயும் என்ன நீல இல்லாத நேரத்திலையும் கூட நின்று வழியாக அழைச்சு சென்றார். எனக்கு அவர் செய்தி கிடந்தவன் ரெண்டு நாள் மிகுந்த தூக்கம் இல்லை. என்ன செய்வதற்கே தெரியாது. சுருக்கமாக சென்றால் உடல் பரவாத சகோதரர் என்று சொன்னார். அப்படி ஒரு தலைவர்களை கிடைக்கும் நான் பார்த்தது
3: Merci. Madame Tisma, c'est qui va prendre le micro?
4: Anaka, c'est le moment des besoins d'Anaka. Maintenant, on est au meilleur. மேலாக அவருடைய
5: Yeah. en trouvais.
0: Nous arrivons maintenant à la fin de cette cérémonie d'hommage. Aujourd'hui, nous avons partagé notre dette, mais aussi des souvenirs, des témoignages et des moments contemporains qui nous rappellent combien il a compté dans nos vies. Nous ne pouvons pas effacer la douleur de son absence, mais nous pouvons continuer à faire vivre ce qu'il nous a transmis, l'amour, la solidarité, la bienveillance et l'importance de rester proches les uns des autres. Avant de nous quitter, nous souhaitons vous communiquer quelques informations pratiques. Un petit rappelement sera à votre disposition à l'issue de la cérémonie. En descendant dans une salle spécifique à droite, les membres de la famille vous indiqueront. Nous vous invitons à profiter et à prendre également souvent des lieux que nous quittons, en veillant à laisser l'espace propre et rangé par respect pour cet endroit et pour les personnes qui nous accueillent. Merci à tous pour votre présence, votre soutien et le respect que vous avez témoigné tout au long de cette cérémonie. Prenez soin de vous et de vos proches. C'est le dernier moment où on va donner hommage à Marwan. Ce sont les dernières minutes qui comptent. Nous vous demandons de bien vouloir vous asseoir et de rester calme et dans la sérénité pour qu'ils puissent, les frères et sœurs, puissent passer du temps, les derniers moments pour rendre hommage à Marwan. Merci à tous. Merci de libérer le passage également. Gracias.

Yeah.

No.

您记得吗？Thank you.

아니 내가 아까 저쪽에 가면 그런 거.

0: பீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது திருமணம் சம்பந்தப்பட்டதோ, காதல் சம்பந்தப்பட்டதோ, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்லை குடும்பத்தில் நோய் நொடிகள் வாட்டுகிறது அப்படின்னு சிக்கல்கள் இருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும், எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் ஜாதகம் எப்படி, அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நமக்கு சரஸ்வதி பூஜை.
0: ஆமாம் சார்.
1: 19ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 20ஆம் தேதி ஆயுத பூஜை,
0: விஜயதசமி.
1: அதாவது 19ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வந்துருது, 20ஆம் தேதி விஜயதசமி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சரஸ்வதி பூஜைங்கிறது மிக முக்கியமா. அதாவது யாரெல்லாம் நம்ம வீட்டில் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், சரஸ்வதி பூஜையை கொண்டாடக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கு. அந்த பிள்ளைகள் படிப்பு ரொம்ப நல்லா வர்றதுக்கு இந்த பிள்ளைகளுடைய புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அந்த படிக்கக்கூடிய புத்தகங்களை வச்சு அதுக்கு மேல ஒரு வெள்ளை வேஷ்டியில் வெள்ளை துணி, துணியிலன்னு வேஷ்டியை கூட வைக்கலாம், வெள்ளை வேஷ்டியை மேல வச்சு அது மேல அப்படி வச்சு புத்தகங்களை மறைத்து அதன் மீது சரஸ்வதியுடைய படத்தை வைக்கணும். அந்த சரஸ்வதியுடைய படத்தை வைத்து அதற்கு அன்றைக்கு நீங்க ஒரு படையல் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நைவேத்தியம் பண்ணி சரஸ்வதியை ஆவாகனம் செய்து சரஸ்வதியை வழிபாடு செய்கிற போது கலைமகளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த சரஸ்வதியுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கு அந்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை மறவாமல் வீட்டில் சரஸ்வதி பூஜையை பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வரும், அதுக்காக தான் சரஸ்வதி பூஜை. அன்னைக்கு ஆயுத பூஜை வருது, அதனால நம்ம செய்யக்கூடிய தொழிலில் உயர்வடைவதற்கு அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மிக முக்கியமாக மறுநாளைக்கு விஜயதசமி, முதல் நாளைக்கு சரஸ்வதி பூஜையில புத்தகங்கள் வச்சிருக்கோம் பாருங்க, அதை எடுத்து மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு படிக்கணும். சங்கரன் கோயில்ல கோமதி துவக்க பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம், எங்க தாத்தா என்னத்தையும் பள்ளிக்கூடம், அவருடைய அவர் வந்து அங்கதான் நான் வந்து இந்த பாடங்கள் கற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் அரிசிவடியை கற்றுக் கொடுப்பார். என்ன பண்ணுவாரு, அரிசியை வச்சுக்கிட்டு பரப்பி வச்சுக்கிட்டு இந்த கோமதி துவக்க பள்ளியில, இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. தாத்தா இருந்த காலத்துல வெற அரிசியில விரலால் எழுத சொல்லுவார், ஹரிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை அப்படின்னு. அந்த குரு வந்தனத்தோடு தொடங்குகிற போது அந்த கல்வி மிகச்சிறப்பாக வரும். அந்த விஜயதசமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு அது வந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுக்குது. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் நல்ல நாலேஜ் பெருகும். அதனால இந்த சரஸ்வதி பூஜை 19ஆம் தேதி, 20ஆம் தேதி ஆயுத பூஜை, அதை வந்து அவரவர் இல்லங்களில் எவ்வளவு விமரிசையாக கொண்டாட முடியுமோ கொண்டாடுவோம். மிகுந்த நன்மைகள்.
2: அன்பு உறவுகள், இதுவரை எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மனோவண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளை நீங்கள் கேட்டீர்கள். அதனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் இடம்பெறவில்லை, அதற்கும் மனவருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது. சாயி அருள்முதம், சாயி அருள்முதம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வலிமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார்.
3: அன்பு நேயர்களே, வணக்கம். ராஜா ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, எல்லா இடத்திலும் பரவியிருக்கும் முழுமையான விழிப்புணர்வு தான்
4: தெய்வீகம் என அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தெய்வீகம் எல்லா உயிரினங்களிலும் நிறைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தை எவரும் பார்த்ததாக தெரியவில்லை. மனித பிறவியினால் மட்டும்தான் தன் சிந்தையை குவித்து அந்த பிரபஞ்ச தெய்வ புருஷனை புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் சொல்வதானால், மனிதனின் வாழ்க்கையே தெய்வீக சக்தியின் பிரத்தியட்சமான ஒன்று. ஆனால் சிலர் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. தெய்வீகம் எல்லா உயிரினங்களிலும் பிரத்தியட்சமாக நிறைந்து இருக்கிறது. ஒரு ஆத்ம தத்துவம் தான் எல்லா மனிதர்களில் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தில் உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களிலும் நிறைந்து இருக்கின்றது. ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒருவருக்கு தூய்மையான சுயநலம் சிறிதும் இல்லாத இதயம் வேண்டும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பற்றிய இடைவிடாத சிந்தனையில் இருக்க வேண்டும். நீ அந்த நிலையை அடையும் போது கடவுள் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளும் வகையில் பிரத்தியட்சம் ஆவார். இதுதான் உனது சாதனையாக இருக்க வேண்டும். தியானத்தால் மட்டும் இறைவன் பிரத்தியட்சமாவது இல்லை. கடவுள் எல்லா மனித வடிவிலும், பூச்சி, புழு, பறவைகள், விலங்குகள் என எல்லாவற்றிலும் சமமாக நிறைந்து இருக்கின்றார். நீ ஒரு கேள்வி கேட்கலாம், இப்பொழுது கடவுள் எங்கே என்று. அதற்கு உடனடியான பதில், கடவுள் உன்னிலும் கூட நிறைந்து இருக்கின்றார் என்பதுதான். எத்தனையோ சாதகர்கள் தியானம் போன்ற சாதனைகளை செய்து அந்த கேள்விக்கான பதிலை தேடுகிறார்கள். நாரத மகரிஷி, கடவுள் நவவித பக்திகள் மூலம் அடையப்பெறலாம் என உறுதியாக கூறுகிறார். அவை ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், ஸ்னேகம், ஆத்ம நிவேதனம் என்பவை. கடவுள் தன்னுள் நிறைந்து இல்லாத மனிதர் எவரும் இந்த உலகில் இல்லை. இங்கனம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் இறைவனை காண்பதற்கு தியானம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா? இன்று எத்தனையோ பேர் பல வகை வழிமுறைகளில் தியானத்தை கற்றுத் தருகிறார்கள். இருப்பினும் தியானம் என்பது தூய்மையான ஆன்மீக இதயத்தை பெற உதவும். ஏனெனில் தூய்மையான இதயமே முழுமையான விழிப்புணர்வின் இருப்பிடம். அது தூய்மையாக இல்லாவிட்டால் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே முதலில் தூய்மையான ஆன்மீக இதயத்தை பெற ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். துவாபர யுகத்தில் ஹம்சன் எவ்வகையான சாதனையை செய்தான்? உண்மையில் அவன் கிருஷ்ணனை இடைவிடாது திட்டிக் கொண்டே இருந்தான். இருப்பினும் பகவான் கிருஷ்ணர் தனது அளப்பெரும் கருணையால் ஹம்சனுக்கு தரிசனம் கொடுத்தார். தூய்மையான இதயம் இல்லாவிட்டால் எந்த ஒரு சாதனையும் உன்னை இறைத்தன்மையை உணர இட்டுச் செல்லாது. பல்வேறு சாதனைகளான தியானம், உண்ணாமல் இருப்பது ஆகியவை எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் மேல் நம்பிக்கையை உறுதியாக்கும். அவர் உன்னுள்ளேயே உரைகின்றார். மக்கள் சில நேரங்களில் கடவுள் இன்னாருக்கு இவ்விதமாக காட்சி கொடுத்தார் என நினைக்கிறார்கள். ஆனால் தூய இதயம் இல்லாத எவருக்கும் இறைவன் தரிசனம் தருவதில்லை. எல்லா சாதனைகளும் இந்த தூய்மையை பெறவே செய்யப்படுகின்றன. தூய்மையான இதயம் பெற்ற அக்கணமே எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் உன் முன்னே பிரத்தியட்சமாவார். துரதிருஷ்டவசமாக இன்று உலகத்தில் சாதகர்களை உறுதியான தூய்மை பாதையில் அழைத்துச் செல்லும் குருக்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் இயந்திரத்தனமான சில முறைகளை கற்றுத்தந்து பணத்தை அதற்கு பதிலாக பெறுகின்றார்கள். நியாயமாக பார்த்தால் மிகவும் கடினமான தியான பயிற்சிகளில் ஒருவன் ஈடுபட தேவையில்லை. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் பெயரை இடைவிடாது சிந்தித்து அதிலேயே மனதை குவிக்கின்ற எளிய சாதனையை செய்யலாம். மிகச் சிலரே இத்தகைய எளிய முறைகளை கற்றுத்தருகிறார்கள். மக்கள் சிலவற்றை கேட்டு பலவற்றை படித்து எது அவர்களின் ஆர்வத்தையும் இதுதான் சிறந்த முறை என தானே நம்பும் சாதனை முறைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அன்பின் வடிவங்களே, நீங்கள் கடவுளை காண வேண்டுமென்றால் தூய்மையான இதயத்தை பெறுவது மிக அவசியம். நீங்கள் யாரோ ஒருவரை காட்டி இவர் என் தந்தை என கூறுகின்றீர்கள். ஆனால் அந்த மனிதருக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது. ஏனெனில் அவரிடமும் மற்றவர்களைப் போல அதே ஆத்ம தத்துவமே நிறைந்து இருக்கின்றது. நீ யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளை உன் மனைவி என அழைக்கின்றாய். ஆனால் உண்மையில் அவள் தெய்வீகமான ஆத்மாவின் திருவடிவம். அவ்வாறே நீ ஒரு குழந்தையை கொஞ்சி அதனை உன் மகன் என குறிப்பிடுகின்றாய். ஆனால் அதே மகன் உண்மையில் நான் உங்கள் மகன் அல்ல, நானும் தெய்வீகத்தின் வடிவமே என கூறுகின்றான். இவ்வாறு உலகத்தில் அனைத்து உறவுகளும் உண்மையில் ஆத்ம உறவுகள் தானே அன்றி பௌதீக உறவுகள் அல்ல. சத்தியத்தை பேசினால் உண்மையான சாட்சாத்காரம் என்பது ஜீவாத்மா என்னும் தனிப்பட்ட ஜீவன் பிரம்மன் என்கின்ற பரமாத்மாவுடன் ஐக்கியமாவது தான். நீ யாரை வழியில் எதிர்கொண்டாலும் அவனும் தெய்வமே. எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகம் இல்லாமல் எப்படி மனித பிறவிகள் இருக்க முடியும்? இறைவனாகிய கண்ணன் தர்மம் சரியாக கடைப்பிடிக்கப்படாமல் நசித்து போகும் ஒவ்வொரு முறையும் அதனை உயிர்ப்பிக்க போஷிக்க தான் அநேக முறை அவதாரம் எடுக்க தேவையாய் இருந்தது என அறிவித்து இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தானே உயிர்ப்புள்ள வித்து என கூறுகின்றார். அவர் கோபாலர்களுடனும் கோபிகைகளுடனும் நெருக்கமாக பழகி வந்தாலும் ஒரு பொழுதும் அவர்களுடன் உறவென்ற பந்தத்தால் கட்டுப்படவில்லை. கோபிகைகளும் இந்த சத்தியத்தை அறிவார்கள். ஆகவே இடைவிடாது அவரது நாமஸ்மரணையில் ஈடுபட்டு அவர் நினைவாகவே இருந்து வந்தார்கள். எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் அவர்களது வாயிலிருந்து வந்தது இல்லை. கிருஷ்ணா என்ற பெயரே அவர்கள் கண்முன்னே தெய்வீக ஆத்மாவின் திருவடிவை கொண்டு சேர்த்தது. கோபிகைகள் மிகவும் தீர்மானமாக ஒரே ஆத்ம தத்துவம்தான் எல்லா மனிதருள்ளும் இல்லை உலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றது என்ற உண்மையை நன்கு உணர்ந்தவர்கள். அதனால்தான் அவர்களால் எல்லோரிடமும் எல்லா பொருட்களிலும் கிருஷ்ணனை உணர முடிந்தது. நாம் இந்த பௌதீக உலகில் பார்ப்பவை எல்லாம், உதாரணத்திற்கு இந்த ஹால், இந்த பந்தல், அவற்றை சுற்றியிருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் உண்மையிலேயே பௌதீகமான பொருட்கள் அல்ல. மக்கள் அடிக்கடி இவற்றை பௌதீகமாக காண்பது மாயை திரை, அவர்களது கண்களை மறைப்பது தான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆத்ம தத்துவம் எல்லா பொருட்களிலும் நிறைந்து உள்ளது. ஆனால் இந்த உயர்ந்த சத்தியத்தை இயல்பாகவும் உடனடியாகவும் புரிந்து கொண்டது கோபிகைகள் தான். அவர்களால் எல்லா தனி மனிதர்களிடமும் பொருட்களிடமும் கிருஷ்ணனை காண முடிந்தது. நாம் அடிக்கடி சிலரை என் மகன், என் சகோதரன், என் தந்தை, என் தாய் என்பதாக உலகியல் உறவுகளை மனதில் கொண்டு குறிப்பிடுகின்றோம். ஆனால் சத்தியம் என்பது அதே கடவுள்தான் எல்லா தனிப்பட்ட மனிதர்கள் மூலமாக வெளிப்படுகின்றார். ஆகவே ஒவ்வொருவரும் யாரை கண்டாலும் தெய்வீகம் அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றார் என உணர வேண்டும். ஆகவே அவர்களை தெய்வீக திருவடிவங்களாக கருத வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்ம தத்துவம் ஊடுருவி இருக்கின்றது. ஆத்ம தத்துவத்துக்கு நாம் கொடுக்கும் வடிவமும் பெயரும் எல்லாம் நம் கற்பனையில் விளைந்தவைதான் என கருத வேண்டும். ஏனெனில் அதுதான் உண்மை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாள் முழுவதும் பல வகையான முறைகளில் காளி மாதாவிற்கு வழிபாடு செய்வது வழக்கம். ஒரு நாள் அந்த தெய்வீக அன்னை அவர் முன் தோன்றி வினவினாள், ராமகிருஷ்ணா, நாளுக்கு நாள் நீ பித்து பிடித்தவனாக மாறி வருகின்றாய். நீ என்னை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வழிபட்டாய். என்னை ஏன் அந்த குறுகிய வடிவத்திலோ அல்ல மற்ற வடிவத்திலோ காண விரும்புகின்றாய்? உண்மையில் எல்லா வடிவங்களும் என்னுடையதே. நீ யாரை காண நேர்ந்தாலும் அவர்களை தெய்வீக திருவடிவங்களாக பார். கடவுள் தூய்மையானவர், குணங்கள் அற்றவர். அத்தகைய குணங்களற்ற தூய்மையான தெய்வீகம் எல்லா மனித பிறவிகளிலும் நிறைந்து இருக்கின்றது. எல்லோரும் உண்மையில் எங்கும் நிறைந்த அந்த பரபிரம்மத்தின் பிரதிபலிப்புகளே. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக வடிவமாக கருதப்பட வேண்டும். அவ்வாறே மரியாதை செலுத்தப்பட வேண்டும். கடவுள் எங்கும் நிறைந்து இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட வடிவை மேற்கொண்டு மனிதர்களுக்கு பல வழிகளில் சேவை செய்கின்றார். இந்த நிமிடத்தில் இருந்து எல்லா வடிவங்களும் பெயர்களும் அவருடையதே என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் அவரோ அவளோ யாராயினும் அவர்களை தெய்வீக திருவடிவாக கருதுங்கள். இந்த நட்பண்பை வளர்த்து கொண்டால் நீங்கள் கடவுளை எங்கும் எல்லா இடத்திலும் காண முடியும். துவாபர யுகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணர் எவ்வாறு தெய்வீகமான அன்புடன் வழிபடப்பட்டாரோ அதே தெய்வீக வேகம் சற்றும் குறையாமல் இன்றும் துவாரகையிலும் மதுராவிலும் ஆராதிக்கப்படுகின்றார். சென்று பாருங்கள். கடவுள் மனித உருவம் எடுத்து அவதாரம் செய்யும் போது அவரையும் சாதாரணமான மனிதனாக நினைப்பது இயற்கை. ஆனால் இது சரியான முறை அல்ல. நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கின்றேன், நான் கடவுள் என்று. ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் கடவுள்தான் என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். நீங்கள் இந்த விஷயத்தில் எந்த மாற்று கருத்துக்கும் குழப்பத்திற்கும் இடம் அளிக்க கூடாது. உண்மையில் நீங்கள் எல்லாம் தெய்வீகத்தின் திருவடிவங்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இத்தகைய திட சங்கல்பத்தை வளர்த்து கொண்டால் நீங்கள் எல்லா மனித பிறவிகளிடமும் தெய்வீகத்தை காண முடியும். இதைத்தான் புனித நூல்களில் யத் பாவம் தத் பவதி, நீ என்ன எண்ணுகின்றாயோ அவ்வாறே ஆகின்றாய் என்ற உறுதி மொழி மேற்சொன்ன தத்துவத்தை அடிப்படையாக வைத்தே கூறப்பட்டு இருக்கின்றது. மக்களுக்கு இந்த உண்மையான தெய்வீக தத்துவம் பிடிபடவில்லை. ஆதலால் சிலரை தந்தை, தாய், மாமன் என்றெல்லாம் பௌதீக வடிவத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு கூறி வருகின்றார்கள். பௌதீக உறவுகளிலேயே இத்தனை குழப்பங்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தெய்வீகத்தின் இயல்புகளை பற்றி மிகவும் குழம்பி போவார்கள். இறைவன் கிருஷ்ணன் ஒருமுறை தன்னை தவிர வேறொருவரும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்பதனை நிரூபித்தார். தனது எல்லா சக்திகளும் நிறைந்த தெய்வீக தத்துவத்தின் துணை கொண்டு இவ்வாறு காட்சி கொடுத்தார். இந்த சத்தியம்தான் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்ற அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. உதாரணமாக, நம்பர் ஒன் என்பது ஒன்றே ஒன்றுதான். இத்துடன் மூன்று நம்பர்களை சேர்த்தால் அது நான்கு ஆகிறது. இவ்வாறு நாம் தொடர்ந்து அந்த ஒன்றுடன் இணைந்து வருவோமானால் பல்வேறு எண்களை பெறுவோம். இருப்பினும் முதல் நம்பர் ஒன் ஒன்றாகவே இருக்கின்றது. அதுதான் தெய்வீகம். இதைத்தான் புனித நூல்களின் மூலமாக ஒன்றே தானாக விரும்பி பலவாகின்றது என்று கூறுவர். மக்கள் அடிக்கடி தேவா மற்றும் ஜீவா என்ற பெயர்களை குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில் ஜீவாவே கிடையாது, எல்லோரும் தெய்வீகத்தின் வடிவங்கள்தான். அதன்பின் ஒரு கேள்வி எழுகிறது, பின்னர் ஏன் மரணம் என்பது ஏற்படுகின்றது என்ற கேள்வி எழுகிறது. இறப்பு என்பதே இல்லாத ஆத்மா பௌதீக உடலில் உறையும் போது அதை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் மரணம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். மானிடர் ஆத்மாவுக்கு மரணம் என்பதே இல்லை, அது நித்தியமானது. எவர் எல்லாம் இந்த உண்மையை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்துடன் ஐக்கியம் ஆகின்றார்கள். இந்த சத்தியம் விளங்காதவர்களுக்கு ஜீவன் ஜீவனாகவும் தேவன் தேவனாகவுமே காட்சி தருகின்றான். இத்தகைய இரட்டை உணர்வுகள் அவர்களிடம் நிறைந்து இருக்கின்றன. அவ்வாறென்றால் ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா என்ற வேதங்களின் அறைகூவலுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் தனக்கு இணையாக இரண்டாவது அற்ற ஒருவன். இந்த உலகத்தில் பிரம்மனை தவிர வேறு எதுவும் இல்லாததால் இவ்வாறு அறிவிக்கின்றன புனித நூல்கள். இது வேதங்களின் ஆணித்தரமான அறிவிப்பு. உபனிஷதங்கள் நமது உண்மையான இயல்பை இவ்வாறு விவரிக்கும் போது அதன் மகா வாக்கியமான தத்துவமசி என்பது இதனை மேலும் தெளிவாக்குகின்றது. தத்துவமசி அதாவது நீயும் அதுவே. மற்றொரு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மா, பிரம்மனே மிக உயர்ந்த முழுமையான தெளிவு என்கின்றது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் யாரை குறிக்கின்றன? மீண்டும் அவை முழுமையான கடவுளைத்தான் குறிக்கின்றது. இவ்வாறாக வேதங்களும் உபனிஷதங்களும் இரட்டை நிலையை போதிப்பது இல்லை. ஜீவன் தேவன் இரண்டும் ஒன்றே. ஆனால் யாரும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வது இல்லை. கடைசியில் அவர்கள் கடவுள் தன்னை விட்டு வேறானவர் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். தெய்வீகத்தின் பல்வேறு வடிவங்களை பற்றி மக்கள் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை வர்ணிக்கின்றார்கள். உதாரணத்திற்கு ராமன் கிருஷ்ணன் என்றெல்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு வடிவத்துடன் தங்களை ஒப்பு நோக்கி அடையாளம் காண்பதால் அவர்களுக்கு வேறுபாடுகள் தெரிகின்றன. இவ்வாறு செய்வதனால் அவர்கள் கடவுளிடம் இருந்து விலகிச் செல்கிறார்கள். தங்களை வெறும் ஜீவாத்மாக்களாகவே நினைக்கின்றார்கள். இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஏதோ சில தனிப்பட்டவர்களிடம் மட்டுமே இருக்கின்றன. கடவுள் ஒரே ஒருவர்தான். உண்மையில் அவர் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. அவர் உன்னிடம் இருக்கின்றார். நீயே கடவுள்தான். இல்லையென்றால் வேதங்கள் ஏன் தத்துவமசி என்று உரைக்க வேண்டும்? நீயும் கடவுளும் ஒன்று என்ற உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அத்தகைய உறுதியான நம்பிக்கை எழும்போது நீ கடவுளுடன் ஒன்றாகின்றாய். உதாரணமாக உங்கள் பூஜை அறையில் நிறைய சாய்பாபா போட்டோக்களை வைத்து வழிபடுகின்றீர்கள். ஆனால் எல்லா போட்டோக்களையும் அதே கடவுளைத்தான் பலவித கோணங்களில் படமெடுத்து இருப்பதை பார்க்கின்றீர்கள். இதற்கெல்லாம் ஆதாரமான ஒருங்கிணைந்த தெய்வீகத்தை புரிந்து கொள்ளும் போது அதில் எந்த குழப்பத்திற்கும் இடம் இல்லை. உங்களால் அதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ள இயலும். நான் பேசுவது அனைத்தும் சத்தியம்தான். உங்களால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத போது அதன் மேல் நம்பிக்கை ஏற்பட மறுக்கிறது. தற்காலத்தில் எத்தனையோ பேர் தங்களையும் கடவுளையும் இணைத்து பேசுகிறார்கள். இந்த தலைப்பில் நீண்ட முடிவற்ற பிரசங்கங்கள் செய்கின்றார்கள். நான் சொல்வதை கேளுங்கள். அவர்களெல்லாம் பக்தர்களை குழப்புகின்றார்கள். உண்மையில் கடவுள் ஒன்றேதான் என்ற தத்துவத்தின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்தீர்கள். ஆனால் உங்களால் உண்மையை உணர முடியும். இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் எந்த குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் அங்கே இடமே இல்லை. கடுமையான சொற்களை எவரை பற்றியும் பேசாதீர்கள். உண்மையில் உலகத்தில் எவரும் எவருக்கும் எதிரி கிடையாது. நீ யாரையும் எதிரியாக கருதக்கூடாது. யாரையும் பழிச்சொல் கூறி திட்டக்கூடாது. ஒரு நாள் அவன் எதிரியாக இருக்கக்கூடும், பின்னொரு நாளில் நீங்கள் நண்பர்களாக மாற வாய்ப்பு ஏற்படக்கூடும். எவரையும் உங்களுக்கு மாற்றானாக கருதக்கூடாது. எல்லோரும் நண்பர்களே. அன்பின் வடிவங்களே, நீங்கள் கடவுளிடம் வழிபாடு செய்யும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் மிக அன்புடன் செய்கின்றீர்கள். கடவுளை தொடர்ந்து அன்பு செய்து அவர் மேல் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் சந்தேகங்கள் விலகும். உங்களால் தெய்வீகத்தின் இயல்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சந்தேகம் என்பது இரட்டை நிலையை குறிக்கின்றது. அதில் உனக்கும் கடவுளுக்கும் இடையே பிரிவு இருப்பது போல் தோன்றுகின்றது. உண்மையில் இரண்டு என்பதே கிடையாது. கடவுள், நீ, இரண்டும் ஒன்றேதான். எல்லாமே ஐ தான். இந்த சத்தியத்தை விடாப்பிடியாக பற்றிக் கொள்ளுங்கள். ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா. உதாரணத்திற்கு ஒரு கடிகாரம் எத்தனை மணி நேரம் காட்டுகிறது? 12 மணி நேரம் மணி காட்டும் முள் 12 கடக்கும் போது அது மீண்டும் 1 மணி காட்டுகிறது. பிறகு 2 மணிக்கு நகர்கிறது. அதை போலவே எதையும் செகண்ட் என்று சொல்ல முடியாது. கடவுள் ஒருவர் தான். ஆனால் உலகாயத விஷயங்களில் சிக்கி தவிக்கும் போது இரட்டை நிலை ஏற்படுவது உண்டு. ஆனால் தெய்வீகத்தை பொறுத்தவரை 2 என்ற இரட்டை நிலைக்கு இடமே இல்லை. அது எப்போதும் ஒன்றுதான். சில சமயம் என் அறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாணவர்களை எழுப்பி மணி என்ன என்று வினவுவேன். அவர்கள், சுவாமி, இப்போது 12 மணி ஆகிறது என்பார்கள். நான் மீண்டும் கேட்பேன், 12 மணி என்பது பகலா இரவா? அவர்கள் சொல்வார்கள், சுவாமி, இது இரவு மணி 12 என்று. இப்படியாக பகல் நேரம் 12 மணி நேரமும் இரவு நேரம் 12 மணியுடன் சேரும்போது அது 24 மணி நேரம் ஆகிறது. சரியாக சொன்னால் 24 மணி நேரம் என்பது கிடையாது. காலையை தொடர்ந்து மாலையும் பின்னர் இரவும் வருவதால் 24 மணி நேரங்களை காண்கின்றோம். ஆகவே இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடு பார்க்க வேண்டாம். ரயில்வேயில் இருப்பவர்கள் தங்கள் வசதிக்காக இவ்வாறு மாற்றி சொல்கிறார்கள். நமக்கு இரவு பகலை தொடர்கிறது, மீண்டும் பகல் தொடர்கிறது, பின்னர் பகல் முடிந்து இரவு ஏற்படுகிறது. நமக்கு இரவும் பகலும் ஒன்றுதான். ஆகவே எல்லாவற்றிலும் ஒற்றுமை என்கின்ற ஏக தத்துவத்தில் தீவிரமான திடமான நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உலகில் நீங்கள் எதனை எதிர்கொண்டாலும் ஏகத்துவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கடவுள் ஒருவர்தான், ஒருவர் மட்டும்தான். இதில் உறுதியான நம்பிக்கை ஏற்படாவிட்டால் ஒரு திருவடிவத்தை வழிபடும் நீங்கள் மற்ற திருவடிவங்களை வெறுக்கக்கூடும். கடவுளை பற்றிய ஏகத்துவம் என்ற தத்துவத்தில் விடாப்பிடியாக இருங்கள். அதுதான் உண்மை. அத்தகைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியாவிட்டால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், மறந்து விடுங்கள். அதை விவாதத்திற்கோ சச்சரவுக்கோ உண்டான பொருளாக ஆக்காதீர்கள். இறைவனை பல்வேறாக நோக்காதீர்கள். கடவுள் எப்போதும் ஒன்று மட்டுமே, ஒன்றே ஒன்றுதான். உங்களால் இதை புரிந்து கொண்டு திடமான நம்பிக்கையையும் ஏகத்துவத்தையும் இறைவன் ஒருவன் என்ற கருத்தையும் வளர்த்து கொள்ள முடிந்தால் உங்கள் வாழ்க்கை மிகச் சுலபமானதாக இயல்பானதாக இருக்கும். இது என்ன? இது மலர்களின் கொத்து. இதில் நிறைய மலர்கள் ஒரு கயிற்றின் மூலம் கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு கட்டியதால் தான் இது பூங்கொத்தாக மாறி இருக்கின்றது. மலர்கள் பல வகையானதாக இருந்தாலும் இவற்றை கட்டியிருக்கும் கயிறு ஒன்றுதான். இதே தத்துவம்தான் வேதங்களில் ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா என குறிப்பிடப்படுகிறது. மேலே கூறிய உதாரணம் தன்மையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதை காண்பதை குறிக்கின்றது. ஒரு மனிதனை குறிப்பிடும் போது நீ அவனை மனிதன் என கூறுகின்றாய். அதையே அதிகமான மக்கள் சேர்ந்திருந்தால் அவர்களை ஒரு குழுவாக குறிப்பிடுகின்றாய். நாம் தனி மனிதனையும் அதிகமான மனிதர்களையும் பற்றி குறிப்பிடும் போது வேறு வேறாக தோன்றினாலும் அடிப்படையில் ஒற்றுமை இருப்பதை உணர முடிகிறது. இதைத்தான் பன்மையில் ஒருமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு காலத்திலும் மறக்கப்படக்கூடாதது. துரதிருஷ்டவசமாக தற்போது பௌதீக உலகில் மக்கள் வேற்றுமை பார்க்க தொடங்கி இருக்கின்றார்கள். அடிப்படையான ஏகத்துவத்தை மறந்து ஒதுக்கி விடுகிறார்கள். நாம் இணைந்து வாழ்வோம், இணைந்து வளருவோம், ஒருவருக்கொருவர் எந்த பேதமும் இன்றி இசைந்து வாழ்வோம். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே. நன்றி வணக்கம் ராஜா.

0: அந்த உறவுகள் இதுவரை சாய் அருள்மணம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கனடாவில் வசிக்கும் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 4 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 7.
1: ஒரு கவிதை சொல்வாயா? டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமையலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:33, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:33. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இணைந்து அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விழுந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகளலாம். அன்பு உறவுகள் அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா ராஜகோபால்?
1: ஓ, மத்தியானம் ஒரு மணி சாப்பிட்டுட்டேன்.
0: நன்றி.
1: ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டு குட்டி தூக்கம் போடுவோம். ராஜா வந்துட்டேன்.
1: ஒரு பழக்கம் இருக்குது, அப்படி கதிரையில இருந்தோடே கண்ண மூடிக்கொண்டு இருப்பேன். ஒரு அரை மணித்தியாலம் அப்படின்னு
0: தெரியாது.
1: பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராயன் பாடின பாட்டு, படம் தெரியும் வருகிறதில்லை. மனசுல ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில்
0: சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான்.
1: சிரிக்கின்றான் சீர்காழி இந்த பாட்டு, படம் வருகிறதில்லை மனசுல.
0: நல்லவன் பாடுவான்
1: நினைக்கேன். உங்களுக்கு நல்லவன் வாழ்வான் நல்ல படம் தான், ஒரு எம்ஜிஆர் இளமையில நடிச்ச படம் தான். அதுல கூட எல்லா பாட்டுகளும் சீர்காழி எஸ் கோவிந்தராயன் பாட்டு தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் நல்லவன் வாழ்வான் படம் அண்ணாதுரையின் கதையா இருக்கணும்.
0: அண்ணாதுரையின் கதை மற்றது, அதுலதான் பாலிக்குடி எம்ஜிஆருக்கு முதல் முதலாக பாடல் எழுந்தவர்.
1: இன்னொரு
0: பாடல், இன்னொரு பாடலும் இருக்கின்றது, சிங்கன் கலைக்க விட்டார் அந்த பாடல். அண்ணாதுரை சோப்பு மையால எழுதி வாழ்த்துகள் தெரிவித்தார்.
1: தாய் மகளுக்கு கட்டிய தாலியும் அண்ணாதுரையின் கதையா?
0: தாய் மகள் கட்டியது எனக்கு தெரியாது, அண்ணாதுரையின் கதை.
1: ஓ, இது எனக்கு ஞாபகம் இருக்குது. தாய் மகளுக்கு கட்டிய தாலியும் அதுக்கு யாரோ ஒரு ஆள் இப்படி தரங்கிறது அரசியல் கருணாநிதியா அல்லாட்டி அண்ணாதுரையா தெரியல, அப்படி யாரோ ஒரு ஆள் மாதிரி கொஞ்சம் ஞாபகம். ஓ, பாருங்கோ, அது இன்னொரு நாளைக்கு தாய் மகளை கட்டி அல்ல படம் உண்டு கேப்போம், பாட்டு உண்டு கேப்போம். நான் இப்ப இன்றைக்கு ராஜா இப்ப 12:30 இருந்துதான் நான் வெளியில போறது இருந்தானே வந்து 12:30 வந்துட்டேன். வந்து ரேடியோ போட்டு 12 இருந்துதான் எங்கட மனோவின் அந்த இறங்கருவுரை அப்படி போய்கொண்டிருந்தது. ஆனா பரவாயில்ல, தெளிவா வந்தது, எங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் ஒரு 1:30 2:30 வரைக்கும் கேட்டேன்.
0: நான் நான் வந்து 9:10 இறங்கிக்கல ஒரு இது போட்டுட்டு நான் பேச்சு எங்கட பர்மின்ட்டு அங்கிருந்து 10 போல அப்படி விட்டுருப்பேன் நினைக்கிறேன்.
1: நிறைய
0: வந்தது
1: எல்லாருடைய பேச்சுகளும் நல்லா இருந்தாங்க. இரங்கலுக்காக அவருடைய அவருடைய அந்த அனுதாபம், அதாவது அவருடைய அவருடைய வாழ்வு முறை, அவர் எப்படி நல்லவர், எப்படி அந்த இன்ன மாதிரி வாழ்ந்தார் என்றது எல்லாரும் அதுதான் எடுத்து
0: இருந்தாலும் எல்லாற்றையும் உள்ளத்திலும் வந்து மனுவுக்காக எல்லாரும் கண்ணீர் வருகிறார்கள், உண்மையாக எல்லாரும் வருகிறார்கள் என்று
1: பெண்கள் எனக்கு அந்த பேர்கள் விளங்க இல்ல. அவ பெண்களும் எல்லாம் வந்து நல்ல இடங்களுடைய சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்ட ஆளுது அப்படி என்று எல்லாம் செய்திருக்கலாம்.
0: நல்ல பாசமாக எல்லாரோடையும் ஒரு துன்சிரிப்பு தான் சகோதரன், கூட கதைக்க மாட்டார்.
1: ஓ,
0: எல்லாருக்கும் அந்த பொருட்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர் உண்மையாக. எனக்கு அந்த வெள்ளக்காரனுடைய ஒரு அலுமாரி நீங்க நினைக்க மாட்டீங்க, வாழ்க்கையில அந்த அலுமாரி வாங்குறா 3000 யூரோக்கு மேல வேணும். 500 ரூபா அந்த மனிஷையும் மனிஷையும் அந்த சசியும் வந்து ராஜானோட காசு வாங்காதேங்கிட்டு கை நீட்டி வாங்காதேங்கன்னு நிக்கிறா டெலிபோன்ல. இந்த ஆள் வீட்டை கொண்டு வந்து சாமானமா கூட்டுறதுக்கான உபகரணங்களோட ரெண்டு போயையும் கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம், அருமையான ஒரு தெய்வத்துக்கு சமநாரம் மனிதன், அதை என்ன சொல்றது, மனிதனில் மாணிக்கம், உண்மையாக மாணிக்கம்.
1: பாஸ்கரன்
0: தம்பதிகளாக வந்திருந்தார்கள், அந்த அளவிலேயே மறக்க முடியாத ஒரு மனிதன் என்று சொல்ல எனக்கு வந்து என்ன பச்சனா எத்தனை பேருக்கு உதவி செய்திருப்பார், படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆத்மா, அவருக்கு தெரியாத முகங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறார் சகோதரம். தன்னுடைய மாமியாருக்கு, தன்னுடைய மாமி தந்தையினுடைய தமக்கு தங்கச்சிக்கு, அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவருக்கு இவரோடு அஞ்சு சகோதரங்கள், ஆண் ஒரு பொம்பளை பிள்ளை, அப்படியே வந்து நிற்கிறார்கள் வெள்ள வேட்டியோட பார்க்க ஆசையத்தான் இருக்குது.
1: எல்லாரும்
0: சகோதரம் ஆறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், வாட்டு சாட்டமான உயர்ந்தவர்கள். நான் ஆற உங்களுக்கு சுதாரணம் சொல்றது, கம்பீரமாக நிக்கிறார்கள் எல்லாரும்.
1: என்ன
0: சௌரம் சக்திவேல் மாதிரி இருப்பார். ஓகே, அவர்கள் பிள்ளைகள் எல்லாம்.
1: ஆனா இவர் காங்கிரஸ் சேர்ந்தவர். நீங்க நேற்று சொன்னீங்க
0: வட்டுக்கோட்டை காரணகர்.
1: நல்ல விஷயம் அது. ஏன்டா எல்லாருடையும் அவர் பழகினபடியாரு, அதையும் குறிப்பாக டிஆர்டில இருக்கிற அறிவிப்பாளர்கள் எல்லாருடையும், பிலிப் தேவாகல் எல்லாருடையும் நல்ல பழகியிருக்கு. உங்களுடைய எல்லாருடையும் நல்ல மாதிரி பழகினபடியால குறிப்பாக.

0: சரி நண்பா, உரையாடுங்கள். அரசியல் சமூகம் கேட்டுதான் இந்த வானொலியை ரசிக்க தொடங்கினார்.
1: இந்த
0: வானொலியோட கூட தர்சனோட உறவு கொண்டு எல்லாருடையும்
1: எல்லா அறிவிப்பாளர்களோடையும் புழங்கி இருக்கிறது. அதுக்குள்ள தர்சனோட கொஞ்சம் கூட புழங்கி என்ன போல இந்த உலகத்துல தேவையற்ற ஆட்கள் எல்லாம் கடவுள் வச்சிருப்பார். இப்படிப்பட்ட நல்ல
0: என்ன கொண்டு போய் என்ன செய்யறது? சாப்பாடு தர்றது கஷ்டம்
1: இல்ல, அதை விட
0: சாப்பிடுவேன்
1: இல்ல. நான் சொல்றேன் எங்களை போல உதாரணம் என்ன போல எங்களுடைய உழவு நல்ல குணமும் இருக்கு, கெட்ட
0: குணங்களும் நைட்டியமா சாப்பிடுவோம். சிலர் குடுக்கறதே சாப்பிட்டு விரும்பிடுவார்கள். அப்ப நாங்கள் நைட்டியம் போனோம். அப்ப இதில் கொண்டு வர அங்கேயும் பிரயோசனம் இல்லை, இங்கேயும் பிரயோசனம் இருந்து சொல்ல எங்களை இங்க.
1: அப்ப இவ நடத்துறவிலேயே எங்களை விட்டு
0: விட்டுறோம், விட்டுருவேன். எனக்கு மயக்க என்ன மயக்கின்றி மயக்கிட்டாங்களே எனக்கு தெரியாது. எத்தனை மலைத்தலாம் அங்க தர்சன் டாக்டரோட எடுத்து சட்டை பிடிச்சி தர்சனோட டாக்டரோட கதை என்னோட கதை கொண்டா நீ மகளோட கதை இங்க வந்து என்னோட கதைக்காதேன்னு அவ்வளவு தோட்டிக்கு வந்துட்டு நான் தானே அவனோட ஒப்படைச்சுனா 5 மணிக்கு மேலே
1: ஆயிட்டான்.
0: அப்ப எனக்கு விடியத்தான் நான் அனுப்பினேன்.
1: என்னன்னு
0: கொஞ்சம் சாப்பிட இல்ல ஒரு என்ன நீங்க
1: என்ன
0: செய்யலாம் அது அப்படி இருக்கலாம் கொஞ்சம் பக்கத்துல தாயும் அந்த பிள்ளைதான் தனியா இருந்து இப்பதான் கௌரி தேவேந்திர மைக்கராஜ்யத்துல இருந்து வந்து அவாதான் அணைச்சு அந்த பிள்ளையை வச்சுக்கணும். தேவி தனராஜ் என்ன அணைச்சு வச்சிருந்த வச்சு கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்கு போகவே எங்களுக்கு கால் கொஞ்சம் பயந்துதான் போவோம்.
1: என்ன
0: போய் 10 வருஷம் 10 முறை பழகி இருந்தா கட கட கடந்து எல்லாம் உள்ளுக்கு போய் நாங்கள் எடுத்து வீட்டு பிள்ளை மாதிரி எல்லாம் செய்யலாம். சரியா நான் நல்ல நிறைய வாடி போனா சார் சசியின் நல்ல சிரித்த முகமும் ஆலயத்தோட ஆலயங்களோட கடவுளோடு தான் அவன் கடவுள் மகன் கொண்டே விடுவார் கோயில அல்லது பிள்ளை தாபன் கொண்டே விடுவார்.
1: இப்படிப்பட்ட புருஷன்மார் பெண்களுக்கு
0: தெய்வீக நம்பிக்கை உள்ளது,
1: கடவுளுடைய ஒரு செயல்பாட்டின்படிதான் கிடைச்சிருக்கிறார். அப்ப உண்மையிலே அவ கதை இல்லாத ஒரு தன்மை
0: இருக்கு. நோமலம் எல்லாருக்கும் இருந்த சகோதரம்
1: சாதாரணமா எல்லா பெண்களுக்கும் கணவர்கள் வந்த உடனே அப்படி
0: எங்களுக்கு பிரியாத ஜோடி எங்க போனாலும் நாங்க கூட கதைக்கிறோம் தெரியல சௌகரம். பிரியாத ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி, நல்ல ஒரு பையனும் அருமையான பையன், அவரும் தாபன் இருக்கான்.
2: ஆத்மநாதன் அவர்களுடைய கவிதை வரி, டி ஆர் பாப்பாவினுடைய இசை பாடலை கேட்டு பாருங்கள்.

0: அந்த ஒருவர்கள் இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ராஜகோபால் அவர்கள். பாடலை எழுதியவர் ஆத்மநாதன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா அவர்கள். தமிழிலே மிக ஆசை ஆசையாக தமிழ் கேட்டவர்களை பாட வைத்தவர் இந்த டி ஆர் பாப்பா. அவருடைய இசையமைப்பில் தான் இந்த பாடல் வெளிவந்திருக்கின்றது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி யோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி
0: அம்மா. அப்படி இருந்து அவர் உங்கள் வீட்டை வந்து அவருடைய சலுகைமச்சரிகள் அங்கே சிறப்பாக நடந்தது. அந்த வீட்டி வீட்டு கேஷ் அண்ட் கரி, அதாவது வீட்டி சூப்பர் ஸ்டோர், அங்கே சாப்பாடு வாகனத்தில் உள்ளவர்கள் அங்கே போய் கடையில் ஃப்ரீயாக எல்லாம் சாப்பிடலாம். நான் இங்கே வந்துட்டேன். இல்லையம்மா சொல்கிறேன் நம்ம அதுக்கு அவர்களுக்கு அந்த
1: சுட இடத்துல
0: அது அவருடைய நண்பர் சகோதரிக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சரியான நண்பர். ரெண்டு பேரும் ஒண்டா படித்தவர்களும் எனக்கு தெரியா சரியான நண்பர். அது வந்தவர் முதலாளி வந்தவர் சொல்லு சொல்லு சொல்லுகின்றார்கள். அங்க இருப்பவர்கள் தர்சனம் நீ என்ன இடத்துல சொன்னவர் தானே சொல்லுகின்றார்கள். ஏதோ ஆனந்தமாக அவருடைய மரணம் அன்பு நேயர்களுக்கு அன்பாக சொல்கின்றேன், வானொலியோடு நீங்கள் உங்களுடைய துன்பத்தையோ அல்லது இதை காட்டாதீர்கள். தயவு செய்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே. ஏனென்றால் வானொலியும் வந்து உலகம் முழுக்க கேட்கின்ற ஒரு வானொலி. அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு யாருன்னு தெரியாது. நாங்கள் ஒரு குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம். நீங்கள் அதை நிராகரிக்காமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த பாட்டை மாகட்டும். நீங்க ஆண்டவன் ஆளுக்கு ஒரு செய்தி வைத்து
1: ஆளுக்கு ஒரு செய்தி சொல்லி அந்த பாட்டை கேட்கு
0: திகதி வச்சு. இந்த பாட்டு எழுதினது வாலிக்குட்டி. ஒரு திகதியை நிறைச்சுதான் எல்லாரையும் கூப்பிடுறது. அப்ப அந்த ஆபரேஷன் எங்க எனக்கு மயக்கு போட்டாங்க என்னன்னு தெரியல.
1: ஆறு ராஜகோபால்.
0: ஓ உங்களோட மகன்
1: நாளா ராஜகோபால் போற நாளைக்கு பாக்குறேன்.
0: அப்படி விரட்டக்கூடாதாமா?
1: பாஸ்கரன்
0: அவர் நாலு பத்துக்கு அவர் போயிடுவேரும்மா.
1: இல்ல சொல்றேன்,
0: அவற்ற கவலையோட அவர் எந்த கவலையும் உள்ளத்தில் உள்ளத்தில் இல்ல சோக சுமையையும் ஆண்டவர் நல்ல வழிகாட்டுவார். ஒருத்தருக்கு சோகத்தை கொடுத்துட்டு இருக்க மாட்டார். எந்த நேரம் பாவம் பாவங்கள் வடிவா சந்தோஷமா என்ன செய்யறது வாழ்க்கையில அவருக்கும் ஞாபகத்தில் வந்தண்டி இருக்குமா? அப்ப என்ன
1: செய்யறது? அதுவும் மறக்க முடியாதது, இதுவும் மறக்க முடியாது, அப்படி அதெல்லாம் மறக்க முடியாது. அப்படியான
0: சண்முகநாதன் காணையில அவன் வைஃப் வந்தவா?
1: யாரு
0: சண்முகநாதன்? அவ சொந்தக்காரர் மனுவுக்கு. வைஃப் நிறைய சொந்தம்
1: நன்றி
0: சகோதரம் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி நன்றி.
0: அவரங்கள் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலை.

வளர்கின்றது. கவிஞானி பாலி அவர்களுடைய கவிதை வரியில் இசையமைத்து பாடியிருந்தார் எங்கள் மெல்லிசை மாமன்னர் அவர்கள். ஆளுக்கு ஒரு செய்தி வைத்து ஆண்டவன் அழைப்பார் என்ற பாடல்.

கணக்கிடவில்லையோ, தின்ன உடல் எத்தனையோ.

ஒலித்த பாடலை திருமதி ஜோகசரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ராஜகோபால் ஜோகேஸ்வரி அம்மா இருவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளை தொடர்ந்து சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகள் கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 4 மணி. ஐக்கியராஜ்யத்தில் 3 மணி. மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்திற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சிறையில் உள்ள கலகுட அத்தஞான தேரருக்காகவும் பௌத்த பிக்களின் மனித உரிமையை பாதுகாப்பதற்காகவும் பிக்குகள் குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரை இன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு உலகளாவிய ஆதரவு அவசியம் தேவை என அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக அறிமுகப்படுத்தப்பட்ட 1818 அவசர அழைப்பு இலக்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகர் சந்தன் குமாரநாயக்கா தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த சிவராஜ் அனோஜனுக்கு மரண தண்டனை தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் இம்மாதம் 17 மீண்டும் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 2026 ஆண்டில் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 13 பயிர்களுக்கு ஆக அதிகரிக்கப்பட்டுள்ள பயிர்ச்சேகை மானியம் இந்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மீரா நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 98 அரபா நகரிலிருந்து கிண்ணியாபிற்கு செல்லும் ஆட்டுப்பட்டி பாலவீதி தற்போது குன்றும் குழியுமாக காணப்படுவதனால் அவ்வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு எதிர்கொண்டு வருகின்றார்கள். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்கான நிர்ணயிக்கப்பட்ட 2,270 மில்லியன் ரூபாய் வருமானம் இலக்கை முன்கூட்டியே எட்டியுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கடவுளிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் புதுபலசேன அமைப்பின் செயலாளர் கலகுட அட்டே ஞானசேரரின் காவி உடையை சிறைச்சாலை அதிகாரிகள் அகற்றியமையை சவாலுக்கு உட்படுத்தி மேன்முறையிட்டு நீதிமன்றில் பல ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கையை சவாலுக்கு உட்படுத்தி இந்த ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சரான சரண குணவர்த்தனா தேசிய லோத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார் 1,19,80,000 ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் விடுவித்ததாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள வழக்கை கொழும்பு மேல் நீதிமன்றம் 11 இலக்க நீதிமன்றம் நீதிபதி ரஷாந்த குடவெல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடையை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் வர்த்தக சமூகம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் வங்கி அமைப்பிலிருந்து நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனைகளுக்கு 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கொள்கை அடிப்படையில் தீர்வு முன்வைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியே அனுப்பி வைத்துள்ளார். நாட்டில் 2023 ஆண்டுக்கு பின்னர் HIV தொற்றுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் மாத்திரம் 877 HIV தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு இவ்விடத்தில் முதல் காலாண்டில் மாத்திரம் 487 தொற்றுள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நீர்கொழும்பு கட்டுவ தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் மோதுண்டு காயமடைந்த இத்தாலிய பிரெஞ்சி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இணையவழி ஊடாக வாகனங்களை விற்பனை செய்வதற்காக விளம்பரங்களை வெளியிட்டு தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தியத்தலாவை தொடரோந்து நிலையத்திற்கு அருகில் நேற்று இரவு மாடொன்றை கடத்தி செல்லும் திட்டம் தோல்வியடைந்தது. எனினும் அந்த மாடு கடுமையாக காயமடைந்த நிலையில் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தொடரும் இந்திய செய்திகள். இலங்கையை இடைநிலை மார்க்கமாக பயன்படுத்தி போலி வர்த்தக ஆவணங்கள் மூலம் பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்ட 73 லட்சத்துக்கு அதிகமான கிலோகிராம் கல்லுப்பை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக கூறப்படும் பன்னாட்டு கடத்தல் வலையமைப்பை இந்தியாவின் இறைவரி புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. தங்களது தொண்டர்களின் கனது கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை 5 மணிக்கு டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் தேசிய கொடியை ஏற்றும் போராட்டத்துக்கு அபிஜித் சிப்கே அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் கரப்பான்பூஞ்சி ஜனதா கட்சி தலைவர்களுக்கு 5 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புதுடெல்லி ஜந்தர் மந்தர் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக காவல்துறை தெரிவிக்கின்றது. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை பெற்று வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மகாநாட்டை வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் புறக்கணித்து முதிர்ச்சியற்ற பாதகமான செயல் என்றும் வங்கதேசத்தின் நலனுக்கு எதிரானது என்றும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விமர்சித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ அடுத்த வாரம் இந்தியா வருகின்றார். இந்தியாவுடன் இயல்பான உறவை சீனா விரும்பினால் எல்லையில் நிலைத்தன்மையையும் அமைதியையும் நிலவுவது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் 1.6 லட்சத்திற்கு மேற்பட்ட பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கின்றனர். இந்தியாவில் வருகிற 2029 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய கார்கள் மற்றும் SUV வாகனங்களுக்கு PS7 என்ஜின் விதிகளை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அனில் அம்பானி குடும்பத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் மீது வங்கி கடன் முறைகேடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொச்சியில் யூத வழிபாட்டு தளத்திற்கு தீ வைத்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பில் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தங்களின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் வேகத்தை கட்டுப்படுத்தியதனால் உக்ரைன் ராணுவத்தின் ஆளில்லா விமான தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் நேற்று குற்றம் சாட்டியுள்ளார்கள். அமெரிக்காவின் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1000 பேரை ஆட்குறைப்பு செய்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பப்பு லியோனோவுக்கு நுரையீரல் இருந்த சிறிய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்ட நிலையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் காட்டுத்தீ நிலத்தின் சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் பட்டியலை அந்த நாட்டு காவல்துறை வெளியிட்டுள்ளது. சீனாவில் ஊழியர் சிலர் அன்றாட வீட்டு வேலைகளை செய்வது எப்படி என்று ரோபோக்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார்கள். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான நேற்று இரவு நடந்த போட்டியில் 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய மகளிர் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி மந்தனா அணி குறித்தும் கேப்டனாக செயல்பட உள்ளது குறித்தும் பேசியுள்ளார். வங்கதேச மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 3-0 என்ற முழுமையாக வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகிறார்கள் TRT Tamil.com இணையதளம்.
உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறுவலிருப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 371 ரூபா 12 சதம், இந்தியாவில் 106 ரூபா 63 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 95 சதம், இந்தியாவில் 95 ரூபா 6 பைசா. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 398 ரூபா 64 சதம், இந்தியாவில் 114 ரூபா 54 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438 ரூபா 12 சதம், இந்தியாவில் 125 ரூபா 88 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 232 ரூபா 90 சதம், இந்தியாவில் 66 ரூபா 91 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: மேகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு ஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse-Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து. நேரம் சரியாக 4:13 அக்கராட்சத்தில் 3:13. இந்த நேரத்தில் சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் சுவிஸ் நேரத்தில் பிறந்த திங்கட்கிழமை 10:30 to 12 வரை இடம்பெறுகின்றது. நேயர்களின் ஆக்கத்தின் நோக்கத்திலும் இந்த நிகழ்ச்சியை வார வாரம் இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியை கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம். இப்பொழுதாவது கேளுங்கள் அன்புறவுகளே.

0: ರೂಪಿ ಆಭರಣ ಮಾಳಿಗೆ ಆಧಾರವಿಲ್ಲ. ಪಟ್ಟಿಮಂಡ್ರಾಮ್ பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 174வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது இரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? 174வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக கடந்த வாரத்தில்
1: இப்ப வாழ்க்கையில வந்து அம்மா அப்பா சகோதரங்க நீ துணைவியிடம் கூட சொல்ல முடியாத சில கஷ்டமான விடயங்களை யாருகிட்ட கொட்டிட்டிருக்கிறோம்? எங்கட நண்பன் கிட்டதான். ஏன்னா அவங்க வந்து எங்களை தவறாக நினைக்க மாட்டான். வெளியிலும் சொல்ல நம்ம மானத்தேவன் காப்பாற்றுவான். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க மானத்தேவன் வெளியில விட மாட்டான் என்ற நண்பனில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நண்பன் மனசு எப்படி இருக்கும் வந்து
2: லவ் பண்ணின காலங்கள்ல இருந்து
0: திருமதி குலநாய பசுதி அவரை தொடர்ந்து திருவாளர் ஜேசுதாசன்
2: பரிமாணங்கள் மாறிக்கொண்டுதான் வருகிறது. அப்போ நாங்கள் ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வந்த இடத்துக்கு வாதாடினால் அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற நண்பர் வந்து நான் சின்னதுல இருந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் வந்த நண்பர்கள் ஒரு ஒரு நிறைய பேரோட பழகி இருப்போம். அவர்களோட தொடர்போடு இல்லை குறைவு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் பழகின்ற காலங்களிலே ஒரு நண்பரை எப்படி தொடர்பு எப்படி அவனை நண்பராக ஏற்றுக்கொள்வது? என்ன இன்னொருவன் நண்பராக ஏற்றுக்கொள்வோம் என்றால் நான் கொண்டிருக்கின்ற நண்பனின் நீங்கள் கொண்டிருக்கிற நண்பனை நான் பார்ப்பேன். அவர் எப்படியானவர்? ஓ, என்றால் ஒரு நண்பனை பார்ப்பதற்கு அவன் எந்த இவனோடு இந்த நண்பனாக இருக்கிறான் என்று முதலில் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான்
0: அவர்கள்
3: அவர்கள் எங்கே இருப்பார்கள்?
0: தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து திருவாளர் பாலேந்திரா
3: எட்டு காவல் இருப்பார்கள். அவர்கள் உண்மையான நட்பு நாங்கள் நம்பின அது என்ன நம்பினா அது நடுக்கடல விட்டு போட்டு தப்புறார்கள் இது அது என்ன செஞ்சோம் இதெல்லாம் வந்து
0: இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்போனா அல்லது இரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வோனா? 174வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக அமைந்திருக்கும் 1வது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோதிஸ்ரீயம்மா ஜோதிஸ்ரீயம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்கள் நலமா
0: இருக்கிறோம்.
4: நீங்களும் நடந்து 174வது பட்டிமன்றம் நடக்க போகிறது. நடக்கும் பட்டிமன்றத்துக்கு ஆதரவு கரம் கொடுக்கும் ஊறுதி ஆவணம் ஆகியும் வழக்கங்களையும் வாழ்த்துகளையும் குறிக்கொண்டு அந்த பட்டிமன்றத்தை மங்களேஸ்வரர் நாரம்பிக்கும் நடுவர் கேடிஎஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு மற்றது பட்டிமன்றத்தை சிறப்பிக்க அல்லது சிறப்பிக்க வரும் தரப்பு நேயர்களுக்கும் மனத்த வாழ்த்துக்களை கூறி கேட்கும் உறவுகளுக்கும் நன்றியை குறிக்கொண்டு டிஆர்டி வானொலிக்கும் எனக்கு இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று பட்டிமன்ற தலையங்கம் நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது தவறை சுட்டி காட்டுபவனா? உள்ளவர்களே, நான் பேச போது நண்பன் என்பவன் ரகசியத்தை காப்பா என்ற அணிக்கு பேச போவதில்லை.
0: ரகசியத்தை காப்பான் என்ற அணிக்காகவே நீங்கள் உங்களது வாதங்களை தர போறீர்கள். தாருங்கள் அம்மா.
4: நட்பு இலக்கணம் நம்பிக்கையின் தூண். நட்பு என்பது வெறும் சிரித்து பேசி மகளும் பொழுதுபோக்கு அல்ல. அது ஒருவருக்கொருவர் முழுமையான நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட பந்தம். அந்த நம்பிக்கையின் மிகச்சிறந்த சோதனை தான் நம் ரகசியங்களை காப்பது. பாதுகாப்பான அடைக்கலம் நடுவரவர்களே, ஒருவன் தனது மனக்கவலைகளையும் பலவீனங்களையும் ரகசியங்களையும் நண்பனிடம் பகிர்கிறான் என்றால் அவன் தன்னை துரோகத்திடமிருந்து காப்பாற்றும் ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாகவே நண்பனை பார்க்கிறான். உண்மை தோழமை எங்கு ரகசியம் காக்கப்படுகிறதோ அங்குதான் உண்மையான நட்பு ஆளா வேறொன்று. நம்முடைய அந்தரங்களை மற்றவரிடம் போட்டு விடைப்பவன் ஒருபோதும் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. நடுவரவர்களே, மன நிம்மதி நாம் சொல்லும் விஷயங்கள் வெளியே செல்லாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தைரியம் தான் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளிக்கிறது. ஆயிரம் உறவுகள் சூழ்ந்திருந்தாலும் நம் பலவீனங்களை சொல்லும் போது பலவீனமாக பார்க்காமல் அரணாக நின்று காப்பவனே உண்மையான நண்பன். நடுவரவர்களே, எனவே நண்பன் என்பவன் ரகசியத்தை காப்பான் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது. அதுவே உன்னத நட்பின் அடையாளமும் கூட என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: மிகவும் சுருக்கமாகவே உங்களது வாதங்களை வைத்து பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்ததற்கு நன்றி இளமா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நண்பன் ரகசியத்தை காப்பவனே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோஸ்வரி குண்ராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் 174வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் 2வது முறையாக இணைகின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். காத்திருந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
5: சந்தர்ப்பத்தை தந்த தியாட்சி கலையத்துக்கும் நீரது சாபாதாருக்கும் நடுவர் சபா கீர்த்திசனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய தலைப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு.
0: ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை ரகசியமானாலும் உண்மையை சொல்வானா?
5: ரகசியத்தை காப்பவன் அந்த பகுதிக்கு வருகிறான். அது இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட சிலபுரம் வந்து கேட்டு போட்டு கேட்கணும் உண்மையான
0: நண்பனா இல்ல? அவரும் உண்மையான நண்பன் தானே, உங்களை காப்பாற்றுறதுக்காக ரகசியத்தை உண்மையை சொல்வோர்
5: தானே.
0: என்ன
5: பார்த்தேன் உங்களை விருத்தமாக உங்களோட குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி வீடுகளை பற்றி அது போய் என்ன
0: ரகசியத்தை காப்போம் என்று அழைக்க சொல்ல
5: வருகின்ற குடும்பத்தினும் தெரியக்கூடாது. அந்த இப்போ வந்து உண்மையான நண்பன் அவன் அவனுக்கு கடவுள் அழைக்கிறவன்
0: கிடைக்கும்
5: காப்பாற்றான். அவருடைய
0: இணைந்து உங்கள் வாதங்களை சுருக்கமாகவே வைத்தமைக்கு நன்றிகள் சொன்ன. இந்த நேரத்திலும் நீங்கள் இணைந்து கொண்டது எங்களுக்கு பெருமாள். அதிக நேரம் பேசாவிட்டாலும் இந்த பட்டிமன்றத்தின் ஊடாக நீங்கள் இணைந்திருப்பது உண்மையிலேயே பெருமாள். ஏனென்றால் உங்களை போன்றவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த இரவிலும் விழித்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் இணைந்தது நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நண்பன் ரகசியத்தை காப்போன் என்ற அணிக்காக திரு சண்முகநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு 174வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நான் எடுக்கவில்லை. வணக்கம்.
6: வணக்கம். நான் கேமலேந்திரா சந்திரசேகரம்.
0: எங்கள் சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
6: ஓ, நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன். சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
6: சரி, இப்போ நான் ஒரு பக்கம் நாலு பேர் வந்திருந்தா எதிர்பார்க்கறதுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் பேசியிருக்கு.
0: மகளேந்திரா, இப்பொழுது அந்த அணிக்காக நீங்களும் வலி சேர்க்க போறீர்கள்.
6: அது அப்படிதான் செய்யணும். வேண்டாம், அதனுடைய லண்டனிக்காக வந்தோம். சரி, வணக்கம். வணக்கம் பட்டிமன்ற நடுவர் செவ்வாய் ஈஸ்வரன் அவர்களே.
0: வணக்கம்.
6: இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க 174வது பட்டிமன்ற ஆதரம் நியூ ஆதரவமானதற்கும் பட்டிமன்றத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உலகவாழ் தமிழ் மக்களுக்கும் இந்நிலையில் பேசியவர்களுக்கும் பேசியதற்கும் எதிரணியில் பேசியவர்களுக்கும் எனது செம்மொழி தமிழின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி, வணக்கம்.
6: உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியம் ஆனாலும் உண்மையை
0: சொல்லுவானா?
6: அப்ப நான் ரகசியம் ஆனாலும் உண்மையை சொல்லுவேன்.
0: இப்ப
6: ரகசியம் என்னக்கல நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு அந்த ரகசியத்தை பற்றி எடுத்துக்கொண்ட ரகசியம் என்பது கூடையில் கொடுக்கிற ரசமாயிருக்கணும். இந்த பாதுகாப்பான கொடுத்தா அதை இரகசியமா குச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனா ரகசியம் என்பது பாலையில போடுகிற ரசமா இருந்தால்
0: எல்லாரும் பரவும்,
6: எல்லா இடமும் பரவிடும். அதனுடைய அத ஒரு ரகசியம் எங்கெங்க சொல்றோமோ அங்க அந்தந்த மாதிரிதான் அதுக்கு நாங்க அனுபவிக்க முடியும்.
0: என்ன
6: கூறிக்கொண்டு உதாரணமாக இப்ப இதுக்கு கருத்து சொல்ல வருமென்றால், இப்ப ஒரு இளமைய தொட்டி ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள்.
0: என்ன
6: நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல நட்பு பழகி கொண்டிருக்கின்ற போது ஒரு நண்பன் அந்த நண்பர்கள் ஒருவர் வந்து இன்னொருவனுடைய தங்கைய கல்யாணம் காதலிக்கிறான் வச்சு கொள்வாங்க. காதலிக்கின்ற போது அது அவன் அந்த நண்பர்களுக்கும் தெரிஞ்சிட்டு தங்கச்சியார காதலிக்கிறான் சொல்லி என்ன தெரிஞ்சால் அந்த தங்கச்சியாருக்கு ஒரு சம்பந்தம் தாதப்பன் சம்பந்தம் பேசுறதுக்கு அது தமையனுக்கு தெரியாது. என்ன அப்படி தங்கச்சி சம்பந்தம் பேசினா அதே இடத்துல நண்பன் தான் காதலிக்கிறான்னு தெரியுது.
0: என்ன
6: அந்த இடத்துல நான் இன்னும் சொல்ல போனோம். என்ன வேற கருத்து சொல்லுவோம்னா, ஒரு பழைய படம் ஒன்று பார்த்து ஞாபகம் இருக்குது. சிவாய் நடிச்ச உடனே இருக்கணும் சிறியிருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாரு. அந்த ஒரு கட்டத்துல இந்த மனைவியாலேயே அவர் கொலை செய்யப்படுற ஒரு கட்டம் வருது. அது இந்த உட்டு நண்பனுக்கு அது அந்த ரகசியம் தெரிய வேற அவன் காப்பாற்றுவான். அந்த இந்த படத்தை முடியல சிவாஜி செல்வர் கொண்டு வந்தால் தந்தை,
0: கொண்டு
6: வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் சகோதரி, கொலையும் செய்வால் பத்தினி, உயிர் காப்பான் தோழன்டு. உயிர் காப்பான் தோழன் வந்து எப்பவும் தந்தை நண்பனை காட்டுக்கொள்ளணும். என்ன என்ன இந்த இது மதமே அப்படி உண்மையான நண்பர்கள் வந்து அந்த நண்பனுக்கு எப்படியான இக்கட்டான ஏழையில ஒரு சூழல் இருந்ததோ அப்பொழுது அவன் செய்தவர்கள உண்மையை சொல்லி அவனை காப்பாற்ற
0: பார்க்கணும்.
6: அதும் பார்க்க நாங்க ஏன் போய் தலைவருவான்னு சொல்லி போட்டு நாளவி வெளியில போகணும் பார்க்க தானும் அதுல நின்று அத உங்கள்
0: வாதங்களை வைத்தவர்கள் நன்றி நன்றி வணக்கம்
6: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். மிகவும் சுருக்கமாகவே இரா சந்திரசேகரன் அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்தார். உண்மையான நண்பன் ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வோனே உண்மையான நண்பன் என்று நான்காவது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் திருமதி பிலோமினா என்று நினைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
4: கொஞ்சம்
0: கலைப்பது தானே பாட சொல்லி கேட்க
4: அதாவது நண்பன் காப்பாற்றுவான் மற்றவன் காப்பாற்ற மாட்டார் என்ற மாதிரிதான் அந்த கருத்து.
0: இல்ல இல்ல இப்ப ஒரு ரகசியத்தை உண்மையான நண்பன் அப்படியே அவர்களுக்கிடையிலேயே இருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல அந்த உண்மையை சொல்வோம் அவர் இப்படித்தான் இப்படித்தான் எல்லாம் செய்தவர் என்று அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது அந்த உண்மைகளை எல்லாம் வெளிகளுக்கு சொல்லுவானே.
4: அதான் சொல்லு காப்பாற்ற மாட்டார்
0: ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார் ஆனா உண்மையை சொல்லுவார்.
4: நடுவர் கேதுவுக்கும் சுயநட்சி கொண்டதுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் இரவு வணக்கத்தை கூறிக்கொண்டு அதாவது ஒரு நண்பன் வந்து உண்மைய காப்பாற்றுவான் என்று சொல்லித்தான் நாங்கள் ரகசியங்களை கொடுக்கிறோம். ஆனால் மனித எங்கட இயல்புக்கு எங்கட இதற்கு ஏற்ப நாங்கள் அதை மாறிடுவோம். அந்த செய்தியை வந்து அதன் சொல்லதான் நாங்கள் சொல்லுறோம் நம்பித்தான் சொல்லுறோம். ஆனால் அதை மீறி வருகிறேன்னு சொன்னா வேற மனித இயல்பு அதாவது எங்களை அரட்டை அடிச்சு கொண்டிருக்க நண்பர்களோட செய்யல அந்த உண்மைய வந்து வெளிப்படுத்திடுவாரு
0: வெளிப்படுத்திடுவீங்க.
4: அப்ப அதை பச்சமே வாய்தவரியாவது வந்துடும் அந்த ரகசியம். அப்ப அதாவது அவர் ரகசியத்தை காப்பாற்றவில்லை. அப்ப அந்த உண்மைய வந்து அப்படியே மற்றவரைக்கு பரப்பிடுவார். அதே மாதிரிதான் நட்பின் பெயரால வந்து சொல்லப்பட்ட அந்த ரகசியத்தை வந்து சிலவள வீட்டுல வந்து கூட அந்த மனைவிக்கு கூட அல்லது கூடிய இன்னும் யாரிடமும் சொல்லி
0: விட்டுருவினர்.
4: மிக நெருங்கிய நண்பருக்கும் திருப்பி சொல்லி போடுவினர். மற்றவைக்கு சொல்லாதே என்று சொல்லி
0: சொல்லிடுவினர்.
4: அந்த கருத்து என்ன அது அப்படியே கைமாறி கைமாறி அந்த ரகசியம்
0: போய்விடுமோ
4: போய்விடும். அப்ப அந்த உண்மை வந்து இல்லாம போயிடும். அதாவது அவன் கூறியது வந்து கடத்தப்பட்டுட்டது ரகசியத்தை அவன் காப்பாற்ற இல்ல. அடுத்தது வந்து இப்ப நாங்க சூழ்நிலைக்கு காரணமா வந்து இப்ப வந்து சமூகம் வந்து காரணத்துக்கு பெற்றோர் ரெண்டு வைங்களேன் பெற்றோர் வந்து ஒரு நண்பன்கிட்ட கேக்குறான் அப்படி நடந்ததா உண்டதாண்டெல்லாம் கேட்கலாம் என்ன அது அழுத்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கலாம். அப்ப இவர் உண்மையை சொல்லி விட்டுருவார். இவர் சொல்லிட்டா அது வந்து ரகசியம்
0: காப்பாற்றப்பட மாட்டாது.
4: இப்ப அதாவது சில சமூகம் கூட இது நடந்ததா அப்படி இப்படி என்று கேட்கிறவை இருக்கணும் தானே அப்படி கேட்க அது வந்து பரப்பப்பட்டுடும். அந்த உண்மை வந்து பரப்பப்பட்டுடும் அவரை வெளியால போயிடும். அந்த ரகசியம் காப்பாற்றப்பட இல்லை. இப்ப தொடர்ந்து இப்ப ஒரு நட்பு வந்து அதாவது உயிருள்ளவரை நட்புன்றதான்
0: சொல்லுவினேன்
4: சரி. ஆனால் நடுவுல வந்து ஏதாவது நட்புக்குள்ள வந்துடும்
0: சண்டை. நட்புக்கு வரமுறை இல்ல தானே ஒருவருடன் தான் நட்பா இருக்கணும் வரமுறை இல்லையே
4: அதுவும்
0: அதனால் பறந்து வேண்டும்.
4: ஆமா அதுக்கப்ப இடையில வந்து பிரிஞ்ச உடனே என்ன செய்யணும் இந்த சொன்னதை வந்து அங்காள மக்களுக்கு கடத்தி இருக்கிறேன்.
0: முதல் கடத்தி போட்டுதான் அடுத்த வேலை
4: கடத்தி போட்டுதான் அடுத்த வேலை செய்யணும். அப்ப அந்த ரகசியம் வந்து காப்பாற்றப்பட இல்லை. அந்த வகையில வந்து இந்த ரகசியங்கள் வந்து நட்பால வந்து காப்பாற்றப்படும் என்று இல்ல உண்மையை சொல்லி விட்டுருவார்கள். அதாவது எங்கட சூழ்நிலைக்கேற்ப மனித இயல்புக்கேற்ப அதனால வெளிவந்துடும் அந்த ரகசியங்கள் எல்லாம் என்றுதான் என்ற கருத்து. டிஆர்டி வானொலிக்கும் நடுவர் கேதுவுக்கும் நேரு வியாபார மாளிகைக்கும் நன்றியை கூறி இதுவரை நேரம் எனது உரையை கேட்டதற்கும் நன்றி கூறி எல்லோரிடமிருந்து உதவி பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள். உங்கள் உடல் நலத்துக்கும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். உண்மையான நண்பன் இரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வான் என்ற அணிக்காக திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை நிறுவப்பட்டிருக்கிறார். 174வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக உண்மையான நண்பன் உண்மையை சொல்வானே அல்லது இரகசியம் காப்பவனா? தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்போதி சிவநாதன். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
7: இனிய வணக்கம். என்பான கேதுவை உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி.
0: உங்களோடும் உரையாடுவது எங்களுக்கு இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து கலந்து கொள்வது எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியே.
7: அதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு தெரிஞ்சத சொல்லிட்டு போவோம். 174வது வாரத்தை
0: பட்டிமன்றம் வாரங்களை பார்த்தா இப்ப 400
7: பட்டிமன்றத்தில் இந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு கரம் தருகின்ற நியூ ரூபி ஸ்தாபனத்தினருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் கூறுகிறேன். என்னவென்றால், ரகசியம் என்பது வந்து ஒரு இது பெரிய ஒரு சொல்லுண்டு. எனவே ஒரு நண்பரா இருப்பவர் ரகசியத்தை காப்பாற்றுவானோ, அதுதான் உண்மை, அது சரி. ஏன் அவ்வளவுதான் இப்பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ரகசியம் என்பதை கூறுகிறேன். அந்த ரகசியத்தை கூறிக்க அது உண்மையாக இருந்தாலும் என்ன பொய்யாக இருந்தா அதை காப்பாற்ற வேண்டும். ஆனா காப்பாற்றி கொண்டு இங்க செய்யறது பிழை என்பதை அவருக்கு சொல்ல வேணும். நண்பரோட அவரோடு சொல்ல வேண்டும். ஆனால் அதை வெளியில் வந்து சொல்லுவத அவரை திருத்த பார்க்க விளங்கினதா? உண்மையான நண்பரை ரகசியத்தை சொல்லிட்டார். ஆனா இந்த ரகசியம் பிழையா இருக்கு என்றால் இவர் அடுத்த முறையும் வந்து இன்னும் ஒரு பழியான ரகசியத்தை சொல்லப்படுறேன். அப்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு விருப்பமான நண்பர் உண்மையான உங்களோட தலைப்பிலே உண்மையான நண்பர் என்று இருக்கு. அப்ப நாங்கள் அனுப்பிச்சு கொள்ளுங்க. அவருக்கு அவரை திருத்த பார்க்க வேண்டும்.
0: திருத்த பார்க்க வேண்டும்.
7: அவர் திருந்தாது விட்டால் இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கக்கூடியதாக நாங்கள் விட்டு வெளியேற ஒண்ணுமே ஒழிய ஒருவர் ஒரு ரகசியம் என்று சொன்ன ஒன்றினே எடுத்து என்னவருக்கு நாங்கள் நண்பராக இருந்து கொண்டு சொல்வது மிக மிக தப்பு. அதை நாங்கள் அன்னி பார்க்க வேணும். இப்ப என்ன இப்ப நான் வந்து உங்களுக்கு செய்து எனக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பட்டிருக்கிறேன், என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் என்னுடைய உண்மையான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க, நீங்க அதை கேட்டுட்டு இன்னொரு போய் சொல்லுவீங்களா? உங்களுக்கு பெரிய ஒரு பட்டுட்டாரு சொல்ல மாட்டீங்க. என்னன்னா, இந்த பிரச்சனைய நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்னால உதவி செய்ய முடியும் என்றால் உதவி செய்யலாமே ஒழிய அதனை போய் அவரை சரியாக்குறதுக்காக இன்னொருடம் போய் அவர் சொன்னதை சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுவீங்களா? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. எனவே இயன்ற அளவு அவரை திருத்த முயற்சிக்க வேண்டுமே. நாங்கள் ஒழிய நாங்கள் போய் ஒரு நண்பர் என்ற சொல்லில நாங்கள் போய் அதனை ரகசியம் என்று போட்டு ரகசியத்தை நாளைக்கு இவரை விட இன்னொரு நண்பர் எனக்கு வருவார் என்று சொல்லி போட்டு அவரை உதாசீனப்படுத்தி விட்டு இன்னொரு நண்பரிடமோ இல்லது பிறரிடமோ யார் கூறிய ரகசியத்தை கூறுவது மிகவும் தப்பு. இதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் பல பல விதைய இடங்களில் மிகவும் மாட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இன்னமுமே எங்களுக்கு இது பெருங்கோல். இத்தனை ஆண்டுகள் நடந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு காணாமல் எல்லாம் மௌனிக்கப்பட்டு போயிருக்கிறதுக்கு காரணமே இந்த ரகசியங்களை நாங்கள் போய் பகிரங்கமாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வேளையில் இதுதான் எங்களுக்கு அந்த அவர் சொன்ன ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும், அவர் திருத்த பார்க்க வேண்டும், அதனால இது பிள்ளையா சரி என்று நாங்கள் இருவருமாக கதைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாமல் நீ எனக்கு போறப்போ சரியா எனக்கு பிடிக்க இல்லை என்று சொல்லிட்டு மௌனமா இருப்பதுதான் அது உண்மையான நண்பருக்கு சரியாக இருக்கும் என்று என் கருத்தாக கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இனி உங்களோட முடிவு எப்படியோ அதன் வழி கூறுங்கள். முடிவை கேட்க அவரோடு இருக்கிறேன். நன்றி.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனி ராணிக்காக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை எருகப்பட்டிக் கொண்டு நூற்றி 174வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இணைந்திருக்கின்றார். வைபருடாக டென்மார்க்கிலிருந்து ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: நான் நலமா இருக்கிறேன். நானா இணைய முடியல, இடைஞ்சல் இதுகளால. சென்ற வாரம் கேட்கவும் இல்ல, இப்ப உங்களை கேட்க வேண்டது ஆவலா பாத்து கொண்டதுல நல்லா போயிட்டு வந்துட்டேன். என்ன தலையங்கம் என்ன சொன்னீங்க?
0: உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்போனா, அல்லது உண்மையான நண்பன் இரகசியமே ஆனாலும் உண்மைய சொல்லுவானா?
8: உண்மை சொல்லுவோம். நண்பன் என்றது எல்லாம் அது பள்ளிக்கூட தோழர் மட்டும்தான் நண்பர்.
0: நண்பர்
8: வந்து அவங்கள் வளர்ந்து இறந்துட்டாங்கள் என்றால் அவனாம இந்த துறையில நிப்பானா இருந்தால் அது நண்பன் என்று இல்லை, அது பேச்சுக்கு மட்டும்தான் நண்பன்.
0: நண்பன் ஓ,
8: செயல் விஷயத்துல பாக்கன்னா சொல்லுக்கு அவங்களை அண்டு கொடுத்து நல்ல மாதிரியு சொல்றது. ஆனா விட்டு நாங்கள் விலகி கொஞ்சம் தள்ளி இருப்போம். அந்த டைம்ல நீங்களும் நல்லா பூத்து குலுங்கி காய்ச்சி அவனும் பூத்து குலுங்கி காய்ச்சாத்தான் அந்த ஒருவருக்கு ஒருவர் இடிக்காது, நல்ல நண்பராக
0: இருப்போம். அப்ப ரகசியத்தை காக்காமல் உண்மையை சொல்வான் தான்,
8: உண்மையை சொல்வான், உண்மையை சொல்லுவான். அதன்படி இருந்தாத்தான் சரியான முறையில். ஆனா ரகசியம் என்றதை காக்க மாட்டான். அது எப்படி பார்த்தாலும் அது ஒன்றிலே வீடு இணை இல்லாம இருந்தாத்தான் அது நண்பு. நண்பனாக நாங்கள் நீடிச்ச காலமா நண்பனாக இருக்கலாம். ஒரு நாங்கள் எங்கட துன்பங்கள் துயரங்கள் எங்கட பலவீனத்தை சொல்வோம் இல்லோ, நாங்கள் உண்மையில ஒரு நம்பி எங்களை இரண்டு சரியான தாக்கம் இருந்தால் நாங்கள் எங்கட பலவீனத்தை நண்பனுக்கு சொல்றோம். நண்பனோ நண்பியோ நாங்கள் அந்த இரண்டு எங்களுக்கு ஆறுட்டே சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது, மாமாட்ட சொல்ல முடியாது, ஆரோட்ட சொல்ல முடியாம நாங்கள் நம்பி முழுக்க சொல்லிடுவோம். முழுக்க சொல்லிட்டு ஆனா நாங்கள் கொஞ்சம் வசதி ஏதோ ஒரு வழியில நீ கேட்க அவரோ ஒரு விஷயத்த கேட்பாரு, அவரோ அவவோ ஒரு விஷயத்த
0: கேப்பினோம்.
8: அந்த டைம் நாங்க நடுவில் ஒரு கட்டம்
0: வந்துடும்.
8: அந்த இந்த எங்களுக்கு கன சிக்கல் தான், இந்த ஒரு சிக்கல்ல நாங்கள் அதை மேம்பண்ணல பொருட்படுத்தல சொன்னா பிழைச்சது எல்லாம் போச்சு. அதெல்லாம் அந்த நண்பனோ நண்பியோ அதால இந்த இயக்கத்துல கஷ்டப்பட்டு அந்த இயக்கத்துல துளையிடும். ஆனா நண்பன் நண்பி எல்லாம் அந்த பள்ளிக்கூட தோழர் அன்னைக்கு அதுதான் பெர்ஃபெக்ட். அந்த நல்ல நண்பரும் நல்ல நண்பி. நாங்கள் வளர்ந்து உண்மையான விஷயம் இப்ப நாங்கள் உண்மையில அந்த படிச்சு நல்ல மாதிரி இருக்க சொல்ற துன்பம் அந்த டைம்ல எங்கிருந்து மரம்
0: விருட்சமாயிடும்.
8: இதுல நண்பர் என்ற சாமான் ஒருபோதும் இல்ல, அது சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் நண்பர் என்று நான் சொல்றேன். நண்பர் என்று நாங்கள் பலவீனம் கஷ்டப்பட்டு நாங்கள் நண்பர் என்று நம்பறமே தவிர அது நண்பர் என்று கை கொடுக்க மாட்டது. இந்த செயல் இப்ப நாங்கள் ஒரு வீடு காணி எல்லாத்தையும் குடுத்துட்டு வரோம், என்ன முறாக்கள் தெரிஞ்சதோ அப்ப குடுத்து தெரிஞ்சோ எல்லார்ட்டும் குடுத்துட்டு வரோம்னு வைப்போம். வந்தா திரும்பி நாங்கள் போக முடியல, இங்க சிச்சுவேஷன் அப்படி எப்படி ஏதோ ஒரு நேரம் போனா நம்மட காணியும் இருக்காது, நம்மட இதுவும் எங்களுக்கு என்று உரிமை இருக்காது. அப்படியான நண்பரும் அப்படியான உறவும் அந்த தெரிஞ்ச மனுஷர் அதே போல நண்பர் தான் எங்களை அப்பா இதுல யாரோ ஒரு முறையில தெரிஞ்ச வேண்டேங்க, அதுவும் ஒரு நண்பர் நண்பர் நண்பர் என்ற முறையில உண்மையான தோழர் நண்பர் உயிர் உயிர் காப்பது மாதிரி வருது. ஆனா எங்களுக்கு போனா ஒரு இடம் கூட கிடக்குது கூட தர முடியும். அதே இந்த பிள்ளையால் பேர பிள்ளையெல்லாம் ஆடு நிக்கோம் ஆடு நிக்கோம் ஒரு காரணம் சொல்லுவேன், நாங்கள் எப்பவும் கொட்டெல்லாம் போய் நிக்கணும். அப்ப இது நண்பர் எப்படி சொல்றது பேச்சு வார்த்தைக்கு நாங்க சொல்லலாம், அண்டு தொட்டு உங்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூட காலத்துல இருந்தே இது எங்கட நண்பர். நாங்கள் கல்யாணம் முடிச்சு இந்த புள்ளிய பேர புள்ளி எல்லாம் கண்டுட்டோம், இவங்க நண்பர். அது பேச்சுக்கு சொல்லலாம், செயல்முறையில ஒரு காலம் இல்ல. நான் சொல்றேன் உயர் காக்க உயர் நீங்க சொன்னா உயர் காப்பான் நண்பனா
0: உயிர் காப்பான் நண்பன் என்று கூறுகிறார்கள்.
8: நான் சொல்றேன் அப்படி இல்ல,
0: இடுக்கன் கலைவுதான் நட்பு.
8: அதுதான் நான் அப்படின்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லைன்னா சுவமா இருங்கன்னா நான் சென்ற வர முறையில் மன்னிச்சு
0: கொள்ளுங்கன்னா
8: சுவமா இருங்கண்ணா வைக்கிறேன்.
0: என்ன இந்து உங்கள் பாதங்களை வைத்து வைக்கிறேன். நன்றி வணக்கம்.
8: நன்றி
0: வணக்கம். உண்மையான நண்பன் ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்லுவானே என்ற அணைக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். இரண்டு வாரமாக இடம்பெற்ற இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பை இனி கூறலாம் என்று நினைக்கின்றேன். பேச்சாளர்கள் எல்லாம் தங்களது வாதங்களை வைத்து விட்டார்கள். புதிதாக யாராவது இணைங்க விரும்பினால் விரைவாக இணைந்து தங்கள் வாதங்களை வைக்கலாம், அல்லது தீர்ப்பு கூறுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதற்கிடையில்

0: நீண்டின் அகிலனும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்கள் தானே?
1: நன்றி. நீங்கள் இந்த தலைப்பு வந்து நண்பர்கள் வந்து
0: ரகசியம் காப்போனா அல்லது உண்மையா சொல்லுவேனா? காப்போனா காக்க மாட்டாதோனா?
1: உண்மையா சொல்லு. இதை பார்த்து ரகசியம் ரகசியம் காப்புறேன்னு பாக்குறேன்.
0: காக்குறேன் அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். சரி. ஓ,
1: இதற்கு முதல் பேசிய எதிர்கட்சி
0: எதிர்கட்சி என்று சொல்லி அவர்கள் ஆளுங்கட்சி தெரியாது. நீங்கள் எதிர்கட்சி ஆகி போட்டீங்கள்.
1: ரகசியம்
0: காப்போனே நண்பர் என்று அணிக்காக உங்கள் வாதங்களை தாருங்கள். எப்படி எப்படி
1: நடுவர்களே, நாங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த நண்பர் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், சரி இது நடந்தது நடந்து முடிச்சது. நான் உனக்கு
0: சொல்றேன்,
1: நீ அங்க திருப்பி கதைச்சு இத சாதாரணமா கொண்டு
0: போதவமாக்காத சாதாரணமாக
1: சொல்லுவேன். அப்ப நான் சொல்லுவேன் நடவடிக்கைகளே, நான் மௌனமா இருந்தாலும் அந்த கதை திருப்பி வந்தா நான் என்ன சொல்றது? அப்ப அந்த கதை திருப்பி வந்தா நான் கதைக்கத்தானே நடவடிக்கை. இன்று கூட நான் பட்டிமன்றம் கேட்டு வந்து இன்று ஒரு மத்தியம் நடந்த பிரச்சனை, என்னுடைய நண்பர் சொன்னார் இது நடந்த பிரச்சனை அது ரகசியம் கண்ணம் காட்டினார்.
0: கதைக்காத
1: பிரச்சனை இல்லை வேறு. அது என்னது, என்னை பற்றி ஒரு ரகசியத்தை நீங்க சொல்ல வேண்டிய இருந்தால் நான் கதைக்கத்தானே வேணும்.
0: கதைக்கத்தான் வேணும். அப்போ
1: அதை சொல்ல அது கண்ணை காட்டினர். சரி, ஓகே.
0: நீங்கள் அவரை உண்மையான நண்பராக ஏற்றுக் கொண்டு விட்டீர்கள். அதனால் ரகசியத்தை காத்து விட்டீர்கள்.
1: அவர் காப்பாற்றி விட்டுட்டு ஏந்து சொன்னார் இந்த நேரத்தில் கதைக்க கூடாது என்றால் அந்த நண்பர் இந்த நேரம் கழிச்சா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும்
0: தானே,
1: விளங்கும் தானே? இந்த நேரம் கழிச்சால் எத்தனை மணி, 10 மணி, எத்தனை மணிக்கு பேசு போலீஸ் வரும், அங்க வரும், காவல்துறை வரும் என்று சொன்னால் நான் அமைதியா வந்துட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை இந்த ரகசியங்காத்த நண்பனுக்காக நான்

0: உண்மையிலான நர்வர்களே, இதை நல்ல திருப்பா வழங்கணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவது நன்றி வணக்கம்.
1: 164வது பட்டிமன்றம். உண்மையான நண்பன் இரகசியனை இரகசியத்தை காப்போனா அல்லது இரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? இரகசியத்தை காப்போன என்ற அணிக்காக பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் திருமதி குணநாய பசுபதி. அவர் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒருவர் ஒரு மனக்குறையுடன் வந்து ஒன்றை சொல்லும் பொழுது அதை பத்தாக்கி சொல்லுவான் அல்ல நண்பன், கட்டி காப்பவன் தானே நண்பன். அவன் தான் அவனது மானத்தை காப்பாற்றுவான், அவனது பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வை சொல்லி தருவான். இரகசியமாக காதுக்குள் சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்க நினைப்பான். அவனிடம் ஒரு இரகசியத்தை சொன்னவன் அது லொக்கரில் வைத்த மாதிரி அப்படி இருப்பாங்கள். ஆபத்தில் அரணாக இருப்பான், அவன் தான் நண்பனாக இருக்கின்றான். ஏனென்று கேட்பார் இல்லாமல் அதில் நட்பு அப்படி இல்லை. பாடசாலைகளில் நட்புகளிடையே இத்தனையோ ரகசியங்கள் பரிமாறப்பட்டிருக்கும், அவையெல்லாம் கட்டி காக்கப்பட்டிருக்கும். இன்று கூட அந்த நட்புகளுக்கு உதாரணமாக நாங்கள் அன்று வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் இன்றும் நினைவுகளில் வருவது. இவைகள் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். ரகசியத்தை காத்து கொண்டிருக்கலாம், காலம் மாறலாம், ஆனால் நம்பிக்கை என்பது மாறக்கூடாது. கடலின் ஆழத்தை கூட நாங்கள் அளந்து விடலாம், ஆனால் ஒரு நண்பனின் ஆழத்தை அறிந்து கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்கும். அது ரகசியங்கள் எல்லாலே சூழப்பட்டு பொக்கிசமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்று திருமதி குணநாயகி அவர்களும் வாதங்களை வைத்திருந்த உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனே என்ற அணிக்காக வாதங்களை வைத்திருந்த இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது இடுக்கை இழந்தவன் கை போல் அங்கு இடுக்கன் களைவதான் நட்பு. இன்றல்ல 2000 வருடங்களுக்கு முன்னே வள்ளுவ பெருந்தகை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் நட்பை பற்றி.

இருக்க உங்களை பாடசாலை காலத்தில் இப்படியே பல பல நண்பர்களையெல்லாம் பார்த்திருக்கின்றோமே. புலம்பெயர் தேசத்தில் கூட பல நண்பர்களை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். ஒரு மனிதாபிமானம் உள்ளவனாக இவ்வளவு நட்புகள் எல்லாம் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம், இரகசியங்களை காத்திருக்கின்றோம். ஏன் எங்களது மனோநாவை எல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லோரும் நட்பாக பாராடுகின்றார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் ஒரு உண்மையான நட்பாக நாங்கள் அவரை பார்க்கவில்லை, பேசவில்லை. அவருடைய செயல்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அவர் எப்படி எப்படி செய்தவெல்லாம் எங்கள் மனதுக்குள்ளேயே நாங்கள் போட்டு அசை போட்டிருக்கின்றோம். அவர் செய்த நற்செயல்களை எல்லாம் இரகசியங்களாகவே நாங்கள் அப்படியே வைத்து பாதுகாத்திருக்கின்றோம். ஒரு ஒளிவு மறைவு இல்லாத நட்பு தானே தொடர்வதாக இருக்கின்றது. கர்ணன் துரியோதனனில் இருந்து பல இலக்கிய கதைகள் இருந்து நட்புகள், ஏன் குசேலர் கதை கூட அருமையாகவே சொல்லியிருந்தார், அவள் கொண்டு சென்றது. மூன்றாவது நபர் துணை வந்தபின் தான் பிரிவது நட்பு. ஆனால் இரண்டு நண்பர்களிடையே, உண்மையான நண்பர்களிடையே இவ்வளவு இரகசியங்கள் பரிமாறப்பட்டிருக்கும், இவ்வளவு உண்மையான நட்புகள் அங்கு செழித்தோங்கி இருக்கும். ஆகவே இரகசியங்களை காப்பவனே நண்பன், தோள் கொடுப்பவன் தான் நண்பன் என்று திருவாளர் ஜேசுதாசன் அவர்களும். தொடர்ந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, நட்புக்கு இலக்கணமே நம்பிக்கையின் ஒரு தூண் தானே, தனது பலவீனங்களையும் சோகங்களையும் பகிர்ந்து கொள்வது. யாரிடம் பகிர்ந்து கொள்கின்றார்களா? உடன்பிறப்புடன் பகிர்ந்து கொள்கிறார்களா? உற்றார்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்களா? அல்லது எவர்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு உண்மையான நட்புடன் தானே, உண்மையான நட்புகள் அந்த இரகசியத்தை காப்பவர் என்றுதானே, தெரிய வராது என்ற நம்பிக்கையில் தானே எல்லாத்தையும் அவன் பகிர்ந்து கொள்கின்றான். எனக்கு தனக்கொரு துயரம் வரும் பொழுது தோள் கொடுப்பதற்கு அரணாக நிற்பவன் தானே உண்மையான நண்பனாக இருக்கின்றான். அவன் எத்தனை இரகசியங்களை எல்லாம் காத்திருக்கின்றான். இப்படி

திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த இருந்து இணைந்து சிறப்பித்த எங்கள் சண்முகநாதன் தங்களது வாதங்களை வைக்கும் பொழுது, ஒரு ரகசியம் என்பது அது எம்முடனே இருக்க வேண்டும், நேர்மையை காப்பாற்ற வேண்டும். ஒரு நேர்மையை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. அது ஒரு உண்மையான நண்பனிடம் தானே அதை எதிர்பார்க்க முடியும். அந்த உண்மையான நட்பு கிடைத்தது என்றால் அது ஒரு பரமாகத்தானே இருக்கின்றது. அது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் சோகம் துயரம் துன்பம் வந்தாலும், அந்த ரகசியங்களை எல்லாம் காப்பவன் தானே உண்மையான நண்பன் என்று சண்முகநாதன் அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போம் தானே, அவனை தானே ரகசியமாக நாங்கள் ரகசியத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் பட்டு ஒரு முறை அவனை நண்பன் என்று நம்பி அவனிடம் ரகசியங்களை சொல்லும் பொழுது அது பரகசியமாக்கும் பொழுது, அவனை நாங்கள் அடுத்த முறை அதற்கு சொல்லாமல் விட்டு விடுகின்றோம். பல நட்புகள் பிரிந்து விடுகின்றன. உயிர் கொடுப்போம் எல்லாம் செய்வோம் என்று வருகின்ற நட்புகள் பல ரகசியங்களை உடைத்து விடுவதால் தானே அவர்களை எல்லாம் விலக்கி வைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மையான நண்பர்கள், உண்மையான நட்புகள் எப்படியெல்லாம் ரகசியத்தை பாதுகாத்து எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றது. நாங்கள் செய்யும் வேலைகளுக்கு ரகசியமாகவே நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் நாங்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அதை ரகசியமாகவே பாதுகாத்துக் கொள்வதும் தானே உண்மையான நண்பன் நண்பாக இருக்க முடியும், உண்மையான நண்பனாக இருக்கின்றார்கள். இப்படி தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள்.

சுவிட்சர்லாந்து இணைந்து கொண்ட அகிலன் அவர்கள் தனது விவாதங்களை வைக்கும் பொழுது இறுதியாக ரகசியம் காப்பான் தானே நண்பன், ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது கண் அசைவாலேயே தனது ரகசியங்களை எல்லாம் சொல்லி விடுகின்றவன் தானே நண்பனாக இருக்கின்றார்கள். நேரம், இடம், ஏவல் இவைகளை எல்லாம், காலம் இவைகளை எல்லாம் பார்த்து அந்த ரகசியத்தை காத்து கொண்டு தன்னையும் காப்பாற்றி எம்மையும் காப்பாற்றி கொண்டு ரகசியமாக செல்வோம் தானே உண்மையான நண்பன் என்று அகிலன் அவர்களும் தங்களது வாதங்களை, ரகசியத்தை காப்பவனே உண்மையான நண்பன் என்று அணிக்காக வாதங்களை வைத்திருந்தார்கள்.

இரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனே உண்மையான நண்பர் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரன் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவர் தனது விவாதங்களை வைக்கும் பொழுது காப்பேன் என்றுதானே சொல்லுவார்கள், ஆனால் இரகசியத்தை சொல்வதுதானே அவர்களது முக்கிய வேலையாக இருக்கின்றது. ஒருவருக்கும் சொல்லிவிடாதே, ஒருவருக்கும் சொல்லிவிடாதே என்று சொல்லி அனைவருக்குமே சொல்லிவிடும் உண்மையான நண்பர்கள் தானே இன்று எல்லோரிடமும் இருக்கின்றார்கள். எப்பொழுது காட்டி கொடுக்க நினைப்பவர்கள், காட்டி கொடுப்பவர்கள் வரலாறு எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அது உண்மையான ஒரு நண்பனாக தானே எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று எங்கள் போராட்டமே காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதென்றால் அதில் இருந்த உண்மையான நண்பர்களால் தானே அது சாத்தியமாகி இருக்கின்றது. உண்மை உண்மை என்று எல்லாவற்றையும் காட்டி கொடுத்து விட்டார்கள். இரண்டு தோணியில் கைப்பவர்கள் நட்பு வட்டாரத்தில் இவர்கள் வந்தவர்கள் தான் இந்த உண்மையை சொல்பவர்கள், தூற்றுபவர்கள், நண்பர்கள் என்று இவர்களை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான நண்பர்களாகவே எம்முடனே அவர்கள் பழகி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல்பவன் தான் உண்மையான நண்பன் என்று அணிக்காக பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகர் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது இரகசியம் ஒரு கூளையில் கொடுக்கின்ற ரசம் மாதிரி இருக்க வேண்டும், அதை வாழை இலையில் விட்டு வலித்து சாப்பிடுகின்ற வலித்து குடிக்கின்ற ஒரு ரகசியமாக இருக்கின்றது. இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லும் இடத்தை பொறுத்துத்தான். உண்மையிலேயே காதல் இப்படி பல விடயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இவைகள் எல்லாம் ரகசியமாக சொன்னாலும் அவைகளையெல்லாம் உண்மையை சொல்வோனே இங்கு நண்பனாக இருக்கின்றான். உண்மையை சொல்ல வேண்டும், உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லுகிறார்கள். அவன் ரகசியத்தை காக்காமல் உண்மையை சொல்லி அவனை காப்பாற்றுவனே உண்மையான நண்பன், அதுதான் நட்பு என்று இரா சந்திரசேகரம் அவர்களும். பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா அண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது நம்பித்தானே எல்லாவற்றையும் சொல்கின்றோம், ஆனால் வெளிப்படுத்தி விடுவானே, நட்பின் பெயரால் பலருக்கு தெரியப்படுத்தி விடுகின்றார்களே. சூழ்நிலை காரணமாக, சமூக நடைமுறை காரணமாக இரகசியம் என்று காப்பாற்றப்படாமல் போகின்றது. ஆனால் அந்த இரகசியங்கள் எல்லாம் உண்மையான நட்புகள் மூலமே, உண்மையான நண்பன் மூலமே தான் பரகசியமாக்கப்பட்டிருக்கின்றது. பிரிவு, எதிர்பார்ப்பு இவைகள் இல்லாமல் போகும் பொழுது உண்மையை அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் உண்மையான நண்பனாகத்தான் இருக்கின்றார்கள் என்று திருமதி பிலோமினா அண்டன் அவர்களும். தொடர்ந்து இறுதியாக தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒன்றிலும் ஈடு இணை இருந்தால்தான் அது நட்பாக இருக்க முடியும், ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வு வரும்பொழுது அது நட்பாக இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் உங்களது ஏக்கம் பலவீனத்தை எல்லாம் நாங்கள் இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக ஒரு அந்த நேரத்தில் எங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் உண்மையான நண்பர்களிடம் கூறிவிடுவோம். ஆனால் இடையூறுகள் வரும்பொழுது, இடைஞ்சல்கள் வரும்பொழுது அவையெல்லாம் பிழைத்துவிடும், நாங்கள் போட்ட கடிப்பெல்லாம் தவறாகிவிடும், அவர்கள் உண்மையை கூறிவிடுவார்கள். பேச்சுக்கு மட்டும்தான் நட்பு, நடைமுறைக்கு நட்பு இல்லை என்று திருமதி ராதா அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்தார்கள்.

பக்க வாதங்களையும் உற்று நோக்கும் பொழுது நல்ல நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா? நட்பிலே இரண்டு முக்கியமான பண்புகள் தான் இவைகள். ஆனாலும் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நல்ல நண்பன் உண்மையை சொல்வனாக இருக்க வேண்டும் அல்லது அந்த உண்மையை சொல்லும் விதத்தில் நட்பின் மாண்பு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் ரகசியத்தை காப்பவனே நல்ல நண்பன் என்ற அணிக்காக தங்களது வாதங்களை வைத்திருந்தவர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு விடயத்தை பயந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது நட்பின் அடிப்படை கடமையாக இருக்கின்றது. உலகமே எங்களை கைவிட்டாலும் எங்களுடைய இரகசியங்களை பாதுகாக்கும் நண்பன் எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான புகலிடமாக இருக்கின்றான். நமது பலவீனங்களை அறிந்தவன், பலர் இருக்கலாம், அவற்றை பிறரிடம் சொல்லாமல் காப்பவனே உண்மையான நண்பனாக இருக்கின்றான். உண்மையை சொல்லுகிறேன் என்ற பெயரில் ஒருவருடைய தனிப்பட்ட விடயங்களை ஊரறிய செய்வது நட்பல்ல, அது நம்பிக்கை துரோகம். அப்படி என்று தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். நாங்கள் இரகசியம் அறிந்தவன் நண்பனாகலாம், அதை உலகத்துக்கு சொல்லாமல் காப்பவனே உண்மையான நண்பன் என்று அவர்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். என்றாலும் உண்மையை சொல்பவனே நல்ல நண்பன் என்ற அணியில் தங்களது வாதங்களை வைக்கும் பொழுது அவர்கள் தங்களது வாதங்களை நாங்கள் தவறு செய்யும் போது தட்டி கேட்காமல் இருப்பவன் நம்மை நேசிப்பவனா அல்லது நம்மை இழக்க விரும்பாதவனா? ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. முகத்துக்கு முன்னாலே பாராட்டி பின்னால் குறை கூறுபவன் நண்பன் அல்ல. நாங்கள் தவறான பாதையில் செல்லும் போது நம்மை தடுத்து நிறுத்துபவன் சில நொடிகளில் நமக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் அவனுடைய அறிவுரை எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். அப்போ எங்களது அவன் வெளியில் தங்கள் எங்களது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்லுவான். நமக்கு பிடித்ததை சொல்பவர்கள் பலர், ஆனால் நமக்கு தேவையான உண்மைகளை சொல்பவரே உண்மையான நண்பனாக இருக்க முடியும். நாங்கள் விழும் பொழுது கைதட்டுபவன் நண்பன் அல்ல. நாங்கள் விழுவதற்கு முன்பே எச்சரிக்கை செய்பவனே உண்மையான நண்பன் என்று அவர்கள் பக்கத்து வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு பக்க வாதங்களின் முடிவாக நமது நம்பிக்கையை பாதுகாக்கின்றான், எங்களது தன்மானத்தை காப்பாற்றுகின்றான், நண்பின் எல்லைகளை மதிக்கின்றான், இரகசியங்களை காத்து எமது நண்பர் என்று கூறினாலும் எங்களது தவறுகளை திருத்துகின்றான், எங்களை சிந்திக்க வைக்கின்றான், எமது எதிர்காலத்தை பாதுகாக்கின்றான். ஆனால் இரண்டுக்கும் இடையில் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கின்றது. இரகசியத்தை காப்பது என்பது தவறை ஆதரிப்பதல்ல, உண்மையை சொல்வது என்பது இரகசியத்தை அம்பலப்படுத்துவதும் அல்ல. நண்பன் நம்முடைய தனிப்பட்ட இரகசியங்களை பாதுகாத்து கொண்டே நாம் தவறு செய்யும் போது தனிமையில் உண்மையை சொல்லலாம். இதுவே ஒரு முதிர்ச்சியான நட்பாக இருக்கின்றது. ஆகவே இரண்டு பக்க வாதங்களையும் நன்று அலசி ஆராய்ந்த பின்னர் உண்மையை சொல்வனுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் இரகசியத்தை காப்பவன் நமது கடந்த காலத்தை பாதுகாக்கின்றான், உண்மையை சொல்பவன் நமது எதிர்காலத்தை பாதுகாக்கின்றான். ஆனால் அந்த உண்மையை அன்புடன் சொல்லப்பட வேண்டும், அந்த இரகசியம் நம்பிக்கையுடன் காக்க வேண்டும். நட்பின் உயர்ந்த இலக்கணமே அதுதான். இரகசியத்தை உலகத்துக்கு சொல்லாதே, உண்மையை நண்பனுக்கு சொல்ல தயங்காதே. இறுதியாக நாங்கள் சொல்ல வேண்டிய தீர்ப்பின் அழுத்தமான வரிகளாக, நல்ல நண்பன் நமது இரகசியங்களுக்கு காவலனாகவும் நமது தவறுகளுக்கு எச்சரிக்கை மணியாகவும் இருக்க வேண்டும், இருக்கின்றான். ஆனால் இரகசியத்தை காப்பது அவனது நேர்மை, ஆனால் உண்மையை சொல்வதுதான் அவனது அன்பு, அதுதான் நட்பின் இலக்கணம். ஆகவே உண்மையை சொல்வதுதான் சொல்பவனே உண்மையான நண்பன், நண்பன், நண்பன் என்று கூறி இந்த பட்டிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இணைந்திருந்த அனைவரது கரங்களையும் பற்றி கொண்டு.

அந்த உறவுகள் இதுவரை கடந்த திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா என்ற தலைப்பிலான 174வது பட்டிமன்றத்தை மறு ஒலிபரப்பாக தந்திருந்தோம். நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சபா கேது அவர்கள், அவர்களுக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றத்தில் இணைந்து கொண்டு பேசிய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 5:09. ஐக்கியராட்சியத்தில் 4:09. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியை தொடர்கின்றது.

0: ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் வழமை போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் வாரத்தில் இடம்பெறுகின்றது. ஜெர்மனி நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அறிவுக்கு வேலை கொடுக்கின்ற நிகழ்வாக வானிலையில் வலம் வருகின்றது. இதோ புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தானமாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை விடையாக பெறலாம். அது என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. கடந்த செவ்வாய்க்கிழமை இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வதனா தயாளன் அவர்கள், ஆரம்பித்து வைத்தார் மொழி முத்து என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் பாசம், உரிமை, பானம், உதாசரீனோ உதாசரீன் என்று சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து உதயன் அவர்கள் உரிமை, உதாசீனம் என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் நாடு, பின்பகுதி விடை சொல்லவில்லை. மீனா அவர்கள் தாய், தானம் என்று சொல்லியிருக்கிறார். ராதா அவர்கள் தியாகம், திருப்பம். சியாமலா அவர்கள் பாதை, பின்விடை சொல்லவில்லை. பிறகு உரிமை, உள்நோக்கம் என்றும் சொல்லியிருந்தார். சுபாஷினி அவர்கள் உரிமை, உள்நோக்கம். புஷ்பவதி அவர்கள் உரிமை, உள்நோக்கம். இந்த 9 நேர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முன்பகுதி விடை வந்துவிட்டது அன்பு உறவுகள். அதாவது முன்பகுதி விட என்ன விடையாக பெறும்? மொழி, உரிமை, பாசம், உரிமை, நாடு, தாய், தியாகம், பாதை, உரிமை, உரிமை, உரிமை என்று சொல்லியிருக்கிறார்கள். முன்பகுதி விடையை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். 4வது நாளில் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இன்று 5வது நாள். நீங்கள் முன்பகுதி விடையையும் பின்பகுதி விடையையும் கண்டுபிடித்து எங்களோடு வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகள். இன்று 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 வியாழக்கிழமை என்றாலும் வெள்ளிக்கிழமை வைத்தியும் இழுக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். உங்களால் முடிந்தால் இன்றைக்கு நீங்கள் இதை அனுப்பி வைக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. அதாவது 5வது நாளாக இன்று இந்த நிகழ்ச்சியில் இந்த கேள்வியே சென்று கொண்டு இருக்கின்றது. புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக, வாக்களிப்பவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை விடையாக. அல்வா கொடுப்பார்களோ? அல்வா அந்த இனிப்பாக இருக்கின்றபடியால் ஆனாண்டு வராது. சரி, விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்பவர்களை, வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் பொன்னானது, முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: பாரிசு லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நன்றி. நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: ஒரு கவலைக்கு கண்ணீரையும் நினைத்து கொண்டு
0: என்னமா
2: கவலையான இது கொண்டு கண்ணீரை நாங்களும்
0: அதற்கு கண்ணீரை காணிக்கையா செலுத்துறீங்க
2: கண்ணிக்கையா கவலையா இருந்ததும் பார்க்க முடியாம இருந்தது
0: அதான்
2: உங்களுக்கு என்ன மாதிரி இருந்திருக்க என்ன சொல்றது தெரியல ஆண்டவன் ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலை கொடுக்கணும் வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் வேண்டிக் கொண்டு ராஜாண்ணா இதுக்கு வந்து நான் உரிமையை எடுக்கிறேன்
0: உரிமை எங்கள் உரிமையை நாங்க இனிங்க விட மாட்டீங்களா உங்களுக்கு
2: உரிமையை எடுத்து உள்நோக்கம் புள்ளியு சொல்றீங்களா
0: அப்படின்னு
2: சொல்லி சொன்னா அவருடைய உள்ளத்தை அறியறதுக்கு
0: விரும்புவினான்
2: என்னடா நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இத உண்மையான நீங்கள் பற்றோட என்னத்தை செய்ய
0: போறீங்கள
2: எங்களுக்கு விழுத்த போறீங்களோ அல்லது திரும்ப விழுத்த போறீங்களோ அல்லது எங்களுக்குரிய அந்த உள்நோக்கம்
0: உங்களுடைய
2: உள்நோக்கத்தை அறிய வேணும் அத உள்ளத்தை அறிய வேணும்
0: உள்நோக்கம்
2: அது நீங்கள் புளியண்டல்ல சொல்றீங்க
0: மற்ற என்ன சொன்னீங்க ஆமை அதில் உருண்டு கிடப்பது உள்ளம் என்பது அதில் ஒளிந்து கிடப்பது நன்றி அவர் ராணி சமந்தர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்தான் புற வணக்கம் வணக்கம் பதனா நிலமா இருக்கீங்களா உங்களுக்கு காண கிடைக்கல பதனா உங்களோட அன்பு கணவர் என்னோடய நின்றார்
2: பெரிய
0: சாலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு கதவு திறந்து போயிருக்கீங்க
3: கிட்ட நிக்கல அந்த முதல் அவையண்டி ஆக்களை வச்சுட்டு அந்த கொஞ்சம் பிள்ளைகள் போனவ உள்ளது நாங்க போனாங்க நாங்களே
0: போனோம்
3: நானும் உரிமையில இருந்து உரிமை இருக்கு
0: தானே
3: கோபம் கொள்றதா இல்ல சந்தோஷமா
0: நன்றி வாழ்த்துகள் அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்கும் நன்றிகள் அன்பு வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே ஒரு நிகழ்ச்சியில் வந்து கிட கிட கிட கடண்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கலாம் இப்பொழுது இனி விளம்பரத்தை போட நீங்கள் வருவீங்க விளம்பரம் போட அப்புறம் அதை இடையில நிறுத்தி எல்லாமே கேட்டு இருப்பவர்கள் நிறைய நிறைய பேர்கள்
4: போட்டு
5: வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்
4: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்குது கேமா, நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை விட்டு புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
3: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
4: ஓ கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
5: ஆம் உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 5:20 ஐக்கியராஜ்யத்தில் 4:20 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் ராணி.
2: உத்தரவாதம் அல்லது உறுதி தாங்குவோன்னு கேட்கணும்.
0: உத்தரவாதம்
2: என்ன செய்யறது, நீங்கள் செய்யறதுகளுக்கு உத்தரவாதம் தாங்க
0: இல்ல இல்ல இல்ல நீங்க என்ன அப்படி இந்த கேள்வியின் அர்த்தம் என்ன? கேள்விக்கு அர்த்தம் இருக்கு இல்லவா? தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக, நாங்களும் தேர்தலில் பெரிய சக்தி என்பதை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்க கூடியதை விடையாக பெறலாம்.
2: அன்றைக்கு பதனா சொன்ன விட அன்றைக்கு நான் சொன்ன நான் நினைக்கிறேன்.
0: என்ன விடையம்மா?
2: அவன் இந்த என்ன சொல்றவா உளறலோ என்ன இல்ல என்ன சொன்னவா இப்ப
0: நீங்க பெரிய ஆள் என்பதை காட்டுவதற்காக நீங்க பெரிய ஐப்பாட்ல பெரிய ஆள் சொன்னா சண்டித்தனம் விடுவீங்கள். அப்ப நீங்கள் சண்டித்தனம் விடுமாறி வாக்காளர்களுக்கு நீங்கள் உங்களோட வாக்காள தான் நீங்கள் அவர்களை விழுத்துறதும் எடுக்கிறதும் அது வராது.
2: அனுப்பாமட்டுக்கு அனுப்புறது
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு நாங்கள் வரவேற்று கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்
0: சகோதரி, நலமா இருக்கீங்களா?
6: என்ன
0: நீங்க கலைச்சு போனீங்க, சரியா பாக்க தெரியுது.
6: சாப்பிடுறீங்களா?
0: அப்படியே வாங்கி எல்லாருக்கும் வீட்டுல வாங்கினது.
6: நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறீங்க, அதை கேட்டேன். அங்கதான் நின்றேன்னா அது
0: கேட்டேன்.
6: அன்றைக்கு பேத்திக்கு பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதான் வேற இல்ல.
0: நானு
6: பேர் இருக்கிற அந்த உதிமை என்றெடுத்த, அதாவது பிள்ளைக்கு வந்து உரிமைதான் கிடைக்கும். பிறந்த ஒரு பிள்ளை பிறந்துட்டு வந்தா அவைக்கு அந்த நாட்டின் உரிமை கிடைக்கும். அப்ப அது உரிமையை எடுத்து உச்சு காட்டுதல் எடுத்துல, உச்சு காட்டுதல் என்ன அந்த வெறுப்பு குறியாட்டு, அந்த ஏமாத்துற மாதிரி அந்த வெறுப்பு குறியாட்டு வினம்
0: நல்லவர்கள் வந்தாத்தான் நல்லது செய்வார்கள், மற்ற உதவி செய்வார்கள். இந்த நேரமும் நாங்கள் போய் கலைக்கக்கூடிய உங்களுடைய பிடிக்கணிகளை சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்றம் நன்றி. அப்படியே உங்களுக்கு நன்றிகள்.
6: உச்சக்கார
0: திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, எனக்கு தெரியவில்லை, அவர் மீண்டும் வரலாம். நேரம் பொன்னானது அன்புறவர்களே. நிகழ்ச்சியில் கலகப்பாக கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே. எங்களை வாட்ஸ்அப் மகாராணி வந்திருக்கிறார், அவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வாட்ஸ்அப் மகாராணி.
7: வணக்கம் அன்பான ராஜாண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க அன்பான தங்கச்சி?
7: எல்லாம் இருக்கிறேன் இருக்கிறேன். நன்றி வானொலியில எங்களுக்கு தந்ததுக்கு.
0: என்ன வானொலியில தந்தாங்க? நான் ஒன்னும் சொல்ல இல்லையே.
7: நீங்க ஒன்னும் சொல்ல இல்லையோ? ஐயற்ற மணியில இருந்து கேட்டேன்.
0: ஐயற்ற மணி அது வேற, அது சும்மா நான் உடைய விட்டு சொல்லி வந்தானே.
7: நன்றி இருக்காங்க.
0: என்ன கேட்டு சொல்லுங்க.
7: மறைவு நிகழ்வுகளை எங்களுக்கு கேட்க வைத்திருந்தீங்க.
0: கடைசியா யாரு பேசினவர்
7: உண்மையிலே ராஜானா எனக்கு அந்தரமா போயிட்டு கணக்க
0: பாத்தீங்களா? என்ன மாதிரி நடிக்கிறீங்க நீங்க? சும்மா நடிக்காங்க. கடைசியா நான் பேசின ஆள் என்ன பேரை சொல்லுங்க. கவலையா எனக்கு? என்ன கவலையா இருந்தது? கவலையா நானும் தான் கவலையா இருந்தேன். நானும் தான் கண்ணீர் விட்டு அழுதேன். நானும் தான் சாப்பிடாம இருந்தேன். அப்ப என்ன செய்யறது?
7: எனக்கு வந்து இப்படி தனிச்சிருக்கு.
0: காலமில் இருந்து நான் ஒரு கோபி குடி கேட்க 2 மணி
7: என்ன
0: மதி என்ற பழமொழி இருக்குது. அடிக்கடி அம்மா சொல்லுவா, சொல்லுவார் சொன்னா கேட்பாரு.
7: உணர்வு வந்தா தான் தெரியும். உங்களுக்கு சுத்தி இருக்கு அவன் எங்களை போல.
0: நீங்க
7: காசு இல்லா விட்டாலும் என்னடா எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படி
0: என்று சொல்லுங்க. அளவைக்கிறீங்க புஷ்பவதி.
7: ஏன் அழக்கூடாது?
0: நான் அழுவேன்.
7: பூமாலை
0: கட்டினவன் நேற்று.
7: அப்பா கட்டாயம் கொண்டு
0: போவேன். உரிமையிலிருந்து உச்சி காட்டுறது அது பிறகு.
7: உக்ரம்
0: உள்ள முக்கிரம் என்ன வியாழக்கிழமை
7: வியாழக்கிழமை
0: உதறி தள்ளு உதறி தள்ளுறது என்ன உதறி உதறி உதறி தள்ளுறது உள்ள
7: பெருமாள் சுவாமி கண் திறந்து இருக்குமா வியாழக்கிழமையில மற்ற நாள் அவர்கள் மூடி விட்டு விடுவார்களாம் அந்த இதால
0: அவங்க கள்ள விளையாட்டுகள் உள்ள கோயில் இருந்தே இல்லாதையும் பவுன பவுன கொண்டு போறவங்களோட நீங்க பெருமாள் சுவாமி ஒரு ஆள் செய்கிற சிலைக்கு வந்து கண்ணை மூடினா கண்ணை திறந்தான் அது சிலைதானே என்ன செய்யறது நிரம்ப விழுக்க வேண்டிய என்ன படப்பட்டு அது செய்ய கடவுள் இருந்து சும்மா
7: ஞானம்
0: இல்ல சகோதரி உண்மையா பாக்க அந்த கோயில் அந்த கோயில கொண்டு அள்ளி கொண்டு கொடுக்குது சனம் அது என்ன அந்த கோயிலுக்கு கொடுத்து என்ன பிரயோசனம் உனக்கு பேருக்கும் புகழுக்கு அவனையும் கொண்டே கொடுக்குற அந்த பத்து வேலைகளுக்கு ஒரு டொய்லெட் 100 டொய்லெட்டை கட்டி கொடு அதில் நிம்மதியா போய் டொய்லெட்டா இருக்க என்ன அதை செய்ய நீ முதல் உள்ள புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அதை செய்யுங்களா ஒரு பத்து பத்து பாடசாலையை கட்டுங்க பத்து பாடசாலையை கட்டி கொடுங்க அந்த ஐயோ அதோட போய் பாக்கீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டது இவ்வளவு வறுமை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பாவங்கள் அதுகளுக்கு செய்யுங்கப்பா அதுகளுக்கு சும்மா வந்து எத்தனையோ கோடி கோடியை கொண்டே பொண்ணை கொண்டு கொடுக்குறீங்கப்பா தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காக நகை போடுறது அதே மாதிரி நகையை கொண்டே கடவுளுக்கு கொடுக்கும் கடவுளுக்கு கொடுக்கும் கடவுள் ஒரு சிலை ஒருவன் செய்த சிலை அதுக்கு கண்ணை மூடி வச்சானே கண்ணை திறந்து வச்சானே வெங்கடேசுவா நான் கண்ண என்னமா கண்ணை திறந்தாரு என்ன வியாழக்கிழமையே திறக்கிறேரா நல்லவர்களை காப்பதற்காக கெட்டவர்களை தீயவர்களை அழி அலி என்றுதான் விட்டு இருக்கு
7: இப்ப இங்கேயும் இருக்குது எங்கட சபரிமலை ஐயப்பன் கோயில்
0: அன்பான உறவுகளுக்கு நான் கேட்டுக்கிறேன் லாக்குர்னோல பயங்கர திருட்டுகள் போகின்றது கவனமாக இருக்குமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் லாக்குர்னையில 6 மணிகளுக்கு போற வேலைக்கு போற எங்களுடைய சகோதரங்களுடைய நகைகளை எல்லாம் பறிக்கிறார்களாம் அன்பு உறவுகளே மிகமாக தாமதமாக தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் இது முற்கூட்டியே நடக்கின்றதாம் மிகவும் எங்கள் அவதான சென்று வாருங்கள் கவனமாக நடவுங்கள் என்று உங்களை எல்லாரையும் அன்புரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களும் சொல்லுங்கள் லாக்குனூர்ல மிக மிக அட்டாசம் அதாவது 15, 14, 17 வயது பிள்ளைகள்லாம் இந்த வேலை செய்கிறார்களாம்
7: அப்படிதான் கனடால இருந்து ஒரு அம்மா சொன்னா
0: கழுத்துல கைய கைய வைக்க வேண்டாமா கைய கைய வைக்க விடாதீங்கள் அது மயக்க மருந்து அந்த கையில இருக்கு நீ உன்னை பார்த்தா இந்த தாய் மாதிரி இருக்கிற தங்கச்சி மாதிரி இருக்கிறேன் சொல்லி கதைச்சு போட்டு டக்குன்னு அந்த கையை வைப்பாளையா கழுத்துல அப்படியே மயங்கிடுவீங்களாம் கவனமா நடந்து பாருங்கள் கவனமா கவனமா இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் அதுவும் இன்னைக்கு தான் மரண வீட்டுலாம் அறிஞன் சௌதரி மற்ற வேண்டிய பாவங்கள் விடிய ஒளி மின்னத்தினையும் கொள்ளாம பிள்ளைகளையும் விட்டுட்டு இத்தனை வேதனைகளுக்கு மத்தியில அதுல போய் ரம்மில ரேம் பிடிச்சு இதை பிடிச்சு மெட்ரோவை பிடிச்சு போற புள்ளியில இந்த நகையால ஆசையை போடட்டுக்கன் பாவங்கள்
7: வீட்டுல
0: போட்டுட்டு வெளியில போயிருக்க காட்டுறது வெங்கடேச பெருமாள் உங்களுடைய கண்ணை கட்டி வைப்பாங்களா அது பக்கத்துல கூப்பிட்டு வச்சு கதைச்சிட்டு இருப்பாங்க என்ன சமயம் திண்ட கலையும் கலப்பதுகளையும் பார்க்க கூட
7: உண்மையா
0: நல்லா பேசத்தான் போகணும் ஆனா பேசத்தான் போகணும் இதுல சொல்லத்தான் போகணும் மக்களை கொஞ்சம் மாதிரி சிந்திங்கள் நீங்க விடைய சொல்லுங்க உதறி தள்ளுறத
7: சொல்லிட்டு நீங்க அழுதிட்டு
0: நன்றி வாழ்த்துக்கள்
7: உதறி தள்ளுறது
0: அவர் சகோதரி புஷ்பவதி அவர்கள் புஷ்பவதியை தொடர்ந்து வைஃபர் ஊடாக வந்திருக்கிறார் எங்களுடைய சியாமலா சியாமலா கதையுங்கள் சியாமலா
8: நன்றி
0: வாழ்த்துக்கள் கேக்கலா பெரிய பிரச்சனை வரும் நன்றி நன்றி சியாமலா சொல்லுங்க சியாமலா நலமா இருக்கிறீங்களா வடியா சாப்பிட்டீங்களா நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் எத்தனை மணிக்கு வந்த நான் ரேடியோக்கு நான் வரைக்கும் மூன்று அப்புறம் வாரமும் இத்தனை மணிக்கு வந்த நான் மறந்து
8: போனேன்
0: இல்ல இல்ல பசி தலையை பசியில தலையை சுத்து பிற போய் டக்கண்டு கடையில போய் சைவ சாப்பாடு கட்டின்னு வந்தேன் கட்டின்னு வந்து போட்டு சாயி அருளமுதம்
8: போட்டேன்
0: அது மூன்று மணிக்கு போட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வரை இல்ல
8: நினைக்கிறேன்
0: தர்சன் குட்டி நான் சொல்லி போட்டு வந்தா அவர் மறந்துட்டார் அல்லது
8: கொஞ்ச நேரம் வரை இல்ல நான் இந்த கேக்கையில ரெண்டு மணியில தான் கேட்டேன் அப்ப அது எல்லாம் முடிஞ்சுதா
0: அப்ப ரெண்டு மணி நாங்கள் சொல்லிட்டாங்க
8: அது ரெண்டு மணிக்கு சும்மாவே தங்களுக்குல கதைக்குறதில வந்து கமலியோட நின்ற வேண்டும் யாரோ சொல்லி கொண்டு கேட்டது அவள் அந்த கேட்டனா பேந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டது வானொலி தடப்படையில ஒரு சத்தம்
0: அங்க அந்த சவுண்ட் எழுபடையில
8: ஒரு சத்தமும் வேற இல்ல
0: அப்ப நீங்க விட சொல்லுங்க அவன் கட்டிக்காரிக்கண்டா
8: அதுக்கு முதல் உரிமை சரியா ஆண்டு கேக்குறேன்
0: அது நான் சொல்ல மாட்டேன் அதை நான் சொல்ல நான் வெள்ளிகளை வந்து கொண்டு எழுக்கணும்
8: வெள்ளிகள் இல்ல உரிமை அல்லது நாடு வரும்
0: நாடு நாடு ஆளா
8: என்னடா பிறக்கிற எல்லாருக்கும் நாடு இருக்குதானே
0: எஸ்
8: உரிமை நாடு ரெண்டுல ஒன்று வரணும்
0: எதம்மா நீங்க சொல்றீங்க எனக்கு ப்ளீஸ் விடிய விடிய சொல்லுங்கம்மா
8: இப்போதைக்கு நீங்க உரிமையில இருந்து
0: இன்றைக்கு உரிமை
8: உத்தரவாதத்தை சொல்லி பார்க்க
0: உத்தரவாதம் ஓகே எத்தனை வருஷம் கரண்ட் உத்தரவாதம்
8: 24 கரண்ட்
0: பாதுகாப்பாக இருங்க தயவு செய்தேன் உத்தரவாதம்
8: தருகின்றேன்
0: சவுண்ட் குறையுது கூட சவுண்ட் குறையுது படிப்பு வந்து கடவுள் குடுக்கறது இல்ல படிக்கிறது
8: அடுத்த
0: வணக்கம் நலமா இருக்கிறீங்களா
9: ஆம், நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நீங்க எப்படி?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம், நன்றி.
9: என்றும் அண்ணா அப்படியே உற்சாகமா இருக்க வேண்டிக் கொண்டண்ணா.
0: வெங்கடேஸ்வர வெங்கடேஸ்வர பெருமாள்
9: நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அண்ணா, நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: நல்லா இருக்கு. கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் இல்ல அடங்குற அவரு கால் மாட்டில் ஒரு பொம்பளை புள்ள அவனவன் பாடுற உள்ள பாட்டு பார்த்து எல்லாரையும் ஒரே மாதிரி சமநிலையில வச்சுக்கோள். ஒருத்தன் அள்ளி கொடுக்கறதா, அவன் பேய் விளையாட்டு காட்டுறதா, அடுத்தவன் பாவம் வேலைக்கு போய் முறி முறி என்று முறிஞ்சு
9: அனுபவிப்பினும்
0: பாலா
9: அப்ப தெரியும்.
0: நீங்க கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை சொல்லாதீங்க, கிருஷ்ணன் நல்ல கடவுள்.
9: உங்களோட
0: கௌரவத்தை காப்பாற்றுறது உங்களோட வாக்கால உங்களுக்கு உள்ள உரிமை, வாக்களிப்பதுதான் உங்களுக்குள்ள உரிமையில மிக மிக உயர்ந்த கடமை. இந்த வாக்களிக்காம வாங்கி வச்சு போட்டு வீட்டுல இருக்கிறது எல்லாம் ஒன்றுக்குமே உதவாதுகள்.
9: தாடி
0: வளக்க தாடி வளர்த்துட்டே இருப்ப அந்த காலத்துல நல்ல இகிரா சாணக்கியன்ற முகம் கொஞ்சம் கடுமையான ஆள்.
9: உரிமையில இருந்து
0: உத்தரவாதம் நன்றி வாழ்த்துக்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட விளையாட்டு முடியும். நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராதா அவர்கள் ராதாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம் மதனா.
10: என்னாச்சு
0: அத்தான் கொண்டு வந்து பெரிய பேக் கொண்டு வந்தவர் அறியிற விஷயங்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்தா வானலில் வந்து சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு எல்லாம் அது தீங்கா இருக்கின்றது என்று நினைச்சால் சொல்லுங்கள். நீங்கள் பாவங்கள் சரியா சிலருக்கு ஒன்றும் தெரியாதம்மா. வாழ்க்கை என்றால் இவ்வளவு பெரிசு சொன்னது தெரியாது. வாரதும் வேலைக்கு போறதும் சாப்பிட்றதும் சமைக்கிறதும் பிள்ளைகளை கவனிக்கிறதும் அந்த இதுகளுடைய செயல்பாட்டோட இருப்பார்கள். ரேடியோ கேட்குறீங்களான்னு கேட்டால் ஐயோ உங்களுக்கு நீரம் இல்லை, சரி ஆசையா சொல்லுங்கள் பாவங்கள் நீங்களுக்கு நீரம் இல்லை. இதோ நான் தண்டனை கொடுக்க போறேன்னா நினைச்சு நான் தண்டனை தர மாட்டேன்மா. நீங்க கேட்கற நீங்க கேளுங்க.
10: அப்பா சொல்றவர் என்ன மாதிரி ஆக்களை கண்டா நீ அதை குடுக்கணும்
0: வைக்கிறார்களாம். அதையும் நீங்க டக்கண்டு போய் டிக்கிய துறக்காதீங்க, காரையும் துறக்காதீங்க. அந்த வெள்ளை பேப்பர் இருந்தால் ஆள் அங்க பக்கத்துல நிப்பாருன்றதான் ஐடியா. நீங்க போன மணித்தியாலம் இவ்வளவு நேரம் இவ்வளவு கடைக்கு போறீங்களா இங்க போறீங்க இடெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் கவனிச்சு செய்கிறார்களாம். மிக மிக கவனம். இல்லையம்மா நீங்க போங்க, வடிவா போங்க. காசு ஒரு பாக்கெட் மணி ஒரு கோப்பி குடிக்கக்கூடிய அஞ்சு ரூபோட மற்றது நகைகள்ல மோதிரங்கள் எல்லாம் கலட்டி வச்சு போட்டு ஹை ஆட்டி பரவாயில்ல. இவ்வளவு பணக்காரி ஒன்றுமே இவ்வளவு கவலையா இருக்கு எனக்கு.
10: நீங்க சொல்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. பணக்காரர் என்று சொல்றது சரி. நான்
0: விளங்கிதான் சொல்றேன். அது கடவுள் தருவார். நீங்க ஜோசிக்க கடவுள் ஏதோ ஒரு வழியில தருவான் தானே உள்ள. எங்கள் கமலவணி அடுத்த பாவம். அப்ப சொல்லுங்க என்ன இப்ப என்னத்துக்கு வந்தீங்க? நாளைக்கு சந்திப்போம்.
11: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் தயாளன். நிலைமை இருக்கீங்களா?
11: ஓ நிலைமை இருக்கிறோம்.
0: ஓகே சொல்லுங்க.
11: என்ன லாஜப்பிள்ளை திருவிழாக்கு இவ்வளவு தூரம் அவங்க அரவித்தல் கொடுக்குறாங்க, நாங்க போட்டு கொண்டு பெறாதீங்க, நாங்க போட்டு கொண்டு
0: பெறாதீங்க. மகிழ்ச்சி அடைகிறது சரித்திரத்தை நீங்க படிச்சு கொண்டு வந்தா அப்படி கடவுளி இப்படி ஒரு நாடு ஆண்டுலாம சொல்லுங்க. கடையில உடைக்கிறாங்க, கடையில உடைச்சு மின்னியன் கடை
11: மட்டும் இல்ல ராஜா. இந்த என்னன்னு சொல்றேன், இந்த சாப்பாடு எடுக்கிற இந்த என்னன்னு சொல்ற சின்ன ஒரு மெஷினுக்குள்ள சாப்பாடு வச்சுட்டு போயிருந்தா
0: அதையும் எடுக்கிறாங்க. நன்றி சகோதரம். அவர் தயாளன் அவர்கள். தயாளனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்புகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் உங்களுக்காக என்ன மாதிரி போகின்றது, வேகமாக ஓடிக்கண்டே போகின்றது நேரம். நீங்கள் வருவதைத்தான் குறைச்சி கொண்டிருக்கிறீர்கள். 5:46, இன்னும் 10 நிமிட துளி இருக்கின்றது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா. நலமா இருக்கீங்களா மீனா?
12: ஓ நாங்க நல்ல சொல்லலாம் அண்ணா. நீங்க
0: நான் நல்ல கதை கேட்டுட்டு இருந்தீங்களோ?
12: ஆ நல்ல கேட்டு கொண்டதனே.
0: அதுதான் அதான் வேற பஞ்சி
12: போட்டு குடுக்குறீங்க குடுக்குறீங்க வாங்குறீங்க குடுக்குறீங்க வாங்குறீங்க.
0: எங்க வாங்குறோம்? அவங்க தரறாங்க
12: இல்ல சண்டு வந்துருக்கு குடுத்து குடுத்து வாங்க. நீங்க போட்டு வாங்கிட்டு வாங்கலாம்.
0: ஐயோ பாவங்கள் அப்படி சொல்லாதீங்க.
12: தேவாரங்கள் படிச்ச அத கேட்கவே மனதுக்கு அழுக வந்துட்டு
0: உங்களுக்கு
12: சுண்ண பாட்டு மாதிரி பாடுறதில்ல.
0: பெரிய பாவம் செய்த நன்றியுள்ள ஜீவன் நன்றி. அது உண்மையா அறிந்தவருக்கு தான் தெரியும்.
12: உரிமையால
0: சொன்னா தான்
12: கூட்டிக்கொண்டு வந்து அவர் மேல்களை எல்லாம் கழுவி சாப்பிடுக்க பக்கத்து வந்துருப்பார். கூட்டிக்கொண்டு
0: தனக்கு சாப்பாடு
12: கொடுத்தோன்னா சாப்பிடு வர்றது இல்ல ராஜா எனக்கு சில சில சில மிருகங்களோட கற்று இல்ல நாங்கள் அப்புறம் மாட்டுக்கு அடிச்சா எனக்கு கவலை வரும் பாக்க
0: வாயில் அஜீவங்கள்
12: வாயில் அஜீவனுக்கு அப்படி செய்யக்கூடாது ராஜா. தான் ராஜா நான் தப்பி நாடு சொல்லி
0: பாரு முதலாவது தாய்நாடு தாய்நாடு தான் சொல்லி போட்டுமே உள்ள அதான் பாத்துட்டு சொல்றேன் பால் பால் அன்பால் அன்பால் அன்பால் துணிவு துணிவு துணிவு துணிவு வீரம் உயிர் உயிர் உயிர் தாலாட்டு தாலாட்டு தாலாட்டு தாய்நாடு தாலாட்டு தாலாட்டு
12: தாலாட்டு
0: தாய்நாடு சொல்லு இல்ல ஓ தாய்நாடு சொல்லி
12: நாளைக்கு
0: சொல்ல மாட்டேங்க.

0: சாப்பாடு கிடைக்கும் அந்த நேரத்துக்கு தான் பெறணும், அந்த நேரம் மட்டும் கிடைக்க இல்லைன்னா பட்டினி கிடக்கணும். அதானமா இறைவனுடைய தீர்ப்பு, இறைவன் தான் செய்யற, நீங்க செய்யறீல்ல. நீங்க கேட்டு வாங்கலாம், வாயில்ல புள்ளியண்டா கெட்டிக்காரனா இருப்பான், வாயில்லாதவரும் கொடுக்க அவங்க ஒரு சாப்பாடு தாங்க ஒன்று சொன்னா என்ன அரிசி ஒன்று கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு, தங்களை பொன்னி அரிசி சோறும் இருக்குது, குத்தரிசி சோறும், குத்தரி சோறு அப்படி பெரிய பெரிய பெரிய கல் மாதிரி கிடக்குல்ல. வாங்க ஒரு நாளை வாய்த்தார்.
1: நாங்கள்
0: நீங்க அப்படி கிராமத்துக்கு இருந்தா ஒண்ணும் செய்யல, டவுனுக்கு வந்துருங்க.
1: சாப்பாடு
0: தெரிஞ்சவற்ற ஆராய்ச்சி செய்து அங்க போய் சாப்பிடுங்க.
1: நன்றி. நீங்களும்
0: வாழ்த்துக்கள். நன்றி
1: வணக்கம்.
0: சௌதரி ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அன்புறவு, அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை, அவர் மீண்டும் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவு. இன்னும் உங்களுக்காக 8 நிமிட பொழுது இருக்கின்றது. அன்பு நீர்களே, இந்த வேளையில் வேகமாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா தேவி?
2: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி அண்ணா. நீங்க நலமா இருக்கணும்னு இறைவனிடம் நாமளாச்சிட்டு வேண்டிக் கொள்கிறோம்.
0: வேண்டிக்கொண்டு
2: வேண்டிக்கொண்டு.
0: எந்த நாமளாச்சி?
2: பிரசித்தி
0: பெற்ற கோயில் கோயில் மூண்ட சொல்லுவாங்க, பிறகு பிள்ளையாட்ட கோயில் சொல்லுவாங்க, நயனாதி அம்மாவை சொல்லுவாங்க,
2: நல்லூர் முருகன், மற்றது
0: காவடி கந்தன், அன்னதான கந்தன், அலங்கார
2: கந்தன்,
0: மாவட்டபுரம் முருகனை
2: சேர்க்கிறேன்.
0: கதிர்காமம் வந்து அலங்கார கந்தன், நல்லூர், நல்லூர் முருகன், வடிவான முருகன், காவடி வந்து கதிர்காமம், அன்னதான கந்தன் வந்து செல்வச்சன்னதி. கூவாயும் போட்டு மரவள்ளி கிழங்கு போட்டு சாம்பாரம் போட்டு அள்ளி கொடுப்பாங்க, வெட்டுவாங்க.
2: அந்த செல்ல சென்னதுல இருந்தாங்க. நான் வேல் வந்து சதுராமத்துக்கு வந்தாத்தான் நான் கொடி ஏத்துறேன்.
0: அப்படியா? செல்ல சென்னதுல இருந்து வேல் வந்தோம். சீச்சாது வேற இடத்துல இருந்து வாரது இல்ல, நீங்க செல்ல சென்னு சொல்லாரு இல்ல,
2: அதுக்கு
0: அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு.
2: அந்த வேல் வந்து
0: நீளத்தில் இருக்கிற சைவ ஆலயங்கள் நீரம் தவறாமல் பூஜை நடத்துகின்ற

0: ஆலயம் என்றால் அது நல்லூர். வரலாற்று தேவாரத்தில் திருக்கோணமலையும் இருக்கின்றது. ரெண்டு கடவுளையும் ஞான சம்பந்தர் கண்ணால பார்க்காம பாடினர் அங்க இருந்து. மதுரையில் இருந்து மற்றது வேற அரண்மையினார கதராமத்தை பற்றியும் பாடியிருக்கிறார்.
1: ஆமாம்,
0: நீங்கள் ஒரு சைவ புத்தகங்கள் எல்லாம் படிச்சு படிக்கண்டு படிச்சு ஆகமங்கள் எத்தனை ஆகமங்கள் இருந்து நீங்கள் என்ன இருந்தது உபநிதங்கள் எத்தனை எல்லாம் வீட்டு கேட்டு படிச்சு கிட்ட இருந்து சாஸ்திரங்கள் உங்களுக்கு தீட்சைகள் எத்தனை தீட்சை இருக்கின்றது. எங்கட சசி அம்மாவை காண இல்லையே, பேத்திட்டு போயிட்டா
1: நீங்க
0: அடுத்த
1: முறை போயிட்டு சுத்தி பாக்கணும்னு சொல்லி
0: கேட்டேன்.
1: பாக்கல
0: சமைச்சிட்டாங்க மீன் வாங்கி உடனே பொறிச்சு குழம்பு வச்சு அந்த மாதிரி மணக்கும்.
1: என்ன
0: சூப்பர் வெங்காயம் எல்லாம் போட்டு தேங்காய் பால் எல்லாம் விட்டு வாங்க அப்புறம் என்ன நல்ல தங்கச்சிதான் ராலும் கணவாயும் நண்டு நண்டு விட்டுட்டீங்க அந்த விருப்பம் இல்லையா? அது பள்ளி விழுந்துட்டதால
1: உத்தரவாதம்
0: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அந்த பிறப்பு என்று சொல்லி கண்டிக்காதீங்க. பிறப்பு பிறப்பு பிறப்பு எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் என்று மாணிக்கவாசன் சொன்ன மாதிரி. சரி அன்பு உறவுகளே, இத்துடன் நான் நிகழ்ச்சியை நிறைவே கொண்டிருக்கின்றேன். என்று நீங்கள் கூறிய விடையும் நீங்கள் ஒரு மாதம் என்ன ஓடும் என்று தான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பிப்பார் என கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
2: சரி
3: சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.
0: ரா
5: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
6: ஒரு கவிதை சொல்வாயா?
7: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
8: எத்தனை பேருக்கு?
7: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
8: 60 பேருக்குன்னா எங்கட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
7: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
9: என்ன சமயலோ
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
10: என்ன அடையாளம்
11: இருக்கிறீங்களா?
6: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
9: வணக்கம் அன்பான உறவுகளை, எப்படி நலமா இருக்கிறீங்களா? மேலே இன்றைய நாள் என்பது ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும். நேரம் சரியாக இப்பொழுது 6:08. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நாடக கலைஞர்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரப்பொழுதிலே அவர்கள் இணைந்து தங்களுடைய நாடகங்களை தருவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பாடல்களை கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, காத்திருக்கிறோம். வாங்க, வருகின்ற பொழுது உங்களை வரவேற்று. வணக்கம் வந்திருப்பவர். வணக்கம்.
10: இனிய வணக்கம் என்பான் ஐந்திரன் புஷ்பவதி சிவநாதன். உங்களோடு உங்களை விளையாடுவது மாழ்வு
9: கலை. அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தானம்மா. நலமாக இருக்கிறீங்கல்ல நீ?
10: ஓம் ஓம், நலமாக இருக்கிறேன்.
9: சரி சரி சரி சரி, சொல்லுங்க, என்ன இன்றைக்கு திற போறீங்கள்?
10: இன்றைக்கு 231
9: 231. ஓய்ந்தகரங்கள் என்ற நாடகத்தை தத்துருவமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்களும் எங்களுடைய லோகேஸ்வரி அம்மா, அவர்தானே? சரி, காத்திருங்க அம்மா, காத்திருங்க. வணக்கம் யோகேஸ்வரி அம்மா.
11: வணக்கம் இந்திரா. நான் யோகேஸ்வரி குணராஜன்.
9: ஓ, சுகமா இருக்கிறீங்களோ?
11: ஓ, நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்களும்?
9: ஓ, நாங்களும் இருக்கிறோம். எல்லாம் கடந்து போகும், எல்லாம் நடந்து போகும். நடக்கிறத காண
11: வேண்டியதான்.
9: சரி, உங்களுடைய நாடகத்துக்காக காத்திருக்கிறோம் அம்மா.
11: நன்றி.
9: ஹலோ, ரெடி கொள்ளுங்க
11: அம்மா. ஓ சரி, ரெடியா? இந்த புஷ்பாவை போட்டு மாதமா போச்சு. காலையில எடுத்து எடுத்து 4-3 எடுத்து பாத்துட்டேன். எங்க போட்டா வெளியில இன்றைக்கு போயிருக்கா? வீட்டை நீர் ரெடியா போயிருக்கா? ஒருக்கா ஆளோட கடைக்கு ஒன்று பாப்பா. எங்க போட்டாய் கிருஷ்ணனுக்கு சொல்லாம கொள்ளாம. ஹலோ,
10: ஓம் என்ன? வாங்க வாங்க, இப்படி இருக்கிறீங்க கரை ஆளவங்களை கண்டு.
11: ஓ, நான் வந்து அந்த தெந்து கொண்டு எடுத்து பார்த்தனால உங்களை காரு இல்லை. அப்ப என்னடா வரைக்கும் தெரியல, எங்க போறோம் வரேன்னு சொல்லி என்னடா யோசிச்சேன் நான். என்ன,
10: ஓ, அடுத்தடுத்து ஒரு இறப்பு வீடு அப்படி எடுத்து போனது. இந்த கடைசியா போட்டு வந்தது எனக்கு மன சரியான இதா இருந்தது.
11: அப்படி
10: போனோ
11: மாறி வந்தால் என்ன மாதிரி இருக்கும் சொல்லுங்க.
10: அப்பா, உங்களுக்கு சொல்ல உணவு போல இருந்தது. ஒரு கடிச்சு கோல் பண்ணுவோம்ன்றது கிடையாது. நீங்க தேடி வீட்டை வந்துட்டு கண்ட வேண்டு அடிச்சு தேடி இருக்கிறீங்க. இந்த காணையில என்ன வந்திருக்கிறீங்க இவ்வளோ இருக்கு? அம்மா, ஒரு போனாலும் எங்களுக்கு நல்ல சமூக சேவையாளர். ஒரு ஆள் தவறி நேரம்மா வந்தது இல்லாம ஆள் சின்ன பெருசு இல்லாம ஆள அளண்டு அழுகுதுகளப்பா. அந்த ஓ, அது ரொம்ப சொல்லி சொல்லி அவையில எல்லாம் கதைக்கிறத கேட்டோன்னு எனக்கு பூரிஞ்சு போச்சு. என்ன இப்படி அந்த அந்த நல்ல தந்த வேலை என்ன இருந்தாலும் அதை விட்டுட்டு மற்ற வேலைக்கு உளுத்து போட்டு செய்யறதாமன்னு சொல்லி அண்டைக்கு தான் தெரிஞ்சது. இப்படித்தான் நாங்களும் செஞ்சு எத்தனையோ பேர் அப்பா ஒரு வேலை செய்ய உதவிக்கு வாங்கிட்டு போட்டாலும் மாட்டேன்டுங்க, ஒரு சின்ன அறுவர் கூட செய்ய மாட்டேன்டுங்க. அது இந்த காலத்துல இந்த நாட்டில
11: என்ன
10: எங்கட ஊரண்டாலும் பரவாயில்ல. அப்பா அந்த அவர் செய்து விட்டதுகள உனக்கு தெரியாது, உலாகலாம் இருந்திருக்கணும் இப்படி இருக்கிறாருன்னு தெரியுமாலையே. இப்படி இப்படி எல்லாம் மலர் வளையங்கள் என்ன பூ மாலையில் என்ன அந்த சின்ன சின்னங்கள் கூட அப்படி அழுகுதுகள் அம்மா.
11: அந்த சொல்லாதையும் அவர் இறந்தா கேட்டு அந்த உதவி பெற்றதே வந்து பாத்தீங்கள அப்ப என்ன மாதிரி தங்களை அனுதாபத்தை சொல்லுகிறோம் என்ன.
10: அதுதான் அதுதான் அதான் சொல்றது. நாங்கள் எங்கட பேர் போலக்காக நாங்கள் காசு பணத்தையும் வச்சுக்கொண்டு நாலஞ்சு மோதிரத்தை போட்டு சங்கிலியை போட்டு கொண்டு போறது இல்லை. இப்படி மனிதரை கவர்ந்து சமூக சேவை அது நேர்மையான முறையில செய்தா அப்பதான் அந்த சுடல ஞானம் வந்து அங்க வந்தவே தேய்ச்சி போச்சு. நம்ம என்னடா அப்படி என்ற மாதிரி இருந்துச்சு. அம்மா நானும் எல்லாத்தையும் இருந்து பார்த்து கண்ணால கண்ணீர் படிச்சிருந்த பெஞ்சாதி பிள்ளைகள மாதிரி இந்த சொந்த வந்ததுகள் இல்லாமல் கத்தி கத்தி ஒராளுக்கு ஒராள் தேர்ந்து செய்ய முடியாமல் அப்படி நான் காணவே இல்லை. இப்படி ஒரு உறப்பு விட்டேன் அப்படி நடந்துச்சு. உங்களுக்கும் சொல்லி இதை பத்தி கதைக்கவனு பண்றது நீங்க வந்திருக்கிறீங்க, வாங்க வந்து இருங்கோ
11: கொஞ்சம் வானொலியோட உதவி செய்த ஒரு மனிதன் என்ன சொல்லு சொல்லுறது. அப்படியான ஒரு நன்மையா செய்யக்கூடிய எவ்வளவு சேவைகளை செய்து எத்தனை பேருக்கு உதவி செய்து ஒரு ஒரு அப்படி ஒரு அருமையான ஒரு மனிதன் திடீரென்று அதுவும் மருத்துவம் வந்து இருந்தாலாவது கொஞ்சம் கூட வேற இந்த வயதுல 60 வயதுல இப்படி ஒரு சேவையை செய்தவரை இருக்க கொண்டு போட்டு இன்றைக்குதானே தெரியும். வானொலியில் அஞ்சலியில கேட்ட நான் கண்ணீர் அஞ்சலியை கேட்டுக்கொண்டு போகணும் பயந்து நடக்குது நடக்குது. அந்த வந்த சனங்கள் எல்லாரும் அவருடைய உதவி பெற்று அவருடைய அன்ப அன்ப பாசத்தை பாசத்தை கிடைச்சதையும் அவர் அவருடைய உதவியை பெற்றதையும் எல்லாரும் தான் கண்ணீர் வடிஞ்சு ஆறாவது எத்தனை மட்டும் ரேடியோல உடைய பேர் தெரியுமா அவ்வளவு அவ்வளவு ஒரு சமூக பேர் ஒரு மனிதன் இறந்தான் அவன் இறந்தான் என்றாலும் அந்த இறந்தா பிறகு புகழ் அந்த புகழ் மந்தி மக்கள் அழுத அழுத கண்ணீர் கேட்க முடியாம போச்சுது. புத்தாமா அலைகளை நாது நைட்டு நாப்பா நான் போக முடியாம போச்சுது. அதனால் அதுக்கு அதை கேட்டுக்கொண்டு இருந்தேன்.
10: என்ன காலம் இப்படி சில ஆக்கள் இருக்கின சமூக சேவையாளர் தங்களை இழந்து உதவி செய்யறாக்களும் இருக்கி நம்ம இப்ப நீங்க சொல்ல எனக்கு வேணும் வியப்பா இருக்குது. அப்படியான ஆக்களை நான் சந்திக்க ஆகிட்டுட்டேன். என்னே என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே.
11: நானே இப்படி போகலாமல் தானே இருக்கிறேன். அது அது கல்யாண வீட்டுல கூடி வந்தவர் ராஜா அந்த பிரியாவிட அந்த அதுக்கு வந்தவர் அதுக்கு வந்தவர். அப்ப அந்த நேரம் இவரு வீட்டுல வீட்டுல கூடி சசி அந்த பிள்ளைய என்ன நினைக்க நினைக்க கண்ணீர் உருவையா அப்படியா பழகி ஒரு மனிதன் கணவர் வந்து விட்டார். என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யலாது கவலைப்படுவோம் கண்ணீர் விடுவோம் அவருடைய அஞ்சலி செய்து கொண்டோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடை வேணும் என்று நாங்கள் எடுக்கப்படும். ஆனா மனைவி ஆற முடியாது நாங்களும் ஆற வந்தும் ஆறத்தான் வேணும். என்ன செய்யறோம் எங்களுக்கு இப்படி என்ன தாக்கியும் அந்த மனைவிக்கும் பிள்ளைக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்க யோசிச்சு பாருங்க என்ன
10: அவன் ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சிருக்கு. வேண்டலும் எப்படியான சமூக சேவை செய்தவர்கள் ஒரு நாளும் நேரடியா சிவன் பாதத்துல போய்
11: சொர்க்கத்துல சொர்க்கத்துல உண்மையா அப்படியான ஒரு சேவை செய்த ஒரு மனிதனே இந்த அளவு காண நீ வாண்டு எடுத்து விட்டான். அதுதான் பிள்ளைக்கும் மனைவிக்கும் தான் கவலை வேறு வேண்டும் இல்லை. நாங்கள் ஆறலாம் அவர்கள் ஆற முடியாது.
10: அது உடலால் மறைஞ்சாலும் அவர் அவர்களை வழி நடத்தி அந்த சேவை செய்த எல்லாரும் தன்னுடைய வழி நடத்தி செல்வார் என்ற இடத்துல இருப்போம். யோசிக்காதீங்க ஒரு வந்த நீங்கள் இருங்க தே தண்ணி போடுறா குடிச்சிட்டு போங்க இருங்க
11: குடிச்சிட்டு கதைச்சு போட்டு உங்களுக்கும் செய்ய அஞ்சாறு நாளை அஞ்சாறு கவலை என்று சொல்றீங்கள். மாறும் எல்லாம் மாறும். நாங்கள் எல்லாரும் நல்லா நன்றாக இருப்போம் என்று கடவுளை நம்பிக்கையுடன் இருப்போம்.
10: நன்றி
11: நன்றி வணக்கம்.
9: வணக்கம்
10: வணக்கம்.
9: அது அப்போதே இந்த இதுகளுக்கு சொல்லியிருக்கலாமா இது இது நீ நாடகத்திலும் கொண்டுறவுன்னா டக்காண்டதுக்கு ஒரு கவலையாக இருக்கும் விளங்குதம்மா. சரி அந்த வகையிலே இந்த விஷயத்தை தந்திருந்துகள் நன்றி அம்மா.
10: நன்றி நன்றி.
9: சரி சரி நாடகத்தில் அது தானாகவே நடக்கும். நாங்க சொல்லி செய்வதல்ல, தானாக மனதில் வரணும். மனதில்
10: கனடாவில் நிற்கிறேன்.
9: என்னண்டா, நாங்கள் நல்லது செய்யணும் என்று எங்களோட மனதில் படவன் ஆரேன்னு சொல்லி செய்கிற அளவுக்கு இந்த மனங்கள் இருக்கம் இல்லை. இது என்னதான் செய்தாலும் நேவால நிமித்தேலாது வணங்குதோ அவரவருக்குரிய திருடன் தானா திருந்தாவிட்டா திருத்த முடியாது. நன்றி அம்மா, நன்றி, நல்ல விஷயம் தந்தீங்க, நன்றி. வணக்கம் அம்மா. மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்ற பொழுது தான் சரி பாப்பா. நன்றி,
11: நன்றி.
9: சரி, அன்புக்குரியவர்களே, இப்பொழுது முதல் நீங்கள் பாடல் கேட்கலாம். அதாவது இன்பம் துன்பம், மழை வெயில், இரவு பகல், எல்லாமே இரண்டு தான் இருக்கிறது. இந்த கிருஷ்ண பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களென்றால் நூற்றுக்கு நூறு வீது உண்மை. அது நீங்கள் யார் என்னத்தை சொன்னா என்ன, தலைகளாக நின்றா என்ன, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கும். ஏனென்றால் நாம் எங்களை நாங்கள் கேள்வி கேட்டோமே ஆனால் சரியாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை சரியா, நான் யாருக்காவது தீங்கு செய்தேனா, அல்லது நான் யாருடையனுடைய பொருளை திருடினேனா, அல்லது யாரையாவது விமர்சித்தேனா, அதுவும் ஒரு பெரிய பாவம். அல்லது தேவையில்லாமல் இது நம்மளே நாமளே கேள்வி கேட்க வேண்டும். இந்த கேள்விகள் வந்து எங்களிடமிருந்து ஆம் இல்லை ஆனபடியால் அப்போ நான் முற்புறப்பில் செய்த பாவங்கள் அல்லது போனால் இப்போ ஏழு ஜென்மம் இருக்குன்னு சொல்வார்கள். அதன்படி பார்த்தால் அது அங்கால போகின்ற பொழுது அந்த பாவ செயல்கள் கணக்குகள் எல்லாம் இருக்கும். இப்புறப்பிலே அவ மனிதர்கள் இதை உணர்ந்து நாங்கள் நல்ல ஆறறிவு படைத்தேன்னு சொல்கிறோம், எல்லாரும் சொல்லினோம். அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய பகுத்தறிவோடு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதிர்பாராமல் சில கிரக பலன்கள் அல்லது நாங்கள் முற்புறப்பில் செய்த பாவங்கள் வருகின்ற பொழுது எங்களை அறியாமல் சில தீய விஷயங்கள் வரும். எங்களுடைய உடம்பை எங்களுடைய மனதை காயப்படுத்துறதுக்கு புறக்காரணிகள் இருக்கும், அகக்காரணிகளும் இருக்கு. எங்களிடம் இருக்கின்ற ஆணவம் ஒன்று இருக்கு மனுஷனிட்ட, எங்களை சீண்டி பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க இணைந்து அறியாமலே நாங்கள் சில விடயத்தை செய்து விடுவோம், கோபப்பட்டு விடுவோம். அந்த கோபத்திலே வருகின்ற வார்த்தைகள் கடுமையானதாக இருக்கும். இவ்வளவு காலமும் இல்லாத அந்த கோபம் என்னென்று வந்ததென்றால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த உடல் ஆரோக்கியம். மற்றவர்கள் கல்லால் ஏறி ஏறிய ஏதோ ஒன்று இருந்துட்டு எழும்பி சில படுத்திருந்த நாய்க்கு கல்லால் ஏறி ஏறிய இருந்துருக்கா கத்தும். அது மாதிரி எங்களிடம் இருக்கின்ற அகக்காரணிகள் புகக்காரணிகள் என்றால் அது ஏராளம் இருக்குது. சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நல்லவர்கள் போயில் இருந்து வஞ்சகம் செய்வதும், கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை இல்லையும், மற்றவனுடைய சொத்து காசுப்படுறதும், இப்படிப்பட்ட புறக்காரணிகளாலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழக வேண்டும். ஒப்பீடு என்பதும் கூடாது. ஒப்பீடு என்பது மிகப்பெரிய ஒரு வலி. என்னென்றால் அந்த புள்ள வடிவாக படிக்கிறது, நீ படிக்கிறா இல்லையான்னு தேப்ப, நீ படிக்கிறீர்களாம் தானே, அவரவருக்கு அது அதுதான். எல்லாரும் டாக்டர் என்றால் யாரப்பா டாய்லெட் கழுவுறது, அல்லது யார் மேசை துடைக்கிறது, எல்லாமே இந்த உலகத்திலே சமன். மதம் பிடித்து அலைகிறம் ஒரு பக்கத்தாலே, இன்னொன்று அவன் பெருசு இவன் பெருசென்று அலைகிறம், இன்னொன்று சாதியை நாங்களே எங்களுக்குள்ளே தாழ்ந்தவன் பெரியவன் என்று பாகுபாடுகள், பகுத்தறிவில்லாத சிந்தனை, பகுத்தறிவில்லாத சிந்தனை. இன்றைய ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவனை தொடக்கூடாதுன்னு யார் போட்ட சட்டம் வடிவா, உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள். பெரியாரை நாங்கள் சொல்லுவோம் பழிக்க வேண்டாம், ஆனால் யார் போட்ட சட்டம், கடவுளாக போட்டவர், கண்ணுக்கு தெரியாத கடவுள், இவர் இப்படித்தான் இருப்பார், அப்படித்தான் இருக்க, முருகனிட்ட வேல் இடக்க, அவர்கிட்ட கத்தி இடக்கண்டெல்லாம் நமக்கு ஒரு ஒப்பனைக்கு ஏதோ ஒரு கற்பனையாக அதை எழுதி கிடக்கும். அங்கே முருகன் சிவனை யார் பார்த்ததும் ஒரு தரும் இல்லை, ஒரு தரும் பார்க்கல. அது ஒரு உருவம் வைத்து நாங்கள் அதுக்கு அடங்கி அந்த அந்த அன்புக்கு அந்த பக்திக்கு அடங்கி நாங்கள் ஒரு பயபக்தியோடு வாழவன் பண்ணது காவியத்திற்கு. ஆனால் அதை கோயில் நடத்துகிறவன் எங்களை தொடவிட மாட்டான். எவ்வளோ பெரிய கட்டித்தனம் பாருங்க, எந்த அளவு தூரம் அடக்குமுறை இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு தானே பகுத்தறிவு இல்லை, கண்டவன் நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாரும் காலையில் விழுந்து அவனை பெரியவனாக்கி நீங்கள் அப்படியே போங்க, வந்தவர் எல்லாரையும் வாழ வச்சு நீங்கள் தெருவழியே போங்க வேண்டதுதான் செயற்பாடு. சரி அது போடணும், கழிச்சு போனால் சில வேலை எங்களுக்கு மண்டை தட்டி விட்டு வேண்டாம். நல்லது சொல்லப்போனால் இங்கே 40 பேர் பிடிக்காது, அதை போய் நாங்கள் கொண்டு தெரிஞ்சால் அவைய பற்றி தான் கயக்க, இவைய பற்றி கயக்க கொஞ்சம் பேர் இருக்கணும், அதெல்லாம் அவைகள் ஒழுங்காக வேண்டாம் விட்டுருவோம். சரி அந்த வகையிலே பாடல் கேட்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40, 01 33 95 41 48 47 71. வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் வரலாம், தயவு செய்து வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நான் எடுக்கவே மாட்டேன். எனவே அந்த வகையிலே வந்திருக்கின்ற முதலாவது அன்புக்குரிய உறவு, வணக்கம்.
12: வணக்கம் இந்திரன்.
9: வணக்கம் அன்புக்குரிய ராணி அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
12: நலமா இருக்கு நன்றி. நீங்க இன்னைக்கு நல்லா களைச்சு போனீங்க.
9: களைச்சது ஒரு பக்கம் இருக்குதம்மா, மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கிறது என்றால் நல்ல மனிதருக்கு ஒரு பக்கத்துல நின்று ஒரு தொண்டு செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான் இல்ல? கோயில்ல போய் தேவாரம் பாடுறதை விட ஒரு மரணச்சடங்கிலே ஒரு ஆத்மா இறைவனிடம் போகிறதுக்காக கடைசியாக அந்த ஆத்மா கேட்டுக்கொண்டு போற இடத்துல வைக்கிற தேவாரம் இருக்கல, அதுதான் சிறப்பு. அது மிக சிறப்பு. ஆனால் இப்பொழுது சாகவும் பயமா கிடக்கு. ஏன் தெரியுமா?
12: இங்க
9: கதைச்சல இல்ல, தேவாரம் பாடிய சாகாடி போடுவாங்க அங்க வந்து மக்கு பிடிக்கிறதுக்கு வரிசையில் நிக்கிறாங்க. ஒருக்கா தேவாரம் பண்ணா பிறகம் வந்து நிக்குங்கள். அப்ப அங்கே அவை இந்த சொந்தக்காரர் அவை நெஞ்சனம் எல்லாரும் ஒவ்வொரு வசனம் கதைக்கிறதுக்கு அங்கே இடமில்லாம் கிடக்கு. இருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை இருக்கு, வாழும் பொழுது வாழ்த்தி விட்டுறோம், போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். சரி போகட்டும், சொல்லுங்க அம்மா என்ன பாடல் வேணுமாம்மா?
12: நடந்தால்
9: ரெண்டடி, அந்த பாடல்.
12: ஆமா,
9: அது என்ன படத்துல? செம்பருத்தி. செம்பருத்தி
12: எழுதி வைப்பமா?
9: நல்ல பாட்டு.
12: எல்லாருக்கும் ஆண்டவன் மேல ஆறுதலை கொடுக்கணும்.
9: அது எல்லாமே அம்மா எல்லாம்
12: என்னென்ன நடக்க மாட்டே நாளை தெரியாது. இந்திரன் இன்றைய கதைக்கிறான் விடிய என்ன நடக்க மாட்டே
9: நிச்சயமாக.
12: சந்தோஷமா இருக்கணும் என்ன எல்லாருடைய ஒற்றுமையா அன்பா.
9: சத்தியமாக நீங்கள் யாரு கேட்டாலும் நான் சொல்லுவேன், நான் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். சத்தியமா சொல்லுவேன், எந்த இடத்துல தலை நிமிந்து சொல்லுவேன். ஆருக்கு மனுஷன் கொடுக்குமதியும் இல்லை, அதை பற்றி வேற பற்றி காய்க்க வேண்டிய எம்மட பாதை சரியாயிருக்கு, அவ்வளவுதான். என்ன வெள்ளியலாதுன்ற அளவுக்கு நான் அப்படியே போய்கொண்டிருக்கேன். ஆணவத்தில் சொல்லியலாய் நாங்கள் அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் என்ன யாரோ கையில் அப்படி செலுத்து கொண்டு போயினோம் கடவுள் என்று வச்சுக்கொண்டு.
12: அதோட அப்படியே நல்ல பாதையை நாங்கள்
9: நிச்சயமாக இந்த மனிதன் அம்மா உங்களை சொன்ன நம்மளுடைய ஃபெத்லா மியூசிக் ஒரு மியூசிக் நாங்கள் செய்யறாங்கள். மியூசிக்கை நாங்கள் இத்தனை செய்ய போகிறோன்னு வேறு சுரேஷிட்ட கொடுத்து விடும், இந்திரன் காசு தான் செய்கிறது, இவருக்கா இந்திரன்கிட்ட கொடுங்க, இந்திரன்கிட்ட கொடுங்க இந்த காசுண்டு 100 யூரோ காசு கொடுக்கும் வந்தேன். எந்த நான் கீழாமலே தார மனுஷன் விளங்குதாம்மா. அப்போ இதெல்லாம் நாங்கள் அவரை பற்றி கதைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார், அதுதான் வாழ்க்கை. யாரும் போன பிற்பாடு தான் அந்த இடத்தை யாரும் நிரப்பக்கூடாத அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும், அதான் உண்மை. சரியா? சரி வெறுதம்மா பாட்டு. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார், இதோ அவருடைய பாடல் வருகிறது. நீங்களும் பாடல் கேட்பதற்காக அழைப்புக்கு நீங்க வரலாம் அன்புக்குரியவர்களே. நேரம் 6:24 நிமிடம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரம் 6:29 நிமிடம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்கின்ற நேரத்தோடு நீங்க இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். சண்முகன் ஐயா, சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது நல்லது. சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரஸ்வதி புஸ்தகம் விட்டுதானே
1: லட்சுமிக்கு
0: செய்யறீங்களா? வீட்ட
1: கடைசி
0: பாப்போம். கல்வியா செல்வமாவே, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரியது உமை இல்லையா? சரி, பாட்டு கேட்போம். என்ன ஐயா?
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: கல்வியா செல்வமா வீரமா?

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம்

0: சண்முகன் அண்ணையா விரும்பி கேட்டிருந்தார். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது சரஸ்வதி பூசை நடக்கின்றது ஆலயங்களிலே சிறப்பாக. ஆண்டவனுக்கு சந்தோஷம், ஆனால் ஆண்டவனை வணங்குற எங்களுக்கு தான் சங்கடம். அதுதான் சிக்கல். அவர்கிட்ட கிட்ட கிட்ட போக போக இன்னும் சோதனைகள்லாம் அதிகமாகிறது. சரி, அன்பானவர்களே, பாடல் கேட்பதற்காக நீங்கள் அழைப்பு கலைக்கலாம். அதுவரை நான் பாட்டு தருவேன்.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான

நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே.

0: கொள்வாய் அவனே ஞான தங்கமே அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கம்.
1: சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
2: அன்பான இனிய மாலை வணக்கம். இந்திரன் பொண்டிலேந்து வீசி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
1: ஓம், நாங்களும் நலம் சொல்லுங்க, நீங்களும் நலம் தானே சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் ஐயா?
2: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற பாடல்.
1: ஆறு மனமே ஆறு.
2: ஆமா,
1: சரி, பாடுத்திருக்கிறேன். என்னையா?
2: நன்றி,
1: நன்றி. பிபி அவர்கள் கேட்டிருந்த பாடல் ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம்.

சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த நீர்களும் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு.

0: நேரம் 6:45. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் பாடல் கேட்கும் நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். அதாவது பைபரில் வந்தவர்கள் காத்திருங்கள், டக்குண்டு ஓடிவிட்டார்கள். வணக்கம். சரி, வந்தவர் ஓடிவிட்டார், அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சரோ. ஓம் சுகமா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி? நல்லது, சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் மேடம்?
1: எங்கெங்கும் அவள் முகம், எங்கெல்லாம் அவள் மலர். அதான் இந்த பாடல்.
0: எங்கெங்கும்
1: அவள் முகம்,
0: அவள்
1: மகிழ்கோணு மாதிரி இருந்து இந்த பாடல்.
0: ஒரு பிரச்சனை, சும்மா கேட்டா என்ன? சுமந்து
1: நன்றி.
0: இதோ

0: நேரம் 6:50. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலின்.
1: சுகமா
0: இருக்கிறீங்களா? ஓம், நானும் சுகமா இருக்கிறேன் அம்மா. நீங்கள் என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அறிவுக்கு வேலை கொடு, பகுத்த அறிவுக்கு வேலை கொடு.
0: அதுக்கு என்ன சொல்றீங்களா? பகுத்தறிவுக்கு வேலை கொடு, நல்ல கருத்தான பாட்டு. சிரிக்க விறகடிச்சு போட்டது நீங்க அந்த பாட்டு கேட்க இரண்டு கேட்டால். ஆனா நாங்கள் அறிவுக்கு வேலை கொடுக்கிறோமே இல்லையே? சிந்திக்காமல் செயற்பட்டு விட்டு பிறகு சிந்திப்பதால் வருத்தப்படலாமே தவிர எந்த காரியமும் ஒரு 5 நிமிடம் சிந்தித்தால் அது தற்கொலையாக இருக்கலாம். அல்லது ஒரு காரியம் செய்கிறது

ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு

மனதை தானறிய மறந்திருப்பார், மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார், பந்தெடுத்து

0: நாளும் பொழுதும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை பாடலால் சொன்னது மக்கள் திலகம். எனவே பாடல் எழுதியாரோ, ஆனால் சொல்ல வேண்டிய சொன்னாதான் அது எடுபடும் என்பதற்காக அந்த பாடல். ரொசலின் வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மாலை.
0: வணக்கம் மாலை நேரம். யாரம்மா?
1: திருமதி
0: பாய்க்கினான். சுகமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம் சந்தோஷம். இடக்கடை வந்து இப்படி பாடல் கேட்டு சந்தோஷமா, அதுவும் ஒரு வகை மனது காதல் இல்லையோ? சரஜோதி பூஜை என்ன பூஜை என்றாலும் இடக்கடை உரிய வந்து நாலு பேரோட நல்ல விஷயத்த காய்ச்சி சும்மா தலைப்பினங்க
1: எடுத்து
0: எல்லாம் கடவுள்
1: வருவதும்
0: போவதும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அவனவன் சொன்னபடி நாங்கள், அதாவது மலை சரிஞ்சு போச்சுதே, எங்கள் மனம் உடைஞ்சு போச்சுதே, ஐயோ அள்ளி கொடுத்த கரம் ஆடாமல் கிடக்குதே, அழகான சிரிப்பொலி அடங்கி போச்சுதே, எங்கள் மனோவண்ண எங்கே போனீர்கள், கண்ணீரோடு நாங்கள் கரங்கி நிற்கின்றோம், பலி சுமந்தபடி நாங்கள் பாசமான கண்ணனை இழந்து நிற்கிறோம் என்ற இதை இவ்வளத்தையும் எழுதி போட்டு பாடலா
1: பாடிவிட்டேன்.
0: எல்லாம் ஆண்டவன் சித்தம். சொல்லுமா பாட்டு சொல்லுமா.
1: எனக்கு பார்த்தால் பகுதி மண்டபத்தில் பிள்ளைக்கு

0: தந்தையுருவன், நம் எல்லோருக்கும் தந்தையுருவன் அந்த பாட்டு. இந்திரன் நல்ல பாட்டு.
1: என்ன பாட்டு?
0: இப்ப இருக்கிறது
1: என்னுடைய பேரனை வச்சு கொண்டு இந்த பாட்டு நான் பாடினேன்.
0: பேரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: என்னென்ன தெரியும்?
0: அந்த ரேடியோல போனது நான் அப்ப போய் கொண்டிருக்கேன். வெளியால் போய் கொண்டு கார்ல எடுக்கலாம் போய் ராயா சொல்லி கொண்டு நான் கேட்கலாம் போய்
1: வாழ்த்து. இந்த பாட்டுல வெறும் இந்த பாட்டு ஒரு சாதாரண பாட்டு இல்லையம்மா. ஏனென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடணும். சில சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் சொல்லாமல் விட்டாலும் மனதுக்கு வேதனையாக இருக்கு. பிள்ளைகளோட இருந்து இதென்று போட்டு சில ஆண்கள் மனைவி பிள்ளைகளோட விட்டுட்டு அவ துளைஞ்சிடுவினம் விளங்குதோ அதான் அப்படி போயிடுவினம். ஆனால் அதுல அந்த பாட்டுல வெறும் தாயாரை தந்தை மறைந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
0: நல்ல பாட்டு. கரெக்டா
1: அந்த பாட்டு, அந்த பாட்டு பாடும் பொழுது நான் என்னுடைய பேரனை வச்சு பாடுகின்ற பொழுது ஒரு ஆள் எடுத்து கட்டு உனக்கு என்னடா பைத்தியம் ஆடா என்ற அப்படி வச்சு
0: பாடுனியன்னு.
1: இல்ல இல்ல இப்ப இல்ல முந்தி பாடின. அப்ப என்னென்றால் அந்த வலிய பாடும் பொழுது தெரியும்.
0: நல்ல ரசனையான
1: இன்னொரு பயணம் உள்ளார்க்கு உள்ளங்கள் சொந்தம் அது இல்லார்க்கு இறைவன் சொந்தவன். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். என்ன பாட்டு! இறைவனை நம்புங்க. ஆனா இறைவனை நம்பணும்னு போட்டு போய் அணியாம அள்ளி கூட்டாதே, அதை நான் பிடிக்காது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவன் வந்து உங்களுக்கு கோபுரம் கட்ட சரியோ தனக்கு சிவட்டுமணி தெரியோ கேட்டது கிடையாது. நீங்கள் ஆனா கோயிலுக்கு போகின்ற பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. ஏனென்றால் அம்மா ஆலயம் என்பது ஒரு வீட்டை நீங்க போறீங்கன்னா வீட்டை வெறுங்கையோட போவீங்களே, ஒரு பிஸ்கட் பெட்டியோ ஏதோ ஒன்ற அங்க போகும் பொழுது ஒரு பூவை வண்டி கொண்டு போங்க, ஒரு பழத்தை வண்டி கொண்டு போங்க, உண்டியல்ல உண்டியல்ல உண்டியல்ல போடுங்க. காசு என்ன கோயிலை மெயின்டைன் பண்றதுக்கு தன்றதுக்கு உண்டியலுக்க போடுங்க. அதுவும் கணக்க போடக்கூடாது, அது கணக்கு. இப்ப ஏனென்றால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை ஓடன்னு சொல்லுவார்கள். வேற எந்த தட்டுக்கையும் போடக்கூடாது. உண்டியலுக்கு போட்டா கோயில் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காசு தேவை. நாங்கள் ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். இந்த பகுத்தறிவு யாரும் சொல்ல மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவே சில பேர் சொல்லினும் இவருக்கு அந்த தேவையில்லை. அதெல்லாம் நல்லது செய்யும் பொழுது இல்ல இல்ல நல்லது சொல்லும் பொழுது கடவுளுக்காக சொன்னா கள்ளனும் கோம்பெருந்தானே அம்மா விளங்க நான் சொல்றது. அதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா வாழையில அறிஞ்சு சில விஷயங்கள் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு முந்தின நாள் ஒருவர் அடிச்சா ஊரு காசு அனுப்பினதான் ராஜ கோபுரம் கட்டுறது கண்டு ஐயோ உங்களோட ஊர் கோயில் என்று சொல்லி கொடுத்தது. 60,000 ஈரோ சேர்த்து கொடுத்தது. 1% காசும் கோயில போயில. 60,000 ஈரோ ஜோதிச்சு பாருங்க. அப்ப என்னென்றால் ஒரு மனுஷன் கோயில்ல இருந்து ஒரு சொத்தை எடுக்கிறான் என்று கேட்டால் அவனை விட இந்த உலகத்தில யாருக்கு திருடர்? பசியில திருடுறது வேற. ஒரு ரோட்டில் போகும் பொழுது ஒரு பனிச பசி கொடுமையால் ஒரு பனிசத்து இருக்கலாம், அல்ல ஒரு கொக்க குறையாக திருப்பினா அவன் உண்டியலுக்கு. சில பேர் ஒரு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஒரு கள்ளன் போய் ஒரு வீட்டில் ஒன்றுமே செய்யல, குசினிக்க போய் சாப்பிட்டுட்டு தட்டு கழுவி வச்சுட்டு போயிருக்கிறான். ஜன்னல் உடைச்சிட்டு அந்த ஜன்னல் உடைச்சு. அப்ப அந்த வீட்டுக்கார மனுஷி அந்த பேசி அந்த கள்ளன்ட்டு அந்த மனுஷன் வந்து சொல்லிச்சுது, ஐயோ அவன் வந்தது பசியில, நீ பேசாத, அது ஜன்னல் உடைச்சது பரவாயில்ல. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. இது சரி போட்டும், நாங்கள் தத்துவம் பேசி கொண்டிருந்து இருந்து கொண்டு ஒண்ணு செய்யலாது, நாங்க பாட்டு கேப்போம். என்ன நன்றி அம்மா, நன்றி. சில விஷயங்கள் வருகின்ற பொழுது கதைக்காமலும் இருக்கேல ஊமியா நாங்கள் இல்லையே.
2: பையன் சௌக்கியமா இருக்கானா? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. பாலுவோட பையன் பாபுவை பத்தி தான் கேக்குறேன். இத அப்படியே நீங்க இத ஏன் முன்னாடியே அவர் உங்ககிட்ட உண்மையை நான் சொல்றேன். எனக்கு வெக்கமா இருக்கு. போடுவேன் பாரு. அவங்க அப்பா கிட்ட சேர்க்கிற மாதிரி

0: இந்த பாடல் எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர்களுக்கு வலிக்கும். இந்த பாடல்கள் கேட்கின்ற பொழுது உண்மையான ஒரு தாய் தன் பிள்ளைகளை வைத்து கொண்டு அவலப்படுகின்றவளுக்கு நெஞ்சு வெடிக்கும். இந்த உலகம் எங்கே போகிறது, இதை தடுத்து நிறுத்தி புத்திமதி சொல்ல ஆக்கள் இல்லை. இந்த மாமன் மாமி என்ற கொடுமைன்றது மிகப்பெரிய கொடுமையப்பா இந்த உலகத்தில். கல்யாணம் செய்த உடனே இவர்களுக்கெல்லாம் கண்ணில் பாடாமல் அப்படியே எங்கேயும் போயிடணும். மாதம் மாதம் காசை மட்டுமன் போலிய தொடர்பே கொள்ளக்கூடாது, அந்த அளவுக்கு வலிச்சு போச்சு சில பேருக்கு. சரி போகட்டும், அடுத்து வந்தவர். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த ஆள். வணக்கம். உங்களுக்கு இல்லையா அங்க அடுத்த விட்ட நீங்களே நீங்க உங்களோட பாட்டுக்காது அடுத்த கதவு. நீங்க என்ன திறந்து போட்டிருந்தால் அங்கால கத்துறது உங்களுக்கு அன்னைக்கு. நான் அடுத்த வீட்டை கூப்பிடுனா நான் விரையில அதை கட் பண்ணி போட்டு சொல்லுங்க. சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது, நாங்கள் நிலைமை இருக்கிறோம். என்ன பாட்டு பண்ணுமாம்மா?
1: அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டது இன்னும் பெரிய இடத்து பெண் படம். பெரிய இடத்து பெண் படம்.
0: பெரிய இடத்து பெண்ணுக்கு எங்க அம்மா இருக்கு? அப்படித்தான் நாங்கள் நினைக்கிற பெரிய இடத்து பெண்ணு. எங்களை பொறுத்தவரை சின்ன இடத்து பெண்கள்லாம் நல்லா இருக்கு. நல்ல ஒருவேளை கஞ்சியும் குடிக்க வழி இல்லாத ஒரு பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சிருந்தா அதுகளுக்கு தான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். இதெல்லாம் இப்ப நின்றவனை திருப்பி கதைக்குங்கள். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, ஐயிரண்டு திங்களிலே கைகளிலே போட்டு விட்டான். என்ன பாட்டு! தத்துவம் நிறைந்த பாடல். கண்ணதாசனுடைய வரிகள், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை. இப்படி எல்லாமே நீ இந்த உலகத்துல பாட்டு வருமா? இல்லை, தத்துவங்கள் மட்டுமே இல்லாம இந்த பாடல்கள் வந்து சில பாடங்களை சொல்லுது. இந்த பாடல்களை அடிக்கடி கேட்கணும். இப்ப வர பாடல்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த 5 சதத்துக்கு பிரிவசனம் இல்லாத பாட்டு தான் வருது. எப்பவோ வருஷத்துல ஒரு பாட்டு வரும், ஏதாவது ஒன்று. மற்றதெல்லாம் கதாநாயனை பற்றி புழுகிறதும் அவர் 10 பேருக்கு அடிக்கிறதும் அவ்வளவுதான். அப்பா உள்ளவர்கள் குடிக்காது என்று சொன்னால் குடிக்காதவன் தான் அதை சொல்லலாம். அப்போ எம்ஜிஆர் வந்து குடிக்கிறேல்ல, அவர் தான் சொல்லுவார் தைரியமாக சொல்லி நீ மனிதன் தானாண்டு. அவர் தான் சொல்லலாம், குடித்தவன் சொல்லிடாது. போகட்டும், உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் தத்துவம் பேசுறேன், பாட்டு கேட்போம். நன்றி, நன்றி. நேரம் அன்புக்குரியவர்களே, 7:30 வரை கேட்கலாம். இதோ அவர் கேட்ட பாடல்.

0: இரண்டு பாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான், கைகளிலே போட்டுவிட்டான்.
1: இன்னொரு அருமையான தத்துவம் நிறைந்த பாடல், இவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். பாடல் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடல் எழுதுகிறார்கள். பாடல் ஓட வேணும் என்று இங்கே படம் எடுக்குங்க, இந்த பாட்டு எழுதுறதில்லை. அவர்கள் கலைஞர்கள், மக்களுக்கு மண்ணுக்குரியவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் இல்லாமல், ஐயோ இப்படி ஒரு அழகான பிள்ளை பிறந்திருக்கு, இதை என்ன செய்கிறது, இப்படியே விட்டுடலாமா, சாக விட்டுடலாமா என்று கூட நினைத்ததுண்டாம். ஆனால் அந்த பட்டினி என்னென்று அணு அணுவாக அதை உணர்ந்து அப்படியே மெல்ல மெல்ல வந்து முதலமைச்சராகி, பட்டினியை உணர்ந்தவன் பசி என்றா என்னென்று தெரியும். அதுக்கு பிறகுதான் தான தர்மங்கள் செய்து இன்றைக்கும் சாகா வரம் பெற்றிருக்கிறார். எனவேதான் வழிகள் வருகின்ற பொழுதுதான் நல்ல வழிகள் பிறக்கும். அப்பொழுது நாங்கள் சில பேருக்கு தெரியாது, நல்ல இப்போ பாருங்கள், சில பேர் சொல்லி நாங்கள் முந்தி கஞ்சி குடித்தோம், கஞ்சி என்றா என்ன, எங்களுக்கு தெரியும். நாங்களும் கூட விட்ட டிவி இருந்த டெக் இருக்கு, காதை பொத்தி கொடுக்கணும் மாதிரி இருக்கு. சரி போகட்டும். அடுத்து வைபரோடாக வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், வாட்ஸ்அப். நான் முதலிலே சொன்னான் வாட்ஸ்அப்பில் எடுக்க மாட்டேன். நானா நீங்கள் வந்துட்டீங்க எடுக்கிறேன்டா, அது நிப்பாடியா, எல்லாத்தையும் தந்து விட நாலு பேர் காத்திருக்கணும். பரவாயில்லையே, அம்மா சொல்லுங்க, சுகமா இருக்கிறீங்களா?
2: சுகமா,
1: நாங்கள் நலமா இருக்கிறோம்மா. இந்தியாவில் இருந்து வந்துடபடியா உங்களுக்கு அது சந்தர்ப்பம். என்னம்மா என்ன பாட்டு வேணுமாம்மா?
2: வியட்நாம் திரைப்படம் அண்ணா. பாடல் வந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால்
1: பாருங்க பாருங்க பாருங்க,
2: அதுதான் தெரியாது.
1: இந்த இந்த பாட்டிலே வந்து ஒரு கணவன் மனைவிக்குரிய ஒரு பாசம் புரியும். அதாவது வயது போக போகத்தான் ஒரு ஒரு தந்தை மனைவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றதுன்றது மிகப்பெரிய கொடுமை. ஆனால் மனைவிக்கு முன்னாலே எப்ப ஒரு கணவன் செத்துட்டுறானோ அவன் பாக்கியவதி. ஏன்னா தாயை வந்து பிள்ளைகள் பார்க்கும் சினக்காது, அந்த கணவனுக்கு என்ன தேவைன்றது மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். பிள்ளை பார் பிள்ளை அப்பா அந்த குளிசை கொடுக்கணும், அவர் படுத்துட்டாரோ பாரம்மா, பிள்ளை இருக்கா பாருன்னா இருமலர் இருக்கா பாருங்க. இந்த இருமலை வைத்து ஏன்னா அவள் எத்தனையோ வருடமாக அந்த அவளோட குடும்பம் நடத்தினது, அவருடைய இருமல் அவருடைய செருமல் அது என்னத்துக்கண்டு அந்த தாய்க்கு தெரியும். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வில் ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததுல, பெண் என்னும் சொல்லல, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. ஆலம் விழுதுகள் போல் ஆயனம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அது நான் புழுந்து விடாமல் இருந்தேன். என்ன பாட்டு, அப்படி இருங்கோ, அப்படி இருங்க, இந்த பாட்டு எல்லாம் பார்த்துட்டு போவாதுங்க, இந்த திரைப்படத்தோட பாருங்கோ. ஒரு மனைவிக்கு எப்படி கணவன் அன்பு செலுத்த வேணுமோ அன்பு செலுத்துங்கோ. அது போன அப்புறம்தான் பேண்டு கிடந்து தத்தளிப்பினம், ஐயோ நான் அவளுக்கு அடிச்சு போட்டனே, உதஞ்சி போட்டனே, பேசி போட்டனே என்று சொல்லி அன்பை கொடுக்காம விட்டுட்டேனே, கொடுத்த அழகான வாழ்க்கையை துளைச்சி போட்டு பிறகு தேடப்படாது. அதுவும் அந்த டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் பேசும் ஐயா, குரல் நடிக்கும். கால சுமை தாங்கி மார்பில் எனை தாங்கி வேணும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, விம்மல் தனியுமடி விக்கல் எடுக்கிறது. ஆலம்

0: நான் கேட்கறது யார தெரியுமா, சவுந்தரராஜன், இந்த எம் எஸ் விஸ்வநாதன், நடிகர் திலகம், இவை மீண்டும் பெற வேணும். மற்றும்படி இப்ப இருக்கிற இந்த இப்ப இருக்கிற இந்த சப்பிசா வேட்டிகள் எல்லாம் இது சும்மா காஜுக்கு நடிக்கிறது அவர்கள். சரி, நல்ல பாடல், நன்றி அம்மா, அருமையான பாடல் கேட்டீங்கள்.
1: நன்றி நன்றி அண்ணா.
0: உங்களுக்கு முன்னால பாடுனதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்கள் எல்லாம் பாட்டுக்காரர்.
1: ஐயோ, அருமையான பாடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணா.
0: நன்றி அம்மா.

0: நேரம் 7:20. என்ன பாட்டப்பா? அப்பப்பா, சரி. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சோதி புஷ்பா, சத்தம் கேட்குதுல, கொஞ்சம் விலத்து கதையங்கோ ஐயா. ஆமாம், சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி, நலமா இருக்கிறீங்களா? நீ சரி, என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: உலகம் ஆயிரம் சொல்றேன்.
0: ஓ,
1: இந்த பாட்டு என்ன பாடம் மாதிரி?
0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பார்த்துக்கிறான், மனத்தை பார்த்துக்க. அருமையான பாயிரம் படம். உனக்கு நீதான் நீதிபதி, அருணோதயம் என்ற திரைப்படத்தில். இன்றைக்கு எல்லாமே தத்துவ பாடலா இருக்கு, சிறப்பா இருக்கு, கேட்போம். என்ன ஐயா? நன்றி
1: நன்றி
0: நன்றி. இதோ
2: ஆயிரம் சொல்லட்டு.

0: உலகம் ஆயிரம் சொல்.
1: ஆம், நான் சொன்னது போலதான், இந்த உலகம் ஆயிரத்தை சொல்லி நீ மனச்சாட்சியோட நடந்து கொள், அவ்வளவுதான், வேற எதையுமே தேவையில்லை. சரி, வாட்ஸ்அப்ல வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே, ஜெர்மனியிலிருந்து கலக்கின்றேன்.
1: வரவேற்கின்றோம். நலமா இருக்கிறீங்களோ?
2: நன்றி, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல், பூவும் பொட்டும் படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், முதல் என்பது தொடக்கம் முடிவு என்பது அடக்கம் என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
1: முதல் என்பது தொடக்கம். இப்படி பாட்டை பார்த்தீங்களா? என்ன
2: ஓ நல்ல பாட்டு,
1: என்ன செய்யறது. முதல் என்பது தொடக்கம் முடிவென்பது. சரி, பாட்டுக்கப்பமாமா. நன்றி அம்மா, நன்றி. கேட்டுக்கொண்டிருங்கோ, இதோ வருகிறது அம்மா அவர்கள் கேட்ட பாடல். எவ்வளவு ஒரு தத்துவமான பாடல்கள். நேரம் நெருங்குகிறது.
0: முதல் என்பது தொடக்கம்

நேரம் 7:29. எங்கிருந்தோம், எங்கு வந்தோம், இனி எங்கே போகப் போகிறோம் யாருக்கும் தெரியாது. இந்த இடையில் வாழுகின்ற ஒரு மனித குலம் தாங்களும் வாழாமல் மற்றவர்களையும் வாழவிடாமல் இதில் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு காயம் கொடுப்பார்கள்? ஆடிய

நாம் இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்தபடி நாளை வருகின்றேன் உங்களை சந்திக்க என்ற ஏதோ ஒரு நம்பிக்கையைத்தான் சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை உண்மையானால் நாளை உயிரோடு இருப்போம், இல்லை என்றால் அது பொய்த்துவிடும். காரணம், மரணம் எம்மை கலைத்து கொண்டே இருக்கிறது. நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும்

புல்லாகி புழுவாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி சொல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தே நம்பெருமான். எனக்கு நீ பிறவி வேண்டாம் என்று கேட்கின்ற ஒரு ஞானம் பட்டணத்தாருக்கு கிடைத்தது. நாம் மனிதர்களாக இருக்கின்ற ஒரே ஒரு இடம் மயானம் மட்டும்தான். அங்குதான்

0: ஆம், எங்களுக்குள் எவ்வளவு பேதங்கள். படித்தவன் படிக்காதவன், பணமுள்ளவன் பணமில்லாதவன், குணமுள்ளவன் குணமில்லாதவன், சமனாக பார்க்கின்ற பக்குவம் யாருக்கு இருக்கு? கிணறு வெட்டினவன் கிணத்தில் தண்ணி அள்ளி குடிக்க இயலாது, கோயில் கட்டினவன் கோயிலுக்கு போக இயலாது. பகுத்தறிவாளர்களே, சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். செருப்பு கலட்டி அடிக்கிறதுக்கு சிந்தியுங்கள்.
1: மனிதன் நினைப்பதுண்டு.

0: வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் சரியாக வாழ்கிறோமா? இல்லை. கடவுள் ஏன் கல்லா போனார்?
1: கடவுள் ஏன் கல்லான? மனம் கல்லாய் போன மணி.
0: பெரியார் அவர்கள் சொன்னார், கடவுள் இல்லை, இது கல்லன்று. அது அவருடைய வேறு தத்துவம். ஆனால் அது எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்கின்ற பொழுது ஆலயத்துக்கு சென்று பூசை செய்கின்ற பூசாரியிடம் கேட்டார், இந்த சிலை என்னத்தில் செய்திருக்கு, கல்லிலேயா இருமில்லையாண்டு? அவர் சொன்னால் கல்லிலேயாண்டு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் கல்லண்டு. அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்றால், அது கடவுளாக பார்க்கின்றோம், அதாவது நீ பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்குது. எனவே அது தெய்வமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அது தெய்வமாக அவர்களுக்கு தெரியாது.

வாழ்க்கையில் வருகின்ற பொழுது ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் நின்று போன தன்மைகளும், ஏனென்றால் இழப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.

வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. என்ன செய்யலாம்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால்

2026 முடியப்போகிறது, 2027. ஆனால் உலகத்தை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்றும் மாம்பழத்தை 1,600,000 வென்றவர்களும் இருக்கிறார்கள். கோயிலுக்குள்ளேயே கோயில் சிலைகளை திருடுறவர்கள் இருக்கிறார்கள். இதை யார் பார்க்கறது? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. போனால் போகட்டும், போடா.

கோயில் வாசலிலே பிச்சி எடுக்கிறார்கள். அதில் ஏமாற்றுக்காரரும் இருப்பார்கள், உண்மையான பிச்சைக்காரரும் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்கு கொண்டு போகின்ற பொழுது, இல்லை நாங்கள் அது உள்ளுக்கு ஆண்டவனுக்கு படைக்கப் போகிறோம் என்று கொண்டு போகிறோம், தப்பில்லை. ஆனால் வரும்போதாவது இங்கே போகின்ற பொழுது பார்த்த அந்த கையேந்திர அந்த ஏழைகளுக்கு வரும்பொழுது ஒரு பொட்டலம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் உள்ளுக்கு கடவுளை காணாமல் வெளியில் காண்பீர்கள்.

முக்கியமாக அவர் இருக்கிறார். நல்லவர்களுக்கு சோதனை வரும், கெட்டவர்களுக்கு நிறைய கொடுப்பா. கடவுள் இருக்கிறார், கண்ணுக்கு தெரிகிறதா?

நிச்சயமாக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு சக்தி என்று வைத்துக் கொள்வோம், கடவுள் என்று நீங்கள் மறுத்தால், ஆனால் ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த மனதை நாங்கள் அங்கலாய்க்க விடாமல் சரியான போக்கிலே, மனம் ஒரு குரங்கு இல்லையா, அதை நாங்கள் அங்கலாய்க்க விடாமல் ஆசைப்படாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு குடும்பம் ஒரு பொறுப்பு, சமூகம் ஒரு பொறுப்பு, இந்த இரண்டும் இரண்டு கரங்களில் கொண்டுதான் வாழ்க்கை. உலகத்திலே நீங்கள் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறதில்ல, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, எங்களோட ஊருக்குள்ளே ஒரு நன்மை தீமை நடக்குதுண்டா, அதில் நீ நிற்க வேண்டும், அதில் கலந்து கொள்ளணும். ஒரு ஆள் 5 ரூபா போடுதாண்டா, நீ 1 ரூபாயாவது போட வேண்டும். ஏனென்றால் உன் பங்கும் உன் சமூகத்துக்கானதாக இருக்க வேண்டும் இல்லையா. இல்லையண்டா நீங்கள் இருக்காமல் செத்து போகிறதுன்னு நல்லது. மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டுறாதீங்க.

0: ஒரு குரங்கு.
1: நிச்சயமாக உங்கள் மனதை அங்கலாய்க்க விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் திருமணம் செய்ய முதல் காதலிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எல்லா பெண்களை விட நீ காதலிக்கிற பெண் தான் அழகாக இருக்கும், அதுதான் உனக்கு தேவைப்படும் என்றிருக்கும். கல்யாணம் செய்த பிறகு அதை விட அது நல்லா இருக்கும் என்று யோசிக்கும். அதைத்தான் நாங்கள் அடக்கணும். இதை விட அதை எடுத்திருக்கலாம். இப்போ டெலிஃபோன் எடுத்தா என்ன, அல்லது வீட்டில் ஒரு ஷர்ட் எடுத்தாரும் சரி, இந்த ஷர்ட்டை விட அந்த கலர் நல்லா இருக்கும், இது எடுத்திருக்கலாம் என்று. மற்றது வேறு யாக்களும் கூட குழப்பி போட்டு போடணும், என்னடாப்பா இந்த ஷர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை விட அந்த கலர் நல்லா இருக்க மாட்டேன். நீ எடுத்த கலர் நல்லது, ஆனால் உனக்கு இந்த மனம் சரியில்லை. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா.

உங்களுக்கு கிடைத்த மனைவி கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை பக்குதமாக பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. பெண்ணிடம் ஒரு 5-10 ரூபாயோ செலவுக்கு கொடுங்க. தன்னிச்சையாக போய் ஒரு கடையில் ஒரு சாமான் வேண்டவோ, அது ஒரு இந்த மனுஷன் தந்தது என்று சொல்லி ஆளுக்கும் போய் சொல்கிறது, அது ஒரு பெரிய சந்தோஷம். 2 ரூபா கொடுக்காமல், 1% கொடுக்காமல், ஏதோ வருஷத்தில் ஒரு உடுப்பை அதில் வாழ்க்கை, அவளுக்கும் சந்தோஷம் இருக்கிறது. வாழ்கிறண்டா இப்படி வாருங்கள்.

சில வேளைகளில் குடும்பங்களில் சில குழப்பங்கள் வரலாம். அவள் கோபப்படுகின்ற பொழுது அல்ல கோபித்து கொண்டு போகின்ற பொழுது பாடிவிடுங்கள் இப்படி ஒரு பாட்டுண்டு. நிச்சயமாக அந்த கோபம் தணிந்து ஆனால் பாடிவிடுங்க. என்ன கூட பாட்டை கேட்டுட்டு திரவள ஓடக்கூடியதாக இருந்துடும். கொஞ்சம் கவனம் கொடுத்து பாடினா நிச்சயமாக போன

0: தலை வணங்காமல்
1: பொது விடயங்களில் நீங்கள் தலைப்போடுவதாக இருந்தால் அல்லது ஒரு பொது நிர்வாகத்தில் நீங்கள் இருப்பதென்றால் ஏதாவது அவர்கள் தன்னிச்சையாக ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏனென்று கேள்வி கேளுங்கள். கேட்காம ஊம மாறி இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அங்கே கொள்ளை அடிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் இல்லையா?

ஆயிரம் கோயிலுக்கு போகாமல் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வீட்டுக்கு ஒரு கோயில் இருக்கு, யார் தெரியுமா? இதுதான். இதை நீங்கள் தவற விட்டீங்கன்னு கேட்டால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நானே சாபம் போடுறேன். உண்மையான கோயில்

குடும்பம் என்றால் ஆணும் பெண்ணுக்கும் சமன்தான். முதல்ல குழந்தைகளாக வாழ்க்கப்பா. இந்த சின்ன சின்ன கொசும்பு வேலிகள், ஒருத்தர் கிள்ளி விளையாடுறது, வயது ஊனாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக இருக்கும்.

ஓடிப்பிடித்து விளையாடுவது, பழைய காதலிக்கின்ற பொழுது இருந்த அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறது, கதைக்கிறது, அதெல்லாம் ஒரு மகிழ்வான தன்மை. முகங்கள் பொலிவாகும், உடல் எந்த விதமான நோயும் இருக்கும். இது என்னென்று கேட்டால், ஒரு ஆள் அங்கே நிற்கும், ஒரு ஆள் இங்கே என்ன பண்ணால் இருந்தாலும் வெளியார வேலை இல்லை, சாப்பிட்டு அவர் வந்து போட்டு சாப்பிடுவார், ஏதோ வீட்டு வேலையாடு கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லை, அதில் அது வாழ்க்கை இல்லை. அதை விட சரியில்லை, அது வானொலியாக போயிட்டு இல்லாட்டி சொல்லலாம், அது அது வாழ்க்கை இல்லை.

அதை வடிவாக சாப்பிட தெரியாதவனுக்கு வெண்ணத்துக்கு வாழ்க்கை. அப்போ வாழ்க்கைன்றது எங்கட கையிலான் இருக்கு. நாங்கள் பெரிய தத்துவ ஞானிகள் அல்ல, அதை உணராதவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஏன்னா இங்கே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மரணங்கள் கூடிவிட்டது ஒன்று, இரண்டாவது பலருடைய மனங்கள் செத்துப்போச்சு. குடும்பம் என்றால் என்னென்று தெரியாமலே கல்யாணத்தை செய்து குடும்பம் என்னென்று தெரிகிறதுக்கு இடையில பிரிஞ்சு போய்விடும். ஒரு சொற்ப காலத்துக்குள் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த காலத்தில் புருஷனுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள், அல்லது கணவனுக்கு பயந்து தான் மனைவி இருப்பாள், திருப்பி ஏதாவது கதைக்க மாட்டான். ஆனால் பிறகு வந்தனே இல்லை, இல்லை பெண்களுக்கும் சம உரிமை தான் வேணும் என்று சம உரிமை வந்து அது அதுக்கு கதைக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு அதை ஒத்து வராது, அது சரி வராது, அது சரிப்பட்டு வராது. தத்துவம் சொல்லலாம், சேர்ந்து சில விஷயங்கள் சொல்லலாம், நம்ம இப்படி செய்தால் நல்லன்று யாராவது வந்தால் அவைகள் வந்து முன்னுக்கு வரக்கூடாது. அவைகளெல்லாம் அங்கே குசினிக்க நிற்க வேண்டிய கூப்பிட்டா போவோம், அப்போ தான் அந்த வாழ்க்கை சரி. நீங்கள் யாராவது கோபித்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது காரணம் என்னென்று கேட்டால், அந்த வாழ்க்கை அப்போ உள்ள வாழ்க்கை, அடித்தா என்ன குத்தினா என்ன, அடிபட்டும் 10-12 பிள்ளைகளை பெற்று போட்டு நாய் மாதிரி கடைசி மட்டும் 70-80 வயது மட்டும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, தோட்டங்களுக்கு நின்று கஞ்சி குடித்து கூழ் குடித்து புட்டு சாப்பிட்டு அப்படி ஆனந்தமாக வாழ்ந்தவை என்ற வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நினைச்சே பார்க்கல, வெளிநாட்டில் இவ்வளவு தூரம் எவ்வளோ காஜை உழைச்சி கார் வச்சுருந்தானே லொறி வச்சுருந்தானே அவங்களோட வாழ்க்கை செத்து போச்சு. அந்த புரிந்துணர்வுகள் சந்தோஷங்கள் சரி போகட்டும். இதோ நிகழ்ச்சிக்குள் வந்துவிட்டார் சிங்கன், காத்திருங்கள் என்பனவர்கள்.

அனைத்து முறைத்தே தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 89 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக்

0: உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8 மணி, அக்கிராட்சத்தில் 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டு 24 மணி நேரம் வளர்த்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். வடக்கண்டிகளில் மீண்டும் இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் இன்றைய உங்கள் எண்ணங்கள் உங்கள் நிகழ்ச்சியானது உங்கள் எண்ணத்துக்கு எதுவும் இல்லாமல் உங்கள் எண்ணத்தில் தோன்றுகின்ற ஏதாவது ஒரு விடத்தோடு நீங்கள் இணைந்துள்ளாம் அதென்று அது தலைப்புகள் உரையாடப்பட மாட்டாது. நீங்கள் விரும்புகின்ற பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம் என்ற நிகழ்ச்சி. உங்கள் விருப்பத்தில் பாடல்களை மட்டும் கேட்கலாம் என்பதை நீங்களுக்கு அறிய தருகின்றேன். அதுக்காக நீங்களாக நீங்கள் அழைப்புகளை தொலைபேசி இலக்கம் 33 1 43 15 40 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33 9 51 48 47 71 அல்லது வைபர் லக்கம் இருக்கிறது. வைபர் லக்கத்தில் நினைந்தால் 33 6 50 74 74 அல்லது நமது வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்குது. வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் நினைந்தால் 33 6 89 86 55 29. இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இந்த தலைப்பும் இன்றைய திறப்படவில்லை. ஆகவே இன்று நீங்கள் விரும்புகின்ற பாடலை கேட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அதை சிறப்பித்துக்கலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் அன்பான ஜெகன், உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டும் கூறிக்கொண்டு இன்றைக்கு தலைப்பு கொண்டு வராமல் வந்திருக்கீங்க. பாட்டு மட்டும் கேட்கிறதா அல்லது
1: எங்களோட விருப்பத்தில் காய்க்கலாம்.
2: நாங்கள் சில நேரங்கள்ல அன்பாமன் தேடுறதுக்காக வருத்தத்தை சொல்லி சொல்லி அங்கனோது இங்கே இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி மற்றவர்கள்ட்ட வேலை வாங்குவோம்.
1: என்ன
2: அது வந்து நான் சில வேலை யோசிப்பேன். நான் சொல்ல சொல்ல சொல்ல இன்னும்
1: வேலைக்காண்டியே ஏதாவது சொல்வார்கள். அடிக்கடி சிலர் பேருங்க ஏதாவது வருத்தமாய் தான் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். சிலர் வருத்தங்கள் இருந்தாலும் சொல்லாமல் இருப்பார்கள், வருத்தத்தை மறைஞ்சு கொண்டிருப்பார்கள். சிலர் இந்த ஒன்று பிள்ளாடி வருத்தம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
2: நாங்கள் அழுது
1: அருதாவது வைத்தியம் சொல்றாங்களே கிளம்பிடா போயிடலாம்.
2: அப்படி வந்து ஒரு பொது இடங்கள்ல வேர்த்தங்கள் செழிப்பாதான் போட்டு வந்தேன். இனிதான் வேற போறோம், உருக்கொண்டாக்கொண்டு போயிட்டு வேற வேணும் அப்படி என்றெல்லாம் சொல்லி சொல்லி அந்தாவத்தை தேடுறது அது ஒரு கூடாத ஒரு காரியம். எங்கட அது ஒரு பிரைவேட் மேட்டர், எங்கட இதுக்குள்ளே இருக்க வேண்டிய இது. ஏன் அப்படி அனுதாபம் வருத்தத்தை சொல்லி நாங்க அனுதாபம் தேடுறோம்னு எனக்கு விளங்கவே இல்லை. கவலையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும்
1: நல்லா இருக்கிறவன் சொல்லுவாங்க.
2: நல்லா சிரிச்சு காய்ச்சி கொண்டிருப்பினா டெலிபோனை அடிச்ச வீச்சுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்கினான் எங்கட உறவுக்காரர்கள். உடனே குரலை மாத்தி இந்த அப்படியே தெரியும் குரல் மாத்தினாச்சன் இரும்புறதும்
1: அப்படியே சில பேர் பாருங்கள் கதைக்க தொடங்க ஈலா மாதிரி தான் கதைக்க தொடங்குவார்கள் பேருந்து நம்மள கதைப்பார்கள்
2: அனுகாவம் தேர்றதுக்காக வந்து பொது இடங்கள்ல வீட்டுக்குள்ளேதான் செய்து முடியுங்க நீங்க பொது இடத்துல வந்து மற்றவர்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தி விடணும். நீங்க இப்படி வந்த நீங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச சந்தோஷம் ஜெகனும் இப்படி எல்லாம் சிரிக்க கதைக்க வச்சுட்டேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி சந்தோஷப்படுத்தி போட்டு போயிருக்கணும்
1: என்ன.
2: அப்ப எப்பொழுதும் எங்கட இதுகளை நாங்கள் எங்களுக்கு அனுதான் வந்தேன் பிரியோசனம்
1: இல்லை
2: சொல்ல சொல்ல சளிச்சும் போய்
1: என்ன பாடல் கேட்க போடுங்கள்.
2: இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் ஒரு வானவில் போலே
1: என் வாழ்விலே வந்தாய்
2: நெடுக சோகமும் ஓமும் அந்த பாடலை கேட்போம் ஜெகன் நீங்க நல்லா
1: இணைந்து
2: நன்றி
1: வணக்கம். அவர் திருமதி புஷ்போதி நாயர் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் காற்றில் இவர் திரைக்காக

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: നേരം 8:15 കിവിടാക്കാച്ചത്തിൽ 7:15 കിവിടം കേട്ട് തമിഴ് ഇടം പറ്റിക്കൊണ്ടിരിപ്പത് ഉങ്ങൾ എണ്ണങ്ങളും ഉങ്ങൾ വിരുപ്പമാണ് അത് വരെ തന്ത് വാനിലിന്റെ കുഹന അവരുടെ വാനിലിനെ മണക്കം കുഹൻ
1: നിലമാരിക്കുകളാ
0: മഴ തുടങ്ങിച്ചിട്ടുണ്ടാവും പിന്നെ മട്ടും തൂറിക്കൊണ്ടേയിരിക്കും ഫാക്ടറിയിലെ തൂക്കിയിട ആക്കൾ ഇല്ല
2: ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല ഇല്ല
0: எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து காலவேல இந்த வாழ்வாங்க வாழ்வாங்கன்றது அப்படி வேலை இருந்தது. அது வந்து அது மதம் இந்த ஸ்கூலுக்கு போய்க்கெல்லாம் வந்து இந்த அயன் பண்ணி இந்த இப்போ இந்த கரண்ட் இல்லாத காலங்கள் இந்த அயன் பாக்ஸ் மூட்டி அயன் பண்ணணும். சிரட்டை கறி போட்டோ அப்போ எல்லாம் அதுமாதிரி இந்த சின்ன இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு உடுப்பால் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு உள்ள ஏன் பண்ண வேண்டி தான் பண்ண வேண்டி தான் போட்டு போக
1: வேண்டி
0: வேற வந்து இந்த பாடசாலை யூனிஃபார்ம் தானே அது அதான் அஞ்சு அஞ்சு நாளைக்கு அஞ்சு ஷர்ட் இருந்திருக்கு. ஒரு ரெண்டு ஷர்ட் மூணு ஷர்ட் தான் இருக்கு. இல்லை சொல்கிறேன் அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு இருக்க துவைச்சா தான் இந்த அடுத்த நாள் போடலாம் வந்து. அன்றைய அந்த காலத்திலேயே கூடுதலாக ஒரு நடத்துகிற வர்க்கம் தானே எல்லாரும் இந்த கூடுதலான இல்லை அந்த வசதியான ஆக்கலாண்டு இல்லை தானே எல்லாரும் பெருசாக நடத்துகிற குறைவான அந்த ஆகாக கொண்டிருக்கிற ஆக்கள்
1: குறைவாப்பாணத்தை
0: பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படி இருக்கிறாங்க கூட அந்த இப்படியான விஷயங்களில் கவனம் செலுத்துகிற குறைவு அந்த உடுப்பு இப்போ நல்ல வசதியாக இருந்தால் கூட அதுக்காண்டி பத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க மாட்டார்கள் வீட்டில். அதெல்லாம் பணக்காரா இருந்தா கூட செய்ய மாட்டாரு.
1: வசதி
0: சொல்லி போட்டு நகை போட்டு கொண்டு கூட பழிக்க போக
1: மாட்டாங்களா
0: போடுறாங்க, இல்லாமல் போடுறீங்க இல்லாம போடுறீங்க. சரி, நல்லது. என்ன பாடல் உங்களுக்காக?
1: டோரதி படத்தில் இருந்து முத்துமணி சுடர்.
0: சரி, உங்களுக்கு அந்த பாடல் எடுத்திருக்கின்ற ஆர்வத்தோடு நன்றி சிறப்பித்தமைக்கு நன்றிகள். முன்ன சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் குவன் அணிந்துள்ளார். குவனுக்காக அவரின் பிக்காட்ட அந்த பாடல் டோரதி திரைக்காக.

0: வச்சிட்டாங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்ஸ் குறியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய்
4: 0782 81 84. உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும் அந்த எண்ணத்துடன் தொடர்ந்து பாடலை கேட்க இணைந்திருக்கிற இதை போல அன்பாக இணைந்து வணக்கம்.
5: கொஞ்சம் வெயில் ஒரு 6 மணி வெயில் இருக்கு, குளிர் வருதான் வெயில் என்றும்
4: சரி நல்லது.
5: எங்களுக்கு குளிர்தான் விருப்பம் என்று கூறிக்கொண்டு அத்தோடு தலைப்பண்ணு கொடுக்கலே
4: தலைப்பண்ணு இல்லையா
5: எனக்கு உறவினரால். அவர் வந்து இந்த பாரவி ஓட்டுற சாரதி. அவர் வந்து இந்த சோடா கம்பெனியில பாரவி கொண்டு போய் திருவண்ணாமலை மட்டக்கள் வந்து திருவண்ணாமலை கொண்டு கொடுத்து திருப்பி அந்த முன்பு வந்து நாங்க பெரும் போத்தல தானே வேண்டது
4: வரும்.
5: அப்ப அது ஏத்தி கொண்டு இவருக்கு குஞ்ச கொடுக்கணும். அப்படியும் சார் வரைக்குள்ள இந்த நீங்க சொன்ன பிறகு நாங்க சொல்ல கொல்லியன் சார், கொல்லி கொண்டு வந்து வீட்டை கொடுத்துட்டு போய்
4: நாங்கள் கொல்லியன் சொல்றோம். இந்த செத்தோட்டு வைப்பார்கள்
5: அந்த
4: கொல்லி வைக்கிறேன்னு சொல்லுவார்கள்.
5: கொல்லி வைக்கிற நாங்க எல்லாத்தையும் கொல்லியெல்லாம் சொல்லுவோம். அப்ப அவருக்கு அதை கொடுத்துட்டு முதல் அவர் 2 நாளைக்கு முதல் போயிட்டு வந்து அண்டு பகல் வந்தேன் நானும் அவரும் இருந்து 2 மணி காய்ச்சிட்டு நான் குடிக்கும் சரியா. அடுத்த நாள் இவர் மீன் வாங்கி கொண்டு வீட்டை கொடுத்து சமைச்சு வை என்ன மனைவிட்ட சொல்லிட்டு இவர் போய் கூட முன்னுக்கும் அதே அந்த அந்த அவங்களோட பாருதான் முன்னுக்கும் போய் கொடுறது. அப்ப இவர் சைக்கிளுக்கு சைக்கிள் கொடுங்கன்னு சொல்லல. அப்ப இவர் முன்னுக்கு போன சாரதி சைக்கிள் கொடுத்துரு இவருக்கு பக்கத்துல கொடுத்து போட்டு வந்து விட்டுருக்க. கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு காப்பாற்ற முயற்சி செய்யக்குள்ள விட்டதுடன் அது வந்து அப்படி உருண்டு வேற தலையில இவர் ஓட வலிக்கிட்டு அதுக்குள்ள தலை விடுது. அந்த போன உதவியால வந்து அழுதாரு என்ன என்ன பாத்தீங்களா சாப்பிடல கொல்லி எரிக்கல அதுக்குள்ள அவர் போயிட்டாருன்னு அப்படியான கவலைகள் வரும். அப்படியா சில சில கவலைகள் வரும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டோடனே சரியான கவலை வந்தது. அதே நேரம் அவரை புண்ணியம் செய்தவர் புண்ணியம் செய்தவர் தான் அந்த கடந்து இழுபடாம சிலர் வந்து சி போக மாட்டாரா என்று சொல்லி துப்புவாரு. அப்படி இல்ல எங்கட மாமியெல்லாம் வெத்தின 2 வருஷத்துக்கிட்ட இருக்கான். எங்கட மனைவி 3 நாள் சாரி முதல் நாள் போனவ 2 நாள் நான் போய் பார்த்துட்டேன். 3 நாள்
4: ஒரு மரணத்துல அவர்கள் இறக்கிறவளுக்கு அந்த இது இல்ல இருக்கிறவளுக்கு அது பெரிய
5: இருக்க துண் அப்ப நாங்க அவங்க நாங்க பாவஞ்சதான் பற்றி யோசிச்சு கவலைப்படுறோம். என்ன புண்ணியம் செய்ய போயிடுவாரு. இவங்க அம்மா எல்லாம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்து ஒருத்தரும் எழும்ப மாட்டா எழும்ப மாட்டா சாப்பாடு சீத்தன அப்படியெல்லாம் இழுபடக்கூடாது. என்ன எல்லாரும் நினைக்கிற கடைசி வந்து நாங்க ஒருத்தருக்கும் தொந்தரவு கொடுக்காம போயிடுறோம். அதை பார்த்து இவருக்கு வேணும் வியத்துல அதான் அதான் சொல்ல வந்து. அதேமாதிரி இன்னும் எனக்கு நண்பர் வந்து அந்த காவல்துறையில அதாவது இவங்க இந்தியன் இபிடிபி குழந்தையார்கள் தானே அதுல காவல்துறை பயிற்சி செய்து அவர் எங்களை வீட்டுக்கு வரவங்க சொன்னா இங்க சுடுறாங்க, நான் வீட்டுக்கு அப்புறம் அப்ப நான் சரி போயிட்டு வாங்க கொஞ்சம் இருந்து காய்ச்சிருப்பேன், அடுத்த நாள் அவரை இதாரு அப்படியான அவரை காட்டி கொடுக்க சொல்லி பல சித்திரை செய்யலாம் அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எவரும் எவரும் நினைக்கிறேன் சொல்லுங்க, மற்றவருக்கு தொழில கொடுக்காம இவரெல்லாம் இவர் ஒரு புண்ணியம் செய்த புண்ணியம் செய்யாட்டி நாங்க பாவம் செய்தான் நின்று விழுபடும்
4: நன்றி வணக்கம். அவர் பாத்திமன் அணிந்த பாத்திமனுக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்களில் தீர்ப்பு திரைக்காக விஸ்வநாதன் இசையில்.
6: தீயே உனக்கென்ன தீராத பசியோ, நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ, தின்ன உடல் எத்தனையோ

0: பிரசல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: நேரம் 8:36 பிரான்ஸ் நிறைவாகும் தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் தொடர்ந்து வாழ்வில் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பளவை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நலமா இருக்கோம் சண்முகநாதன், நீங்கள் நலம் தானே? சரி, நன்றி, சொல்லுங்கள். எங்களோட புண்ணியத்தில் நாங்களும் இங்கே நீங்க அதே கொஞ்சம் ஒன்று ரெண்டு சீக்கிரமா அதே நீங்கள் பங்கு போட்டுன்னு பாக்குறீங்க. ஆ, என்ன நாங்களே என்ன செய்யறா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்தை வச்சுக்கொண்டு
2: வருவோம்.
1: ஓ, சொல்லுங்க.
2: சொல்லி
1: ஒரு விதம் சந்திச்சிருப்போம் ஒரு சிலர், நாங்கள் ஒரு சிலரை கணிக்கக்கூடிய சிலரை கணிக்க முடியாமலே இருக்கும். உங்களை சிலர் காய்ச்சோண்டு கேட்க வாழலையே பத்த நான் காய்ச்சோண்டு கேட்டோம் தான் இவர் இப்படி தான் கேட்கிறார். இவர் எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கணிப்போம்
2: என்ன.
1: சரி, நன்றி, உங்களுக்காக பாடல் வருது. நன்றி, வணக்கம். அவர் சண்முகானந்தன், அவருக்காக அவர் கேட்ட அந்த ஒரு பாடல்.
3: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் 8:43 இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். அந்த வகையில் எனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற ரவிசெல்லத்ரி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன், நீங்க நலமாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஒரு அநேகமான வியாழக்கிழமையில சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு. இன்றைக்கு 8 தான் ஆரம்பிச்சீங்க.
3: கொஞ்சம் ஒன்று போயிட்டு வரும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல.
4: அதை தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இருக்கலாம். இப்பொழுது காலநிலையிலும் கடும் குளிர் அல்ல,
3: அக்டோபர் மாதம் மட்டும் நல்லா தான் இருக்கு. நின்று கூட பகல் நாங்கள் ஷேட்டோட நின்றா அப்ப ஷேட்டோ நிக்கக்கூடிய மாதிரி நின்றது.
4: ஆமாம், அதோடு உங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்கீங்க. தலைப்பை கொடுக்காமலே உங்களோட தலைப்பில் நீங்கள் பேசுங்கோண்டு,
3: நீங்களே தலைப்படுத்து பேசுங்கோண்டு.
4: அதில் இன்னொரு டெக்னிக் இருக்கு. என்ன? நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் நான் எந்த தலைப்பில்
3: சில இருக்கல, இந்த என்ன தலைப்பு கொடுத்தாலும் அந்த அகிட பிரச்சனை பேசக்கூடிய மாதிரி.
4: அது இந்த மாட்டை பற்றி சொன்னால் கைத்தை பற்றி எழுதி போட்டு
3: மாட்டை கொண்டு மரத்தில் கட்டலாம் வேண்டாம்.
4: அப்ப அது மாதிரி இருக்குல்ல. நான் சில சில விஷயங்கள் இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப எங்கள்ல வந்து நாங்கள் தலைப்புக்கு கருத்து சொல்றதும் பாட்டு கேட்கறதும் தான் எங்களுடைய கட்டித்தனமாக இருக்கிறதே ஒழிய எங்கள் திறமைகளை வந்து காட்டக்கூடியதாக ஏன் நம்மவர்கள் மத்தியில் உருவாக்கப்படவில்லை? சரிதானே, அது ஒரு பெரிய இது. இப்ப ஒரு ஆள் பிழை செய்துட்டா அதை குறை சொல்றது கன பேர் வரிவினமே ஒழிய அதை நிவர்த்தி செய்வோம். இப்ப நாங்கள் பாருங்க, தென்னிந்திய திரைப்படங்களையோ இல்ல திரை இதுகளை பார்த்தால், நிகழ்ச்சிகளை பார்த்தால், அங்கே தனி தங்கள் திறமைகளை இந்த மிமிக்ரி செய்து காட்டுவார்கள். அது 2-3 பேர் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடித்து பார்ப்பவர்களை ரசிக்க பண்ணுவார்கள். என்ன
3: கல ரீதியில நம்ம அங்க அந்த தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த அவர்கள எல்லாம் அந்த திறமை அந்த ஒரு நாங்கள் பட்டிமன்றம் வச்சிருந்த மேடையிலேயோ வானொலியிலையோ இங்கேயோ ஒரு பட்டிமன்றம் வைக்கிறதுக்கும் அங்கே அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அங்கே அந்த பேசுகிற திறமை என்பது அந்த அவர்களுக்கு இந்த நாங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் பேசுவோம், அவர்கள் இந்த எப்படி ஆக்களை கவரமானு பேசுவார்கள்.
4: ஆமாம், அந்த அதாவது இப்போ சின்ன பிள்ளைகளை எப்படி இனிப்பு கொடுத்து இழுப்பது போல அவர்கள் கேட்கொண்டது அதுமே புதுசு புதுசா பேசுவார்கள். ஏன் நம்ம அவர்கள் மத்தியில் அது இல்லாம இருக்கு? இந்த கூடுதலா அரசியலும் அதையும் இதையும் ஒரு ஆளை குறித்து
3: அங்க அரசியல்னா கூட பாருங்க, வைக்கோ பாருங்க, சில ஒரு 2 பேசுவ ஒரு விஷயம் இல்லாம இருக்கும், ஆனா பேசிக்கொண்டே இருப்பாரு.
4: ஆனா கேட்கிறாங்களுக்கு
3: என்ன கேட்டு இருக்கலாம்,
4: ஏனென்று சொன்னால் ஏதோ கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கவே அப்படித்தானே, வாத்தியார் படிப்பிச்சவர் கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் என்ன படிப்பிச்சார் என்று தெரியும். அப்ப அதோண்டு மற்றது இந்த திரைப்படங்கள், நம்மவர்கள் திரைப்படங்கள் இப்பொழுதெல்லாம் நான் பார்த்த மாதிரி இந்த பெரிதாக பேசப்பட்டது போராட்டம், மற்றது கலங்கரை உங்களுடைய பிரான்சை சேர்ந்த இதெல்லாம் இருந்தது. அதை பற்றி நமது ஆறாவது பார்த்து விட்டு வந்து நான் இந்த படத்தை பார்த்தேன் நன்றாக இருந்தது என்று ஒரு தரம் ஒரு கருத்துக்கள் அதை எழுதல ஒன்றும் சொல்லல தானே. அவர்களே போய் தேடி எடுக்கிறார்கள். இப்ப நாங்க வந்து பாட்டை கேட்கிறோம், பாட்டை ரசிச்சு. அப்ப நாங்கள் இப்படி நம்ம ஒரு ஆக்கங்கள் சில ஆக்களுக்கு எங்களுக்கு
3: என்ன என்ன சொல்லுங்க. தென்னிந்திய சினிமா ஒன்றை பார்த்துட்டு வெளியில வரவன் 2 கருத்தையும் சொல்லுவான். படம் இதில் இப்படி இருக்குது, படத்தில் இது சரியில்லை, நகைச்சுவன் இல்லை இருந்தது, இது சரியில்லை வச்சு இழுக்கிறார்கள் அப்படி. ஆனால் இப்போ எங்கடா இதில் படத்தை பார்த்துட்டு வழியில் வரைக்கும் அந்த கேட்டிங்களாக இருந்தால், ரிவ்யூ கேட்டிங்களாக இருந்தால், ஆ படம் சூப்பராக இருக்குன்னா என்ன சொன்னால் அங்கே படம் எடுத்தவரும் ஓடினவரும் இல்லை நாங்கள் தானே.
4: முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்க. சரி, இருந்தாலும் அதையும் கூறிக்கொண்டு நான் எனக்கு ஒரு கடைசி இதை சொல்லி முடிக்க என்னென்றால், இப்போ இந்த ஒரு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற ஒரு இது இருக்குத்தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு வரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அப்படி இருக்கிறதானே.
3: ஆமாம்,
4: நாங்கள் படுத்திருப்போம் பண்ணீங்கன்னா, அது கட்டாயம் படிக்க வேண்டிய பாடமா இருந்த வஞ்சனைகள்
3: வேண்டாம்,
4: போகாத இடம் தனியிலே போக வேண்டாம்,
3: சின்ன வயது மறக்க வேண்டாம்.
4: ஆமா, இதெல்லாம் இப்ப நாங்க மறந்து போயிட்டோம், மறந்து போனாலும்
3: மாதாவையும் மறந்து அதையும் மறந்து மாதாவையும் மறந்து போனோம்,
4: மாதாவையும் மறந்து போனோம், பாடல மறந்தாலும் பரவாயில்ல மாதாவையே மறந்தாங்க. அப்ப இத பார்த்த பொழுது ஒரு சிந்தனை வந்தது, இப்ப புலம்பெயர்ந்து நாங்க இங்க வந்துட்டோம், இங்க வந்திருந்தால் அது எப்படி மாற்றம் அடைந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு கற்பனை. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு வரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இந்த மெதட்டிலேயே ஓடி ஓடி பல நாடு அலைய வேண்டாம், பல வேளை பல காலம் செய்ய வேண்டாம், உடல் நொந்து மனம் நொந்து வாழ வேண்டாம், போக விட்டு நக்கல் கதை கரைக்க வேண்டாம், குசும்பர் கூட்டம் கூடுமிடம் போக வேண்டாம், பகட்டு கதை கதைப்பாரோடு பழக வேண்டாம், லொக்கரிலே நகை தனை வைக்க வேண்டாம், காணாததை கண்டது போல் கதைக்க வேண்டாம், கடன்பட்டு கடன்பட்டு வாழ வேண்டாம், வட்டி கட்டி வாழ வேண்டாம், உறவோடு உறவாடி திரிய வேண்டாம், சண்டையிட்ட பின்னாலே விரிய வேண்டாம், நண்பரோடு குத்தாட்டம் போட வேண்டாம், பகைத்த பின்னே எதிரியாக மாற வேண்டாம், குரு குருப்பாய் கோஷ்டிவள அமைக்க வேண்டாம், படிக்காமலே படித்தவன் போல் நடிக்க வேண்டாம், வாட்ஸ்அப்பில் கண்டதையும் பகிர வேண்டாம், மொய் சேர்க்க விழா எடுத்து கொண்டாட வேண்டாம், யூடியூப்பில் அதை போட்டு காட்ட வேண்டாம், பார்ப்பாரை கடுப்பாக்கி உசுப்பேத்தி கலைக்க வேண்டாம் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அது அதை படுத்தபடி அதையும் படித்து விட்டு இவ்வளவும் முன்பு எழுதியிருக்கிறார்கள் அவர்கள், புலம்பெயர்ந்து அவர் வந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பாரோ என்ற ஒரு சிந்தனை வந்தது என்று கூறிக்கொண்டு, சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நம்மவர் ஆக்கங்களும் நம்மவர் திரைப்படங்களும் முன்னேற வேண்டும், ஓரளவு இந்த தன் பிள்ளைகளுக்காக.
3: நம்மவர் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த அன்று அந்த ஆரம்ப காலங்களில் எடுத்த சினிமாக்கள் பார்க்க இன்று கொஞ்சம் அவர்களை தரம் கூடியிருக்கிறது அது முன்பு.
4: ஆமா, இப்பொழுது என்ன
3: படங்களை விரும்பி நாங்களே டிக்கெட் எடுத்து போற மாதிரி ஒரு இதை போக முடியாம இருக்கிறதுக்கான நம்மவர் சினிமாவிலேயே நாங்கள் பட்ட அந்த அனுபவங்கள், ஏற்கனவே கணக்கத்திரம் போய் அடி வாங்கின அடி அந்த இதுகளை வச்சுக்கொண்டு எங்கட படம் போன்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டு, அதெல்லாம் இந்த கூட இந்த சினிமாவை நாங்கள்
4: பார்ப்பதும் அந்த பார்த்த படத்தை பற்றி வந்து ஆறாவது ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அடுத்த சந்ததியினருக்கும் ஒரு சந்தர்ப்பம்.
3: நம்ம மற்றது நம்ம திரைப்படங்களில் இன்னும் அந்த அந்த முன்னேற்றம் குறைவாக இருக்கிறது. இப்போ இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திரைப்படத்தை இயக்குறதுக்கு அவர் எத்தனையோ திரைப்படங்கள் உதவி இயக்குநராக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி முன்னேறி அதில் கற்றுக்கொண்டு தான் படம் எடுக்க வரார். ஆனால் நாங்கள் சும்மா அந்த ஒரு இதில் வர வழியாக எங்களை அந்த எல்லாத்துலேயும் நாங்கள் இயக்கங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட திரைக்கதையில் இது விட்டு விடுறோம்.
4: இல்லை, இது இத்தனைக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு நகைச்சுவை அவர் நண்பர் சொன்னார், ஒருவர் கஷ்டப்பட்டு தமிழ் படம் ஒன்று எடுத்துட்டு அரங்கடையாது. அப்ப 15,000 சுவிஸ் கூட பிரெஞ்சு பிராங்க் அந்த நேரம் அது இப்ப யூரோ முந்தி பிராங்க் தானே.
5: அதே மாதிரி தான் நம்ம ஒரு படம் இருந்தது.

0: வணக்கம் ஜெகன் போன்றி.
1: பிபி நல்லமா இருக்கிறீர்களா?
0: நான் வந்து ஒப்புட்டு
1: பாக்குறேன் சொல்லி ஒரு பாடாம இருந்தது ஒப்புடன்னு சொல்லி ஒரு பாடமும்
0: ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் மற்றொரு நாட்டின் தலைவர் வேகமாக சொல்லி முடிகிறேன். ஜனாதிபதியும் அவர் தன்னை தான் முதல் பார்க்கவனும் தனக்கு அவருக்கு ஒரு மனைவி கொண்ட இருக்கும் குடும்பம் இருக்கும் அதை பார்க்கவனும் பிறகு உட்கட்சி பூசலை சமாளிக்கவனும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியாக்களின் காரசாரமான கேள்விகளுக்கு பதிலளிக்கவனும் அவர்களை ஒரு சமநிலையில வச்சிருக்கவனும் மற்றது வெளிநாட்டு ராஜதந்திர உறவுகளை பேணி காக்க வேண்டும் அப்கமிங் ப்ராஜெக்ட்களை முன்னெடுக்க வேண்டும் அதுக்கு முன்னாள் சத்தியமும் நாட்டுக்கு அதற்கு மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஆலோசனைகளை அவர் எடுக்க வேண்டும். அந்த தன்மையில் அவர் இருக்கிற இடத்துல ஒரு பேராசிரியர் துணைவேந்தர் அந்த துணைவேந்தர் அதே கலாசாலையெல்லாம் படிச்சிருக்கார் அதுல படிச்சுதான் அந்த துணைவேந்தரா வந்திருக்கிறார் பேராசிரியர் அது துணைவேந்தரா வந்திருக்கிறார். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவர் தன்னை பார்க்கவனும் ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை அதை இந்த படிப்புகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குடும்பம் இருக்கும் சாதகத்தில் அவர்களை பார்க்கவனும் ஒரு ஒரு மகனா இருக்காருக்குன்னு இருக்கிற வயது போன சாதகத்தை பார்க்கணும் மற்றது அந்த கலாசாலையில வந்து ரெண்டு மூன்று மொழி பேசுறவர்கள் இருக்கார்கள் அப்ப ரெண்டு மூன்று மொழி பேசுறவர்கள் இடம் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை பார்க்கணும். இதற்கு முன்னம் இருந்த பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் எப்படி இதை கொண்டு நடத்தினார்கள் தாங்கள் மாணவர்களாக இருந்த வணக்கினார் அதுக்கு மீறித்தான் நல்லது ஒரு காரியம் சேர்க்க வேண்டும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் இந்த கடைசி இந்த குடும்பத்தார் அந்த குடும்பத்தனுக்கு நாலு பிள்ளைகள் சொல்லியிருந்தார் கடைசி பொம்பளை பிள்ளை மூன்று ஒரு மகன் கலந்துட்டார் மூத்தவர் ஒரு சுகாதார வேலையர் மற்றவர் ஒரு பாமசீல வேலையர் இந்த பிள்ளை கடைசி பிள்ளை கொஞ்சம் குரல் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் அந்த பிள்ளை தேர்ந்தெடுத்த குறைந்து எனக்கு மிகவும் பிடித்த குறை ஒரு சமத்தொழில் சம்பந்தமான பலகாலத்துல படிக்கிறவங்க இந்த ரெண்டு மூன்று அந்த பொறிக்கான் மூட்டை சைக்கிள் போறவன் சொல்லிட்டார் தூரத்துல வேலைக்கு மற்றவர் ஒரு 7 கிலோமீட்டர்ல சைக்கிள் ஒரு இது முடிஞ்சு நேர காலத்துல வீட்டை வரி இனமா எவ்வளோ எந்த இதை பார்க்கணும் பிறகு அவருக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த கடைசி பிள்ளை வளரமைத்து விடுக்கவனும் தானங்களை கவலைகள் இருக்கும் அப்படிப்பட்ட இதுகளை ஒப்பீடு செய்து பார்த்தேன். இதுல என்ன ஒரு ஒற்றுமை என்று பார்த்தால் மூன்று பேரும் 1968 பிறந்தவர்கள் அவர்களுக்கு இப்போ 58 வயது இவர்களை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். இதை நான் ஒரு முகநூல் எழுதவும் என்று பார்த்தேன் இதுக்கான விளக்க சில செல்வம்
1: என்று ஒத்திகளை
0: நாங்க சந்தித்த இடத்துல இருந்து சாரதியோட தான் வந்து நான் வீட்டுக்கு பக்கத்துலானே ஜோதிச்சு கொண்டு வந்தான் ஒரு கடை தம்பி நாங்க ஒரு சண்டு மொழி அதாவது தமிழ் சிக்கல மொழி பேசுகிற இரண்டு பேருகிட்டையும் காட்டி ஒரு கடிதத்தை காட்டி செய்கிறாங்க நல்லது நல்ல இது நல்ல இது செய்யும் போது இந்த முடிவு வந்து 24ஆம் தேதி தெரியும் நவம்பர் 26 என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பங்களுக்கு கூறிக்கொண்டு செலுத்தினான் இந்த பாட்டை கேப்பா.
1: நன்றி வணக்கம். அவர் விபி இணைந்துள்ளார். விபிக்காகவும் ரவிசெல்வத்திற்காகவும் விபி கேட்டலிருந்து பாடலிருந்து ஒரு சில வரிகள்

ஒலிக்கின்ற பாடலோடு நடக்கிறது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம் இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியை சுயமடுத்துக் கொண்டிருந்த தமிழ்மொழியின் நினைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னின்றி தமிழ்மொழியின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவரோடு இரு பிரதான செய்திகளுக்கு வழிபட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: அங்கும் என்றும் Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisie Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் ராசா 3,98 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும், அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ் மாவட்ட காணி விடுவிப்பு தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் இன்று ஆக்ரோசமான கருத்தாடல்கள் இடம்பெற்றிருந்தது.
1: யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளின் மொத்த அளவு அவை எப்போது விடுவிக்கப்படும்? 2593 வருஷம் 1.7 ஏக்கர் காணி, தனியார் காணி விடுவிக்க வேண்டியிருக்கு. அதே வேளையில 280 வருஷம் 896 அரச காணி விடுவிக்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் விடுவித்த காணி 21,882 வருஷம் 86 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கு.
2: மயிலிட்டி, பையட்டி, பலாலி, வசாவலான் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுக்கான நீதி கிடைக்க இல்லையே. நாங்கள் இவ்வளவு தூரம் கழிச்சு இந்த 2 வருஷமாகியும் அந்த காணி விடுவிக்கப்படுறதுக்கு மத்திய அரசு ரீதியாக என்ன முடிவு, அவர்களுக்காக என்ன நடக்க போகும்?
3: இப்ப மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படமாட்டே நாங்கள் தொடர்ந்து கனகாலமாக கழிச்சு கொண்டாலும் பிரச்சனையும் இல்லை. ஆனா அண்மையில கூட இப்ப இந்த மக்களுக்கு அந்த டெபுட்டி மினிஸ்டர் வந்து அம்மையிலையும் வந்த ஒரு கூட்டம் நடந்தது 2 மாதத்துக்கு முதல்.
2: சட்டவிரோத கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்குது, அந்த கட்டுமானங்களையாவது வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை உண்டு. இப்ப இந்த குழு, இப்ப நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து வந்து ஒரு குழு வந்து விசிட் பண்ணி புதிய சபையாக்களையும் கூட்டிக் கொண்டு பார்த்து வந்து தயவு செய்து அந்த கட்டுமானங்களை தடுக்க வேணும். அதே போல வசாவலான்ல அந்த ஆஸ்பத்திரியை கட்டுமானத்தை நிப்பாட்ட வேணும்னு சொல்லி அரசாங்க அதிபர் பாதுகாப்பு அமைச்சுக்கு வந்து கடந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டத்தில் நீங்கள் முன்மொழிஞ்சு நிரோஸ் வழிமொழிஞ்ச தீர்மானத்தை வந்து எழுத்தில் அனுப்பி இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து ஆஸ்பத்திரி கட்டுப்படுது வந்து. அப்படி என்றால் இப்ப இந்த கூட்டங்கள்ல கதைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இப்ப இதுல விளங்குமரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த சுதேச வைத்திய துறை அதிகாரிய வந்து கேட்டவர் வந்து சொன்னால் டிசிசி இருக்கத்தக்கத நீங்கள் எப்படி வந்து ஒரு காசுக்கு சேவை செய்கிற ஒரு அழக தொடங்கினீங்கள் சொல்லி அது ஏன் இந்த டிசிசி எடுத்த முடிவை வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லையே?
4: அடுத்த முறையே சட்ட ரீதியான இல்லை தானே நீங்களா சொல்லணும்
5: தெரியும். மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அரசாங்கம் தடுக்கிறதுக்கும் வசாவலான் தனியார் காணிக்குள்ள ராணுவ வைத்தியத்தால தொடர்ந்து கட்டப்படுறதை தடுக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு முடிவே என்ன நடைமுறைப்படுத்துறது ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை குடும்பம்
0: தொடர்ந்து. மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் மேற்கொள்ளப்படும் 2வது அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளன.
6: குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி, இதன் போது மனித எச்சங்கள், எம்புகள் என்று நியாயமாக நம்பக்கூடிய பல பொருட்கள் மண்டையோடு உள்ளடங்களாக பல்வேறு இந்து தொகுதிகள் உள்ளடங்களாக பல்வேறுபட்ட பொருட்கள் வெட்டு காயங்களோடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை கௌரவ மண்டலே சான்று பொருட்களாக பாரப்படுத்தப்பட்டு இன்று சட்ட வைத்திய அதிகாரிகளினால் மேலதிக பகுப்பாய்வுகளுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் காலங்களிலே இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொண்ட தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களுடைய அறிக்கை மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளினுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பிற்பாடே இது தொடர்பான முழுமையான விவரங்களை எங்களுக்கு ஊடகங்களின் வாயிலாக தெரிவிக்க முடியும். இந்த குறித்த இந்த பிரதேசமானது ஒரு குற்ற பிரதேசமாக காணப்படுவதற்குரிய பல்வேறுபட்ட காரணிகள் இங்கு காணப்படுகின்றன. இந்த நிலப்பகுதியானது, இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து மிக கடுமையாக ஒரு ஆர்டிபிஷியல் மோடிஃபிகேஷனுக்கு, ஒரு செயற்கையான ஒரு அந்த கட்டமைப்பு மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அறிக்கையை பெற்றதன் பிற்பாடுதான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக எங்களால் கூற முடியும்.
0: தொடர்ந்து உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு உலகளாவிய ஆதரவு அவசியம் தேவை என்று அமெரிக்கான நோபல் பரிசை வென்ற நவநீதம் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான அமெரிக்கான நோபல் பரிசு தென்னாப்பிரிக்காவை சார்ந்த இந்திய வம்சாவளி தமிழரான சட்ட நிபுணர் நவநீதம் நவிப்பிள்ளைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் தமிழர் அமைப்புகளிடமிருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் அவரிடம் இலங்கை தமிழர்கள் விவகாரம் குறித்து கேட்டபோது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையராக பணியாற்றிய போது தான் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்ததாகவும் உள்நாட்டு போரில் தங்களுடைய விருப்பத்துக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள். அவர்களுக்கென தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு நேர்ந்த துயரங்களுக்கு நீதி வேண்டும் என்றாலும் சரி, அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்வதே இதற்கான ஒரே தீர்வு. இந்த உலகம் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறது. அதனால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு உலகளாவிய ஆதரவு அவசியம் தேவை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற நவநீதம் நவிப்பிள்ளையின் இந்த கருத்துக்கு உலக தமிழர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த சிவராஜ அனுஜனுக்கு மரண தண்டனை தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் இந்த மாதம் 17 தேதி மீண்டும் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தொலைபேசி ஊடாக தமக்கு அறிவித்துள்ளதாக அனுஜனின் சகோதரன் தெரிவிக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அனுஜனின் சகோதரன், எனது அண்ணனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தளர்த்தப்பட்டுள்ள விடயம் குறித்து பிரதி வெளிநாட்டு அமைச்சர் அருண் கேமச்சந்திர தொலைபேசி மூலம் எம்மை தொடர்பு கொண்டு நேரில் தெரிவித்தார். இது எமக்கு ஓரளவு ஆறுதலை தந்த போதிலும் எதிர்வரும் அக்டோபர் 17 தேதி அண்ணனின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. அந்த வழக்கு விசாரணையின் முடிவுகள் வெளிவந்த பின்னரே எமது குடும்பத்துக்கு பூரண நிம்மதி கிடைக்குமா என்பது தெரிய வரும் என்று அவர் தெரிவித்தார். அனுஜனின் விடுதலைக்காகவும் உயிரை காப்பதற்காகவும் இலங்கை அரசாங்கம், வெளிநாட்டு அலுவல்கள், அமைச்சு, ராஜதந்திரிகள், மத தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் தமது நன்றிகளையும் வெளியிட்டுள்ளார்கள். தேர்தல் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் தொடர்பான குழுவின் அறிக்கை நாடாளுமன்ற விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை ஆராய்வதற்காக நாடாளுமன்ற விசேட குழுவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவே இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. விசேட குழுவின் தலைவரும் அமைச்சருமான சந்தன அபிரட்னாவிடம் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேர்தல் மறுசீரமைப்பு தொடர்பாக பொதுமக்கள், பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் முன்வைக்கப்பட்ட 31 முன்மொழிவுகள் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் தேர்தல்கள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழுக்களின் அறிக்கைகளும் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரும் பொதுமக்கள் தமது திருத்தங்களையும் புதிய முன்மொழிவுகளையும் முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரட்ன தெரிவிக்கின்றார். பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை ஆராய்ந்து 2 மாதங்களுக்குள் இடைக்கால அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு 2026 அபிவிருத்தி செயல்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து பொது நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். 2026 யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி நிதியின் பயன்பாடு, திட்ட முன்மொழிவுகள், நிதியொதுக்கீடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கைகள் அனைத்தும் உரிய முறையில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் நிதி என்பது மக்களின் நிதியாகும். எனவே பொது நிதியை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களும் நடைமுறையில் உள்ள நிதி முகாமைத்துவ விதிமுறைகளையும் திட்ட அமலாக்க நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றுவதோடு அபிவிருத்தி திட்டங்களை உரிய அனுமதிகளுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்துகிறார். மன்னார் மாவட்டத்தில் இந்த வருடம் 60,000 ஏக்கர்ல பரப்பில் காலபோக நெச்சையை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாயிகள் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய நெல்லை பயிரிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட விவசாய குழு கூட்டம் நேற்று மாலை மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
7: மன்னார் மாவட்ட விவசாய குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கானா கணிகேஸ்வரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் இந்த வருடம் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பில் காலப்போக நெற்றியை முன்னெடுப்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள், நீர்ப்பாசன துணைக்கள உத்தியோகத்தர்கள், மாகாண நீர்ப்பாசன துணைக்கள உத்தியோகத்தர்கள், மாகாண விவசாய துணைக்கள அதிகாரிகள், கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர், நெல் ஆராய்ச்சி உதவி பணிப்பாளர், பிரதி விவசாய பணிப்பாளர், கால்நடை அபிவிருத்தி துணைக்கள உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்.
8: மன்னார் மாவட்டத்தில் இந்த வருடம் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பிலே 5 பிரதேச செயலாளர் பிரிவு உள்ளடக்கிய பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கட்டுத்தரை குளம் மற்றும் ஏனைய மாகாண விவசாய குளம், அதே போன்று கமநல சேவை திணைக்களங்களுக்கு சொந்தமான குளங்களை அடிப்படையாக கொண்ட விவசாய நிலப்பரப்புகளிலே இந்த காலபோக பயிற்சிகை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. காலபோகை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு கமநல சேவை திணைக்களத்தினால் ஹெக்டேருக்கு 30,000 என்ற அளவிலே உரமானியமும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலே இந்த வருடம் எல்லினோ சேர்த்த காலண்ட காரணமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே நாங்கள் மழை பூர்த்தி எதிர்பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நீண்ட வறட்சி நிலவும் என எதிர்பார்ப்பதன் காரணமாக அறுவடையே ஜனவரி மாதத்திலே மேற்கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் குறைந்த மாத நெற்களை விதைக்குமாறு நாங்கள் விவசாயிகளை நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இவரிடம் காலப்போக்கு செய்கையில மேற்கொள்ளப்படுகின்ற விவசாயிகளுக்கு இலங்கை வங்கி, மக்கள் வங்கி போன்ற ஏனைய வர்த்தக வங்கிகளினால் கடன் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் காலப்போக்கு செய்கையில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு 5% என்ற அடிப்படையில மிக குறைந்த வட்டி வீதத்திலே கடன் வழங்க வங்கிகள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அந்த விதைப்பை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலே கட்டுக்கரை குளத்தை பயிற்சிக்காக 23ஆம் தேதி திறந்து விடப்பட இருக்கிறது.
0: தொடர்ந்து 13 பயிர்களுக்கு ஆக அதிகரிக்கப்பட்டுள்ள பயிர் செய்ய மானியம் இந்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது.
7: நெல் உள்ளிட்ட 13 பயிர்களுக்காக 2 ஹெக்டேருக்கு 60,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார். குறித்த மானிய தொகை முன்னர் 30,000 ரூபாயாக காணப்பட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் நெச்சையை மேற்கொள்ளும் காணிகளில் மேலதிக போக பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு எந்தவித மானியமும் கிடைக்காத பின்னணியில் அந்த விவசாயிகளுக்கும் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிறிய வெங்காயம், பயறு, உளுந்து, நிலக்கடலை, கௌப்பி, மிளகாய், சோயா உள்ளிட்ட 13 பயிர்களுக்காக இந்த பெரும்போக கிராமத்திலிருந்து பயிரிடும் விவசாயிகளுக்கு குறித்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தி மற்றும் வலுசக்தி சேவை தொழில்நுட்ப வளர்ச்சி வேலை திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. துறைமுகங்கள், சிவில் விமானங்கள் மற்றும் வலுசக்தி சேவை அமைச்சர் அனுர கண்டத்திலக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகள் குழுவினருக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது.
9: ஆசிய பசிபிக் பிராந்திய படிப்பாளர் பீட்டரிஸ் உஸ்டப்ஸ் தலைமையிலான குறித்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு இந்த கலந்துரையாடலில் இணைந்திருந்தன. நாட்டின் வலுசக்தி உற்பத்தியின் பசிபிக் நிலைமாற்றத்திற்கு ஆதரவளிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பிரதானமாக கவனம் செலுத்தியுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் ஒட்டுமொத்த வளங்கள் மற்றும் போக்குவரத்து கொள்ளளவை அதிகரிப்பதற்காக கொள்கலன் முனையங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடிய விடயங்களில் அடங்குகின்றன. திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் குறித்த பிரதேசத்தை பசுமை வலுசக்தி மையமாக மாற்றுவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குளோபல் கேட்வே வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் துறைமுக அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியமை விசேட அம்சமாகும்.
0: தொடர்ந்து திருவோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மீரானகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 98 அரபா நகரிலிருந்து கிண்ணியாவுக்கு செல்லும் ஆட்டுப்பட்டி பாலவீதி தற்போது குன்றும் குழியுமாக காணப்படுவதால் அந்த வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் போக்குவரத்து அவசரியங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். கிண்ணியாவுக்கு செல்வதற்காக பெருமளவிலான மக்கள் பயன்படுத்தும் இந்த வீதியின் நிலைமையை கருத்தில் கொண்டு வீதியை விரைவாக புனரமைத்து தருமாறு தம்பலகாமம் பிரதேச சபையின் தவிசாளரிடம் அவர்களிடமும் பொதுமக்கள் சார்பாக படிமன்புடன் கேட்டுக் கொள்வதாக பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். மத்திய கிழக்கில் நிலவும் பூர்ணமை காரணமாக நாட்டின் வீதி அபிவிருத்திக்கு தேவையான தார் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக 5 மாற்று நாடுகளிலிருந்து தாரை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதாக வீதி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
7: இதற்கு முன்னர் ஈரானில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தர தார் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் என்ஏ ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டார். எனினும் போர் மோதல்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் காணப்படும் தடை ஆகியவற்றின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் நாட்டுக்கு தார் இறக்குமதி செய்வது தடைப்பட்டதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். நாட்டின் வீதி பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக மாதம் ஒன்றுக்கு குறைந்தது 20,000 மெட்ரிக் டன் தார் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது மாற்று வழிகளின் ஊடாக கசகஸ்தான், பஹ்ரைன், சீனா, இந்தியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து சிறிய அளவில் தார் இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். மாற்று சந்தைகள் காணப்பட்டாலும் நாட்டுக்கு தார் கொண்டுவரும் போது பல கப்பல் நிறுவனங்கள் அதனை போக்குவரத்து செய்ய மறுக்கின்றன. அமெரிக்க தடைகளுக்கு உட்படும் அச்சம் மற்றும் போர் நிலைமைகளின் மத்தியில் தாக்குதல்களுக்கு இலக்காகும் அபாயம் காரணமாக சர்வதேச காப்புறுதி நிறுவனங்கள் இந்த கப்பல்களுக்கு காப்புறுதி வழங்காத நிலைமையே இதற்கு காரணமாகும்.
0: தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள தற்பொழுது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிராந்தி ராஜபக்சாவுக்காக மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 16 வைத்தியர்கள் உள்ளடங்குவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் திந்திக்குமார தெரிவிக்கிறார்.
9: ஷிராந்தி ராஜபக்சவின் இருதயம் தொடர்பான சிகிச்சை நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்கால பரிந்துரைகளை முன்வைப்பதற்காகவே குறித்த குழு நியமிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் இந்திகுமார் தெரிவித்தார். வைத்தியர் குழுவினர் சமர்ப்பிக்கும் பரிந்துரை அறிக்கை இன்று மாலை 4 மணிக்கு நிறைவு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 10 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை குற்றவியல் ரீதியாக முறைகேடு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் கொழும்பு பிரதம நீதவான் அசாங்கேஸ் போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்குமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து இலங்கை சுங்க திணைக்களம் 2026ஆம் ஆண்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட 2,207 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை முன்கூட்டியே எட்டிவிட்டது. அக்டோபர் 13ஆம் தேதி வரையில் சுங்க திணைக்களம் மொத்தமாக 2,208 பில்லியன் ரூபாய் வருமானத்தை சேகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்புகையில் இந்த ஆண்டு வருமான இலக்கு எட்டிய வேகம் அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் 2,110 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை நவம்பர் 11ஆம் தேதியே சுங்க திணைக்களம் எட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டுக்கான வருமான இலக்கு 2,231 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. 2025 ஆண்டு நிறைவடையும் போது சுங்கத்தின கழகத்தின் மொத்த வருமான சேகரிப்பு 2,557.5 பில்லியன் ரூபாயாக பதிவாகியிருந்தது. இதேவேளை சுங்க நடவடிக்கைகளின் சேத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சுங்க பிரகடனங்களுக்கான டிஜிட்டல் கையொப்ப முறையையும் இலங்கை சுங்கத்திணைக்களம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கடுளிய சிறைத்தன்மை அனுபவித்து வரும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவியுடையை சிறைச்சாலை அதிகாரிகள் அகற்றியமையை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றில் பல ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தி இந்த ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தினியாவில பாலித தேரர், அகிலக்கட ஸ்ரீ ஸ்ரீதமன தேரர், உலபனே சுமங்கல தேரர் உள்ளிட்ட தேரர்கள் பலர் இந்த ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவியுடையை அகற்ற சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் எடுத்த நடவடிக்கையானது சட்டத்துக்கு விரோதமானது என்றும், அவரது அந்த உத்தரவினையும் நடவடிக்கையினையும் தடை செய்து உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு இந்த மனுக்கள் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இந்த மனு பரிசீலனைக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகந்த அபயசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனாலும் இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகந்த அபயசூரிய இந்த மனு பரிசீலனையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பிலான தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் தான் அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக ஆஜராகி அந்த வழக்கை நெருப்படுத்தியுள்ளதாகவும், அதனால் இந்த மனுக்கள் மீதான விசாரணையிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக தலைமை நீதிபதி ரோகந்த அபயசூரிய அறிவித்தார். அதன்படி இந்த மனு இன்றைய தினம் மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றின் விசேட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி நீதிபதி அமல் ரணராஜா, நீதிபதி மகன் கோபல்லவ மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து பெறப்படும் பௌத்த பிக்குகள் காவியுடைய அணிவதற்கு முழுமையான அனுமதி வழங்கும் வகையில் சிறைச்சாலைகளில் நிரந்தர கட்டளைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நீதியமைச்சர் ஹர்சன்ன நாணயக்காரா இதனை அறிவித்திருக்கிறார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிரந்தர கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பௌத்த பிக்குகள் சிறையில் அடைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் காவியுடையை அகற்றுவது மற்றும் சிறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்படும் சந்தர்ப்பங்களில் காவியுடையை அணிவது தொடர்பான விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கலகொட அத்தே ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஏற்பட்ட நிலைமைகள் தொடர்பில் ஜனாபதி தலைமையில் பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேர்களை பிரதிவப்படுத்தும் தேர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது சிறைச்சாலை கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிரந்தர கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக குழுவொன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் WP சீரதீர தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய சிறைச்சாலைகளின் நிரந்தர கட்டளை இலக்கம் 356 திருத்தம் மேற்கொண்டு 356A என்ற புதிய பிரிவை சேர்ப்பதற்கும், திணைக்கள கட்டளை இலக்கம் 550 திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி பௌத்த பிக்கு ஒருவர் கைதியாக சிறையில் அடைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் அணிந்திருக்கும் காவியுடைய அகற்றுவது தொடர்பில் பௌத்த அலுவல்கள் திணைக்களகத்துக்கு அறிவித்து அதற்கமைய நடவடிக்கை எடுப்பதற்காக சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஏனைய மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்கள் சிறையில் அடைக்கப்படும் சந்தர்ப்பங்களிலும் அந்த மதங்களுக்கேற்ற வகையில் இந்த விதிமுறைகளை மாற்றியமைத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை பௌத்த பிக்குகள் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக சிறைச்சாலைக்கு வெளியே அழைத்து செல்லப்படும் சந்தர்ப்பங்களில் காவியுடையை அணிந்திருப்பதற்கு முழுமையான அனுமதி வழங்கும் வகையிலும் திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பௌத்த பீடம் அல்லது வேறு பௌத்த பீடங்களிலிருந்து அதற்கு எதிரான அறிவிப்பு கிடைக்கும் வரை இந்த அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த திருத்தங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள நிரந்தர கட்டளைகளை மாற்றியமைக்குமாறு பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். புதுவல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை விடுதலை செய்ய கோரி கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையை ஆதரித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியாகும் தகவல்களை போலீசார் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். கண்டி முதல் கொழும்பு வரையிலான பாத யாத்திரையை ஆதரித்த நபர் ஒருவர் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டதாக தித்தபல்கே ஆனந்தஸ்ரீ தேரர் சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்றை பரப்பியிருந்தார். நேற்று வீரகுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதோடு ஆரம்பகட்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் குறித்த பேரணியுடன் எந்தவித தொடர்பும் அற்றவர் என்பதும் தனிப்பட்ட தேவைக்காக லொரியொன்றில் பயணம் செய்தவர் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. நீதியவட்ட தேவஸ்தானத்துக்கு அருகில் ஏற்பட்ட வாகன நெரிசலின் போது லொரி சாரதிக்கும் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட வாக்குவாதமே இதன் மோதலாக முற்றியது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் வத்துப்பிட்டிவளை வைத்தியசாலையிலும் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் கம்பகா வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காயமடைந்த நபரை பேரணியின் ஆதரவாளர் என காட்டி தேரர் தவறான தகவல்களை பரப்பியிருப்பதாக தெரிவித்த போலீசார் இந்த சம்பவத்துக்கும் பேரணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார்கள். சமூக ஊடகங்களில் பொதுமக்களிடையே அமைதியின்மை ஏற்படுத்தும் வகையில் போலியான மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மகா சங்கத்தினருக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான உடன்பாடும் இன்று எட்டப்படவில்லை. இதனையடுத்து கலகொட அத்தே ஞானசார தேரரின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தேரர்கள் தமது கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்தார்கள். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக தொடர்கின்ற இந்த போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கா முன்னதாக தேர்களுடன் கலந்துரையாடியிருந்தார். இதன்போது கோரிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு குறைந்தது ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட தேரர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனாலும் இந்த பதிலில் அதிருப்தி அடைந்த தேரர்கள் ஞானசார தேரரின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் சாதகமான அறிவிப்பை வெளியிடும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்தார்கள். கண்டியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட விடுதலைக்கான பாத யாத்திரையின் இறுதிக்கட்டமாக கொழும்பை வந்தடைந்த தேரர்கள் கடும் மழைக்கு மத்தியிலும் தமது போராட்டத்தை முன்னெடுத்தார்கள்.
10: கண்டியிலிருந்து முன்னெடுக்கப்படும் பேரணி கடவத்தை நகரிலிருந்து இன்று ஆரம்பமானது. கடவத்தையிலிருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கப்பட்ட பேரணியில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சரத் வீரசேகர், பிரசன்ன ரணவீர், அனுராதா யாந்தர், விமல் வீரவன்ச, உதய கம்மன்பிலு, சாகர காரியவசம், சஞ்சீவ எதிரிமன்ன, சமன் ரத்னப்பிரிய உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பேரணியில் பங்கேற்றனர். இதற்கும் ஈடுதகமாக பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பேரணியில் பங்கேற்றிருந்தனர். பிக்குகளுடன் அவர்கள் கொழும்பை வந்தடைந்தனர்.

0: கழனி பாலியகுடை தெமட்டுகுட ஊடாக இன்று மாலை 5 மணியளவில் பேரணி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தை அடைந்தது. பேரணியில் முன்னிலை வகித்ததுடன் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பிக்குகளுக்கு பின்னால் இருந்ததை காண முடிந்தது. ஜனாதிபதி செயலகத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாட வேண்டும் என மகாநாயக்க தீரர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஜனாதிபதி சிகளாளர் கலாநிதி நம்பிக்கை சனத்குமார் நாய்க்கு தேரர்களை சந்தித்தார். நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாமல் ஞானசார தேரரை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேரர்கள் இதன்போது வலியுறுத்தினர். நீங்கள் பார்த்ததை போன்று இன்று மகாசங்கத்தினர் பேரணியாக ஜனாதிபதி செயலகத்திலே வந்தடைந்திருந்தனர். இன்னொரு பக்கத்தில் இன்று காலை முதல் திடீரென கொழும்பில் விடைவிடாது மழை பெய்து வருகிறது. கொழும்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், மாலை நேரம் என்பது தொழில் முடிந்து அதிகளவானவர்கள் வீடு திரும்புகின்ற நேரம், அது மாலை நேரமாக காணப்படுகிறது. இந்த மாலை நேரத்தை பொறுத்தவரையிலே தொழில் முடிந்து செல்லுபவர்களை அடிப்படையாக கொண்டு வீதிகளிலே அதிக வாகனங்கள் பயணிக்கும், அவர்கள் வீடு செல்வதற்காக வாகனங்களிலே பயணிப்பார்கள். இந்த காலப்பதி அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், வாகன நெரிசல் அதிகரித்து காணக்கூடிய ஒரு விடயம் இந்த மாலை பொழுதிலே கொழும்பில் காணப்படும் என்கின்ற நிலைகள். இந்த நிலையில்தான் மகாசங்கத்தினரை முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட இந்த பேரணி கொழும்பிலே இன்றைய நாளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இதன் காரணமாக ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த வீதி, அதே போன்று கம்பெனி தெரு உள்ளிட்ட பகுதிகளிலே பாரிய வாகன நெரிசல் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருந்தது. இந்த வீதிகளிலே வாகனங்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. தொழில் நிமித்தம் தங்களுடைய தொழிலிடங்களுக்கு சென்று வீடு திரும்பக்கூடியவர்கள், அதே போன்று மாலை நேரங்களிலே மேலதிக வகுப்புகளுக்காக சென்று வீடு திரும்பக்கூடிய மாணவர்கள் என பலர் இந்த வாகன நெரிசலிலே சிக்கியிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு வாகனங்களும் இந்த வாகன நெரிசலுக்குள்ளே சிக்கியிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
1: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்போதியில் சுமார் 1,980,000 ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் விடுவித்ததாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள வழக்கை கொழும்பு மேல்நீதிமன்ற 11 இலக்க நீதிமன்ற நீதிபதி ரஷந்த கொடவில முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சரணகுணவர்த்தன மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோகான் அபிசூரிய மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. சரணகுணவர்த்தனாவுக்கு எதிரான ஊழல் வழக்கு இலக்கம் 11 மேல்நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கிலிருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தனிப்பட்ட உதவியாளர் மூலம் அந்த நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தமை தொடர்பில் அந்த நீதிபதியால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் இந்த வழக்கு விசாரணை அந்த நீதிபதி முன்னிலையில் நடைபெற முடியாதென்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை வேறு மேல்நீதிமன்ற நீதிபதியொருவர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு பரிந்துரை செய்யுமாறும் அதுவரை இலக்கம் 11 மேல்நீதிமன்ற நீதிபதி ராசந்த கொடவில இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதை தடுக்கும் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரரான முன்னாள் அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மனுதாரரான முன்னாள் அமைச்சர் சார்பில் ரம்சி பாச்சா சட்டத்தரணிகள் நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாபதி சட்டத்தரணி அலிஷப்ரி ஆஜராகியிருந்தார். சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சிய விசாரணையை எதிர்வரும் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
0: தேவலி மற்றும் ரத்மனானி பகுதிகளில் 730 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் நிதி தொழிலாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தார். கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கு முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி அஸ்வல் பெரேராவின் நெறிப்படுத்தலில் சாட்சியம் அளித்த கடற்படை அதிகாரி தம்மிக்கு பிரியதர்ஷன விக்ரம ஆராய்ச்சி கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் யோசித ராஜபக்சவுக்கு மாதாந்தம் 16,390 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ராவி சின்னையா சார்பில் இந்த கடற்படை அதிகாரி சாட்சியம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: நீதிபதி அவர்களே, யோசித கனிஷ்க ராஜபக்ச 2006 டிசம்பர் 14 முதல் 2016 பிப்ரவரி 28 வரை கடற்படையில் லெப்டினன்டாக பணியாற்றினார். 2016 பிப்ரவரி 28 அவரது கடற்படை சேவை இடைநிறுத்தப்பட்டது. அவருக்கு மாதாந்த சம்பளமாக 16,500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 110 ரூபாய் கழிக்கப்பட்டு 16,390 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் கொடுப்பனவுகளும் அடங்குகின்றன.
0: இதேவேளை யோசித ராஜபக்சவை இளம் கடற்படை அதிகாரிகளுக்கான பயிற்சிக்கு அனுப்புவதற்கு தேவையான நிதியை கோரி அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகுட பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: நீதிபதி அவர்களே, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட 2014 மே 18 பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஆவணம் ஒன்றை அனுப்பினார். அதில் ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெறும் இளம் கடற்படை அதிகாரிகளுக்கான பயிற்சியில் யோசித கனிஷ்க ராஜபக்ச பங்கேற்பதற்காக உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுக்காக 4,174 பவுன்கள் 80 பென்ஸ் தொகையும் பாடநெறி கட்டணமாக 23,362 ரூபாயும் வழங்குமாறு கோரியுள்ளார்.
0: அப்போதைய நாணய மாற்று விகிதத்திற்கு அமைய 4,174 பவுன்கள் 80 பென்ஸ் என்பது சுமார் 10 லட்சம் ரூபாவாகும். கடற்படையில் யோசித ராஜபக்ச பணியாற்றிய 10 ஆண்டுகளில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 51,50,625 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரி நுவன் துஷார் சாட்சியம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: நீதிபதி அவர்களே, யோசித கனிஷ்க ராஜபக்சவுக்கு 2006 பிப்ரவரி 14 முதல் 2016 பிப்ரவரி 28 வரை கடற்படையால் சம்பளமும் கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டுள்ளன. கடற்படை அதிகாரிகளின் மொத்த சம்பளம், அடிப்படை சம்பளம், கொடுப்பனவுகளை உள்ளடக்கியதாகும். அதற்கமைய யோசித கனிஷ்க ராஜபக்சவுக்கு மாதாந்த சம்பளமாக 16,390 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2006 முதல் 2016 வரையான காலப்பகுதியில் அவருக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 51,50,626 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது.
0: கடற்படை அதிகாரி தேவேந்திர உதயகுமார் சாட்சியம் அளிக்கையில் யோசித ராஜபக்ச 2009 மார்ச் 31 முதல் 2015 மார்ச் 31 வரை தனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை கடற்படைக்கு சமர்ப்பித்திருந்ததாக தெரிவித்தார். கடற்படை அதிகாரிகளின் சாட்சியங்களை தொடர்ந்து தேசிய சேமிப்பு வங்கியின் கனிஷ்ட நிறைவேற்று அதிகாரி கனிஷ்க காமினி சாட்சியம் அளித்தார்.
2: நீதிபதி அவர்களை 2003 நவம்பர் 10 யோசித ராஜபக்ச தேசிய சேமிப்பு வங்கியில் நிலையான வைப்பு கணக்கு ஒன்றை ஆரம்பித்துள்ளார். அந்த கணக்கு 72,470 ரூபாய் 3% வைப்பிலிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வட்டியுடன் சேர்த்து அந்த கணக்கில் 489,411 ரூபாய் 70% உள்ளது.
0: இதன்போது பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் ஆட்சேபனை முன்வைத்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: நீதிபதி அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் சாட்சியமாக முன்வைக்கப்பட்டுள்ள ஆவணம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதோ அல்லது குற்றப்பத்திரிகையுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதோ அல்ல. அத்தகைய ஆவணத்தை வழக்கின் சாட்சியமாக குறியிடுவதற்கு முறைப்பாட்டு தரப்பு நடவடிக்கை எடுப்பதை ஆட்சேபிக்கின்றேன்.
3: இதனையடுத்து அரசு சட்டத்தரணியின் மேலதிக விசாரணையின் போது யோசித்த கனிஷ்ட ராஜபக்ச தேசிய சேமிப்பு வங்கியில் புனிய சேமிப்பு கணக்கிலிருந்து 2016 வரை பணம் மீளப்பெறப்படவில்லை என சாட்சியாளர் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: 2007 ஜனவரி 18 தேதி 13,836 ரூபாய் 68% கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு பிப்ரவரி 22 தேதி 14,792 ரூபாய் 60% வைப்பிலிடப்பட்டுள்ளது. அதே ஆண்டு மார்ச் 21 தேதி 16,172 ரூபாய் 80% கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 2016 மார்ச் 21 தேதி வரை அந்த கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த காலப்பகுதியில் கணக்கிலிருந்து பணம் மீளப்பெறப்படவில்லை. முதன்முறையாக 2016 மார்ச் 2 தேதியே அந்த கணக்கில் இருந்து பணம் மீளப்பெறப்பட்டுள்ளது.
3: பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் நெறிப்படுத்தலில் நுகேகுடை மாவட்ட நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு பதிலாக அந்த நீதிமன்றத்தின் எழுதுவிளைஞர் செனருத் பண்டாரு சாட்சியம் அளித்தார். நுகேகுடை மாவட்ட நீதிமன்றத்தில் டி சி புரஸ்டின் சொத்துக்கள் தொடர்பான விசாரிக்கப்பட்ட வழக்கின் மூல கோப்பை அடிப்படையாக கொண்டு இந்த சாட்சி விசாரணை இடம்பெற்றது. மேற்கோள் ஆரம்பம்.
2: ஜேசி ஃபாரஸ்ட் என்பவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் சொத்துக்கள் தொடர்பில் நுகேகுடம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்று விசாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் 2017 மார்ச் 15 தேதி அப்போதைய நுகேகுடம் மாவட்ட நீதிபதி சஹான் மாஃபா உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளார். அந்த உத்தரவின்படி 3வது பிரதிவாதியான ஜேசி ஃபாரஸ்டின் சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஜேசி ஃபாரஸ்ட் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரது பாதுகாவலராக 2வது பிரதிவாதி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் டேசி ஃபாரஸ்டின் நோய் நிலைமை தொடர்பில் நீதிமன்றம் திருப்தி அடைந்ததாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை. 3வது பிரதிவாதி அவரது சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் வழக்கு பதிவில் இடம்பெறவில்லை. டேசி ஃபாரஸ்டின் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் அல்லது பணம் தொடர்பான எந்த ஒரு பட்டியலும் வழக்கு பதிவிலோ அல்லது நீதிமன்ற உத்தரவிலோ இல்லை.
3: மேலதிகள் சாட்சி விசாரணையை அக்டோபர் 30 தேதி மீண்டும் நடத்துவதற்கு தேதி குறித்து நீதிபதி அன்றைய தினம் முறைப்பாட்டு தரப்பின் ஏனைய சாட்சியாளர்களையும் நீதிமன்றத்தில் முதலையாகுமாறு அறிவுறுத்தினார்.
1: தொடர்ந்து கொழும்பு ரிக்வே சீமாட்டி சிறுவர் மருத்துவமனைக்கு 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிடி ஸ்கேன் யந்திரத்தை கொள்வனவு செய்வதாக கூறி இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் நிதி முறைகேடு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றில் தெரிவித்தது. கொழும்பு கோட்ட நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் மனு ஒன்றையும் மேலதிக அறிக்கை ஒன்றையும் இன்று சமர்ப்பித்து காவல்துறையினர் இதனை தெரிவித்தார்கள்.
4: மின்சாரம் மருத்துவ குழுவில் 14 வைத்தியர்கள் அடங்குவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் இந்திக குமார தெரிவித்தார். சிரந்தி ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ள இதய நோய் நிலைமை, அதற்கு தேவையான சிகிச்சைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், பரிந்துரைகளை இந்த மருத்துவ குழு முன்வைக்க உள்ளது. இதனிடையே 10 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. கடந்த 13 தேதி கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதய நோய் நிலைமையால் தனது சேவை பெறுநரால் பகிரங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என சிரந்தி ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிரந்தி ராஜபக்ச தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
5: மஹிந்த முன்னாள்
6: ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உடல்நிலை மோசமான நிலையில் இல்லை, அவர் சாதாரணமான நிலையில் இருக்கின்றார். அவரது வயோதிப காலத்தில் மனைவியின் பராமரிப்பு தேவைப்படும் ஒரு தருணத்திலேயே அரசாங்கம் சிரந்தி ராஜபக்சவை சிறையில் அடைத்துள்ளது. எமது வீடுகளிலும் நாம் அறிந்த ஒரு விடயம் இருக்கின்றது. குறைந்தபட்சம் கணவருக்கு தேவையான மருந்துகளையாவது வழங்குவதற்கு மனைவி அருகில் இருக்க வேண்டும். உண்மையில் சிரந்தி ராஜபக்ச ஜனாதிபதி மனைவி என்ற வகையில் வீட்டில் ஓய்வெடுத்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. எனினும் உலகின் ஏனைய ஜனாதிபதிகளின் மனைவிகள் செய்வதை போன்று அவரும் சமூக சேவையில் ஈடுபடவும் மக்களுக்கு உதவவும் வந்தார். அப்பாவி சிறுவர்களுக்கான முன்பணிகளை நடத்தவும், பார்வையற்ற சிறுவர்களுக்கு கண்காணத்தின் மூலம் கண் சிகிச்சை வழங்கவும் அவர் நடவடிக்கை எடுத்தார். ஜனாதிபதியின் மனைவியாக செயற்பட்ட காலத்தில் பெற்றோரை இழந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் சுனாமியால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் உள்ளிட்ட பெரும் திரளான சிறுவர்களுக்கு அவர் தாயை போன்று கல்வியை வழங்கினார். இவ்வாறான பணிகளை செய்தமையால் இன்று அவர் இத்தகைய பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.
5: தொடர்ந்து
1: சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் என்பதற்காக ஒருவருக்கு ஒரு சட்டமும் சாதாரண மக்களுக்கு மற்றொரு சட்டமும் இருக்க முடியாது. செல்வாக்கின் அடிப்படையில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படக்கூடாது என்று ஜனபலிய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதசன கண்ணங்கர சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பு பொருளையில் உள்ள எண்ணம் பெறா நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், பசில் ராஜபக்சாவுடன் தொடர்புடைய தேர்தல் கால பண விநியோகம் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான விடயங்களில் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்கள் என்பதற்காக இவருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படக்கூடாது. குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாகவே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். சிராந்தி ராஜபக்ச சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவரது உடல்நிலை தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அவருக்கு மேலதிக மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் சத்திர சிகிச்சை தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. அவரது உடல்நிலை தொடர்பில் உரிய மருத்துவ கவனிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதேபோன்ற மருத்துவ வசதிகள் சாதாரண கைதிகளுக்கும் கிடைக்கின்றனவா என்பதே இங்கு எழுகின்ற கேள்வியாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அரசியல் அதிகாரம் அல்லது குடும்ப பின்னணி காரணமாக சிலருக்கு மட்டும் விசேட வசதிகள் கிடைக்கின்றனவா என்பதை பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சாதாரண கைதிகளும் மனிதர்கள்தான், அவர்களுக்கும் உரிய மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல் அதிகாரம் கொண்டவர்களுடன் தொடர்புடைய விடயங்களிலும் சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது முக்கியமானது. அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அவை முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதேவேளை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாலேயே ஒருவர் குற்றவாளியாகிவிட மாட்டார். நீதிமன்ற நடைமுறைகளுக்கு அமைவாகவே இறுதி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தினருடன் தொடர்புடைய சம்பவங்களை அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதன் மூலமாகவோ சட்ட நடவடிக்கைகளை தவிர்ப்பதன் மூலமாகவோ உண்மைகளை மறைக்க முடியாது. குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அதேபோன்று அரசியல் செல்வாக்கில்லாத சாதாரண மக்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்திலே அதிகாரம் கொண்டவர்களுக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படும் ஒருவரின் உடல்நிலை மோசமடைந்தால் அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்கப்படுவது அடிப்படை மனிதாயமான விடயம். ஆனால் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு விரைவாகவும் விசேடமாகவும் மருத்துவ வசதிகள் கிடைக்கும் போது சாதாரண கைதிகளுக்கும் அதே வசதிகள் கிடைக்கின்றனவா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கை நடைமுறையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் தற்போது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மாறாக சிறைச்சாலையில் இடம் பிடிப்பதற்கான போட்டியில் தங்களுக்குள் ஒருவிதமான போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று இளைஞர் விகார பிரதி அமைச்சர் தினிது சமன் கென்னநாயக்கா தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை அச்சுறுத்துவதற்காகவும் மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை உருவாக்கவும் முன்னெடுக்கும் பாத யாத்திரைகள் மற்றும் போராட்டங்களை அரசாங்கம் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அவ்வாறு முன்னெடுக்கப்படும் எந்தொரு போராட்டங்கள் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கையையும் கண்டு அரசாங்கம் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் எதிர்கட்சிகள் பல சவால்களை முன்வைக்க முயற்சித்தன. அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை கைப்பற்றுவதாக கூறியதும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக கொழும்பில் பெரும் மக்கள் திரளை ஒன்றிணைக்க அவர்கள் முயன்றதும் தோல்வியில் தான் முடிந்தது. எதிர்கட்சிகளின் இத்தகைய போராட்டங்கள் எந்தவித அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இவை வெறும் பேரளவிலான அரசியல் நாடகங்கள் மட்டுமே. எனவே தற்போது எதிர்கட்சிகள் தம்மை ஒன்றிணைக்க வழியின்றி வலுவான போராட்ட களங்கள் இல்லாது திணறி வருகின்றன.

திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் மற்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு சான்றாக அமையும் என்பதை உறுதியாக கூற முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் மீண்டும் இனம் மற்றும் மத ரீதியான மோதல்களை உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மதவாதம் மற்றும் இனவாதம் என்ற புற்றுநோயை குணப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய செழிப்பான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா களுத்துறையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். அரசியல் அமைப்புக்கு அமைய இலங்கை ஒரு ஒற்றையாட்சி இறையாண்மை கொண்ட நாடு. அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்துக்கு முதலிடம் வழங்கி பாதுகாக்கப்படும் அதேவேளை ஏனைய அனைத்து இன மற்றும் மத மக்களின் அடையாளங்களும் உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா புத்த சாசனத்துக்கு அமைச்சரவை அமைச்சை உருவாக்கியதோடு ஏனைய மதங்களின் நலன்களுக்காக ராஜாங்க அமைச்சுக்களையும் அமைத்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இனவாதத்தை பின்பற்றுவதில்லை, நடுநிலையான பாதையிலே பயணிக்கிறது. பௌத்த பிக்குகளின் விவகாரங்கள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் குறித்து தீர்மானம் எடுக்கும் உரிமை மாநாயக்க தேர்களுக்கும் சங்க சபைகளுக்குமே இருக்கிறது. இதில் இல்லறத்தாரோ அல்லது அரசாங்கமோ தலையிட முடியாது. பௌத்த பிக்குகள் விவகாரத்தில் கை வைத்து அரசாங்கம் பாரிய தவறளைத்து விட்டது. இந்த தவறை திருத்துவதற்கு காலாவதியான சட்டங்களை மாற்றுவதற்கும் 2 வாரங்கள் காத்திருக்க தேவையில்லை. 24 மணி நேரத்துக்குள் தீர்மானம் எடுக்க முடியும். இது அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என்பதால் பாராளுமன்ற குழுக்கள் ஊடாக பொதுவான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். நாட்டில் இன்று மக்கள் சந்திக்கும் துன்பங்களை உணராத அரசு சார்ந்த அடக்குமுறை ஆட்சியே நிலவுகிறது. எதிர்கட்சியினரை பழிவாங்கி மௌனமாக்கும் சர்வாதிகார மற்றும் ஒருகட்சி ஆட்சியை நிறுவ இந்த அரசாங்கம் முயல்கிறது. மேலும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக நாட்டின் ஜனநாயகத்தின் பிரதான தூணான நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் அரசாங்கம் சீர்குலைத்து விட்டதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். இலங்கை முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளிலும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 23,006 பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையின் தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் உத்தியோர்வ இணையதளத்தில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சின் செயலாளர் நாடுக கழுவவ தெரிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி பரீட்சைகள் திணைக்களகத்தினால் நடத்தப்பட்ட எழுத்து பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் முதற்கட்ட நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு சேவையில் பணியாற்றும் பட்டதாரிகள் மற்றும் அரசு சேவையில் பணியாற்றாத பட்டதாரிகள் என இருதரப்பினரிடமிருந்தும் இந்த ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பத்தில் வசிப்பிட மாகாணமாக குறிப்பிட்ட மாகாணத்துக்குரிய இணைய இணைப்பின் ஊடாக சென்று தாம் விண்ணப்பித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கும் பரீட்சைக்கு தோற்றிய மொழி மூலத்துக்கும் உரிய பெயர் பட்டியலை பார்வையிட முடியும். அத்துடன் பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தேடுவதன் மூலம் முதற்கட்ட நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியலுடன் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து அறிவுறுத்தல்களையும் கட்டாயம் வாசித்து பின்பற்ற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களிலிருந்து பட்டம் பெற்றமைக்கான ஆவணங்களை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் இதுவரும் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. நேர்முக தேர்வுக்கான இடம் தேதி மற்றும் நேரம் அடங்கிய அழைப்பு கடிதங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாட்டில் வர்த்தக சமூகம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் வங்கி அமைப்பிலிருந்து நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனைகளுக்கு 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கொள்கை அடிப்படையில் தீர்வு முன்வைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு சிறையில் இருந்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தற்போது வியாபாரம் செய்து வரும் நபர்களுக்கும் புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கும் வியாபாரத்தை விரிவாக்குவதற்கு அல்லது புதிதாக ஆரம்பிப்பதற்கு வங்கி கடன் தேவைப்படுகிறது. ஆனாலும் கடன் விண்ணப்பத்தின் போது கடன் தகவல் பணியகத்தின் அறிக்கையை பரிசீலிப்பதால் கடந்த காலத்தில் கடன் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொண்டு பின்னர் அந்த கடனை முழுமையாக செலுத்தி முடித்த நபர்களுக்கும் மீண்டும் கடன் பெறும்போது கடுமையான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடன் தகவல் பணியகம் எவரையும் கருப்பு பட்டியலில் சேர்ப்பதில்லை.

0: போதிலும் செலுத்தி முடிக்கப்பட்ட கடன்கள் தொடர்பான கடந்த கால தவறுகள் 5 ஆண்டுகள் வரை அறிக்கையில் இருப்பதால் அது தற்போதைய கடன் பெறும் திறனை பாதிக்கிறது. இதற்கு பிற நாடுகளிலிருந்தும் முன்னுதாரணங்களை பெற முடியும். மலேசியாவின் மத்திய கடன் தகவல் அமைப்பில் கடனை அடைத்து முடித்தவுடன் அந்த நிலைமை உடனடியாக புதுப்பிக்கப்படுவதோடு பிரதானமாக கடந்த 12 மாத கால கடன் திருப்பிச் செலுத்தும் தன்மையை காணப்படுகிறது. எனவே 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் கடன் முழுமையாக அடைக்கப்பட்ட பிறகு 5 வேலை நாட்களுக்குள் கடன் தகவல் பணியகத்தின் அறிக்கையை புதுப்பித்தல், செலுத்தி முடிக்கப்பட்ட கடனை முழுமையாக அடைக்கப்பட்டது என்று தெளிவாக குறிப்பிடுதல், பழைய கடன் சிக்கலை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய வருமானம் மற்றும் கடன் திருப்பி செல்லும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையிலும் கடனை மதிப்பிடுமாறு வங்கிகளுக்கு வழிகாட்டல்களை வழங்குதல், இலங்கையின் கடன் தகவல் அறிக்கையில் கடந்த கால தவறுகளை தக்க வைத்துக் கொள்ளும் காலப்பகுதியை சர்வதேச முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு 2027 ஆண்டுக்குள் மறு பரிசீலனை செய்தல், அனைத்து கடன் பொறுப்புகளையும் செலுத்தி முடித்துள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பிக்க 2ஆம் வாய்ப்பு கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தல் வேண்டும். இந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்வதாக நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை தற்போது நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பு என்பவற்றை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பான பரஸ்பர மதிப்பீட்டுக்கு உட்பட்டிருக்கின்ற நிலையில் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் சாம்பல் பட்டியலில் எமது நாடு மீண்டும் சேர்க்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாங்காக் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாட்டில் பண தூயதாக்கல் மற்றும் நிதி மோசடி எதிர்ப்பு தொடர்பில் உரையாற்றிய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் மதிப்பீட்டை இலக்காக கொண்டு இலங்கை முன்னெடுத்திருக்கும் ஆயத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். அதேபோன்று நாடு மீண்டும் சாம்பல் பட்டியலில் சேர்க்கப்படுவதை தவிர்ப்பதற்காக உரிய அதிகாரிகளால் சட்டம் மற்றும் ஒழுங்கு அடிப்படையிலும் கட்டமைப்பு ரீதியிலும் தரந்தளவிலான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இலங்கை 2014-2015 கால பகுதியிலும் பின்னர் 2017 ஆண்டிலும் சாம்பல் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்ததை நினைவு கூர்ந்த அவர் உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கான அபாய மதிப்பீட்டு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் சர்வதேச நாணய நிதியத்தின் தொழில்நுட்ப உதவி முக்கிய பங்கு வைத்ததாகவும் இதனூடாக 2019 ஆம் ஆண்டு சாம்பல் பட்டியலிருந்து இலங்கை நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அதேவேளை இந்த முறை நடைபெறும் மதிப்பீடு மிக முக்கியமானது என்றும் இந்த வாரம் ஆரம்பமாக உள்ள சர்வதேச மதிப்பீட்டாளர்களின் நேரடி கள ஆய்வு இன்னும் 2 வாரங்களுக்கு தொடரும் என்று தெரிவித்த அவர் இலங்கை மீண்டும் சாம்பல் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடாது என்ற ஒற்றை இலக்குடன் பல ஆண்டுகளாக அதிகாரிகள் இந்த மதிப்பீட்டுக்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வங்களா விரிகுடா பிராந்திய மக்களின் நலன் மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிம்ஸ்டேக் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நடைமுறை பயன்களாக மாற்றுவது அவசியம் என்று வெளிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற 8வது பிம்ஸ்டேக் மாநாட்டில் பிரதான உரையாற்றிய போதே அவர் இதனை வலியுறுத்தினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம், திறன் மேம்பாடு மற்றும் நிலையான பொருளாதார அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, அனர்த்தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்தியத்தின் மீளலும் திறனை மேம்படுத்துவது தொடர்பில் உறுப்பு நாடுகள் கூட்டாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆராய்ச்சி, முன்கூட்டிய எச்சரிக்கை முறைமைகள் மற்றும் காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். பிராந்திய ஒத்துழைப்பின் வெற்றியானது பகிரப்பட்ட அறிவையும் கூட்டு முயற்சிகளையும் மக்களுக்கு பயனளிக்கும் நடைமுறை செயற்பாடுகளாக மாற்றுவதிலே தங்கியுள்ளதென்று அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் 2023 ஆம் ஆண்டுக்கு பின்னர் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. கடந்த வருடம் மாத்திரம் 874 HIV தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் 487 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார். 1986 இலங்கையின் முதலாவது எச்ஐவி நோயாளி பதிவானது முதல் நோயை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 2023 முதல் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதோடு 2026 இந்த அதிகரிப்பு தொடர்கிறது. நாட்டிலும் பொருளாதார நெருக்கடிகள், இணைய பயன்பாடு அதிகரித்துள்ளமை மற்றும் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் நரம்பு வழியே போதைப் பொருளை செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமே இந்த நோய் பரவலுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பால் உறவுகளின் போது பாதுகாப்பு முறையை பின்பற்றாமை பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாலும் எச்ஐவி உள்ளிட்ட ஏனைய பால்வினை நோய்கள் சமூகத்தில் அதிகரிக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளமான தொற்றாளர்கள் பதிவாகி வருவதோடு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சகல வயது பிரிவினரிடையேயும் பல்வேறு தொழில்துறைகளை சேர்ந்தவர்களிடையேயும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு இடையில் பால் புதுமையினர்கள் நிலவும் பாதுகாப்பற்ற உறவு இந்த நோய் பரவ முக்கிய காரணமாக மாறிவிட்டது. 7 ஒரு பெண் என்ற விகிதத்தில் தற்போது எச்ஐவி தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். மேலும் சிபிலிஸ் நோயாளர்களின் எண்ணிக்கையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. 2021 முன்னர் ஆண்டுக்கு 80 முதல் 100 வரை பதிவான சிபிலிஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது ஆண்டுக்கு சுமார் 1500 வரை அதிகரித்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் கெபிடிஸ் பி நோயாளர்களின் எண்ணிக்கை 2x 2025 கெபிடிஸ் சி நோயாளர்களின் எண்ணிக்கை 4x அதிகரித்துள்ளமை பாரிய சுகாதார அச்சுறுத்தலாக உருவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாலியல் தொழிலில் ஈடுபடும் ஒரு சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் கற்பமான பின்னரும் கூட பிரசவத்துக்குரிய மருத்துவ பதிவுகளை முறையாக செய்து கொள்வதில்லை. சிகிச்சைக்கு வந்தாலும் அங்கிருந்து தப்பிச் செல்கிறார்கள். இதனால் சிபிலிஸ் தொற்றுடன் குழந்தைகள் பிறப்பது அதிகரித்திருக்கும் நிலையில் ஆண்டுதோறும் எச்ஐவி தொற்றுடன் ஒரு குழந்தையென்றாலும் பிறப்பதாக தரவுகள் சுட்டிக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். அந்தாதபுரம் சரவஸ்திபுர திம்பிரிக்கடவல பகுதியில் பாறைகள் நிறைந்த காணியொன்றில் சட்டவிரோதமாக அகழ்வு மேற்கொண்டு புதியல் பொருட்களை பெற முயன்றமை மற்றும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் உதித் லியனகே மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணைகளை நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதற்கமைய எதிர்வரும் 23 சாட்சியங்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அந்தாதபுர பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரென்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தார். வழக்கின் முறைப்பாட்டு தரப்பு சாட்சிய விசாரணைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபரின் மனைவி உள்ளிட்ட 7 சந்தேகநபர்களுக்கு ஏற்கனவே தலா 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் புதையல் தோண்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் அந்தாதபுரம் காவல்துறையினரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 7வது சந்தேக நபராக குறிப்பிடப்படும் முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் உதித் லியனகையும் 9வது சந்தேக நபரான எம் பத்மஸ்ரீ திசநாயக்கா என்ற ராணுவ உறுப்பினரும் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக நீண்ட காலமாக விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள அவர்கள் இருவரும் தொடர்ந்து விளக்கமறியலிலே வைக்கப்பட்டு வருகிறார்கள். முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் சார்பில் சட்டத்தரணி நுவன் ரட்நாயக்காவும் முன்னாள் ராணுவ அதிகாரி சார்பில் சட்டத்தரணி பிரசாந்த் தர்மசேனாவும் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தார்கள். மாத்தறை மிரிச கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது போதைப்பொருள் என்று சந்தேகப்படும் 120 கிலோவுக்கு அதிகமான எடையுடைய 6 மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த விசேட சோதனையின் போது 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துபாயில் தொழில் பெற்று தருவதாக தெரிவித்து பண மோசடி செய்த துபாய் சுத்தாவுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் 1,00,000 ரூபாய் தண்டம் விதித்து குடியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா விசா மூலம் துபாயில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட துபாய் சுத்தா எனப்படும் ரன்தட்டிகே நிசங்க பிரியதர்சன என்பவருக்கு எதிராக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் குடியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு 13/10/2026 அன்று, அதாவது நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. இதன்போது சந்த நபருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு 5 வருட இடர்நிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் நீதவான் அவருக்கு உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர் தரப்புக்கு 7,00,000 ரூபாய் நஷ்டஈடு செலுத்துமாறும் தொகையை நீதிமன்றத்தில் வெப்பிலிடுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துபாயில் தொழில் பெற்று தருவதாக கூறி இவர் 7,00,000 ரூபாயை பெற்றுக் கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று கிரிவில்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேகநபர் வெளிநாடு சென்று மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய ஒருவர் என்பதோடு கடுவளை பகுதியில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்ய சென்றபோது புலனாய்வு அதிகாரிகளை தவிர்த்து தனது தனிப்பட்ட காரில் தப்பிச் செல்ல முயன்ற போதே அவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பணப்போசடி செய்தமை தொடர்பில் இந்த சந்தேகநபருக்கு எதிராக வெளிசர நீதிமன்றத்திலும் கடுவளை நீதிமன்றத்திலும் இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்யும் கடத்தல்காரர்கள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களுக்கு மீண்டும் அறிவித்தலை விடுத்திருக்கிறது. நீர்கொழும்பு கட்டுவை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் மோதுண்டு காயமடைந்த இத்தாலிய பிரஜையொருவர் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருப்பதோடு சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுண்டு வெளிநாட்டு பிரஜை படுகாயமடைந்தார். உயிரிழந்தவர் 76. இதனை அடுத்து காயமடைந்த நபருக்கு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் 76 வயதுடைய இத்தாலிய நாட்டு பிரஜை என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். இணையவழி ஊடாக வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரங்களை வெளியிட்டு தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகளுக்கு அமைய நேற்று இரவு கோமுகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவத்கம பகுதியில் வைத்து இந்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மாவத்கம கோமுகம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர். இந்த சந்தேகநபர் பேஸ்புக்கில் வணிக கணக்கொன்றின் ஊடாக வாகனங்களை விற்பனை செய்து தருவதாக தெரிவித்தார். இதற்காக 1 வாரத்துக்கு 5,000 ரூபாய், 2 வாரங்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் 1 மாதத்துக்கு 15,000 ரூபாய் வீதம் கட்டணமாக பேசி தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு பணத்தை பெற்றிருக்கிறார். பணத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் விளம்பரங்களை வெளியிடாமல் ஏமாற்றியதோடு குற்றவியல் நம்பிக்கை துரோகம், ஆள் மாறாட்டம் மற்றும் மோசடி உள்ளிட்ட குற்றங்களை இவர் இழைத்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தேத்தலாவை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்றிரவு மாடு ஒன்றை கடத்தி செல்லும் திட்டம் தோல்வியடைந்தது. ஆனாலும் அந்த மாடு கடுமையாக காயமடைந்த நிலையில் கைவிடப்பட்டது. மாட்டை கடத்தி சென்று இறைச்சிக்காக பயன்படுத்தும் நோக்கில் அதன் பின்னங்கால்கள் இரண்டையும் வெட்டி வயிற்று பகுதியில் ஒரு மரக்கட்டியை செலுத்தி கடத்தி செல்ல முயற்சிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் காயமடைந்த மாடு அங்கேயே விட்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை அடுத்து தொடர்ந்து ஊழியர்களும் அந்த பகுதி மக்களும் ஒருங்கிணைந்து காயமடைந்த மாட்டுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தற்காலிக கொட்டகை ஒன்றை அமைத்துள்ளார்கள். இதனை அடுத்து அந்த மாட்டு கொட்டகைக்கு சென்ற தியத்தலாவை கால்நடை வைத்தியர் மாட்டுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக தெரியவருகிறது. தியத்தலாவை நகர பகுதியில் சுதந்திரமாக நடமாடும் மாடுகள் இறைச்சிக்காக தொடர்ச்சியாக கடத்தப்படுவதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற சட்டவிரோத விலங்கு கடத்தல் நடவடிக்கைகளில் சில முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று தியத்தலாவை போலீசார் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். பிளே துபாய் வானூர்தியில் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த 1,000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராக தனியார் நிறுவனத்தின் தலைவர் லால் ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்திருக்கிறார். இவர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கான கேள்வி பத்திரம் கூறப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் வானூர்தி சேவைக்கு சொந்தமான விசேட வானூர்தி மூலம் 1 மாதத்துக்குள் இவர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கனமழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று சிவப்பு எச்சரிக்கையை விடுத்தது.
1: நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலி வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இதனிடையே தெத்ரோயா நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் ஒரு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தெத்ரோயா நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார். இதனிடையே நிலவும் பலத்த மழையை கருத்திற்கொண்டு 8 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட வலப்பனை ஹங்குராங்கித்து நீர்தண்டாகின மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடி கொலன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழான மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பந்தோட்டை களுத்துறை கண்டி கேகாலை மாதளை மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் கட்டத்தின் கீழான மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கால்வாய்களை சுத்தப்படுத்தி நீர் தடையின்றி பாய்ந்து செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அவற்றை உடனடியாக பராமரிக்க வேண்டும் என பல நாட்களுக்கு முன்னரே ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எந்த ஒரு தருணத்திலும் பலத்த மழை பெய்து எவ்வாறானதொரு பாதிப்பு ஏற்படும் என்பதை அனுமானிக்க முடியாது என்பதால் முன்கூட்டியே தயார் நிலையில் இருப்பது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவையான நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாக கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான லட்சுமண் நிபுணராஜ் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோணத்தில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்க நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையை இடைநிலை மார்க்கமாக பயன்படுத்தி போலி வர்த்தக ஆவணங்கள் மூலம் பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்ட 73 லட்சத்துக்கு அதிகமான கிலோகிராம் கல்லுப்பை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ததாக கூறப்படும் பன்னாட்டு கடத்தல் வலையமைப்பை இந்தியாவின் இரவெறி புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய இரவெறி புலனாய்வு இயக்குநரகம் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது தொழில்துறை உப்பு மற்றும் இமயமலை கல்லுப்பு அடங்கிய 295 கொள்கலன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் மொத்தம் 7311 மெட்ரிக் டன் உப்பு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சரக்குகளின் பெறுமதி இலங்கை நாணய மதிப்பில் சுமார் 104.5 மில்லியன் ரூபாவாகவும் இந்திய நாணய மதிப்பில் சுமார் 30 கோடி ரூபாவாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சரக்குகள் கொழும்பு துறைமுகம் ஊடாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு ஐக்கிய அரபு ராஜ்யத்தை தளமாக கொண்ட நிறுவனங்களின் போலி சான்றிதழ்கள் மற்றும் பொருள் பெற பட்டியல்கள் மூலம் உப்பின் உண்மையான உற்பத்தி நாடு மறைக்கப்பட்டதாக விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா விதித்துள்ள முழுமையான தடையை மீறியே இந்த இறக்குமதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025 ஏப்ரல் மாதம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுநலன் கருதி இந்த தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 11 வரை காந்திதாம், ஆதிபூர், வெரவால், பானிபட், புனே, பாட்டியாலா, டெல்லி மற்றும் மும்பை உள்ளிட்ட 8 இடங்களில் இந்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த கடத்தலில் பாகிஸ்தான், ஐக்கிய அரபு ராச்சியம், இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த தனிநபர்களுக்கு இடையிலான தொடர்புகள் இருப்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். துபாயை தளமாக கொண்ட நிறுவனங்கள் தயாரித்த போலி பொருள் விவரப்பட்டியல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கை சுங்கத்திணைக்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சரக்கு கப்பல் ஏற்றுவதற்கான சான்றிதழ்களில் பாகிஸ்தான் உற்பத்தி நாடாகவும் இந்தியா இறுதி இலக்காகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சுங்க சட்டம் 1962 கீழ் 2 இறக்குமதி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள், சுங்கத்தரகர் மற்றும் துபாய் விநியோக நிறுவனத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த மார்ச் மாதம் முதல் 9 இறக்குமதியாளர்கள் முந்த்ரா மற்றும் கண்டலா துறைமுகங்களூடாக இவ்வாறான உப்பு கொள்கலன்களை இந்தியாவுக்கு கொண்டு சென்றுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கண்ட்லா துறைமுகத்தில் 140 மெட்ரிக் டன் உப்பும் வங்கிக் கணக்குகளில் இருந்த விற்பனை தொகையும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தீபாவளி நெருங்கும் நிலையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உட்பட மளிகைப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் கவலை அடைந்துள்ளார்கள்.
3: இந்துக்களின் முக்கிய பண்டிகையாக கருதப்படும் தீபாவளி அடுத்த மாதம் 8 தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பலகாரம் செய்ய பயன்படுத்தும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்டவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 26 கிலோ கொண்ட அரிசி சிப்பம் 350 ரூபாய் வரையும், பருப்பு கிலோ 30 ரூபாய் வரையும் விலை அதிகரித்துள்ளது. கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பொதுமக்கள் ரேஷன் கடைகள் மூலம் தரமான அரிசி, பருப்பு வகைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
4: இந்த அரிசி விலையை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து தீர்வுகாணும். அதே மாதிரி ரேஷன் கடைகள்ல அரிசியை வந்து இன்னும் கொஞ்சம் தரமான அரிசியா போடணும். அது வந்து பார்க்க பளிச்சுன்றது, ஆனா வந்து சாப்பிடற அளவுல அது இல்ல. ரேஷன் கடை மூலமா குறைந்த ரேட்ல மானிய விலையில அரிசியை வந்து அரசாங்கமே விநியோகிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம்.
3: இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், லண்டன், கர்நாடகா, ஆந்திராவுக்கு சென்று வரும் முதலமைச்சர் திரு விஜய் அப்படியே உள்ளூரில் உள்ள மளிகை கடைக்கும் சென்று விலைவாசி உயர்வை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். விலை உயர்வு குறித்து உணவுத்துறை அமைச்சரிடம் கேட்டால் அவர் எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்பார் என கூறியுள்ள திரு ஸ்டாலின், மக்கள் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக பயத்தில் உறைந்து போயுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் சில்லறை விலை பட்டியலையும் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதன்படி குஜராத்தில் 38 ரூபாய்க்கும், மகாராஷ்டிராவில் 50 ரூபாய்க்கும் விற்கப்படும் 1 கிலோ சாப்பாட்டு அரிசி தமிழ்நாட்டில் 64 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. குஜராத்தில் 38 ரூபாய்க்கும், ஆந்திராவில் 43 ரூபாய்க்கும் விற்கப்படும் 1 கிலோ கோதுமை மாவு தமிழ்நாட்டில் 56 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல தமிழ்நாட்டில் 1 கிலோ தோரம் பருப்பு 148 ரூபாய்க்கும், உளுந்து 138 ரூபாய்க்கும், பாசிப்பருப்பு 120 ரூபாய்க்கும் விற்கப்படுவதையும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், அரிசி, சர்க்கரை, பருப்பு விலை விவகாரத்தில் தேவையான திட்டங்களை அரசு வகுத்துள்ளதாகவும், 2-3 நாள்களில் அது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1 கிலோ அரிசி 30 ரூபாய்க்கும், 1 கிலோ பருப்பு 130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுமார் 11.5 லட்சம் தொடர்ந்து ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்துக்கு இணையான உற்பத்தி திறன் சார்ந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
2: அடுத்த மாதம் 8 தேதி நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விலைவாசி, ரயில்வே ஊழியர்களுக்கான போனஸ் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி போனஸாக 78 நாள் ஊதியத்தை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்காக மொத்தம் 2,009 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 78 நாட்கள் போனஸ் என கூறப்பட்டாலும் 7,000 ரூபாய் என்ற பொதுவான சம்பளத்தின் கணக்கீடு அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியருக்கும் அதிகபட்சமாக 17,951 வரை போனஸாக வழங்கப்படும். லட்சக்கணக்கில் சம்பளம் பெறும் ரயில்வே அதிகாரிகளுக்கு இந்த போனஸ் பொருந்தாது.
5: அந்த வகையில் ரயில்வே துறையில் பணியாற்றும் ரயில் ஓட்டுநர்கள், பாதுகாவலர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்கள், தண்டவாள பராமரிப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், ரயில்வே அமைச்சக ஊழியர்கள் மற்றும் சி பிரிவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படும். இதன் மூலம் இந்திய ரயில்வே துறையில் பணியாற்றும் சுமார் 11.40 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் திருத்த தீவிர நடவடிக்கை அரசியல் சாசனப்படி செல்லும் என்று கடந்த மே மாதம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் நீதிபதி அபய் ஓகா வலியுறுத்துகிறார்.
6: எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ள அவர், தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த முறை சட்டப்பூர்வமானது என கடந்த மே மாதம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21(3) கீழ் அனைத்து தொகுதிகளின் வாக்காளர் பட்டியல்களையும் ஒரே நேரத்தில் திருத்த இந்த தீர்ப்பு அனுமதி அளிப்பதாக தெரிவித்துள்ள திரு ஓஹா, சட்டம் குறிப்பிட்ட சில வழிகாட்டுதல்களை கொண்டுள்ள போது ஒட்டுமொத்தமாக இப்படி மாற்றுவது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என கூறியுள்ளார். தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வழங்கும் முன்கூட்டியே விவரங்கள் நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை ஒரு குடிமகன் பூர்த்தி செய்து தரவில்லை என்பதற்காக மட்டுமே அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நேரடியாக நீக்க முடியாது என்றும் திரு ஓஹா சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய படிவங்கள் சட்டப்படி கட்டாயமாக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், ஒருவேளை படிவம் சமர்ப்பிக்கப்படாவிட்டாலும் எஸ்ஐஆரின் வரைவு பட்டியலில் அந்த வாக்காளரின் பெயர் நீடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்பின் அவருக்கு தேர்தல் ஆணையம் முறையாக நோட்டீஸ் அனுப்பி நேரில் விளக்கம் கேட்கும் வாய்ப்பை வழங்கிய பிறகே அடுத்த கட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள திரு ஓஹா, வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒருவரின் பெயரை நேரடியாக நீட்டுவது சட்டவிரோதம் என்றும் கூறியுள்ளார். ஒரு நபர் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், வாக்காளர் சேர்க்கைக்கான படிவம் 6, திருத்தத்துக்கான படிவம் 8 ஆகியவற்றில் புதிய விதிகளை உருவாக்குவது நாடாளுமன்றம் மற்றும் மத்திய அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக விதிகளை வகுக்க முடியாது என்றும் திரு ஓஹா தெளிவுபடுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து கண்டா பிளேஸ் பகுதியில் நாளை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்த தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூட்டத்தை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் என்ற காவல்துறையின் உறுதியை ஏற்று நவம்பர் 3 தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு எதிராக இந்தியா கூட்டணிகள் தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
6: எஸ்ஐஆர் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் கடந்த 10 மாதங்களில் எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகளுக்கு மற்ற தேர்தல் ஆணையர்களான திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி ஆகியோர் 14 முறை தங்களின் எழுத்துப்பூர்வமான ஆட்சேபனைகளை பதிவு செய்ததாக செய்தி வெளியானது. இதற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள் தன்னிச்சையாக முடிவு எடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யுமாறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மனு அளித்தனர். திரு ஞானேஷ்குமாருக்கு எதிராக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி உள்ளிட்ட இளைஞர்கள் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதற்கிடையே கடந்த திங்கட்கிழமை திரு ராகுல்காந்தி தலைமையில் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உடனடியாக இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் 13 மனுக்கள் அளித்தனர். அந்த மனுக்களில் நாடு முழுவதும் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சக ஆணையர்களின் ஆட்சேபங்களை நிராகரித்துவிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் தன்னிச்சையாக செயல்படுவது சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறையை தொடங்குவது தொடர்பாக 2025 ஜூன் 24 தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு தொடர்பான முழுமையான கோப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இ செனட் மற்றும் ஈரோ நெட் ஆகியவற்றின் அணுகல் பதிவுகளை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலியா பக்சி ஆகியோர் முன்பு இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது மனுதாரர்களின் குற்றச்சாட்டு தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெல்லியில் எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்தின் போது போடப்பட்ட போலீஸ் கட்டுப்பாடுகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகள் தலைமை தேர்தல் ஆணையருக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட பாதுகாப்புக்கு எதிரான வழக்கு, எஸ்ஐஆரின் செல்லுபடித்தன்மை குறித்த வழக்கு ஆகியவற்றுடன் சேர்த்து இந்த வழக்கும் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறினர். மேலும் மனுதாரர் ஒருவரின் செயல்பாடு குறித்து விளக்கம் கேட்கப் போவதாகவும் திரு ராகுல் காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்டு தலைமை நீதிபதி பேசினார். இதற்கிடையே டெல்லியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற கரப்பான்பூச்சி கட்சியின் ஆர்ப்பாட்டத்தின் போது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மெட்ரோ ரயில்கள் நிறுத்தப்பட்டது, இளைஞர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக டெல்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் மேற்கொண்டு வரும் போராட்டத்தால் பண்டிகை கால வணிகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதனால் போராட்டத்தை ராகுல் காந்தி கைவிட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்றும் வணிகர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். தங்களது தொண்டர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை 5 மணிக்கு டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் தேசிய கொடியேற்றும் போராட்டத்துக்கு அபிஜித் திப்கே அழைப்பு விடுத்துள்ளார்.
5: எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் நடத்த விதிக்கப்பட்ட ஜந்தர் மந்தரில் தடையை மீறி கடந்த 13ஆம் தேதி தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக காங்கிரஸ் ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களான திரு சௌரவ் தாஸ், திரு அசுதோஷ் ரங்கா ஆகியோர் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் ஜனதா கட்சி சார்பில் இந்த புதிய போராட்ட அறிவிப்பு வெளியாகி உள்ளது. நாளை மாலை 5 மணிக்கு டெல்லி கண்ணா பிளேஸில் உள்ள சென்ட்ரல் பார்க்கில் தேசிய கொடியை ஏற்றும் போராட்டத்தில் பங்குபெற வருமாறு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு அபிஜித் தீப்கே தமது சமூக வலைதள எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். புதிய போராட்ட அறிவிப்பால் தான் சிறையில் அடைக்கப்படலாம் என்றும், ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தேசிய கொடியை அசைப்பது ஒன்றும் குற்றமல்ல. டெல்லி வர முடியாதவர்கள் சொந்த ஊர்களிலே, டெல்லி வர முடியாதவர்கள் சொந்த ஊர்களிலே பேரணியில் பங்கேற்று ஆதரவு தாருங்கள். நமது மூவண்ண கொடி, நமது பெருமை, அதை ஏந்தி செல்வது குற்றமல்ல என்பதை உலகுக்கு காட்டுங்கள்.
5: மூவர்ண கொடி தனது பெருமை, அதை தான் நிச்சயமாக ஏற்றுவேன் என்றும் திரு அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். இந்த நாட்டில் தேசிய கொடியை அசைப்பது எப்போது இவ்வளவு பெரிய குற்றமாக மாறியது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், அவசர நிலை காலத்தில் கூட இதுபோன்ற நிலை ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி போராட்டத்தில் கைதாகி விடுதலையான 11 காங்கிரஸ் தொண்டர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறிய திரு அபிஜித் தீப்கே அவர்களுடன் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தையும் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கைதிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தலைநகரம் முழுவதும் 1000கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை சீர்குலைக்க கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி மற்றும் அபிஜித் தீப்கேக்கு அமெரிக்காவிலிருந்து நன்கொடை வழங்கப்பட்டு வருவதாக அமெரிக்க பாடகி மேரி மில்பென் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் மாபெரும் இளைஞர் அமைப்பாக உருவெடுத்துள்ள கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக மும்பை, பெங்களூர் மற்றும் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சியை சீர்குலைக்கும் முயற்சியாக சிஎப்பி மற்றும் அதன் நிறுவனர் அபிஜித் தீப்கேக்கு அமெரிக்காவிலிருந்து நன்கொடை வழங்கப்பட்டு வருவதாக அமெரிக்க பாடகி மேரி பில்பென் குற்றம் சாட்டுகிறார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர்களுக்கு 5 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புதுடில்லியின் ஜந்தர்மந்த பகுதிக்குள் அத்துமுறை நுழைந்ததாக காவல்துறை தெரிவித்தது. புதுடில்லியில் 30 ஆண்டுக்கு மேலாக போராட்டங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடமாக ஜந்தர்மந்தர் இருந்து வந்தது. அதிகாரபூர்வ போராட்ட தளம் என்ற நிலையிலிருந்து அது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் தலைமையிலான கரப்பான் ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியின் பி டீம் போல் அவர்கள் செயல்படுகிறார்கள். மேலும் பஞ்சாபில் போதைப்பொருள் எதிர்ப்பு ஆர்வலர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களால் இதே மாதிரி அங்கு போராட்டம் நடத்த முடியுமா? இது அவர்களுக்கான சவால் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நேற்று தெரிவித்திருக்கிறார். அபிஜித் திபிகே, அசாதோஸ் ரங்கா, சௌரவ் தாஸ் ஆகியோரை காவல்துறை கைது செய்ததற்காக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போராடும் மாணவர்கள் நாட்டின் குரலாக திகழ்வதால் அவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று பிரதமரை அறிவுறுத்துகிறேன். இவர்களுக்கு எதிராக யாராலும் நிற்க முடியாது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிக்கிறார்.
6: தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி காங்கிரஸ் ஜனதா கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், நமது ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்க நினைப்பவர்கள் நீதியின் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ளும் நாள் விரைவில் வரும் என்று தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடுவது நமது உரிமை, அதை பறிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திரு ராகுல்காந்தி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லி போராட்டத்தில் போலீசாரின் தாக்குதல் உள்ளானவர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த திரு ராகுல்காந்தி, போராட்ட இளைஞர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மேலும் பிரதமர் திரு மோடி உட்பட யாராக இருந்தாலும் அவர்கள் சட்ட நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். போலீசாரின் அத்துமீறல்களையும் சட்டவிரோத கைதையும் எதிர்கொண்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அது தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார்.
0: ஞானேஷ்குமார் பிரச்சனை முடிவுக்கு வரும்போது நாங்கள் அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்துவோம்.
7: பூரா எவிடன்ஸ் காம் பிரயோக் கரேங்க ஓர் ஜின்கோ சஜா தேனி ஹோகி சப்கோ சஜா தேங்க ஞானேஷ்குமார்.
0: அப்போது மோடி, அமித்ஷா, ஞானேஷ்குமார் மற்றும் மாணவர்களை தாக்கிய காவலர்கள் உட்பட
7: நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார், அமித்ஷா ஓர் ஜோபி
0: அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள்.
7: கான்ஸ்டபிள் ஹமாரே பச்சோ பே ஹாத் உதா ரஹே கான்ஸ்டபிள் ஹமாரே பச்சோ.
0: போலீசாரின் கொடூர தாக்குதலில் காயமடைந்த போராட்டக்காரர்கள் அதற்கான ஆதாரங்களை வைத்துக் கொண்டு கவலைப்பட வேண்டாம்.
6: ஜந்தர் மந்தரில் தடையை மீறி போராட்டம் நடத்திய காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் தீப்கே கைது செய்யப்பட்டதற்கு திரு ராகுல்காந்தி முதல் முறையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் மாணவர் அமைப்பு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை பெற்று வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். டெல்லி விஞ்ஞான பவனில் இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த 2 நாள் சர்வதேச மாநாடு நேற்று தொடங்கியது. ஒன்றிய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தொடக்க அமர்வில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டையொட்டி பிரதமர் மோடி அனுப்பிய வாழ்த்து செய்தியை ஒன்றிய கலாச்சாரத்துறை செயலர் விவேக் அகர்வால் வாசித்தார். அதில் மோடி குறிப்பிடுகிறார், நினைவு சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமன்றி ஞான பாரதம் முன்முயற்சியின் மூலம் இந்தியாவின் கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தையும் அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது. இந்தியாவின் இசை, நடனம், சினிமா மற்றும் உணவு வகைகள் ஆகியவை நாட்டை உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுடன் தொடர்ந்து இணைத்து வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து தொல்பொருட்களை திரும்ப கொண்டு வரும் முயற்சிகள் புத்துயிர் பெற்றுள்ளன. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் சர்வதேச அளவில் அதிக அங்கீகாரத்தை பெற்று வருவதாகவும் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஜெர்மனியின் போகும் நகரின் கோப்ஸ்டெட் பகுதியில் உள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் கட்டடத்தில் தீபத்து ஏற்பட்டது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி போனார்கள். உயிரிழந்தவர்கள் 25, 27 வயதுடைய 2 பெண்கள், 26 வயதுடைய ஒரு ஆண் என்று ஜெர்மனியின் ஊடகங்கள் தெரிவித்தன. அவர்களது பெயர்கள், இந்தியாவின் சொந்த மாநிலங்கள் குறித்த விவரங்களை அவை வெளியிடவில்லை. புவியால் பாதிக்கப்பட்ட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அதே கட்டடத்தில் வசிக்கும் 41 வயதுடைய ரூமேனிய நாட்டவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சவுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்புகள் மீது யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல் முற்றிலும் ஏற்க முடியாதது என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பீரிக்ஸ் உச்சி மாநாட்டை வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் புறக்கணித்தது முதிர்ச்சியற்ற பாதகமான செயல் மற்றும் வங்கதேசத்தின் நலனுக்கு அது எதிரானது என்று இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அதனை விமர்சித்துள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு டெல்லியில் கடந்த மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெற்றது. இதில் ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அண்ட நாடான வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது, ஆனால் அந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளவில்லை. பிம்ஸ்டெக் அமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள வங்கதேசத்தின் பிரதமர் என்ற முறையில் மட்டுமே அழைப்பு விடுத்ததால் ரஹ்மான் பங்கேற்கவில்லை என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியில் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் ஷேக் ஹசீனாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலே, நான் இந்தியாவில் இருப்பதும் பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டை ரஹ்மான் புறக்கணித்ததற்கு காரணமாக இருக்கக்கூடும். இரு நாடுகளுக்கு இடையான உறவு தனிநபர் காரணத்துக்காகவோ அல்லது தனிநபர் சார்ந்த அரசியல் உணர்வுகளால் தீர்மானிக்கப்படக்கூடாது. ஒரு நாட்டின் அரசு நாட்டுக்கான கதவை திறக்க வேண்டுமே தவிர அதை மூடக்கூடாது. பிரிக்ஸ் மாநாட்டில் தாரிக் ரஹ்மான் பங்கேற்காதது மிகவும் துரதிருஷ்டவசமானது. வங்கதேச பிரதமரின் அந்த முடிவு முதிர்ச்சியற்றது. நாட்டின் தேசிய நலனுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. மாறாக அவரது புறக்கணிப்பு வங்கதேச நலனுக்கு தான் பாதகமாக மாறுகிறது. பிரிக்ஸ் அமைப்பானது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் நேரில் சந்திக்கும் நிகழ்வு மட்டுமல்ல, பொருளாதார வலிமிக்க நாடுகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியது. அதில் வங்கதேசம் பங்கேற்றிருந்தால் வங்கதேசம் மதிப்புமிக்க அனுபவத்தை பெற்றிருக்க முடியும். வர்த்தகம், முதலீடு, உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், வளர்ச்சி ஆகிய துறைகளில் பெரிய நாடுகளை ஒரே அணியில் கொண்டு வந்திருக்கலாம். தனது சொந்த நாட்டில் பொருளாதாரம், சமூக வளர்ச்சி ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு தற்போது கை நழுவி போய்விட்டது. நாட்டின் வெளியுறவு கொள்கையை தனிப்பட்ட எதிர்வினைகள் அல்லது குறுகிய கால அரசியல் கணக்கீடுகள் மூலம் செயல்படுத்த முடியாது. இந்தியா வங்கதேசத்தின் மிகவும் நெருங்கிய அண்ட நாடு. மேலும் வரலாற்று கலாச்சார ரீதியில் இந்தியாவுடன் வங்கதேசம் கூட்டாளி. அதே சமயத்தில் பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்றிருக்கும் பட்சத்தில் சர்வதேச சமூகத்தில் வங்கதேசம் தனித்து இடம்பெற்றிருக்கலாம். வங்கதேசத்தின் தந்தையான முஜிபுர் ரஹ்மானும் குடும்பத்தினரும் 1975 படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஜியா உர் ரஹ்மான் தாரிக்கின் தந்தை அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான முறையில் பிரதமரானார். அவர் 1979 டெல்லி வந்தபோது நான் டெல்லியில் தான் இருந்தேன். லண்டனுக்கு 1980 சென்ற போது நான் லண்டனில் இருந்தேன். எனது இருப்பை காரணம் காட்டி அவர் தனது பயணத்தை கைவிட்டதில்லை. அப்படி இருக்கையில் ஜியா உர் ரஹ்மானின் மகனான தாரிக் ரஹ்மான் டெல்லி வருவதை எது தடுத்தது? அவரின் முடிவுக்கு பின்னால் என்ன உண்மையான காரணம் உள்ளது? எனது ஆட்சி காலத்தின் போது இந்தியாவுடன் வங்கதேசம் நெருங்கி செயல்பட்டது. அதேபோல் சீனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுடனும் என்னுடைய காலத்தில் நல்லுறவு விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்தியா வங்கதேசத்தின் நெருங்கிய அண்ட நாடு. வங்கதேச விடுதலை போர் காலத்தில் இருந்து வங்கதேசத்தின் வரலாற்று நண்பன். சீனாவும் முக்கியமான வளர்ச்சி கூட்டாளி நாடு. இதேபோல் மற்ற நாடுகளும் வங்கதேசத்துக்கு முக்கியமானது. சீனா அல்லது மற்ற நாட்டுடன் வங்கதேசம் நட்புறவு வைப்பது பிரச்சனை கிடையாது. ஒரு நாட்டுடனான நட்புறவை மற்ற நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துவதுதான் பிரச்சனையாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த வாரம் இந்தியா செல்லுகிறார். இரு நாடுகளிடையான எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மே மாதம் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட நாற்கர குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா சென்ற ரூபியோ தற்போது 2வது முறையாகவும் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 40.7% அதிகரித்த போதும் அந்த நாட்டுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை நிகழாண்டின் முதல் 9 மாதங்களில் 9.5 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 100 பில்லியன் டாலரை கடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவுடன் இயல்பான உறவை சீனா விரும்பினால் எல்லையில் நிலைத்தன்மையும் அமைதியும் நிலவுவது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கடந்த 2022 மே மாதம் இந்தியா சீனா படைகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இரு நாடுகள் தரப்பிலும் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இருதரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கைகளையும் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. ஆனாலும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் சர்வதேச எல்லையொட்டிய பகுதியில் 28 பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பெயர்களை சூட்டும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு சீனா நேற்று முன்தினம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பங்கேற்ற எஸ் ஜெய்சங்கரிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கையில், இந்திய சீன எல்லையில் கடந்த 2024 ஆண்டு முதல் நிலைமை சீரடைந்து விட்டது. தற்போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் கடந்த சில மாதங்களாக மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவுடன் இயல்பான உறவை விரும்பினால் எல்லை நிலையானதாகவும் எல்லைப் பகுதியில் அமைதியில் நிலவ வேண்டும் என்பதையே சீனாவிடம் இந்தியா வலியுறுத்துகிறது என்று தெரிவித்தார். எல்லை பிரச்சனையில் விரைவான தீர்வு ஏற்பட்டால் கூடுதல் சீன முதலீடுகளை இந்தியா அனுமதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார் ஜெய்சங்கர். அது தொடர்பாக பல்வேறு சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்காக எல்லை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தவில்லை. எல்லை பிரச்சனையை வர்த்தகத்துடன் தொடர்புபடுத்தக்கூடாது. வணிகம் சந்தை அணுகல் விகாரம் தொடர்பாக இந்தியா வகுக்கும் எந்தொரு கொள்கையும் தனியாகவே கையாளப்படும். அத்தோடு சீனாவுடன் இந்தியாவுக்கு பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் உள்ளன. குறிப்பாக உலகின் பிற நாடுகளுடன் இந்தியா சிறப்பாக செயல்பட்ட பல துறைகளில் சீனாவில் சந்தை அணுகல் கிடைக்கவில்லை. நாம் சீனாவுக்கு சமமான வாய்ப்பு வழங்கிய நிலையில் சீனா நமக்கு சம வாய்ப்பை வழங்கவில்லை. வர்த்தக சமநிலை இன்றி ஒருதலை பட்சமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக, இது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டி வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ரஷ்ய உக்ரைன் போரில் சண்டையிட்டு உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினர் உதவியும் இழப்பீடும் கோர அழைப்பு விடுத்து பொது அறிவிப்பு வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. கடந்த 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலத்தில் சுற்றுலா மாணவர் அல்லது பணியாற்றுவதற்கான நுழைவு இசைவுகள் விசா மூலம் ரஷ்யா சென்ற 26 இந்தியர்களின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்கள். ரஷ்யாவில் வேலை வாங்கி தருவதாக ஆட்சேர்ப்பு முகவர்களால் ஏமாற்றப்பட்ட 26 பேரும் அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும், பின்னர் அவர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய சார்பில் போரிட கட்டாயப்படுத்தி அனுப்பப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு அனுப்பப்பட்டோர் உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜெயமல்ஜியா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அஸ்வரியா பாட்டி ஆஜராகி ரஷ்ய படைகளில் சுமார் 267 இந்தியர்கள் சேர்ந்தார்கள். அவர்களில் 51 பேர் போரின் போது உயிரிழந்து விட்டார்கள். 139 பேர் ராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 77 பேர் எங்குள்ளார்கள் என்பது குறித்த தகவல்களை திரட்டும் பணியில் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் ஈடுபட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களில் 6 பேரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு அளிக்க ரஷ்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக நீதிபதிகள் அமர்வு கூறுகையில், உயிரிழந்த 51 பேரின் குடும்பங்களுக்கும் இழப்பீடு கோர உரிமை உள்ளது. அவர்களில் 6 பேரின் குடும்பங்களுக்கு ரஷ்ய அரசு அறிவித்த இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு என்பது குறித்த விவரங்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய நிலவர அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ரஷ்ய உக்ரைன் போரில் சண்டையிட்டு உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினர் உதவியும் இழப்பீடும் கோரலாம் என்ற பொது அறிவிப்பு வெளியிடுவது குறித்து அந்த அமைச்சகம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அமர்வு கேட்டிருக்கிறது. பால் அல்லாத மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பனீர் போன்ற பொருட்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் 1.6 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கிறார்கள், 38 மாவட்டங்கள், 15,437 கிராமங்கள் மற்றும் 651 நகரங்களில் கணக்கெடுப்பு நடைபெறும். எனவே பொதுமக்கள் முழுமையான தகவல்களை வழங்கவும் சுய கணக்கெடுப்பு முறையை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு முதல்வர் விஜய் அடிக்கல் நாட்டியுள்ளார்.
8: சென்னையில் சுமார் 91 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாளொன்றுக்கு 1260 MLD பாதுகாக்கப்பட்ட மற்றும் தரமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் அனைத்து பருவ காலங்களிலும் மக்களுக்கு குடிநீரை எந்தவித தடையும் இன்றி வழங்கும் வகையில் சீரான குடிநீர் விநியோக வலையமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு கடந்த ஏப்ரல் மாதம் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒப்புதல் அளித்தார். இந்த திட்டத்தில் ஏரிகள், நிலத்தடி நீர் ஆதாரங்கள், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்பட சென்னைக்கான 9 நீர் ஆதாரங்களும் ஒருங்கிணைக்கப்படும். இதன் மூலம் ஏதேனும் ஒரு நீர் ஆதாரத்தில் பிரச்சினை ஏற்பட்டால் அல்லது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் போது அனைத்து நீர் விநியோக மையங்களுக்கும் குடிநீரை சீராக விநியோகிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி பகுதிகளை சுற்றி 98 கிலோமீட்டர் நீளத்திற்கு துருப்பிடிக்காத குழாய்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகள் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் மொத்தம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் முதலமைச்சர் திரு விஜய் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அடிக்கல் நாட்டு விழா முடிந்த பிறகு திரு விஜய் திடீரென சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். இதையடுத்து பள்ளிக்கரணை மற்றும் ஒக்கியமடுவு பகுதிகளில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் அவர் நேரில் ஆய்வு செய்தார்.
0: தொடர்ந்து இந்தியாவில் வருகின்ற 2029 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய கார்கள் மற்றும் SUV வாகனங்களுக்கு PS7 என்ஜின் விதிகளை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்தியாவில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன் மோனோஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்டவற்றை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு விதிகளை அமல்படுத்தியுள்ளது. அனில் அம்பானி குடும்பத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் மீது வங்கிக் கடன் முறைகேடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் முறைகேட்டு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த நிறுவனத்தின் 2032 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிவிட்டது. இதற்கான உத்தரவு கடந்த 12ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை நேற்று தெரிவித்தது. முடக்கப்பட்ட சொத்துக்களில் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளில் உள்ள தொகை மற்றும் சாசன் பவர் நிறுவனத்தில் வைத்துள்ள பங்குகளும் அடங்குகிறது. மதம் மாறி இஸ்லாமை தழுவியவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பீட்டுக்கான இடஒதுக்கீட்டினை பெற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை தற்போதும் உறுதி செய்துள்ளது.
3: தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் 2015 இஸ்லாமை தழுவிய நிலையில் முஸ்லீம் எப்பை என சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற முதலை கிளை 2024 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் மனுதாரர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் என சாதி சான்றிதழை கோரியிருக்கிறார் என்று குறிப்பிட்டதுடன் அந்த அரசாணை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என கூறி அதை ரத்து செய்தது. இஸ்லாமுக்கு மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் சாதி சான்றிதழ் வழங்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதம் மாறுவதால் சமூக பின்னடைவு மறைந்து விடாது என்றும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு உரிமையை மறுக்காமல் சமூக நீதியை நிலைநாட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: தொடர்ந்து கொச்சியில் யூத வழிபாட்டு தலத்துக்கு தீ வைத்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பில் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணைகளை தொடக்கியுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்வரை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மாட்டாஞ்சேரி, போர்ட் கொச்சி உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான யூதர்கள் வசித்து வந்தார்கள். இதனால் அந்த பகுதிகளில் பல நூற்றாண்டுக்கு முன்பே இவர்களுக்கான வழிபாட்டு தலங்களும் இருந்தன. காலப்போக்கில் யூதர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். தற்போது கொச்சியில் இவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் தற்போதும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் மேற்காசிய நாடுகளில் போர் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள யூத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை கொச்சி சந்தை பகுதியில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தின் முன்புறத்தில் திடீரென தீப்பிடித்தது. இத்தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள். முதலில் இது விபத்தாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கண்காணிப்பு கமராவை ஆய்வு செய்த போது ஒருவர் காரில் வந்து வழிபாட்டு தலத்தின் முன்புறம் தீ வைக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. தீ வைத்த பின்னர் அந்த காட்சிகளை அந்த நபர் தன்னுடைய கைத்தொலைபேசியில் பதிவு செய்தார். இதன் பிறகு தான் இது திட்டமிட்ட சதி என்று காவல்துறைக்கு தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் எர்ணாகுளம் புத்தன்குருசு பகுதியைச் சேர்ந்த எப்பியன் பால், இவருக்கு வயது 32, இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரது கைத்தொலைபேசியை கைப்பற்றி நடத்திய விசாரணைகளில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் எண்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் பாஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு எண்ணில் இருந்துதான் யூத வழிபாட்டு தலத்துக்கு தீ வைக்க வேண்டும் என்ற தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. தீ வைப்பு காட்சிகளை எபின்பால் அந்த நம்பருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் இவருக்கு கிரிப்டோ கரன்சியில் ஏராளமாக பணம் வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவருக்கு சர்வதேச தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமையும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் சிகாகோ பகுதியில் உள்ள இந்து வழிபாட்டு தலம் ஒன்றை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 19 வயது இளைஞர் ஒருவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் அங்கு இடம்பெற இருந்ததாக கூறப்படும் தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட இளைஞர் இல்னியாஸ் மாநிலத்தின் பலட்டை பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்ட் பபுருகீஸ் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் உணவகம் ஒன்றில் காசாளராக பணியாற்றி வருகிறார். தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக தனது துப்பாக்கிச்சூடு திட்டம் தொடர்பான 8 பக்க ஆவணம் ஒன்றையும் தந்திரோபாய போர் உபகரணங்களின் படங்களையும் சக ஊழியர் ஒருவருக்கு அவர் அனுப்பியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இளைஞரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வரிசை எண்ணில்லாத AR ரக துப்பாக்கி, வெடிமருந்துகள், தோட்டாக்கள், நிரப்பப்பட்ட மேகசின்கள் மற்றும் எரிவாயு கலன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு பிணை

0: மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நீரை கொண்டு டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடி பணியை விவசாயிகள் தொடங்கினர். நீர் இருப்பை பொறுத்து படிப்படியாக தண்ணீர் திறக்கப்படும் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் அணைக்கு நீர்வரத்து சரிந்து நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழே சென்றுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பது இன்றுடன் நிறுத்தப்பட உள்ளதால் டெல்டாவில் 2 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
1: காவிரி டெல்டா நாங்க செத்து போச்சிருக்கோம். விவசாயிகள் சுத்தமா வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறோம். குருவை இழந்ததுனால விவசாயிகளும் விவசாய தொழிலாளரும் நடாத்த நினைக்கிறோமா நிக்கிறோம். நாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல. முதலமைச்சர் நம்பிதான் நாங்க சம்பவம் அப்படி செஞ்சோம். இது ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கோம். நாங்க தண்ணி திறந்தா 120 நாள் எங்களுக்கு இருக்கணுங்கிறது தண்ணி ஜனவரி 28 தண்ணி தான் சம்பாதம் அப்படி நாங்க காப்பாற்ற முடியும். இப்ப நாளைக்கு கடைச்சினா எங்களோட நிலைமைக்கு என்ன வருது? எங்களுக்கு நஷ்டம் யாரு கொடுக்கறது? இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை காவிரி டெல்டா சந்திக்கணும்.
2: விவசாயம் பண்ணிட்டோம், 45 நாள்ல மூடுவேன்னு சொன்னாங்க. இந்த 45வது நாள் மூட போறாங்க. இந்த விவசாயம் இதோட சரி, இதுக்கு அப்புறம் காய போகுது, ஆடு மாடு தான் மேய போகுது. ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000த்துக்கு மேல செலவு பண்ணிருக்கோம் சார். இப்போ நேற்று முந்த நாள் உரம் போட்டோம், அது ஒரு 6,000 ரூபா ஆயிருக்கு. செலவு நிறைய பண்ணிட்டோம் சார். இந்த வீட்டில இருந்த கசிங்க கொண்டாந்து வயக்காட்டில் கொட்டிட்டோம். அது கடனை உடனே வாங்கி தான் நிறைய பேர் செஞ்சிருக்கோம்.
3: தண்ணியே கர்நாடகத்திலிருந்து 10 DMC தண்ணியை வாங்கி தர வக்கில்லாத இந்த அரசு எதுக்கு நீங்க நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருக்கீங்க? விவசாயினுடைய வேதனை உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. குருவை போய் சம்பா போய் தாளடியும் போய் நிச்சயமாக மிகப்பெரிய பசி பட்டினியை இந்த தமிழகம் சந்திக்க போகிறது.
0: நெல்லை விளைவிக்கும் விவசாயிகள் தற்போது அரிசியை விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆடு மாடுகள் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவிடம் இருந்து உரிய நீரை பெற்று மேட்டூரில் தண்ணீரை திறந்தால் மட்டுமே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும் என தமிழக அரசை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
4: தொடர்ந்து உலகமெங்கும் இன்று வெளியாகியுள்ள சன்பிக்சர்ஸ் தயாரித்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் 2 படத்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அதனை கொண்டாடி வருகிறார்கள்.
5: ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சரமூடு உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க நெல்சன் இயக்கியுள்ளார். சென்னையில் இன்று காலை காட்சியை காண வந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு நடனமாடியும் ரஜினிகாந்த் பேனர்களுக்கு தேங்காய் பூசணி உடைத்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா்.

0: ரோஹிணி திரையரங்கில் ரஜினிகாந்தின் மனைவி திருமதி லதா, மகள் திருமதி ஐஸ்வர்யா, நடிகர் தனுஷ், நடிகர் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் ஜெயில 2 படத்தின் முதல் காட்சியை கண்டு ரசித்தனர். கமலா திரையரங்கில் இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ், நடிகை ரம்யா கிருஷ்ணன், குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் அனிருத் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ஜெயில 2 படத்தை கண்டு ரசித்தனர். ஜெயில 2 படம் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ள ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய சாதனை நிகழ்த்தும் என்றனர்.
1: சூப்பரா இருந்துச்சுன்னா படம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். தலைவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் செம மாஸ் ஸ்வீட். படத்துல சாங் சூப்பரா இருக்கு, காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். எந்த கடைசியே டைட்டில் கார்டு முடியும் உள்ள போடுவாங்களா, அது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் தூள் கிளப்பி இருக்காங்க. 2000 கோடி அடிப்போம் நெல்சன் செதுக்கி இருக்கா, கேமரா எல்லாம் வருது பாரு, அப்புறம் சஸ்பென்ஸ்ல சஸ்பென்ஸ்ல போயிடுறோம். இப்ப 51 வருஷமா ஆண்டுகிட்டே இருக்க திரையுலக சினிமாவா இன்று மட்டும் இல்ல என்றுமே சூப்பர்ஸ்டார்.
2: ஒவ்வொரு சீனும் பயங்கர விசில் கிளாப்ஸ், இதை விட தலைவரை வந்து வேற லெவல பார்க்கவே முடியாது. எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும், ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு.
0: அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள திரையரங்கில் படம் பார்த்த ரசிகர்கள் இடைவேளையில் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர்.
3: இந்த மாதிரி ஒரு படம் இனிமேல் எழுத முடியாது.
4: Fantastic movie. Nelson Gage star. First off is enough.
3: Movie full of goosebump moments.
4: Goosebump moments.
0: தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, சேலம், கோவை, ஈரோடு, தஞ்சை, மயிலாடுதுறை, நெல்லை, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜெயில 2 படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.
5: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாத தயாரிப்புக்கான நெய்யில் கலப்பட மோசடி குறித்து தேவஸ்தானம் அளித்த புகாரின்படி திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலப்பட நெய் விநியோக செய்த போலே பாபா, ஓராகனிக் டெய்ரி மில்க், ஸ்ரீ வைஷ்ணவி டைரி மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு சொந்தமானதென மொத்தம் 132.55 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவநிலை

0: இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்தார்.
1: மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடசென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் 3040 மீட்டர் நீளமுள்ள கேப்டன் காட்டன் கால்வாயில் நடைபெற்று வரும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை திரு விஜய் நேரில் பார்வையிட்டார். நேப்பியர் பாலம் அருகே கூவமாற்றின் முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இதனிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக எழிமகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வானிலை, காவல், தீயணைப்பு, சுகாதாரம், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னெச்சரிக்கை பணிகள் 98% நிறைவு பெற்றுள்ளதாகவும் சென்னையில் 15 மண்டலங்களுக்கும் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
2: சென்னையை பொறுத்தவரையிலும் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உயர் அதிகாரிகள் ஐஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தலைமையில் ஏழு அமைச்சர்கள் பொறுப்பேற்று அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கும் முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள்.
1: பயிர் சேதங்களை பொறுத்தவரை டிசம்பர் மாத இறுதிக்குள் வருவாய் மற்றும் வேளாண் துறைகள் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மழை பாதிப்பின் போது அம்மா உணவகங்களில் கூடுதல் உணவு வழங்கவும் மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர்கள் ஏற்பாடு செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முற்றிலும் விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, கேரளா, மாஹே பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது.
0: சென்னையில் 22 கரட் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,08,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,515 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. வெள்ளி விலை கடந்த 12 நாட்களாக மாற்றமின்றி விற்பனையான நிலையில் இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 5 கிலோவுக்கு 5,000 ரூபாவும் குறைந்து வெள்ளி 1 கிராம் 240 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,45,000 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். வெள்ள மாளிகை பேச்சாளராக முதல் உரையாற்றினார் கேட்டி சக்காரியா. அவருக்கு இப்போது கடுமையான விமர்சனம் குவிகிறது. அவர் நேற்று 14 நிமிடங்கள் உரையாற்றினார். முன்னாள் பேச்சாளர் கரலின் லெவிட்டின் 45 நிமிட உரையை விட மிக குறைவு என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செய்தியாளர்களிடமிருந்து 3 கேள்விகளை மட்டுமே அவர் அனுமதித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படும் நிறுவனங்களின் செய்தியாளர்களின் கேள்விகள் அவை என்று AP செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. சக்கரியாவின் உரையின் பெரும்பகுதி டிரம்பை போற்றுவதற்கு ஒதுக்கப்பட்டது. கிரீஸுக்கான அமெரிக்க தூதர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை மட்டும் அவர் புதிதாக அறிவித்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சக்கரியா தாளில் எழுதப்பட்ட உரையை பார்த்து அதிகம் படித்ததாக AP சொன்னது. தம்முடைய குடும்பம் பற்றி எழுதப்பட்ட கேள்விக்கு அவர் தமது கணவரை தவறுதலாக அதிபர் என்றும் அழைத்திருந்தார். சக்கரியா பதற்றத்துடன் காணப்பட்டதாக நியூயார்க் போஸ்ட் ஊடகம் தெரிவித்தது. வேலையில் நிலைத்திருக்க அவர் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வெள்ள மாளிகை அதிகாரிகள் சிலர் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் சக்காரியா சிறப்பாக செய்ததாக டிரம்ப் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணிவடியில் மோதி சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போரால் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய பாதையான கோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கப்பல்களும் அந்த நாடுகளின் கூட்டாளிகளின் கப்பல்களும் கோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு ஈரான் அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து கோர்முஸ் நீரிணையின் குறிப்பிட்ட சில பாதைகளில் கப்பல்களை தகர்க்கும் கண்ணிவடிகளை ஈரானிய படைகள் பொருத்தியுள்ளன. இந்நிலையில் கோர்முஸ் நீரிணையில் ஈரானின் அனுமதியின்றி சட்டவிரோதமான பாதையில் செல்ல முயன்ற சரக்கு கப்பல் ஒன்று நேற்று காலை அங்குள்ள கண்ணுவெடியில் மோதி கடலில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சட்டவிரோதமாக அபாயம் நீந்த பாதையின் வழியாக சுமார் 2500 கொண்டெய்னர்களை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் கண்ணுவெடியில் மோதி தீப்பிடித்து கடலில் மூழ்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படையின் கடற்படை பிரிவு அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் தொடங்கியதிலிருந்து கப்பல் ஒன்று மூழ்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது இதுவே முதல் முறை. இருந்தாலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கப்பல் மற்றும் அதன் மாலுமிகளின் நிலை குறித்து இதுவரை எந்தொரு தகவலும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் எரிபொருளின் விலை மீண்டும் பெருமளவில் அதிகரித்துள்ளது.
3: செங்கடலில் பயணிக்கும் சர்வதேச எண்ணெய் கப்பல் மற்றும் வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டு வருவதால் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்து பாதிப்பை எதிர்கொண்டு உள்ளது. இதேவேளை சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் நிலையங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சவுதியின் அராம்கோ எண்ணெய் தலைமையகம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏமன் படைகளுக்கு சவுதி அரேபியா வழங்கும் ஆதரவுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஹூதி கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் ஹூதி கிளர்ச்சியாளர்களினால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக அழிக்கப்பட்டதாகவும் சவுதி அரேபியா அறிவித்தது. கடந்த சனிக்கிழமை ரியாத் விமான நிலையத்தின் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். இதனால் ரியாத் சர்வதேச விமான நிலையம் அக்டோபர் 17 தேதி வரை மூடப்பட்டுள்ளதுடன் விமான நிறுவனங்களால் சவுதி அரேபியாவிற்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து ஈரான் சிறப்பு குழு ஒன்றை ஈடுபடுத்தி தாக்குதல் பரிசோதனைகளை கண்காணிக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட அண்மைய தாக்குதல்கள் தீவிரமானதாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தில் வளமைக்கு திரும்பிய எண்ணெய் போக்குவரத்து இந்த தாக்குதல்களினால் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச ரீதியில் எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. பிரித்தானிய பிரண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசுகு எண்ணெயின் விலை 106.3 அமெரிக்க டாலராகவும் அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசுகு எண்ணெயின் விலை 95.86 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தங்களின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் வேகத்தை கட்டுப்படுத்தியதால் உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் நேற்று குற்றம் சாட்டினார்கள். அதிவேகத்தில் இயங்கும் ராணுவ பயன்பாட்டுக்கான ஸ்டார்லிங் இணைப்புகளை எந்தவித முன்னறிவிப்புமின்றி அந்த நிறுவனம் முடக்கியுள்ளதாகவும் இதனால் பல முக்கிய ராணுவ திட்டங்கள் பாதியிலேயே கைவிடப்படும் சூழல் உருவானதாக உக்ரைன் அதிபரின் ஆலோசகர் செர்கி பெஸ்க்ரஸ்னோவ் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனின் தென்கிழக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள 7வது விரைவு படையின் தகவல்களின்படி மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ட்ரோன்களுக்கு இடையான இணைய தொடர்பு 10 முதல் 20 வினாடிகள் வரை துண்டிக்கப்படுவதால் இலக்குகளை துல்லியமாக கட்டுப்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது.
4: உக்ரைன் ராணுவம் ரஷ்ய இலக்குகளை நோக்கி ட்ரோன்களை இயக்கவும் தனது வான்வெளியை பாதுகாக்கவும் எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை பிரதானமாக பயன்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இணைய சேவையில் வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் தெற்கு மற்றும் கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ட்ரோன்களை ஏவ முடியாத நிலை ஏற்பட்டதாக அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஆலோசகர் ஷெர்ஹி பெஸ்கெஸ்னோ குற்றம் சாட்டினார். மணிக்கு 160 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் நகரும் ட்ரோன் ஏவுகணைகள் உள்ளிட்ட சாதனங்கள் முடங்கியதாகவும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் நடவடிக்கை தற்செயலானது அல்ல என்றும் தற்போதைய அரசியல் சூழல்களுடன் நேரடி தொடர்பு உடையது என்றும் செஹி மெஸ் கிரெஸ்டினோ குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த எலான் மஸ்க் ஸ்டார்லிங்கின் ராணுவ தரப்பிரிவான ஸ்டார் ஷீல்ட் அமெரிக்க அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். ராணுவ இணைய சேவையின் வேகம் அல்லது பயன்பாடு குறித்த எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அமெரிக்க ராணுவத்தாலும் அதிபராலுமே முடிவு செய்யப்படுவதாக கூறியுள்ள மஸ்க் வேக கட்டுப்பாடு விவகாரத்தில் தனது நிறுவனம் எதையும் முடிவு செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதனிடையே லண்டனில் பேட்டியளித்த ஜெலன்ஸ்கி போர்க்களத்தில் ஸ்டார்லிங்க் இணைய சேவையில் சிக்கல்கள் நீடித்தால் மக்கள் குத்து குத்தாக உயிரிழக்க நேரிடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவில் எரிபொருள் விலையை குறைப்பதற்காக சர்வதேச அளவில் ரஷ்யா தனது டீசலை ஏற்றுமதி செய்வதற்கு அதிபர் டிரம்ப் அனுமதி வழங்கியிருப்பது உக்ரைனுக்கு செய்யப்பட்ட மாபெரும் துரோகம் என்றும் அவர் வேதனையுடன் சாடியுள்ளார்.
0: இதனத்தில் உக்ரைனுக்கு ஸ்டாலிங் லிங்க் கட்டணத்தை செலுத்தி வரும் போலந்து அரசு எலான் மஸ்க் தனது தொழில்நுட்பத்தை கொண்டு அரசியல் விளையாட்டு நடத்துவதாக போலந்து கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கு மத்தியில் கீவ், கார்கிவ், லுக்ஸ் உள்ளிட்ட உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள 30க்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் தலைநகர் கீவில் குடியிருப்பு பகுதி சேதமடைந்து இருவர் உயிரிழந்தார்கள், 21 பேர் காயமடைந்தார்கள். மேலும் சுமார் 600,000 மக்கள் மின்சார வசதியின்றி தவித்து வருகிறார்கள். லுக்ஸ் நகரில் 3 உயிரிழந்தார்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக கீவ் நகர மேயர் விட்டாலி கிலிஸ்கோ கருத்துக்களை தெரிவித்தார்.
5: 9 குடியிருப்பு கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 9 பேர் காயமடைந்துள்ளனர், ஒருவர் உயிரிழந்த தகவல்கள் வந்துள்ளன. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவசரகால கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி கோருபவர்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து அவசரகால சேவை பிரிவினரும் சம்பவ இடத்தில் உள்ளனர்.
0: தொடர்ந்து எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை தவிர்க்க உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அவரின் கூற்றை அவமதிக்கும் நோக்கில் ரஷ்யா இத்தகைய தீவிர தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியிருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சாடுகிறார்.
6: பல ஏவுகணை தாக்குதல்களின் போது முன்கூட்டியே எச்சரிக்கை கிடைக்காததே பெரும் பிரச்சனையாக உள்ளது. உக்ரைனியர்கள் எச்சரிக்கை ஒளியை விட அதிகமாக அஞ்சுவது எச்சரிக்கை ஒழிக்காமல் போவது பற்றியதுதான். இது முற்றிலும் அமெரிக்காவின் உளவு தகவல்களையே சார்ந்துள்ளது. செயற்கைக்கோள் தரவுகள் மூலம் ரஷ்யா எங்கிருந்து எந்த பாதையில் என்ன வேகத்தில் ஏவுகணைகளை ஏவுகிறது என்பது கணிக்கப்படுகிறது. இது தரவுகள் பகிரப்படும் போது ஏவுகணைகள் எங்கு விழக்கூடும் என்பதை உக்ரைனியர்களால் தோராயமாக கணிக்கவும் மக்களை எச்சரிக்கவும் அவற்றை இடைமறித்து வீழ்த்த முயற்சிக்கவும் முடிகிறது. உளவு தகவல்களை வழங்குவதை நிறுத்தவில்லை என்றும் உக்ரைனியர்களுக்கு தொடர்ந்து உதவுவதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுள்ளது போல் தெரிகிறது. அதன் தீவிரம், அதன் அர்த்தம், தாங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை கணிக்க இத்தகைய உளவு தகவல்களை தொடர்ந்து நம்பலாமா என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் என்ன வரப்போகிறது என்று தெரிந்தாலும் அவற்றை எப்படி வீழ்த்துவது என்பதுதான் அதைவிட பெரிய சிக்கல். அதிகாலை 5 நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது சில உளவு தகவல்கள் பகிரப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு தேவையான இடைமறிப்பு ஏவுகணைகள் போதுமான அளவில் இல்லை. மக்களை பாதுகாப்பதில் யுக்ரைன் சந்திக்கும் சிரமத்தை இது வெளிப்படையாக காட்டுகிறது.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் நெட்ஃபிக்ஸ் நிறுவனம் சுமார் 1,000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. நெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கிறார்கள். வருவாய் வளர்ச்சி குறைவதாக சொல்லப்படுகிறது. நெட்ஃபிக்ஸ் காணொலிகளை பார்ப்பதும் குறைகிறது. முதல் காலாண்டை விட இரண்டாம் காலாண்டில் வருமான வளர்ச்சி குறைந்தது. நெட்ஃபிக்ஸ் 1997 தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது டிவிடி வாடகை தர நிறுவனமாக இருந்தது. 2007 இணைய ஒளிபரப்பு சேவையை தொடங்கியது. அதன் மதிப்பு சுமார் $58 மில்லியன் ஆகும். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் மீதான கடன் நடவடிக்கை தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் வெளிநாட்டவர்கள் மீதான கடும் நடவடிக்கை காரணமாக பொருளாதார பாதிப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. வெகு விரைவில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் இது தொடர்பாக தெரிவிக்கப்படும் விடயங்கள் தொடர்பான பார்வை.
7: அமெரிக்காவில் குடியேறிகளின் கைது பெருமளவு அதிகரித்திருப்பது அங்குள்ள லட்சக்கணக்கான மக்களிடம் அச்சத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மனிதர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளுக்கு அப்பால் குடியேற்றத்தை குறைப்பதற்கு அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் உறுதியான முடிவால் ஏற்படும் பொருளாதார இழப்பு குறித்தும் பலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஹிஸ்பானிக் பெடரேஷன் நாடு முழுவதும் நடைபெறும் கூட்டங்களில் இந்த கேள்வி எழுப்பி வரும் நிலையில் சமீபத்தில் நியூயார்க் நகரிலும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கான பதில் தெளிவாகவே உள்ளது.
5: பெருமளவு மக்களை நாட்டை விட்டு அனுப்பும் நடவடிக்கைகள் தொழிலாளர் சந்தையை சுருக்குகின்றன. அதனால் பொருளாதாரமும் சுருங்குகிறது. அவ்வளவுதான்.
8: பொருளாதார கணக்கீடுகளின்படி அது சிறப்பாக செயல்படுவது போல தோன்றலாம். பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக நம்பவும் அதையே கூறவுமே நமது அரசியல்வாதிகளும் விரும்புகிறார்கள். ஆனால் கலநிலவரம் அப்படி இல்லை.
7: சிகாகோவில் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் முதலாண்டில் குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் சில்லறை வர்த்தகம் மற்றும் உணவகங்களில் செய்யப்படும் செலவினங்கள் 1.2 பில்லியன் டாலர் அளவுக்கு குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இது முறையான ஆவணங்கள் இல்லாத குடியேறியவர்களை மட்டும் பாதிக்கவில்லை. டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக இங்கு வந்தவர்களும் அடுத்து என்ன நடக்கும் என்று கேள்வி எழுப்புகின்றனர்.
9: நான் நீண்ட காலமாக உழைத்து வருகிறேன். ஆனால் அதிபர் டிரம்ப் கடந்த காலங்களில் எங்களை நடத்தியது போலவே இப்போதும் எங்களை நசுக்க முற்படுகிறார்.
7: கேமராவின் முன் தோன்றுவதற்கு தயங்கிய கிளாடிஸ் எல் சால்வடோர் நாட்டை சேர்ந்தவர். சட்டப்பூர்வமாக பணிபுரிய அனுமதிக்கும் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து அவரிடம் உள்ளது. ஆனால் அந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை அவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்து மாறுவதற்கு முன்பே அவரை போன்ற தொழிலாளர்களை பாதிக்க தொடங்கியுள்ளது.
9: இது கடினமான சூழல். நாங்கள் வேலை செய்யாவிட்டால் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்றால் என்னிடம் எதுவும் இருக்காது. மருத்துவ காப்பீடு இல்லாமல் உடல் நல குறைவு ஏற்பட்டால் மருத்துவமனை செலவுகளை நானே ஏற்க வேண்டியிருக்கும்.
10: வன்முறையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வெற்றி பெற நாம் அனுமதிக்க கூடாது.
7: நியூயார்க் மாகாணத்தைச் சேர்ந்த குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக் லாலர் போன்றவர்களுக்கு இடைக்கால தேர்தல் பிரச்சாரத்தில் குடியேற்றத்தை குறைப்பதால் ஏற்படும் ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கத்தை விட அதற்கான காரணங்கள் மற்றும் வாதங்கள் மீதே அதிக கவனம் செலுத்தப்படுவதாக தெரிகிறது.
10: அதிபர் டிரம்ப் கடந்த 2025 ஜனவரியில் பதவியேற்றது முதல் நியூயார்க்கின் ஜனநாயக கட்சி ஆளுநர் கேத்தி ஹோச்சலின் நிர்வாகத்தின் கீழ் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட சுமார் 7000 சட்டவிரோத குடியேறிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
7: இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மைக் லாலருக்கும் அதிபர் டிரம்புக்கும் உள்ள சவால் என்னவென்றால் குடியேற்றத்தை குறைப்பதால் ஏற்படும் பொருளாதார செலவு நியாயமானது என்று அமெரிக்க வாக்காளர்களை நம்ப வைப்பதேயாகும்.
0: தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோவுக்கு அவருக்கு வயது தற்போது 71 நுரையீரலில் இருந்த சிறிய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்ட நிலையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்தாலி தலைநகர் ரோம் நகரில் உள்ள ஜெமினி மருத்துவமனையில் சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த அறுவை சிகிச்சையில் போப் லியோவின் வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதியை மருத்துவர்கள் குழு வெற்றிகரமாக அகற்றினார்கள். இந்த அறுவை சிகிச்சை எந்தவித சிக்கல்களும் இன்றி நிறைவடைந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அவர் நலமுடன் தீறி வருவதாக மருத்துவ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளின் போது போப் லியோவின் நுரையீரலில் ஒரு சிறிய கட்டி தென்பட்டதை அடுத்து அது புற்றுநோயாக இருக்கலாம் என அறுவை சிகிச்சைக்கு முன்பே சந்தேகிக்கப்பட்டது. தற்போது கட்டி முழுமையாக அகற்றப்பட்டு திசுக்கள் பரிசோதிக்கப்பட்ட பிறகு புற்றுநோய் என்பது உறுதியாகியிருக்கிறது. ஆனாலும் புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டறியப்பட்டு கட்டி முழுமையாக அகற்றப்பட்டு விட்டதால் அவரின் உடல்நிலை விரைவில் சீரடையும் என்று மருத்துவ நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். புற்றுநோய் மற்ற பகுதிகளுக்கு பரவியுள்ளதா என்பதை அறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் முடிவுகளுக்கு பிறகே அடுத்த கட்ட சிகிச்சைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று வத்திக்கான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. 1MDB ஊழல் வழக்கொன்றில் அவருக்கு கடந்த ஆண்டு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நஜீபின் வீட்டுக்காவல் 2028 ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்த பிறகு அந்த சிறைக்காலம் தொடங்க வேண்டும். அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். அதற்கு சிறப்பு காரணம் ஏதும் இல்லாததால் மேல்முறையீடு நிராகரிக்கப்படும் என்று நீதிமன்றம் சொன்னது. நடந்ததுதான் என்ன? நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவற்றில் நஜீப் குற்றவாளி என்று 2020 ஜூலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது. நஜீப் 2022 சிறை தண்டனையை நிறைவேற்றி வருகிறார். நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பை மலேசிய மாமன்னர் வழங்கியதால் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட்டது. 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.1 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செலுத்தினால் வீட்டுக்காவல் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்காக தற்போது நிதி திரட்டப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ நில தீச்சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் பட்டியலை அந்த நாட்டு காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 200 அதிகமான தனிநபர்களோடு 9 நிறுவனங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. போய் மூட்டத்தை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் வேளையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு 273 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த சம்பவங்களில் 5,150 ஹெக்டருக்கு அதிகமான நிலம் எரிந்ததாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். ரியாவில் 65 பேர் சந்தேக நபர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அதுவே ஆக அதிகமான எண்ணிக்கை தென் சுமத்ராவில் 48 பேரும், மத்திய கலிமந்தானில் 39 பேரும் உள்ளார்கள். 9 நிமிடங்கள் தொடர்பான சம்பவங்களில் சுமார் 25,600 ஹெக்டேர் நிலம் எரிந்துள்ளது. காட்டுத்தீ நிலத்தி தொடர்பான விதிமுறைகளுக்காக 57 நிமிடங்களின் வளாகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் சில இடங்களில் 1 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசை காணப்படுகிறது. பெட்ரோல் கிடைக்காததால் சுற்றுப்பயணிகள் சிலர் தங்கள் திட்டங்களை ரத்து செய்ய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. சுமார் 22 மில்லியன் லிட்டர் எரிபொருளுடன் ஒரு கப்பல் நேற்று பாலியை அடைந்தது. ஒரு வாரத்துக்கான தேவையை அந்த எரிபொருள் நிறைவு செய்யக்கூடும் என்று பாலி ஆளுநர் ஐவயான் கோஸ்டர் தெரிவித்தார். போதுமான எரிபொருள் இருக்கிறது, மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுப்பயணிகள் அதிகமுள்ள டென்பசார் படோங் பகுதிகளில் எரிபொருள் நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவைச் சேர்ந்த வு என்ற நபர் தனது மனைவியுடன் திருமண விருந்தையும், முன்னாள் காதலியுடன் தனக்கு பிறந்த குழந்தையின் 100வது நாள் கொண்டாட்டத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தியிருக்கிறார். சர்ச்சையை கிளப்பிய இந்த சம்பவம் சீனாவின் குய்சோ பகுதியில் நடந்தது. இரண்டு நிகழ்ச்சிகளும் வெவ்வேறு மாடியில் நடத்தப்பட்டன. இரண்டு குடும்பத்தினரும் அங்கு எதிர்பாராமல் நேருக்கு நேர் சந்தித்த போது தகராறு வெடித்தது. நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் உணவக ஊழியர்கள் காவல்துறையினரை அழைத்தார்கள். வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்கள் இரண்டு விருந்துகளுக்கும் தனித்தனியே ஒப்பந்தம் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இரண்டு குடும்பங்களுக்கிடையே நடந்த மோதல் இணையத்தில் காணொளியாக பரவி வருகிறது. மில்லியன் கணக்கானோர் அதை பார்த்திருக்கிறார்கள். சீனாவில் ஊழியர்கள் சிலர் அன்றாட வீட்டு வேலைகளை செய்வது எப்படி என்று ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ரோபோ பயிற்சிப்பாளர்கள் குவளைகளை எடுப்பது, துணிகளை மடிப்பது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளை செய்கின்றனர். அவர்களின் உடல் அசைவுகள் ஒரு கருவியில் பதிவாகின்றன. பயிற்சிப்பாளர்களுக்கு மாதந்தோறும் 6,000 யுவான் வரை, சுமார் 857 அமெரிக்க டாலர் சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. வேலை இல்லாதரையும் நீக்குப்போக்கான வேலையை விரும்பும் இளையவர்களையும் அந்த வேலைவாய்ப்பு ஈர்க்கிறது. ரோபோக்களுக்கு பயிற்சி அளிப்பது 2 வயது பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல் தோன்றுவதாக ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். அவர் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 200 முறை பாத்திரங்களை கழுவுவதாகவும் மேசியை துடைப்பதாகவும் கூறினார். ரோபோ பயிற்சிப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ரோபோக்கள் வேலை செய்ய கற்றுக் கொடுக்கும் மனிதர்களின் வேலையை பறிக்கக்கூடும் என்று சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்திய அணிக்கு எதிரான நேற்றிரவு நடந்த போட்டியில் 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுள்ளது.
11: ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து ஆட வந்த மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய பந்துவீச்சை சிதறடித்தது. கேப்டன் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன்கள் அடிக்க, ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் 14 பந்துகளில் 3 சிக்சர்கள், 4 பவுண்டரிகளுடன் 49 ரன்கள் விளாசினார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி 247 ரன்கள் குவித்தது. 248 ரன்கள் என்ற கடின இலக்குடன் ஆட வந்த இந்திய அணியில் துவக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 23 பந்துகளில் 4 சிக்சர்கள், 6 பவுண்டரிகள் விளாசி 56 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் வந்தவர்களில் திலக் வர்மா 43 ரன்களும், நிதிஷ்குமார் ரெட்டி 41 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்தவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 20 ஓவர்களில் 223 ரன்கள் மட்டுமே சேர்த்த இந்தியா தோல்வியை தழுவியது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கீமோ பால் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றியை தடுக்க, 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளது.
0: தொடர்ந்து இந்திய மகளிர் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சிமிருதி மந்தானா அணி குறித்தும், கேப்டனாக செயல்பட உள்ளது குறித்தும் பேசியிருக்கிறார். இந்திய மகளிர் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த கர்மன் பிரீத் கவுர் அண்மையில் அவரது கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார். இதனை அடுத்து அணியின் புதிய கேப்டனாக சிமிருதி மந்தானா நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையிலான இந்திய அணி சிம்பாவேக்கு எதிராக T20 மற்றும் ஒருநாள் தொடர்களில் விளையாட இருக்கிறது. இந்நிலையில் இந்திய அணி ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள போதிலும், T20 வடிவிலான போட்டிகளில் இன்னமும் கடினமாக உழைக்க வேண்டியிருப்பதாக சிமிருதி மந்தானா தெரிவிக்கிறார். வங்கதேச மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 3-0 என்று முழுமையாக வென்றுள்ளது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியுடன் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் 4 பேர் ஓய்வு பெறுவதாக ஹாக்கி இந்தியா வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில், தாங்கள் அத்தகைய முடிவில் இல்லை என்றும் இந்த அறிவிப்பு முறையானதல்ல என்றும் அந்த வீரர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளார்கள். சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் பார்சிலோனா, ஆர்சனல் உள்ளிட்ட அணிகள் தங்கள் ஆட்டங்களில் நேற்று வெற்றி பெற்றன. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பார்சிலோனா 4-1 என்ற கோல் கணக்கில் கலடரஸ்ராவை வீழ்த்தியது. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சனல் 3-0 என்று லீல் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டிங் கிளப்பை வென்றிருக்கிறது. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் டேனியல் மெட்ரவ், நோர்வேயின் ஹெஸ்பர், ஸ்பெயினின் ரபெல் நாடால் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருந்தார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 371.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 106.63 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.06 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.64 ரூபாய், இந்திய பிரமதியில் 114.54 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.88 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.91 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை புதிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கு மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

உங்களுக்கு பற்றிய விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம்.

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள்
2: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தமிழக கண்ணோட்டமாக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் குறிவைத்து தோற்கப்பட்டிருக்கிறார் என்று திருமாவளவன் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். அவர் தெரிவிப்பது ஏன் என்பது தொடர்பான பார்வை.
3: தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, முதல் முறையாக ஆளும் தாவேக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி நீக்கம் செய்யணும், எஸ்ஐஆர் முறைகேடு குறித்து பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும், அதில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்தும் விமர்சித்து கண்டித்து நடந்த ஒரு போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் பங்கு பெற்றதை பார்த்தோம். அதே வேளையில் அந்த போராட்டத்தில் பேசிய, அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் எஸ்ஐஆரால் என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக தாவேக்காவை வைத்துக் கொண்டே சொல்கிறார். நேற்று தான் தாவேக்கானுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரும் அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா எஸ்ஐஆரில் முதல் குற்றவாளியே வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று சொல்லியிருந்தார். இன்று எஸ்ஐஆரால் தான் அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், சென்ற ஆட்சியை வந்து முடிவுக்கு வந்ததற்கு காரணம் அதுதான் என்று கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். மற்றொரு நிகழ்வு, மீண்டும் குதிரை பேர புகார் தமிழ்நாட்டு அரசியல் எழத் தொடங்கி இருக்கிறது. திரு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் 15 எம்எல்ஏக்கள் அணிமாறி வருவார்கள் என்று சொன்னதன் எதிரொலியாக ஆளும் முன்னாள் அமைச்சர் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் குறித்து ஒரு புகார் அளிச்சிருக்கார். அதே வேளையில் ஆளுநரை வந்து முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முழுநேர ஆளுநராக பொறுப்பேற்றதற்காக ராஜேந்திர ஆர்லேக்கரை அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறது. மீண்டும் குதிரை பேர புகார், பாஜக ஞானேஷ் பெயரை வந்து குறிப்பிடாமல் அமைச்சர் ராஜ்மோகன் எஸ்ஐஆர் எதிரான அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார். தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி அரசியல் களம் நகர்கிறது அப்படின்றதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய விவாத பொருள். அதற்கு நம்மோடு இணைகிறார்கள் விவாதத்திற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் தியாகு, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ், அரசியல் விமர்சகர் ஆர் கண்ணன், பத்திரிகையாளர் எழிலரசன், விரைவில் தமிழர் இளைஞர் கட்சியிலிருந்து லோகேஷ் இணையிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு தியாகு அவர்களிருந்து தொடங்கணும். ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் சார். ஒன்று, நான் சொன்னது போல திருமாவளவனுடைய பேச்சு, ஆதவர்ஜுனாவிற்கு பதில் அவர் கொடுக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சுமத்துறார் ஆதவர்ஜுனா. மு க ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தப்பட்டதே வந்து பாஜக சரியால் எஸ்ஐஆரால் திருமாவளவன் பேசுறார். பெயர் குறிப்பிடாமலே முதல் முறையா எஸ்ஐஆர் எதிரான ஒரு கண்டன போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் தாவேக அமைச்சர் பங்கு பெற்றிருப்பார்.
4: இப்ப டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டார். இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் ராகுல் காந்தி மற்ற இடதுசாரி கட்சிகளோடு பங்கு பெற்றார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த போராட்டத்தையும் அவங்க நடத்தல, காங்கிரஸும் நடத்தல, திருமாவளவனும் நடத்தல. இந்த குறிப்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு பாருங்க. பொதுவாக எஸ்ஐஆர் என்பது ஒரு மோசடித்தனமானது, எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற குளறுபடிகளை ரித்திகா சோப்ரா தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்.
3: இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல
4: இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மீது வெளியிலிருந்து குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக அவரோடு இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் அந்த அவங்களே குற்றம் சாட்டாங்க. சாந்து ஜோஷியும் அவங்களும் பாஜக அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் தான்.
3: அவர்கள் நியமனத்தை எதிர்த்து தான் ராகுல் காந்தி
4: அன்னைக்கு ராகுல் காந்தி பேசினார். அப்ப அவங்களே குற்றம் சாட்டுறாங்க போது இதுக்கு இன்னும் பதில் ஞானேஸ்வர்ட்ட இருந்து எதுவும் வரல. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை இருக்கு, ஞானேஸ்வர் மீது நாடெங்கும் குற்றச்சாட்டு இருக்கு. எனவே எஸ்ஐஆர் என்பது மோடியினுடைய ஆணைப்படி ஞானேஸ்வர் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை, அது ஒரு வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை அல்ல என்பது தெளிவா தெரியும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இந்தியா முழுவதற்கும் பொருந்தும், தமிழ்நாடா இருந்தாலும் பொருந்தும். மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மோசடியினுடைய அளவு வேறுபடும். அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் செய்யணும்னு இல்லை. ஏன்னா இதே பீகார் தேர்தல் நடக்கும்போது தான் ஜார்க்கண்ட் நடந்துச்சு. அங்க வந்து எதிர்கட்சிகள் பாதிக்கப்படல, அவங்க வெற்றி பெறுறாங்க. ஆனா அவங்க வந்து எப்படி ஒரு சூதாட்டத்தில் ஒரு ஒன்றை விட்டு கொடுத்து இன்னொன்றை பெறுவது போல ஒரு முறை கையாளுவாங்க. மகாராஷ்டிரா ஹரியானாவில் ஒரு அணுகுமுறை, பீகாரில் ஒரு அணுகுமுறை, ஒரு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல இன்னொரு அணுகுமுறை. இப்பயே இது பீகார் இடைத்தேர்தலில் வந்து ஒரு சுயேட்சையாக நின்று வெற்றி பெறாரு அந்த நம்ம இவர் இருந்தார்ல தேர்தல் இந்த ஒவ்வொரு உதாரணத்தை வைத்துக் கொண்டு ஒன்னும் நடக்கலன்னா வாதிட முடியாது. என்ன கேள்வின்னா, ஒரு உண்மையான வாக்காளர் அவருடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது, அவர் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார். அஸ்ஸாம்ல எல்லாம் தெளிவாக நிரூபிச்சாங்க இந்த பட்டியல் நீக்கம் என்பது மதம் சார்ந்து வெற்றி பெறுகிற வாய்ப்பை சார்ந்து செய்யப்படுது. அதுக்கு மேல இந்த ஜெரிமாண்டரிங்கிற முறையில தொகுதி அமைப்பு முறையிலேயே இஸ்லாமியர்கள் தீர்மானிக்கும் சக்தியா இருக்கிற தொகுதிகளை இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளை திருமா சொல்றாருன்னா பொதுவா அந்த குற்றச்சாட்டுகளோடு இணைந்த ஒரு குற்றச்சாட்டு, ஆனா அது போதாது. அவர் தெளிவாக அதற்குரிய சான்றுகளோடு சொல்லணும், அதை எதிர்த்து என்ன செய்ய போறாருங்கிறதையும் சொல்லணும். அவர் போய் அவங்க நடத்துற ஒரு கூட்டத்தில் பேசுறாங்கன்னா அந்த கூட்டம் என்ன செய்ய போகுது? அவர் ஒரு கூட்டணியில இருக்கிறார் இல்லையா,
5: கூட்டணியின் சார்பாக கூட்டணியாக வந்து அந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யல. ஏன்னா அது இடதுசாரிகள் இருக்காங்க, அவர்கள் கூட்டணியில் அங்க வைக்கல.
4: இந்த போராட்டத்தில் இருக்காங்க,
5: அதுல அந்த கூட்டத்தில் இன்னைக்கு போராட்டத்தில் பங்கு பெற்றதுல திரு சண்முகம் அவர்கள், தோழர் வீரபாண்டியன் ரெண்டு பேருமே
4: அவங்களை கூப்பிட்டுருக்கிறது. யாரு தேவையக்க கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கூட்டம் நடத்த
5: அந்த கூட்டணி சார்பா ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அது கூட்டணி மட்டும் அல்ல,
4: இந்தியா அளவுல இந்தியா கூட்டணி, இங்க வந்து சமூக நீதி மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை இவர் பேசுறாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவர் தான் என்ன சொல்றேன்னா, நீங்க குற்றம் சாட்டுவதை பத்தி எந்த மறுப்பும் இல்லை. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு பொதுவாக ஏற்புடையது, பொதுவாக நம்பத்தக்கது. தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர்னால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள்
5: குறிப்பிட்டு ஆதாரங்களோட
4: சொல்றீங்கன்னா அதுக்கான சான்றுகளையும் வெளிப்படுத்தணும்.
5: குற்றச்சாட்டுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் தான் நான் கேட்கிறேன். நேற்று முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் எஸ்ஐஆருக்கு, அமைச்சர் ஆதரவு. இன்னைக்கு மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவரை விக்டிம், அவர் தவறு செய்தவர் இல்ல, தவறு செய்தது பாஜக, பாதிக்கப்பட்டவர் மு க ஸ்டாலின். அதுக்கு முற்றிலும்
4: எதிர்மறையான இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கேட்கறீங்க பாருங்க. அந்த அரசியல் என்பது இந்த தேர்தல் முடிந்ததிலிருந்து சருக்கல் அரசியல் தொடங்கிடுச்சு. தனிப்பெரும் கட்சியைத்தான் ஆளுநர் அழைத்தாகணும், அதுல ஒரு மாற்றம் இல்லை. இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடம் பேரவை மேடை தான். இவங்க ஆளுநர்கிட்ட கொண்டு பட்டியல் கொடுக்கணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு தேவையே இல்லை. அங்கிருந்து ஆரம்பிச்சது, ஏன்னா அறம் சார்ந்து ஒருவரை முதல்வராக்க சொல்லி ஒரு கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றதற்கு பிறகு, அந்த கூட்டணி தோத்து போனதுக்கு பிறகு இன்னொரு முதல்வருக்கு ஆதரவா இன்னொரு கட்சிக்கு ஆதரவா இவங்க கடிதம் கொடுத்த போதே என்னாச்சுன்னா இந்த சருக்கள் தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் தடுமாறும், நான் விரும்பல, எங்க கட்சிக்காரங்க விரும்பினாங்க, இப்படி மாறி மாறி இந்த கருத்துக்கள் பேசிட்டு வர்றார். இப்ப ஒரு முடிவில்லாம இருக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் தான் அவருக்கு இருக்கிற குழப்பத்தை தான் இந்த பேச்சிலேயே நம்ம பாக்குறோம்.
5: ஓகே, அந்த ரெண்டாவது பிரச்சனைக்கு சுருக்கமா அதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லலாம். மேலும் வந்து ஒரு 15 எம்எல்ஏக்களை குறி வச்சு தாவேக்கா காய் நகர்த்தது, ஆளுநர்கிட்ட போய் முறையிடுறாங்க அதிமுக.
4: ஒன்னுதான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது, தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது, இந்தியா உலகத்தில் தான் இருக்கிறது. உலக தெரிய நெருக்கடிகள் இந்திய மக்களை, இந்திய அரசியலை பாதிக்கும். இந்திய அளவிலான நெருக்கடிகள் தமிழகத்தை பாதிக்கும். இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக சார்பில் பேரவையிலேயே என்ன சொன்னாங்க, டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரும்போது அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு பாதிக்காதுட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு நமக்கு போராடணும்? சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை, தேவையக்க அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக ஆதரித்ததே. ஆனா இவங்க வந்து பாமக என்ன பண்ணாங்க, எதிர்த்து பேசினாங்க. அதிமுக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, வேற என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து குதிரை பேரம் பற்றி பேசுவதாக இருந்தால் மேற்கு வங்கத்தினுடைய கழுதை பேரம் பற்றியும் பேசணும். ஒரு கட்சியை முழுசா வெட்டி கூட்டிட்டு போனாங்கல்ல, இன்னொரு பேர் கொடுத்தாங்கல்ல, இல்லாத ஒரு பேரை கொடுத்தாங்க,
5: எம்பிக்கள்
4: எடுத்துட்டு போனாங்கல்ல. இந்த பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது குதிரை பேரம் தான், இது மனசாட்சியுள்ள கான்சியஸான ஒரு டிஃபெக்ஷன் அல்ல. ஒரு மனசாட்சியோடு ஒருத்தர் கட்சி மாறலாம், இந்த கட்சி வேண்டாம் இன்னொரு கட்சிக்கு போகலாம். அப்படி போறவங்க அதன் காரணத்தினால தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னா சட்டப்படியான தேவை நிறைவடைஞ்சிருது. ஆனா இங்க என்ன முக்கியம்னா, இவர்கள் எதுக்காக போனாங்க, இல்லாத இடத்தில் ஒரு செயற்கையான இடைத்தேர்தலை உண்டு பண்ணாங்க, இது சொந்த ஆதாய நோக்கத்துக்கு தான் என்று சொன்னால் அதுக்கான சான்றுகளோடு சொன்னா மட்டும்தான். இவர் ஆளுநரை போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, பிக் பாக்கெட் திருநர் பற்றி நடவடிக்கை எடுப்பதற்கு வீடு பூந்து கொள்ளையடிக்கிறவன்ட்ட போய் கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கட்சி சார்பில் தான் அவர் ஆளுநராக இருக்காரு. அவங்க தினமும் செய்யற வேலையே இந்த கழுதை பேரம் குதிரை பேரம் தான். நாடு பூரா அவங்க போய் இவங்க மேல, நீங்க மக்கள்கிட்ட போங்க, அணிகள்கிட்ட போங்க, அணிகள்கிட்ட போய் அப்பீல்.
5: அதுல இயல்பா ஒரே ஒரு சின்ன ஒரு துணை கேள்வி எழுதுல, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியது, பாஜகவுக்கு லாயலா டீலிமிட்டேஷனை கூட ஆதரிக்கக்கூடிய அதிமுக தங்கள் கட்சியில் எம்எல்ஏக்களை உருவுறாங்க தாவேக்கா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கால்னர்களுடைய செயல்பாடு தமிழ் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு. அப்ப பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் இந்த பிரச்சனையில அவர் என்ன செய்ய முடியும் முடியாதுன்றது சட்ட ரீதியா வேற கேள்வி. ஆனா இது குறித்து எந்த ஒரு கருத்துமோ இல்ல, இது குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் அக்கறையோ வெளிப்படுத்தினதே இல்லையே.
4: அவங்களும் வெளிப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உத்தரவு வரணும் வெளிப்படுத்துறதா இல்லையா, இதை வச்சு இவரை எப்படி ஆட்டி படைக்கலாம்னு.
5: கூட்டணி கட்சியான
4: இவர் நான் என்ன கேக்குறேன், என்ன உங்க கட்சியோட கட்டமைப்பு? ஒவ்வொரு வேட்பாளரையும் நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க,
5: அது ஒரு பெரிய கேள்வி.
4: கையெழுத்து போட்டு தானே சின்னம் கொடுத்தாங்க. அப்போ உங்க கட்சியில வந்து அவ்வளவுதானா, இது பாதி பேர் 25 பேர் இன்னொரு பக்கம் ஓட்டு போடுறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல. இப்போ கட்சி கட்டுப்பாடு கட்சி அமைப்பு,
5: இந்த கேள்வி காங்கிரஸ் மேலயும் எழுது. ஆனா அதுக்கு முன்னாடி பிரதான கேள்வி, எப்படி இன்னொரு கட்சியில தேர்ந்தெடுத்தவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு எனக்கு 118 சீட்டு வேணும்னு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய கட்சி மீது தானே பிரதான கேள்வி இருக்கணும். பாஜக நோக்கி வைக்கக்கூடிய கேள்விதான் நீங்க தாவேக்கா
4: பக்கம் கேட்கணும். நிச்சயமா கேட்கணும். நீங்க உங்களுக்கு போதிய மெஜாரிட்டி இல்ல, தனிப்பெரும்பான்மை பத்தலன்னா ஒரே ஒரு வழி என்ன இருக்கு, ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போறதுதான் ஒரே வழி. மக்கள்கிட்ட மறுபடியும் கட்டளை கேட்கணும். நீங்க கொடுத்த எண்ணிக்கை எனக்கு பத்தல. அவர் பேசினார்ல திருச்சியில முதலமைச்சர், நீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்ததா நல்லா இருக்கும்னு. போங்க மக்கள்கிட்ட, போங்க திருப்பி போங்க
5: பேசுவோம்.
4: அதுக்கே இன்னொரு கட்சியில இந்த ஆள் பிடிக்கணும்.
5: திரு கண்ணன், எதை நோக்கி போகிறது அப்படின்றதான் கேள்வி.
6: இல்ல, திருமாவனுடைய பேச்சு ஒரு சிக்கல் நிறைந்த பேச்சு. அவர் வந்து யாருக்கும் அவருக்கும் நல்லது பண்ணல இந்த பேச்சுல. அவர் மேனாள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் நல்லது பண்ணல. ஏன்னா இந்த எஸ்ஐஆரை வந்து பழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆரை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், ஏதோ ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் குளத்தூர்ல வந்து தப்பு நடக்குது, அவர் தோத்துருவாருன்ட்டு. அந்த பெண்மணி யாரு, அவங்களுடைய தகுதி என்ன, அவர்களுடைய பதவி என்ன, அவர்களுக்கு எப்படி இது தெரியும்? ஒரு பெண்மணி சொல்வதை நம்பி இவர் வந்து உடனே அதை வந்து முதல்வரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதான். அந்த பெண்மணியை சேகர் பாபு குளத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளருக்கு அறிமுகம் செய்கிறார். அவர் போய் சந்திக்கிறார். அதற்கு இடையில இவர் முதல்வரை சந்திக்கிறார். அப்ப முதல்வரா இருக்கார் ஸ்டாலின். சந்திக்கும் பொழுது முதல்வர்கிட்ட இந்த இதை சொல்றார், நீங்க வேற தொகுதியில் நிக்கிறது தானே அப்படின்றார். அதுல இருந்தே எஸ்ஐஆர் எல்லா இடங்கள்லயும் நீக்கமர அவர்கள் தவறிழைக்கவில்லைன்ட்டு அவரே ஒத்துக்கிறார். அப்ப வேற ஒரு தொகுதியில அவர்கள் முறையாக செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் துணிக்கிறது. உடனே முதல்வர் சொல்றார், இல்ல இல்ல நாங்க பாத்துட்டு இருக்கோம், எல்லாம் முறையா தான் நடக்குது, கவனமா இருக்கோம் நாங்க அப்படின்றார். அப்படின்றதையும் அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அதை விட டேமேஜிங்கா, அதை விட சேதம் படுத்துற மாதிரி, நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், எல்லாம் முறையா நடக்குதுன்னு சேகர் பாபு சொன்னார். நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஏன் இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு? ஒரு மாதம் முன்னாடி வழக்கு பதிய சொன்னேன் அப்படின்றீங்க. இந்த தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு முறை நீங்கள் பேசும் பொழுதும் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு புதிய தகவலை சொல்லி உங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யவில்லை, உங்களுடைய உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யவில்லை, பெரும் குழப்பத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெளிவில்லை, கேட்பவர்களுக்கும் தெளிவில்லை அப்படின்னு தான் நான்
5: நினைக்கிறேன். இல்ல, அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா,
6: ஆமா,
5: அதுல ஒரு மெசேஜிங் இருக்கிறதுன்னு நம்ம
6: என்ன மெசேஜிங் இருக்கு.
5: நேத்து
6: பிரசாந்த் கிஷோருடைய வெற்றியை சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோர் வெற்றி அடைந்த இடத்திலிருந்து இப்போ அந்த இடத்தை காலி பண்ணிட்டு மாநிலங்களவைக்கு போனவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் அவருடைய தொகுதியை பிரசாந்த் கிஷோர் வெல்றதுக்கு அவங்க எளிதா விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எஸ்ஐஆர் நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக நாம அதை யோசிக்கணும். இன்னைக்கு சொன்ன இன்னொரு ஒரு சிக்கலான ஒரு பேச்சு என்னன்னா, மமதாவை குறிவைத்தார்கள், பினராயி விஜயனை குறிவைத்தார்கள், ஸ்டாலினை குறிவைத்தார்கள். இவ்வளவு அறிவியல் பூர்வமாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அதை எப்படி சொல்றதுக்கான எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அவர்கள் நீக்கின 13 கோடி பேர்களுடைய பெயர்களையும் பார்த்து, அவர்களுடைய பின்னணியை பார்த்து, அதில் உண்மையிலேயே இறந்தவர்களா, இடம் மாறியவர்களா, இரட்டை பதிவா, இதையெல்லாம் அவர்கள் அந்த இடத்தில் இல்லையா, ஆப்சன்ட் என்ன, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அந்த முடிவுக்கு வரணும். அப்புறம் நீங்க கேரளாவில்
5: மேற்கு வங்கத்திலிருந்து வந்த செய்தி, நேற்று டெல்லியில வந்து எஸ்ஐஆர்ல என்ன நடக்குது அப்படின்றது சிறுபான்மையினர் குறிவைக்கப்பட்டு தேர் பிளாக்ட் அப்படின்ற ஒரு செய்தி வருது. மேற்கு வங்கத்துல நீக்கப்படுறாங்க 27 லட்சம் பேர், அதுக்கப்புறம் 22 லட்சமா அவர்கள் வந்து சுருங்குறாங்க, அவர்கள் வந்து அப்பீல் பண்றாங்க.
6: 27 லட்சம் பேரை மீண்டும் இணைக்க வேண்டும், சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியுது. அதனால தான் அதாவது ஒரு
5: சேர்க்க வேணும்னு சொல்லல,
6: அவர்கள்
5: அவங்களை சேர்த்துட்டாங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த 93% பேர் அந்த அப்பீல் பண்ணவங்கல்ல, அவர்கள் இல்லாமலே ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அது வந்து அவர்களுடைய அந்த ரைட் இருக்கு இல்லையா, ஓட்டிங் ரைட்ஸ் வந்து டினை பண்ணி இருக்கு தேர்தல் ஆணையம். அதை எதிர்த்து அப்பீல் வேற போறன்னு ஒரு முடிவு எடுக்குது. அதையும் இப்ப சிறுபான்மையை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த பிளாகிங் இருக்கு இல்லையா, இந்த சாப்ட்வேர் வந்து எப்படி அல்காரிதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது அப்படின்னு நேற்று வந்து ஹிந்துல வந்த செய்தி ஆகட்டும், இல்ல கடந்த 10 மாதங்களில் 14 முறை எப்படி வயலேட் பண்ணாரு ஞானேஷ்குமார், இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு முறையான எக்ஸசைஸா எஸ்ஐஆர்ஓ இல்ல தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இருந்துதான சுத்தி தான் இந்த கேள்வி எழுது.
6: இல்ல இல்ல, நான் இங்கே பலமுறை இங்கேயே சொல்லியிருக்கேன், தொழில் முறையில் எஸ்ஐஆர் நடக்கவில்லை. என்னுடைய பேரே நீக்கப்பட்டுடுச்சு, என்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்க பேர்லாம் நீக்கப்பட்டுடுச்சு. இதில் திட்டமிட்ட சதி இருக்குதா அப்படின்னு அப்படின்னு உறுதியா சொல்லணும்னா 13 கோடி பேர் நீக்கப்பட்டவர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய பின்னணியையும் பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும்ன்றதுதான் என்னுடைய வாதம். நீங்க அங்க ஒன்னு எடுத்து இங்க ஒன்னு எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நேர் மாறா வேற ஒரு இடத்துல எடுக்க முடியும். அதனால அதைத்தான் சொல்றேன், வேற ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை எனக்கும் இருக்கு, இவர்களுக்கு எல்லாம் திருப்பி அவர்களுடைய வாக்குரிமையை எப்படி திருப்பி தர முடியும், இவர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ண முடியும், பண்ண முடியாது. இது தொழில் முறையில் நடக்கவே
5: நீங்க செரி பிக்கிங் வேண்டாம் அப்படின்றத சொல்றீங்க. இப்ப எஸ்ஐஆர் நம்ம போக விரும்பல, எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடக்குது, முதல் முறையாக தாவேக்கா உள்ள வருது.
6: அந்த குழப்பம் தான் இவர்களுக்கும் இருக்கு. அதாவது இப்ப இப்ப எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கரப்பான் பூச்சி முதல்ல இந்த செப்டம்பர் 25 இந்தியன் எக்ஸ்பிரஸ் அம்பல செய்தி எக்ஸ்போஸே வரலைனா இவ்வளவு இது வேகம் பிடிச்சிருக்காரு.
5: உண்மை
6: முதல்ல அந்த அம்மாவுக்கு ரித்திகா சோப்ரா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்களுக்கு யார் இந்த தகவல்களை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நாம வந்து இறுதி வரைக்கும் நன்றி கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அந்த கூட இருந்த சக ரெண்டு இடை ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த செய்தி வரலைனா வெளியில இந்த அம்பல செய்தி அவர்கள் எப்ப உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருப்பாங்க 14 முறை இது சட்டவிரோதமானது.
5: இது போன டிபேட்ல நம்ம பேசியிருக்கோம், அதுல நான் கேட்கக்கூடிய அதனால இந்த பிரச்சனையில அப்ப அதனாலதான் தாவேக்கா என்ன எஸ்ஐஆர்
6: தாவேக்காவுக்கு இதுல என்ன சிக்கல், தாவேக்கா என்ன சொல்லுது, நான் இந்த எக்ஸாம்ல இந்த பரீட்சையில நான் 92 மார்க் வாங்கியிருக்கேன், இதை ஒழுங்கா பண்ணிருந்தா 99 வாங்கியிருப்பேன். அது
5: சரி,
6: இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்,
5: அவருக்கு அவர் அரசு ஆதரிச்சு அரசுல பங்கு பெறக்கூடிய கூட்டணி கட்சி, நீ முறையாவே வந்து அந்த பரீட்சை எழுதல, அவரை ஃபெயில் பண்ணி விட்டாங்க முறைகேடா அப்படின்னு சொல்ற
6: ஒரு கட்சி சொல்லுது. அவரோட கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க,
5: கூட்டணியில இருக்கக்கூடிய ஆளுநருடைய கட்சிகள் பேசுது.
6: அவர்
5: கூட்டணியிலே இருந்துட்டு இதற்கு முன்பு இருந்த கூட்டணி இல்ல தாவேக்கா இன்று யார பிரதான எதிரின்னு சொல்லுதோ அவர் தோற்றதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் அப்படின்னு வந்து மேடையில் இருந்துட்டு சொல்றாரு.
6: அதுதான்
5: அரசு ஆதரிக்கக்கூடியவர்.
6: அதுல பெரிய அதுல அறிவு சார்ந்த அவருடைய அந்த கட்டுரையை அந்த நேரத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய ஓட்டு இருக்கு, அவருடைய குழப்பம் அதில் தெரிகிறது. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆதவர்ஜுனாவுக்கு ஆதவர்ஜுனாவும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது தான் உலகம் முழுக்க நாம நினைக்கிறது. அதனால அப்படியெல்லாம் இல்லை. அவர் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் கரூருக்குன்னு சொல்லும் பொழுதே தாவேக்காவிலிருந்து பதில் வரல. அப்புறம் எதுக்கு இதுக்கு பதில் வரணும்,
5: அப்ப என்ன ஆர்கனைஸ்டா இவரும் அப்படி பேசுவார், அங்க இருந்து எதிர்வினையும் வரல.
6: இவர் ஒரு பொருட்டல்ல, ஒருவேளை
5: திருமாவளவன் தாவேக்கா ஒரு பொருட்டல்லையா,
6: கண்டிப்பாக இல்ல,
5: இல்ல
6: கண்டிப்பாக இல்லை. அதாவது கூட்டணி கட்சிகள், அதாவது அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளால் இது வந்து ஒரு பந்த கூட்டணி அல்ல, நிர்பந்த கூட்டணி, சரிதானா. அவர்களை எப்ப இவர்கள் கழட்டிவிட முடியும், சுதந்திரமாக எப்போது காற்றை சுவாசிக்க முடியும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளும் சங்கடத்தோடு அவர்களை ஆதரிக்கிறார்கள். ஏன்னா பாஜக இதை விட ஒரு பெரிய எதிரின்ற மாதிரி அவங்க நினைக்கிறதுனால அப்படி பண்றாங்க. அதனால இவர்கள் அந்த மந்திர எண்ணை 118 எட்டிட்டாங்கன்னா சுதந்திர காற்று தமிழகத்தில் வீசும் அவர்களுக்கு. அவர்களும் மகிழ்ச்சியாக அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இது ஒரு சிரமமான ஒரு துன்பமான ஒரு திருமணம் தான்.
5: ஓகே, ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எடுத்துக்கலாம,
6: அப்படிதான் எடுத்துக்கணும்.
5: ஓகே, அப்ப சுருக்கமா அந்த
6: அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பத்தி
5: கேக்குறீங்க,
6: அதுல ஆளுநருக்கு முதல்ல அதுல ஏதாவது அதிகாரம் இருக்கான்னு தெரியல. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஐயா சொன்ன மாதிரி சான்றுகள் இல்லாமல் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆளுநர் ஒன்றும் செய்ய போறதில்லை. இது வந்து ஒரு சம்பிரதாயத்திற்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அவர் கொறடா என்பதனால் அவருடைய வேலையை அவர் பண்றார், அவ்வளவுதானே தவிர ஆளுநர் ஒன்றும் செய்ய மாட்டார். இது வழக்கு மன்றத்திலே நீதிமன்றத்திற்கே போய் இந்த செய்தியை ரோவிங் என்கொயரி கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று இரண்டு நீதிபதிகள் நாலு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் இப்படி இலக்கில்லாமல் ஒரு விசாரணையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாங்க. அதனால இது வந்து ஏட்டு சுரக்காய், அவ்வளவுதான். இதுல சான்றுகளோடு நாடாளுமன்றத்தில் வந்துட்டு இவங்க இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்ன வழக்கெல்லாம் நடந்திருக்கீங்க.
5: கரெக்ட் தான். நான் என்னன்னா ஏன் இதை கேட்கிறோன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நம்பர் 118 வேணும், அதற்காக ஒரு 6 பேர் ரிசைன் பண்றாங்க. அதே போல 12 நாள் ரிசைன் பண்றாங்க 2 பேர், அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிசைன் பண்றாங்க. அடுத்தது 15 பேர் வருவாங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். வந்திருந்தா இந்த ரெண்டு எம்எல்ஏக்களும் அதிமுக ஆதரவுல திமுக எம்எல்ஏக்களா இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து அமைச்சர் ஆயிருவாங்க. அதை வச்சு நான் சொல்றேன், அமைச்சர் சொல்கிறார், அவர் செய்தி வருது. வெளிப்படையா இங்க வந்திருந்தா அமைச்சர் ஆயிரலாம். எதிர்கட்சியில ஜெயிச்சவங்களை ஒருத்தங்களை இன்டியூஸ் பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம ஏட்டு சுரக்காயின்னு அதோட டிஸ்மிஸ் பண்ணிடலாம்.
6: ஏட்டு சுரக்காய் தான், சட்டத்திற்கு விரோதமாக எதுவும் நடக்கவில்லை. அறம் தாழ்ந்து சிரம் தாழ்ந்து பொது வாழ்க்கை கீழே விழுந்திருக்கிறது என்று நீங்களும் நானும் வருத்தப்படலாமே தவிர. அப்புறம் எடப்பாடி வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக பதில் சொல்வதாக எண்ணிக்கொண்டு அங்கிருந்து 20 பேர் வராங்கன்றார் இல்லையா? அப்போ அவங்க பண்ற தப்ப இவர் வந்து தகுதிப்படுத்துற மாதிரி ஆயிடுது.
7: எஸ்ஐஆரிலே வந்து பாதிக்கப்பட்டது திமுக என்றால் அதிமுகவினுடைய தலைவருடைய தொகுதியிலேயே குளத்தூர்ல கொத்து புரட்டா போட்டது விஜய் கிடையாது, எஸ்ஐஆர் தான் அப்படிங்கறத திருமாவளவன் தெளிவுபடுத்திட்டார். திருமாவளவனுடைய வழக்கம் என்னன்னா, அவர் தேர்தல் அரசியலுக்கு எடுத்தெடுப்பிலே வந்தவர் கிடையாது. ஒரு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு வந்தவர் அரசியலுக்குள்ள. அதனால அவர் என்ன செய்வார்னா, தேர்தல் அரசியல் கணக்குகளை தாண்டிய கருத்துக்களை எப்போதுமே பேசி வருவது அவருடைய வழக்கம். உதாரணத்துக்கு ஈழ பிரச்சனையில காங்கிரஸ் கூட்டணியிலேயே இருந்திருக்கிறாரு, காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் கடந்த கால நிலைப்பாடு. அதை இரட்டை நிலைப்பாடு என்று எடுத்துக்கொள்வதா, கல யதார்த்தத்திற்கான ஒரு நிலைப்பாடு ஒன்று, கருத்து நிலைப்பாடு ஒன்று என்று எடுத்துக்கொள்வதா நமக்கு தெரியல. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பூனைக்கும் வந்து தோழன் பாலுக்கும் காவல்னு சொல்லுவாங்க, பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடைய கூடாது, ஈயம் பூசினது மாதிரி இருக்கணும் பூசாது மாதிரி இருக்கணும்னா சொல்லுவாங்க. இவருடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட கருத்து ஒன்று வச்சிருப்பாரு, அந்த கல அரசியலுக்கு அந்த சூழலுக்கு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். அந்த இரட்டை கருத்துக்களையும் ஒரே ஆள் பேசுறதுனால நமக்கு ஒரு
5: இது என்ன
7: அந்நியனான ஒரு குழப்பம் நமக்கு வந்துகிட்டே.
5: அதுதான் என்ன, இமேஜ் சேவ் பண்ணிக்கிறதா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதா? இல்ல கூட்டணிக்கு மாறி வந்துட்டோம், நம்ம மேல கடுமையான விமர்சனம்.

0: ஒரு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து பங்கேற்றார் என்ற போதும் கூட ஒரு தாவேகா கொடி கூட அங்கு பறக்கல. பாஜக என்கிற சொல்லை அவர்கள் ஒரு முறை கூட பயன்படுத்தவே இல்லை. அப்ப இது என்ன வகையான நிலைப்பாடு?
1: நீங்க அவரை நீக்கணும் அப்படின்னு நிர்மல் குமார் அவர்கள் அமைச்சர் சொல்றாரு, ராஜ்மோகன் அவர் அமைச்சரும் சொல்றாரு. ஆனா அவர்ன்றது அந்த ஞானேஷ்குமார்ன்ற பெயர் குறிப்பிடாமலே வந்து ஒரு போராட்டத்துல வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு போறாங்க.
0: தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப விசித்திரமானது. அவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொள்கையே அவங்க சொன்னது கிடையாது. அவங்களுடைய எதிரியை பத்தி அவங்க எப்பவுமே சொன்னதே கிடையாது. அவங்க வந்து உலகத்திலே சிறந்த மொழி மௌன மொழி தான், அப்படிதான் நாங்க அரசியல நடத்துவோம், எங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க, ஒரு மௌனப்படம் மாதிரி நாங்க நடத்திக்கிட்டே இருப்போம், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படிங்கறதான் அவங்க தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கிட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு அவர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கிறது. அவங்களால வந்து நிச்சயமாக எஸ்ஐஆர் எதிர்த்து போராட முடியாது, பாஜகவை எதிர்த்து போராட முடியாது. அதனால பலன் பெற்றவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். நீங்க அபிஜித் முதற்கொண்டு அதை கேட்டிருக்காரு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கூட இதை வந்து க்வெஸ்சன் பண்ணிருக்காங்க.
1: எஸ்ஐஆர் எதிர்த்து இப்போ அவரும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உச்ச நீதிமன்றத்தில்.
0: அதாங்க அவங்க வழக்கமா தாங்க செய்வாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர் வந்து மதம் மாறியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை
1: பிற்படுத்தப்பட்டது
0: தாவேகால அறிக்கை வந்துடா, நீங்க பாத்தீங்களா?
1: இல்ல அரசு தரப்புல தானே வந்து.
0: சரி ரைட்டு, அவங்க அவங்க நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். நாங்கதான் சிறுபான்மை, அவங்க ஒரு கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட இருக்கு. என்ன நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க? நீங்க வந்து திமுக தலைவர் அறிக்கை விடுறாரு, அவங்க ஏதாவது அறிக்கை விட்டுருக்காங்களா? சீராய்வு மனு பண்ணணும், உச்ச நீதிமன்றத்தில் வந்து மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான மனு கொடுக்கறாங்களா? என்ன ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க? இப்ப அரசியல் நடவடிக்கை தானே நமக்கு சந்தேகமா இருக்கு. பாலத்தில் நின்றார், பார்வையிட்டார், இதுலயே இந்த மயக்கத்திலே எவ்வளவு நாள் முருங்கைக்காய் பறிச்சாருன்ற மாதிரி டிராக்டர் ஓட்டினார்ன்ற மாதிரி இதே ரீல்ஸ் தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுவாங்களா? அவங்க ஒரு அரசியலை அவர்கள் எப்படி ஒரு கருத்து நிலைப்பாட்டை அவங்க எப்பயாவது வெளிப்படுத்தி இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பாதிப்புக்குள்ளாகும் போது அவர்கள் அது குறித்து பேச மறுக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் என்பது எந்த கருத்துமே இல்லாத ஒரு அரசியலாக இருக்கிறது.
1: அதனாலதான் பாஜக பேர் குறிப்பிடலையா?
0: பாஜக வந்து அவங்க எப்பொழுதாவது எதிர்த்தால் தானே அவங்கள நம்ப முடியும். அவங்க இந்தியா கூட்டணியிலையும் இருப்பது போல ஒரு பாவனை செய்யறாங்க, சத்தியமூர்த்தி போன் வரைக்கும் போறாங்க. ஆனா அகில இந்திய அளவுல வந்து அவர்களுடைய பெயர் அங்கே இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்ப அவருடைய நிலைப்பாடு மிகுந்த சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது எந்த கருத்து நிலைப்பாடுமே இல்லாம ஒரு அரசியல் செய்ய முடியும் என்பதை தாவேகா வந்து சமகாலத்தில் நிரூபிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: இந்த குதிரை பேர் அரசியல் மேட்டர் இருக்கிறோம், அது வந்து வெறும் ஆதாரம் இல்லாம வெறும் பேச்சாக மட்டும் வச்சிருந்தா எப்படி எடுபடும் அப்படின்ற ஒரு விமர்சனம்
0: நல்ல கேள்வி. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பகல்ல நடந்த படுகொலைக்கு சிசிடி கேமராலாம் வராத காலத்தில் நான் சொல்றேன், ஒரு சாட்சி கூட சொல்றதுக்கு யாரும் முன்வரலன்னு கொலையாளி விடுதலை செய்யப்பட்ட வரலாறுலாம் உண்டா இல்லையா? பல வழக்குகள் உண்டு. நான் ஒரு
1: எடுத்துக்காட்டுக்காக
0: அதுதான், எல்லாரும் முன்னாடி ஒரு கொலை நடந்தாலும் சட்டப்பூர்வமா சாட்சியம் இல்லைன்னா அவர் கொலையாளி இல்லைங்கிறது சட்டம். அதத்தான் அவர் சொல்றாரு. நீ எத்தனை குதிரை பேரத்தையும் நடத்திக்க, எத்தனை எம்எல்ஏ தூக்கு, 10 பேரை தூக்குறியா, 5 பேரை தூக்குறியா, 25 பேரை தூக்குறியா, அடுத்தவன் கட்சி ஆட்டைய போடுறியா, அபகரிக்கிறியா, இலக்கியத்துல சொல்லுவான்ல பிறன்மனை நோக்காமன்னு சொல்லுவான்ல, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்த உரிமை அடுத்த ஒரு உரிமை பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லுவான்ல, நீ எல்லாத்தையுமே நீ களவாண்டுக்க, திருடிக்க, அயோக்கியத்தனம் பண்ணிக்க, சட்டப்பூர்வமா நிரூபிக்க முடியல. ஆளுநர் உங்க முழு நேரத்துக்கு வந்துட்டார்ல, அவர்கிட்ட மனு கொடுத்து என்ன போகுது? அவங்க கூட்டணியில பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவையே பாஜக பாதுகாக்கல அர்த்தம். அப்ப அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, எதுவுமே சட்டப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லா அயோக்கியத்தனத்தையும் சட்டப்பூர்வமாகவே நம்ம நிலைநாட்டலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியத்தை இன்றைக்கு வந்து தெள்ள தெளிவா வெளிப்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: பேசுவோம் திரு லோகேஷ். ரெண்டு விஷயங்கள், ஒன்னு பாஜக எதிர்க்கிறது இல்ல, பாஜகன்னு பெயர் குடிக்க குறிப்பிடாம தான் வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து பங்கு பெறது, இந்தியா கூட்டணியில அங்க போக முடியாது, ஆனா இங்க ஒரு மதசார்பற்ற சமூக நீதி மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில அங்க வைக்க முடியும், அங்க போறதுல தயக்கம் இருக்கு, ஏன்னா பாஜக எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு தயக்கத்தால தான் அதே தான் போராட்டத்திலையும் வெளிப்படுத்துதுன்றாங்க.
2: இன்னைக்கு போராட்டம் வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி இல்ல இந்தியா கூட்டணி? இந்தியா
1: தெளிவுபடுத்திருங்க நீங்களே.
2: நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் க்வெஸ்சன் வச்சீங்க, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுறேன்.
1: இல்ல ஏன்னா வந்து ஒரு மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டணியில இடம் இடது சரியா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
2: அப்புறம்
1: இந்தியா கூட்டணின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்தியா கூட்டணியில அப்ப டெல்லி மீட்டிங்க்கு ஏன் போகலன்னு கேள்வி கேட்டார்ல, டெல்லியில இந்தியா கூட்டணிக்கு போகலாமலன்னு கேட்டாங்க, ஏன் போறது இல்ல?
2: ஒரு ஒரு ஒரு அமைச்சர் அமைச்சு வச்சிருக்கலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. இன்னும் எம்பிஎஸ் இருந்திருந்தா அங்க அங்கேயே இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார், நம்ம என்ன மெசேஜ் சொல்றோம் அப்படின்னு இருக்கு, அது எப்படி சொல்றோம்னு இருக்கு. ஒரு கட்சி வந்து கடந்த 5 வருஷமா இது பாஜக உள்ள வந்தா வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு

0: சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 7-8 வருஷமா தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தவிர வர இந்த அரசியலும் கிடையாது. கடந்த 3 மாசமா பிஜேபி பத்தி வாய் திறக்கிறதே கிடையாது. தாவேக்கா கொள்கை எதிரின்னு முத மாநாட்டை டிக்ளேர் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கு. எதை பாஜக ஒரு கொள்கை எதிரின்னு சொன்னதை பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா அவர் பேரை ஜோசப் விஜய்னு வைக்கிறார். அதுவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாஜக விருப்பத்தம். அதுக்கடுத்து இந்தியா கூட போய் சேர்றாரு. அவர் நினைச்சிருந்தா அதிமுக பாஜக கூட போய்
1: சேர்ந்து சொல்றது பாஜக எதிர்ப்பா?
0: அது
1: பாஜக எதிர்ப்பு அப்படின்னா எஸ்ஐஆர்ல இப்போ திருமாவளவன் பேசுகிறார், ராகுல் காந்தி பேசுகிறார். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். டெல்லி காவல்துறை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய காவல்துறையால் கைது செய்யப்படுறார். அப்போ பாஜக மீது தானே கண்டனம் வரணும். அங்க பேரை அழுத்தி சொல்லலாம்ல பாஜகன்ற பேரை, அங்க ஏன் சொல்லவில்லைன்னு கேட்டா விஜய் அவர்களுடைய பெயரை ஜோசப் விஜய்னு சொல்றது பாஜக எதிர்ப்புன்றது புதுசா.
0: இது வரைக்கும் வந்து அவர் வந்து பிஜேபி பேரையோ இல்ல நரேந்திர மோடி பேரையோ சொல்லவே இல்லைன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அவர் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்காரு. அத ஏன் இந்த கடந்த இடைத்தேர்தலில் கூட அவர் வந்து பாஜக விமர்சிச்சிருக்காரு. எதுவும் தொடவே இல்லை, அந்த சப்ஜெக்ட் சைடே போகலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம அதை எப்படி பாக்குறோம்னு இருக்கு. இங்க என்ன அரசியல் வந்து எடுத்து வைக்கிறாங்க, முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு இருக்கு. இங்க தாவேக்கா வந்து திமுக எதிர்ப்புல அதாவது அரசியல் ரீதியா ஒரு எதிர்ப்பு இருக்கு, கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்பு. கொள்கை ரீதியா எதிர்க்கிறத அது ஆக்ஷன்ல பண்ணுது, கேஸ் போடுறது, சட்டமன்றத்துல தீர்மானம் ஏத்துறது, இந்த மாதிரி வேலைகள்ல சிறப்பா செய்யுது. அதாவது சத்தமே இல்லாம நிறைய வேலைகளை பண்ணுது திமுக செய்யாத விட. ஏன்னா கடந்த
1: கேரள சட்டமன்றத்துல முதலமைச்சர் வி டி சதீஷன் வந்து ஞானேஷ்குமாரை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாரு. இங்க தமிழ்நாட்டுல அது போன்ற ஒரு தீர்மானம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பினாங்க.
0: சட்டமன்றம் நடக்கும் போது எஃப்சிஆர்ஏக்கு எதிராக வந்திருக்கு. நம்ம ஏன் நீங்க வந்து லாஸ்ட் அவங்க ஆட்சியில் இல்லாதப்ப கூட வந்து இந்த சிஏஏக்கு தான் எடுத்து முத முதல்ல வந்த அறிக்கை, விஜய் சார்ட்டு வந்த அறிக்கை அதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த நிலம் இஸ்லாமியர் நிலங்கள்லாம் வந்து அந்த பதிவு பண்ணோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வரும்போது வழக்கு போட்டது. அதாவது கட்சியாவே வழக்கு போட்டது தாவேக்கா. திமுக கூட கட்சியா வழக்கு போடல, இல்ல ஆட்சியில் இருந்து கவர்மெண்டா கூட வழக்கு போடல, கட்சியா வழக்கு போட்டது தாவேக்கா. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. எஸ்ஏஆர் விஷயத்துல ஒரு விஷயம்,
1: அவ்வளவு பண்ணக்கூடியவர் முதலமைச்சர் விஜய் இது வரைக்கும் ஏன் வந்து இந்த ஞானேஷ்குமார் பிரச்சனையிலேயோ இல்ல எஸ்ஐஆர் குறித்தோ நேரடியாக அவர்கிட்ட இருந்து ஒரு கருத்தே வரல?
0: நேரடியா கருத்து வரலன்னா லாஸ்ட் கடந்த ஆட்சியிலேயே வந்து எஸ்ஐஆர் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ணது தாவேக்கா மட்டும்தான். இந்த வேற எந்த கட்சியும் தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ணல. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன். இப்போ எஸ்ஐஆர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு
1: எஸ்ஐஆர் எதிர்த்து அன்னைக்கு திமுக காங்கிரஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்தது. டிலிமிடேஷனை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்தை விட்டுட்டு அன்றைய முதலமைச்சர் வந்து கருப்பு சட்டை
0: போட்டுட்டு வந்து துணை முதலமைச்சர் அன்னைக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கவர் 50% ஓகேன்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல எடுத்துக்கிறது? இந்த மாதிரி நிறைய நான் சொல்லுவேன். நான் வந்து எஸ்ஐஆர் பத்தி ஒரு 3 விஷயம் சொல்றேன். அந்த 13 கோடி பேர் நீக்கப்பட்டவங்க யாரு, அவங்களுக்கு உண்மையிலே வாக்கு நபர்கள் இருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பா அதை கடந்து போயிட முடியாது. அதுக்கு ரீவெரிஃபை பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா ப்ரீடேட்டடுக்கா போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த 13 கோடி பேரை மட்டும் ரீவெரிஃபை பண்ணலாமே, கவர்மெண்ட் நினைச்சா பண்ண முடியுமே. ஒன்னு. ரெண்டாவது, எப்படியும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா எப்படியும் சென்சஸ் எடுக்க போறாங்க, அதை அப்டேட் சேர்த்து கிராஸ் வெரிஃபை கூட பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் கவர்மெண்ட். அதுல எக்ஸ்ட்ராவா அவங்களோட ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை ஆட் பண்ணனால கூட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த எஸ்ஐஆர்ல ஃபார்ம் 6 இருக்கட்டும் ஃபார்ம் 8 இருக்கட்டும், இதுல வந்து கடந்த அதாவது 2025 முன்னாடி எடுத்த அந்த எஸ்ஐஆரோட டேட்டா ஃபிட் பண்ணும். அதாவது எதிர அவங்களோட பேர் இருக்கான்னு சொல்லணும், இல்லைனா அவங்க அப்பா அம்மா பேர் இல்ல தாத்தா பேர் இருக்கான்ட்டு. இதுல என்னன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் வந்து அந்த வாக்காளர் இருக்குது.
1: அதிகாரமும் பாராளுமன்றத்தில் சட்டத்திருத்தம் இல்லாம நம்ம அந்த எஸ்ஐஆருக்குள்ள போக வேண்டாம். இப்ப கேள்வி
0: என்னன்னா
1: ஒரு கருத்தை வந்து ஏன் தாவேக்கையில இருந்து வர்றது இல்லைன்றது
0: சொல்லிட்டீங்க. ஒரு விஷயத்தை டீசென்ட்ரலைஸ்டா பண்றது சென்ட்ரலைஸ்டா பண்றதுன்னு இருக்கு. இந்த வாட்டி வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து கம்ப்யூட்டர் ஃபீடிங் அதெல்லாம் நடந்தது ஓகேங்களா, அதாவது இந்த எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்டு. ஆனா இங்க இருக்கிற ஆபீசர் தான் அதை வந்து ஃபில் பண்றது, ஒரு ஃபார்ம் சிக்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபார்ம் செவனா இருக்கட்டும், அதாவது டெலிஷனுக்கா இருக்கட்டும், அதை வந்து இங்க இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ், அதாவது அன்னைக்கு தாவேகாக்கு அபிஷியலான பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாது, ஏன்னா ரெகனைஸ் பொலிட்டிகல் பார்ட்டிஸோட பூத் ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் வந்து அதை கூட களத்துல இருந்தாங்க. அப்ப வந்து யாரு டெலிட் பண்ணப்பட்டது எல்லாமே இங்க இருக்கிற திமுக ஓவர்சி பண்ணிருக்கு. அதை ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, முறியடிச்சாச்சு அப்படின்னு ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தோத்ததுக்கு ஸ்டாலின் சார் தான் காரணம் திருமான சொல்றாரு. ஆனா திருமான சொல்றது கொஞ்சம் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரெயின் வேணும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்றாரு, நாளைக்கு வந்து அதே விஷயத்த வேற ஒரு கோணத்துல இருந்து சொல்லுவாரு. அது நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், ஏன்னா நான் ஒரு மாணவன், அவருக்கு இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை கத்துக்கிறேன். உங்க கேள்வி கேளுங்க.
1: சரி, குதிரை பேரத்துக்கு வந்துருவோம். இப்ப திருப்பியும் ஒரு 15 எம்எல்ஏக்களை வந்து தூக்குறதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்குன்னு அதை எதிர்த்து போய் முறையிட்டு இருக்காங்க.
0: குதிரை பேரம் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் இதே சொல்லிட்டு தான் இருக்க போறோம். ஆனா என்ன பேரம் நடந்தது, எதுக்குமே ப்ரூஃபும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ப்ரூஃப் கிடையாதுன்னா தப்பா சொல்ல வரல. இல்லாத ஒரு
1: விஷயத்தை விடுதலை ஆயிடுவாரு.
0: இல்லங்க, ப்ரூஃப் கிடையாதுன்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குற்றச்சாட்டை வைக்கிறவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை இதனால வைக்கிற இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வைக்கல. ஆனா குற்றச்சாட்டை வைக்கிறவங்க யார் மேல வைக்கப்படுதோ அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு இல்லாத ஒரு
1: மாறுறது உண்மைதானே. 12 நாட்கள்ல ராஜினாமா செஞ்சுட்டு போனது உண்மைதானே. எங்களுக்கு 118 இல்ல, 150 வரைக்கும் எங்களால போக முடியும், 25 பேர் இன்னும் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொன்னது உண்மைதானே. அது தொடர்ந்து நடக்குது இல்ல. அமைச்சர் இருப்பாங்க, அவங்க வரமாட்டேன்னு அமைச்சர் பதவி இழந்துட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் சொன்னதா செய்தி. இது வந்து பேசினதுக்கு அப்புறம் ஒயிட்ல இருக்கு.
0: திமுக கடந்த ஆட்சியில இருந்த 8 மினிஸ்டர் வந்து திமுக அதிமுக வந்தவங்க. இதே அதிமுக உருவாகும் போது திமுக பல பேர் வெளியே போனாங்க. அதே மாதிரி மதிமுக வரும்போது பல பேர் போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மதிமுக ஏன் இன்னைக்கு இருக்கிற 2 எம்எல்ஏ கூட திமுக ஐக்கியம் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பல கடந்த ஆட்சியில இதே ஓபிஎஸ் போனாங்க. அது குதிரை பேர். அப்ப அது அது பேர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம்.
1: தேமுதிக உறுப்பினர்கள் மாறி தொகுதிக்காக நலனுக்காக நான் போறேன்னு சொன்னப்பவும் அப்ப அமையார் ஜெயலலிதா தலைமையில அதிமுக பெரும்பான்மை எண்ணிக்கை இருந்தது.
0: அப்படி கிராஸை போறாங்களே அது பேர் என்ன? இப்ப இதுக்கு பேர் குதிரை பேரன் சொன்னீங்கன்னா அது பேர் என்னன்னு கேக்குறேன். அவங்களும் எம்எல்ஏ வந்தானே போறாங்க, அது பேர் என்ன, இது பேர் என்ன, ரெண்டு நீங்க இது குதிரை பேரன் பேர் வச்சீங்கன்னா அது பேர் ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கணும்ல, அது என்னன்னு சொல்லுங்கன்ற. திமுக அதிமுக ரெண்டே பாலிடிக்ஸ் தான் ஓகேங்களா. இன்னைக்கு தாவேக்கான ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. கடந்த ஆட்சியில அதாவது கடந்த 9 வருஷமா அதிமுகக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு, எத்தனையோ பேர் பேட்ச் பேட்சா வெளியே போயிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏன் இன்னும் பெரிய அளவுல ஒன்றியத்தில் இருக்கிறவங்க கிளையில இருக்கவங்க எல்லாம் வந்து தாவேக்கா நோக்கி வராங்க? வெறும் நீங்க சொல்லக்கூடிய எம்எல்ஏ மட்டும் வரல, கிளையில இருக்கவங்க வரைக்கும் கீழே இருக்கவங்க வரைக்கும் வந்து இருக்காங்க. ஏன் வராங்கன்னா இந்த டியூ பைனரி பாலிடிக்ஸ், எதிர் நீ இல்ல நான்ன்ற பாலிடிக்ஸ் இல்லாம மூணாவது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாது. இந்த தலைமை 10 வருஷமா வந்து தப்பான முடிவுகளையே கரெக்டா எடுத்துட்டு அதை சரியா தப்பா பண்ணிட்டு இருக்குன்றனால அங்கிருந்து நகர்ந்து வராங்க. ஏன் நகர்ந்து வராங்கன்னா அதிமுகன்ற ஒரு பார்ட்டி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் உருவாக்கின பார்ட்டி. அப்படி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் உருவாக்கின பார்ட்டி இப்போ ஒண்ணு பதவிக்கு வந்திருக்கு, ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னும் 25-30 வருஷத்துக்கு இந்த ஆட்சி வந்து தொடரப்போது இந்த இந்த
1: அரசாங்கம் நம்பிக்கையில கொடுக்க முடியாது. நீங்க அதிமுக மேல நம்பிக்கை இழந்துட்டதுனால அவங்க மாறி வர்றாங்கன்றீங்க, நம்ம கருத்து ஏத்துக்கிறேன். எழிலரசன் காத்துக்கிட்டு இருக்காரு. எழிலரசன், ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, செயல்கள்ல வந்து தாவேக்கா நிரூபிச்சிருக்கு, நாங்க பாஜக பேரை சொல்லணும்னு அவசியம் இல்ல, செயல்கள்ல காட்டுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற லோகேஷ். இன்னொன்னு, அதிமுக மேல நம்பிக்கை இழந்துட்டு வர்றாங்க. முன்னாடி வந்ததும் கட்சி தாவல் தான், இதுவும் கட்சி தாவல் தான், இதை நீங்க சொன்னா அதையும் அப்படி சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஒப்பீட்டு அளவில் பேசுறாரு.
2: ஓகே, முதல்ல நம்ம இப்போ பேசுற நேரம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பொன்னான நேரம். ஏன் இதை இப்போ குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இன்னிலிருந்து அதாவது மாலை 6 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை நம்ம பயன்படுத்தக்கூடிய கரண்ட் வந்து காஸ்ட்லி கரண்ட். அதனால இந்த நேரத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பொறுப்புணர்வோட நான் பேசுறேன். முதல்ல வந்து
1: இல்ல, காஸ்ட் கொஞ்சம் கம்மி தான், 45 ரூபாய் இல்ல, அவரு 37.47 ரூபாய் தான்.
2: அதனால வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து மக்கள் கரண்ட் இந்த காஸ்ட்லி கரண்ட்ல நம்மளை பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். முதல் பாயிண்ட் வந்து ராஜ்மோகன் அவர் இன்னைக்கு பேசின பேச்சு, ஒரு 7-8 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல வந்து ஒரு வார்த்தை கூட ஞானேஷ்குமார் அப்படின்ற பேர் வரல, மோடி அமித்ஷா அப்படின்ற பேர் வரல, எஸ்ஐஆர் மட்டும் கண்டிக்கிறதா சொல்றாரு. எஸ்ஐஆர் வந்து எங்க இருந்து உருவானுச்சு? எஸ்ஐஆர் வந்து ஏதாவது சூனியத்திலிருந்து உருவாகி வந்ததா அது? அப்ப எஸ்ஐஆர் வந்து ஒருத்தங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அப்படி அதுக்கு காரணமாக இருந்தவர் ஞானேஷ்குமார் அப்படின்றது தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ அவரு அந்த பேரை சொல்லல. சரி, ஞானேஷ்குமார் அவருக்காகவே அதை பண்ணிக்கிட்டாரா அப்படின்னா, அதுவும் கிடையாது. அதுக்கு வந்து ராகுல் காந்தியே சொல்றாரு, ஞானேஷ்குமார் அப்ரூவராக மாறிடுறது நல்லது, அவரை ஏவியவர்கள் மோடியும் அமித்ஷாவும் தான், அதை வந்து அவரு சொல்லிடுறது அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோடி பேரையும் சொல்லல, அமித்ஷா பேரையும் சொல்லல, பிஜேபி பேரையும் சொல்லல, இப்படி ஒரு உரையை அவர் ஆட்டினாரு. அந்த உரையை வந்து அவர் முடிக்கும் போது ஒன்று சொன்னாரு. அது என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜ்மோகன், இன்னும் நிறைய கருத்துக்கள் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு, ஆனா என்னுடைய நேரத்தை நான் வந்து திருமாவளவனுக்காக கொடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பாயிண்ட் அவருக்கு இருக்கான், ஆனா அதை வந்து அவரு சொல்றதுக்கு அவரால் இப்ப முடியல. ஏன்னா இதை தாண்டி நிறைய

0: என்ன கேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே.
1: உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே.
0: உள்ள இந்த உல

0: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நேரம் இப்பொழுது காலை 6:16 ஆகி விட்டது. அடுத்து உங்களுக்காக ஒலி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வெளியேறுகிறது. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் இந்த பாடலை சாந்தா விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை கேட்பதற்கு முன்பு நேர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுச்சீட்டை பத்தி நான் பேசியிருந்தேன். வருஷ கடைசியில நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. எங்க பயணம் செய்ய போறீங்க, என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க, வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. இப்ப வாங்க பாடலை கேட்டு ஆட்டம் போடுவோமா?

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: உங்க நானே தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாப்பட்ட மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸ் அவக்காடோ.
3: ப்ரோ, உங்களை எல்லா காலத்துலயும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: சிந்தனை
6: நிறைந்த புண்டகை
7: இத்தாடே.

முத்தாத அரும்பெடுத்து முழநீள சந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வண்ணக்கிளி திரைப்படத்துல உங்களுக்காக பாடல் வலித்தது எஸ் சி கிருஷ்ணன் பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடலை சசிரேகா திரும்பி கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுடைய பயண திட்டங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன். நியர் சுஜா அவங்களுடைய திட்டத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. வருஷ கடைசியில அவங்க மலாக்கா போக போறாங்களா. வார இறுதிக்காக நான் இந்த திட்டத்தை வச்சிருக்கேன். ஏன்னா ஜோங்க ஸ்ட்ரீட்ல வார இறுதிகள்ல வந்து ஒரு பசாமாலாம் வச்சிருப்பாங்க, நைட் மார்க்கெட் இருக்கும். இந்த இரவு சந்தையில வந்து நிறைய சுவாரஸ்யமான பொருட்களை விற்பாங்க. அது மட்டும் இல்ல, சுவையான தின்பண்டங்களையும் விற்பாங்க. இதெல்லாத்தையும் வாங்கிட்டு நான் சிங்கப்பூருக்கு திரும்பணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிருக்காங்க சுஜா. கிறிஸ்துமஸ்க்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாத்தையும் நான் அப்பவே வாங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களோட திட்டத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் மலக்க போகணும்னு ஆசையா இருக்கு சுஜா. உங்களோட திட்டத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மோகன் அனுப்பி வச்சிருக்காரு, வேலையின் காரணமாக நீண்ட பயணம் வந்து இந்த வருஷம் போக முடியல அப்படின்னு சொல்லிருக்காரு. எனவே குடும்பத்தோட ஒரு வார இறுதியில கீழக்கு நான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மோகன். மேகலா வந்து என்ன கொஞ்சம் விருப்பத்துற மாதிரி திட்டம் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் ரவிஜியோட சேர்ந்து டோக்கியோ போகலான்னு இருக்கேன் சஜினி. இப்பதான் என்னுடைய கணவர்கிட்ட வார இறுதியில நம்ம இதற்கான பதிவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து இப்ப பயண திட்டத்தை பத்தி கேட்டதுனால நான் உங்களுக்கு இது வந்து தெரிவிக்கிறேன். நானும் ரவிஜியோட சேர்ந்து பயணம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேகலா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பயண திட்டங்களை என்னோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி நேயர்களே. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் எங்க பயணம் போகலான்னு திட்டமிடுறேன். இப்போதைக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. சரி, இப்ப வாங்க தொடர்ந்து நாம ஆட்டம் போடலாங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் ஒளி ஏறவிருக்கின்றன.

0: பட்டிக்காட்டு ராஜா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆகிய திரைப்படங்களிலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா ஏழாம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள் நகைகள் கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள். இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள். ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து அதிரடி தள்ளுபடிகள். தினமும் பரிசுகள். துபாய் லண்டன் ரோம் நியூயார்க் பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள் கைபேசிகள் உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா சம்ம வாசனை
8: அட்டாங்க அம்மா எங்க
6: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கே ஜெனி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கே ஜெனி சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
10: சிங்கப்பூர்களே நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள் பங்காளிகள் ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சஞ்சய் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cna.asia/timetofly.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
12: வணக்கம் சிங்கே.

0: நேரம் இப்பொழுது காலை 6:40 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: செகண்ட்படி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: ஸ்நாக்ஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: வணக்கம் சிங்கே. நிகழ்ச்சியின் இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க நேயர் ஜானகி. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். மீண்டும் உங்களுக்காக, யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும், கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். இந்த மாதிரி நம்மை சுற்றி வாழ்க்கையில நிறைய பேரு நம்ம கலங்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல முயற்சிகளை எடுப்பாங்க. ஆனா நாம கலங்காம இருந்து தெளிவாக இருப்பது நம்ம கைகள்ல தாங்க இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னைக்குமே சிறப்பா இருக்கும், சுமூகமாக இருக்குங்க.

0: வணக்கம். திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கண்ணனின் இசையில் முகேஷ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேர்மை பொழுது காலை 6:47 ஆகிவிட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கெட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 145 221 இடப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் October 21 அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
6: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50% தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50% வரை தள்ளுபடி.
5: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
6: October 21 முதல் November 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு

வேலைக்கு போகணுமே, திங்கக்கிழமை வந்தாச்சே, நம்ம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு பதட்டம் ஏற்படும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. 5 நிமிஷத்துக்கு நீங்க அமர்ந்திருந்து வரும் வாரத்துல உங்களுடைய முதல் 3 priorities ரொம்ப முக்கியமான செயல்களை நீங்க அதுல குறிப்பிட்டுறணும். வரும் வாரத்துல நீங்க எந்த நிகழ்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க குறிப்பிடணும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய நெருங்கிய தோழரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம், அந்த நிகழ்வை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களையே பாத்துக்க போறீங்க, இந்த செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு மசாஜுக்கு போகலாம், அல்லது உங்களுடைய நகங்களை வந்து அழகு செய்வதற்கான சேவைகளை நாடலாம், அல்லது கடற்கரை ஓரமா நடக்க பிடிக்கும், நான் அதுல ஈடுபட போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் நீங்க எழுதலாம். இந்த மாதிரி இந்த 5 நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனப்பதட்டம் குழப்பம் குறையும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மனநலத்தின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. 5 நிமிஷம் தாங்க, எழுதி பாருங்க, உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.

0: 6:56 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சி நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து விறுவிறுப்பான பாடல்களோடு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியையும் பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பரிசை வெல்லணும், பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். தொடர்ந்து ஒலி 9:06 இணைந்திருங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடு இருக்க பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
5: தொலைக்காட்சி
6: அட
5: வானொலி
6: அடடா
5: மின்னிலக்கம்
6: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
5: அது போதும்,
7: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
8: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
7: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் புகை மூட்டத்தை உண்டாக்கிய தீச்சம்பவங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள்

0: காரணம் என்பதை விசாரிக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை தெரிவித்தார். இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைகிறது. தேவைப்பட்டால் சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகை மூட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு வாங் கூறினார். மற்ற நாடுகளுடன் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவது பற்றியும் ஆராயப்படும் என்று பிரதமர் வாங் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். வறண்ட வானிலை வழக்கத்தை விட அதிக காலம் நீடிப்பதால் புகைமூட்ட சூழல் மோசமாவதாய் திரு வாங் சொன்னார். சிங்கப்பூர் இந்தோனேசியாவிற்கு உதவி வழங்க முன்வந்திருக்கிறது. பிரச்சினையை சமாளிக்க இந்தோனேசியாவுடனும் மற்ற ஆசியான் நாடுகளுடனும் சிங்கப்பூர் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்று பிரதமர் வாங் சொன்னார். சிங்கப்பூரின் அனைத்து வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 145 221 இடைப்பட்டிருந்தது. மத்திய வட்டாரத்தில் அது ஆக அதிகமாய் 221 பதிவானது. குறியீடு 200 தாண்டினால் அது மிக ஆரோக்கியமற்ற நிலையை குறிக்கும். 1 மணி நேர PM 2.5 அளவு 99 160 இடைப்பட்டிருந்தது. ஆக அதிகமாக அது கிழக்கு வட்டாரத்தில் பதிவானது. சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைந்துள்ளதால் N95 முகக்கவசத்துக்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. தானியக்க விநியோக இயந்திரங்களில் அந்த முகக்கவசங்கள் மிக வேகமாக தீர்ந்துவிடுகின்றன. இதற்கிடையே அனைவருக்கும் N95 முகக்கவசங்கள் கிடைக்க ஏதுவாக விற்பனை வரம்பு விதிப்பதாக சில கடைகள் தெரிவித்துள்ளன. தேவை அதிகரித்துள்ள போதும் முகக்கவசத்துக்கான விலையை உயர்த்தாமல் இருக்க அவை உறுதியளித்தன. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் வெளிநாட்டு உதவியை பெற சம்மதம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் மோசமாகிறது. இவ்வேளையில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். பக்கத்து நாடுகளின் உதவி தொடர்பான விவரத்தை உறுதி செய்யும் பணிகளில் இந்தோனேசிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்நாட்டின் 6 மாநிலங்களில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சுமார் 60,000 பேர் மும்முரமாய் பாடுபடுகின்றனர். இயன்றவரை விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும்படி இந்தோனேசிய தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மோசமடையும் புகை மூட்டம் குறித்து இந்தோனேசியாவுடன் தொடர்ந்து தீவிரமாக பேசி வருவதாக மலேசியா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரும் பிரிட்டனும் மருந்து தயாரிப்பாளர்களுக்கான செலவுகளை குறைக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றன. நோயாளிகள் மருந்துகளை வேகமாக பெறுவதற்கான வழிகளும் ஆராயப்படுகின்றன. ஒப்பந்தம் எட்டப்பட்டால் இருதரப்பும் ஒன்று மற்றதன் தயாரிப்பு வசதிகளின் கட்டுப்பாட்டு சோதனைகளை அங்கீகரிக்கும். வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரீஸ் ஃபூ அதனை தெரிவித்தார். பிரிட்டிஷ் வர்த்தக சபை நிகழ்ச்சியில் பேசிய திருவாட்டி ஃபூ பொருளாதார உறவுகள் அதிகரிப்பதை வலியுறுத்தினார். இருதரப்பு வர்த்தகம் ஆண்டு அடிப்படையில் சென்ற வருடம் 30 விழுக்காடு கூடியதை அவர் சுட்டினார். அது 25 பில்லியன் வெள்ளியை தொட்டது. புதிய தொழில்நுட்பங்களுக்கான விதிகளை வகுப்பதில் சிறிய நாடுகளும் வளரும் நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். வல்லரசு நாடுகளும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் மட்டுமே முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றார் அவர். அரசாங்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், அனைத்துலக சமூகம் ஆகியவற்றுக்கு இடையே புதிய புரிந்துணர்வு தேவை என்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வார நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இணையத்துறை தொடர்பான உயர்நிலை கலந்துரையாடலில் அவர் பேசினார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இனி இன்னும் எளிமையாகலாம், கட்டுப்படியான விலையில் கிடைக்கலாம். அதற்கு ஏதுவாக தேசிய சிறுநீரக அறக்கட்டளை கூடுதல் நிதி உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. புதிதாக விழிப்புணர்வு இயக்கத்தையும் அது நடத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை 50 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்துள்ளது. இன்னும் அதிகமானோர் முன்வந்து சிறுநீரக தானம் செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீட்டிலிருந்து அவ்வப்போது மருத்துவமனை சென்று திரும்புவதற்கான போக்குவரத்து செலவை சமாளிப்பதற்கான ஆதரவை மேம்படுத்த அறக்கட்டளை திட்டமிடுகிறது. நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் ஆலோசனை வழங்க இரண்டு மருத்துவமனைகளுடன் அறக்கட்டளை பணியாற்றவிருக்கிறது. இரத்த சுத்திகரிப்புக்கு முன்பே சிறுநீரக மாற்று சிகிச்சை பற்றி நோயாளிகள் பரிசீலிக்க அது உதவும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரின் மரண தண்டனையை இணையத்தில் நேரலை செய்யும் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். அந்த முடிவை அவரது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். மரண தண்டனையை இணையத்தில் நேரலை செய்யும் திட்டத்தை தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் முன்வைத்திருந்தார். அதற்கு பெரும் கண்டனம் எழுந்தது. பல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அந்த நபர் மடிவதை காண விரும்பாததால் திட்டம் கைவிடப்படுவதாக திரு ட்ரம்ப் சொன்னார்.
1: பாய்காட், புறக்கணிப்பு. பிள்ளைகளை ஊழியர்களாக பயன்படுத்தும் நிறுவனங்களை புறக்கணிக்குமாறு சமூக ஊடகங்களில் சிலர் குரல் கொடுப்பதுண்டு. பாய்காட், புறக்கணிப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: வித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியாவில கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
8: சிங்கப்பூர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹாங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 to 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cna.asia/timetofly.
9: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
10: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
11: 11,000 மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
10: இன்று BYD காட்சியகத்திற்கு போங்க.
12: கொஞ்சம் ரஞ்சிதமே, கொட்டையில்லா மாம்பழமே.
13: தண்டு
14: வடா சிலு சிலுக்க.
15: Yeah, right.
14: Let's

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: ரூமா ஜுவலர்ஸ் இப்பொழுது சிங்கப்பூரில் உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள். பீமா ஜுவலர்ஸ், 202 ஸ்ரீனிவாச சாலை.
2: வணக்கம் சிங்கை, காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. அம்பா சமுத்திரம் அம்பானி திரைப்படத்திலிருந்து கருணாசின் இசையில் கருணாஸ் கிரேஸ் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வாறு நட்சத்திரம் அனிருத் அவருடைய இசையில வெளிவந்த 2 பாடல்களை கேட்க போறோங்க.

0: தொடர்ந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. இதே நாள் அக்டோபர் 16 1990 பிறந்தார் அனிருத் ரவிச்சந்தர். இன்று அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை தொடங்கி வைக்கிற மாதிரியே நேற்று அவரை இசையமைத்த ஜெயில 2 திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் அபார வெற்றியை கண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இணையத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விமர்சகர்கள் எல்லாரும் வந்து படம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. பாத்துருவேன், அடுத்த வாரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் பாத்துருவேன் அப்படிங்கிற முடிவுல நான் இருக்கேங்க. அது மட்டும் இல்ல, அனிருத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பக்கமாவே இருங்க.
1: 9:06 இந்தியில் போக்குவரத்து நிலவரம்.
0: BKEA நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமிட்டி அவென்யூ 6 பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகு மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சு சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
8: ஏன் அவசியம்னா,
7: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
8: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி 30 அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, take a place, B1-25.
7: இப்போதே அழையுங்க. 6334105555 633410.

0: மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிமுகம் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
1: டைகர் முத்துவேல் புராண்டியன்,
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும். ஜெயலலிதா 2.
1: ஐயோ
0: Shaw Theatres IMAX, Shaw Theatres, My Cinemas, Carnival Cinemas, Golden Village. ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen Studios.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை, இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
4: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல், உயிரியல், ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம், ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐடி ஒருங்கிணைந்த கல்வி கட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாங்க.
5: அப்படியா?
4: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
5: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜூங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
6: பரிசு வெல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்ப கேக்குற கேள்விக்கு சரியான பதிலோட வாங்க பரிச நான் அப்படி எடுத்து கொடுத்துருவேங்க. கேள்வி இதுதான். பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சமீபத்துல உலக சாதனை படிச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படிச்சிருக்காரு? 9678889 என்று எனக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. பரிச நான் கொடுக்க தயாரா இருக்கேங்க. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சாதனை படைச்சிருக்காரு, உலக சாதனை படைச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படைச்சிருக்காரு?
7: அடிக்குத்தால நந்தவனா

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நேரம் இப்பொழுது காலை 7:39 ஆகிவிட்டது. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்தும் நீங்க பாடல கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சிங்கப்பூர்ல புகை மூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது. நேத்து நல்ல சோன் மழை பெஞ்சது, ஆனா ஏன் இன்னும் புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். மழை பெய்யும் போது காற்றுல இருக்கிற தூசு துகள்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நுண் துகள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட இன்னும் சிறிய தூசு துகள்கள் இருக்கோங்க. அப்ப இத அகற்றுவது ரொம்ப கடினம். எனவே எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் காட்டு தீ குறையற வரைக்கும் இந்த புகை மூட்டம் சற்று நீடித்து இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. எனவே உங்களுடைய N95 முக கவசங்களை இப்பவே பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாக பல இடங்கள்ல உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் கழக மன்றங்கள்ல உங்களுக்காக இலவசமாக N95 முக கவசங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த முக கவசங்களை பெற்றுக்கொண்டு நீங்க பாதுகாப்பா இருங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:40 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோடு நார்த்திற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் AYE பஞ்சூரு ரோடிற்கு பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
7: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 9002221996. செல்லுங்கள் newmtechgroup.com.
0: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
9: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க. இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு அடுத்த வாரிசு திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது மலிஷா வாசுதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிஐஇயை நோக்கிச் செல்லும் பிகேஇ, கேஜேஇ எக்ஸிட் அங்கேயும், பிஐஇ சாங்கி எக்ஸிட் அங்கேயும், கேஜேஇக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. சிடிஇயை நோக்கிச் செல்லும் அப்பர் தாம்சன் ரோடு எஸ்எல்இ பிகேஇ எக்ஸிட்க்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுப்போம்.
6: ஆஹா சம்ம வாசனை. அம்மா இங்க
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கே ஜெனி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கே ஜெனி சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
8: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா. அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும். மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும். கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும். சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சமீபத்துல உலக சாதனை படிச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படிச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விய நான் கேட்டிருந்தேன்.
10: ஹலோ வணக்கம் சஜினி.
0: வணக்கம்மா.
10: சுபாங் குமார் அவரு கேண்டி கிரஷ் சாகாவில் வெற்றி பெற்றிருக்கார்.
0: சரியான பதில நீங்க சொல்லி இருக்கீங்க. பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சுபம் குமார் அவரு சமீபத்துல கேண்டி கிராஷ் சாகா அப்படிங்கிற கையடக்க தொலைபேசியில இருக்கிற விளையாட்டை விளையாடி 22,222 நிலையை அடைந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சான்றுனா நம்ம சுபம் குமார் தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த நிலையை அடைவதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் விடாம விளையாடி இருக்கணும். இந்த விளையாட்டை எப்படிதான் அவர் நேரத்தை ஒதுக்கி இந்த நிலையை அடைஞ்சாரு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இருந்தாலும் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு கைத்தட்டுகளை தாங்க கொடுக்கணும். சரியான பதிலை சொன்ன கேரலைனுக்கு வாழ்த்துக்கள். அதோடு தியாகாவும் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. உங்கள் இருவருக்கும் ஜோதிஸ்தா புஷ்பங்களை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைய இருக்கேன். மீடியாகாப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். நான் இங்க என்ன லூட்டி பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பக்கமா வரணுங்க. 8 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது வணக்கம் சிங்கே.

0: உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
1: இன்று பிஒய்டி காட்சியகத்திற்கு போங்க.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா கபோலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் புகை மூட்டத்தை உண்டாக்கிய தீ சம்பவங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் காரணமாக இருக்கலாம் என்பதை விசாரிக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை தெரிவித்தார். இந்தோனேசியாவில் எரியும் காட்டு தீயால் சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைகிறது. தேவைப்பட்டால் சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகை மூட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு வாங் கூறினார். மற்ற நாடுகளுடன் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவது பற்றியும் ஆராயப்படும் என்று பிரதமர் வாங் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். வறண்ட வானிலை வழக்கத்தை விட அதிக காலம் நீடிப்பதால் புகை மூட்ட சூழல் மோசமாவதாய் திரு வாங் சொன்னார்.